நேயர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 அருள் மாலை. தூய்மையான மனமே இறைவன் விரும்பும் ஆலயம் விவேகானந்தர்.

செவியோரம் ரீங்காரமிடும் இசை வண்ணத்து பூச்சி நம் கோடை பண்பலை நெருப்புள்ளி ஐந்தில் இன்று வளமர காத்திருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். 6 மணிக்கு வரும் வசந்த விடியல், அதில் 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா, 6:30 அனில் பாஸ்தா, மேக்னா சில்க்ஸ் பரமதி வேலூர் துறையூர் முசிறி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் வசந்த விடியல், அதில் 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம், காலை 7 மணிக்கு வரும் சுகமான காலை, அதில் 7:10 வேளாண் தகவல்கள், 7:20 பாட்டும் பதமும், 7:35 பூமேக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிருத்வி விமான

உணர்வாரின் இன்று அன்று கேட்கலாம். காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம். 8:05 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 வாய்க்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் சேலம் மாவட்ட அன்பு நேயர்களை வரவேற்று. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் பாஸ்தா, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மேக்னா சில்க்ஸ் பரமதிவேலூர் துறையூர் முசிறியின் வானவில். வானவில் இன்று தந்திருக்கும் வண்ணம் பார்த்து வியந்த மனிதர், பார்த்து வியந்த மனிதர் எனும் தலைப்பில். 10 மணிக்கு வரும் பண்பலை வானவில் இந்தியாவில் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் கவிதையும் கானமும். 11:00 பாட்டு பட்டாளம். நண்பகல் 12:00 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் மகளிர் நேரம். 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவழி. 1:00 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 2:00 வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் விருதுநகர் மாவட்டம் ஆமந்தூர் செந்தில் கிருஷ்ணன் அவர்கள். 3:00 உயிரெழுத்து இன்று ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டி வலசு இளங்கோ அவர்களின் தெரிவில். 3:40 பாட்டும் பதமும். 4:00 அனில் பாஸ்தா, தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் வண்ண தூரிகையில் பண்பலை கழகம். 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள், மேக்னா சில்க்ஸ் பரமதிவேலூர் துறையூர் முசிறியின் வண்ண தூரிகையில் பண்பலை கழகம். 5:00 ரசிக்கலாம் சித்திர செவ்வானம். 5:10 பந்தாடும் பந்தாட்டம், இது உலக கோப்பை கால் பந்தாட்ட கொண்டாட்டம். 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம், அதனைத் தொடர்ந்து கதம்ப மலர்கள். 6:10 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள். 27:00 ஆசையில் ஒரு குக்கு, 7:30 சொந்த பந்தம், 7:55 சேவை செய்திகள். 8:00 தமிழ் செய்தி அறிக்கை, அதனைத் தொடர்ந்து வரும் இளமை பேசுகிறது இன்று வார்த்தை சங்கிலி இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு விளையாட்டுகளாக. 9:00 ரசிக்கலாம் கொடை தென்றல். 10:00 வரும் நினைவே சுகம் மதுரை மாவட்ட அன்பு நேயர்களை வரவேற்று. 11:00 சிறகு வருடும் நேரமாய் இரவு சிறகு. இவையாவும் நம் பிரிய கோடை பண்பலை 100.5 இன்று நமக்காக வழங்க இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள்.

அருள் உதிக்கும் இந்த விடியலில் புதுமையாய் பிறந்துள்ள இந்த காலை பொழுதை வரவேற்று நிறைவுக்கு வருகின்றது இன்றைய அருள் மாலை. இனி இசையால் இனிமை பரப்ப வசந்த விடியல் வரும் முன்பாக செய்திச் சுருக்கம்.

ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை வடக்கு மண்டலத்திற்குட்பட்ட 608 பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் வழங்கினார். ஒரத்தநாடு, திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையங்களில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாணவியர் விடுதி கட்டிடங்களை அமைச்சர் திருமதி கமலி திறந்து வைத்தார். நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்காசி, தருமபுரி, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் அரசு சேவைகள், நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைவது குறித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். ஈரான் மீது நேற்று மீண்டும் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க இராணுவம் தெரிவித்துள்ளது. பஹ்ரைன் மற்றும் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் இராணுவம் கூறியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். யூரியா முதலீட்டுக்கான தேசிய கொள்கை புதிய முதலீடுகளை ஈர்த்து நாட்டின் உர பாதுகாப்பை வலுப்படுத்தும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையில்

0: பனித்துளி தழுவிய புல்வெளிகள், புத்தம் புதிய கனவுகளை சுமந்து வரும் விடியல், மலர்களின் புன்னகையில் பூமி விழித்தெழும் நேரம், பறவைகளின் கீதத்தில் இயற்கை இசைப்பாடும் தருணம், இந்த இனிய காலை பொழுதின் வருகையோடு உங்கள் இதயங்களை இசைக்காற்றோடு இதமாய் வருட, இது நம் கோடை பண்பலை நிருப்புலி ஆய்ந்தின் வசந்த விடியல். நிகழ்ச்சியில் உங்களோடு அன்பு அறிவிப்பாளர் அன்லக்ஷ்மி. விடியலின் இனிய துவக்கமாய் வள்ளுவரின் வான்மறை.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல் குரல் எண் 1110.

0: கொடுத்து உதவும் பண்புடை செல்வர்கள் சிறிதளவு வறுமை அடைய நேர்வது என்பது மழை பொழியும் மேகம் வறண்டு போவதற்கு சமமானது ஆகும். குறள் எண் 1010 அதிகாரம் நன்றியில் செல்வம்.
1: சீருடை செல்வர் சிறு துணி மாறி வரங்கூர்ந்தனையது உடைத்து.
0: கொடுத்து உதவும் பண்புடை செல்வர்கள் சிறிதளவு வறுமை அடைய நேர்வது என்பது மழை பொழியும் மேகம் வறண்டு போவதற்கு சமமானது ஆகும். குறள் எண் 1010 அதிகாரம் நன்றியில் செல்வம்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி
1: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி
1: அனில் சோயா சங்க்ஸ்
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
3: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
3: புதுசுதான்.
2: எப்படி வாங்கின?
3: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
2: அது எப்படி?
3: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
2: தங்க விலை ஏறலாம்.
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
2: அப்ப விலை குறைஞ்சா?
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
2: ஹே சூப்பர்.
3: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
2: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
4: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
5: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து விளங்குவோர்
6: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை. கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை July 1 to August 15 வரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
0: கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.
4: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.
5: நாகர்கோவில் திருவன் பரிசாரம் 7 ரிஷிகளின் ஏக்கம் தீர்த்த எம்பெருமாள்.

திருவன் பரிசாரம் என்ற இத்திருத்தலம் அந்நாளைய தேச வரைபடத்தின்படி மலைநாட்டு பகுதி, அதாவது இந்நாளைய கேரள மாநிலம். ஆனால் இப்போது தமிழ்நாட்டு எல்லைக்குட்பட்ட நாகர்கோவில் மாவட்டத்தில் உள்ளது. வருவார் செல்வார் பண்பரிசாரத்திருந்த என் திருவாள் மார்வர்க்கு எந்திரம் சொல்லார் செய்வது என் ஒரு ஆர் சக்கரம் சங்கு சுமந்து இங்கு உம்மோடு ஒருபாடு உழல்வான் ஓரடியானும் உளனன்றே என்று ஆழ்வார்களில் ஒருவரான நம்மாழ்வாரால் மட்டுமே மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசம் திருவன் பரிசாரம். பிரதான வளைவை கடந்து கோயிலுக்குள் செல்வோமா? நேரே தோன்றும் கருவறை விமானத்தை பிரகார சுற்றாக தரிசிக்கலாம். இடப்புறம் மூலவர், பின்புறம் சாந்த யோக நரசிம்ஹர், வலுப்புறம் தட்சிணாமூர்த்தி ஆகியோர் அந்த விமானத்தில் காட்சி அருள்கிறார்கள். திருவாள் மார்பன் என்று போற்றப்படும் பெருமாளின் கருவறைக்கு வலது பக்கம் ராமர் சீதை லட்சுமணர் மூவரும் தனிச்சன்னதியில் கொலுவிருக்கிறார்கள். இவர்களுடன் விபீஷ்ணர் அனுமன் குலசேகர ஆழ்வார் அகத்தியரையும் சேர்த்து தரிசிக்கலாம். பெருமாளுக்கு எதிரே கருடாழ்வார். கருவறை சுற்றில் கன்னிமூல விநாயகர் தரிசனம் அளிக்கிறார். அருகிலுள்ள சொர்க்க வாசல் வைகுண்ட ஏகாதசி அன்று காலை 5:30 முதல் பகல் 1 மணி வரைதான் திறந்திருக்கும் என்கிறார்கள். மாலையில் திறப்பதில்லையாம். இங்கு பகல் 10 நிகழ்வு கிடையாது என்றும் ராப்பத்து மட்டும்தான் அனுஷ்டிக்கப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. வெள்ளிக்கிழமைகளில் இங்கே கருட சேவை என்பது சிறப்பு நிகழ்ச்சி.

இந்த வைணவ கோயிலில் நடராஜர் விக்கிரகம் இடம்பெற்றிருப்பது வியப்பாக இருக்கலாம். அது மைனர் ஜடையாபுரம் என்ற தளத்தில் உள்ள கோயிலில் இருந்தது. சில பல பாதுகாப்பு காரணங்களுக்காக இங்கே வைத்து பராமரிக்கப்படுவதாக சொல்கிறார்கள். கருவறையில் திருவாள்மார்பன் நான்கு கரங்களுடனும் சங்கு சக்கரதாரியாக அமர்ந்த கோலத்தில் நெடுதியர்ந்த தோற்றமாக காட்சியளிக்கிறார். அவரை சுற்றிலும் சப்த ரிஷிகள் அமர்ந்திருக்கிறார்கள். இங்கே ரிஷிகள் எப்படி வந்தார்கள்? இந்த ஏழு ரிஷிகளும் திருமாலை தரிசிக்க வேண்டி தவம் இருந்தார்கள். மலைய பர்வதத்தின் தெற்கு பகுதியில் ஞானாரண்யம் என்ற வனத்தில் பிரக்ஞா நதி கரையில் அத்ரி முனிவரின் தவச்சாலை ஒன்று இருந்தது. அங்கேதான் இவர்கள் தவம் மேற்கொண்டிருந்தார்கள். அப்போது ஓர் அசரேரி இங்கிருந்து வடமேற்கு திசையில் சென்றால் விஷ்ணு பாதம் என்று சொல்லப்படும்

0: தீர்த்தம் ஒன்று உள்ளது. அந்த கரையில் அரச மரத்தடிக்கு சென்று தவம் ஏற்றினீர்களானால் உங்கள் எண்ணம் ஈடேறும் என்று அறிவித்தது. உடனே முனிவர்கள் அந்த தலத்துக்கு சென்றார்கள். தவம் இருந்தார்கள். அசரீரி பலிக்க கண்டார்கள். ஆமாம், அங்கே அவர்கள் எதிர்பார்த்தபடி மகாவிஷ்ணு 4 கரங்களுடன் அமர்ந்த நிலையில் அவர்களுக்கு தரிசனம் வழங்கினார். இந்த பெருமாள் திருவாள் மார்வன் என்று அழைக்கப்படுவதையும் அறிந்து கொண்ட அவர்கள் தங்களுக்கு காட்சி கொடுப்பதைப் போலவே அனைத்து பக்தர்களுக்கும் இதே திருவாள் மார்பனாக காட்சியளித்து அருள் பாலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு சாட்சியாக இப்போதும் அவர்கள் அவருடைய கருவறையில் அவரை சூழ்ந்திருக்கிறார்கள். ஹிரண்ய சம்ஹாரத்துக்கு பிறகு நரசிம்மமூர்த்தியின் அடங்காத கோபம் அவரை பல இடங்களுக்கும் அலைக்கழிக்க அப்படி இந்த தளத்துக்கு வந்த அவரை மகாலட்சுமி எதிர்கொண்டாள். உடனேயே சாந்தமானார் நரசிம்மர். அது மட்டுமல்ல, இதே தளத்தில் அந்த திருமகளை தன் மார்பகத்தில் ஏந்தி கொண்டார். அதனாலேயே திருவாள் மார்பன் என்ற பெயரும் கொண்டார். இப்படி பெருமாளோடு ஒன்றிவிட்டதால் இக்கோயிலில் தாயாருக்கென்று தனிச்சன்னதி இல்லை. திருநெல்வேலி நாகர்கோயில் பாதையில் நாகர்கோயிலுக்கு வடக்கே 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருவாள் மார்பன் திருக்கோவில்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.
2: கோடை பண்பலை 100.5 அனில் பாஸ்தா.
3: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி.
5: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸ் ஆடி வைபோகம் வந்தாச்சு. மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி.
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இப்பொழுது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பழைய தங்கத்திற்கு 1200 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
2: வழங்கும் வசந்த விடியல்.
8: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
5: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸ் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
9: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
5: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
9: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
5: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி.
6: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
10: ரெடிமேட் ஆடைகளுக்கு ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
6: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ் புதிய அனுபவம்.
1: கோடைப்பண்பலை 100.5 இன்று காலை 7:30 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
11: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
12: கொஞ்சம் மழலையரின் பிஞ்சு மொழியில் நனைய கோடை பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். கரூர் தைலா சில்க் சென்டரில் ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 5 வரை அனைத்து ஜவுளிகளுக்கும் ஆடித்தள்ளுபடி.
13: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர்.

0: இன்னைக்கு பூந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு தம்பி வந்திருக்காரு, அவரை சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்கள் பேர் என்ன?
1: ரிஸ்பந்த்.
0: ரிஸ்பந்த் எந்த ஊர்லேருந்து வரீங்க?
1: சுக்கத்தேமட்டி.
0: அது எங்கே இருக்குது? ரொம்ப தூரத்தில் இருக்கா? நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க?
1: ஆட்டாபட்டி ஊராட்சி இந்திய நடு இந்த பள்ளி.
0: ஓ, நடுநிலைப்பள்ளி. சரி சரி. அங்கே உங்களுக்கு மேம் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி தருவாங்க?
1: ஏபிசிடி.

0: சுக்கத்தை மட்டி.
1: அது எங்க இருக்கு? ரொம்ப தூரத்துல இருக்கா? நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
0: ஆட்டாபட்டி ஊராட்சி இந்திய நடு இந்த பள்ளி.
1: ஓ, நடு நிலை பள்ளி. சரி சரி, அங்க உங்களுக்கு மேம் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி தருவாங்க?
0: ஏபிசிடி, ஆகாஷ்கி, கிங்கு,
1: நிறைய சொல்லி தருவாங்களா? நீங்க எத்தனாம் கிளாஸ் படிக்கிறீங்க?
0: ரெண்டாம் கிளாஸ்.
1: ரெண்டாம் கிளாஸா? ஆஹா, உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட் இருக்காங்க ரெண்டாம் கிளாஸ்ல?
0: ரெண்டு ஃப்ரெண்ட்.
1: ரெண்டு பேர் தாடா? யார் யார்?
0: மூணு ஃப்ரெண்ட்.
1: மூணு பேரா? யார் யார்?
0: மாயி,
1: ரித்திக்,
0: புகுதை.
1: அப்படியா? எல்லாம் சேர்ந்து என்ன விளையாடுவீங்க?
0: ஜனவரி பிப்ரவரி விளையாடுவோம்.
1: ஓ, அது எப்படி விளையாடணும் எனக்கு ஒரு டைம் சொல்லுங்களே.
0: ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர். டெலிஃபோன் நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9 10.
1: ஓ, இப்படிலாம் விளையாடணுமா? சரி சரி, எத்தனை பேர் விளையாடுவாங்க இந்த விளையாட்டு?
0: நிறைய பேர்.
1: சரி, நானும் வரவா விளையாடுறதுக்கு. என்ன சேர்த்துக்கிறீங்களா? எப்போ விளையாடலாம்?
0: நாளைக்கு.
1: நாளைக்கு விளையாடலாமா? இன்னைக்கு விளையாடுவோம். உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் கூப்பிட்டு வாங்க. சரி, உங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கா?
0: உங்கள் அப்பா, அம்மா, பாட்டி, தாத்தா.
1: தாத்தா பேர் என்ன?
0: வீரன்.
1: வீரனா? ஆஹா. பாட்டி பேர்?
0: சரசு.
1: சரி சரி, உங்க அப்பா பேர் என்ன?
0: பாலமுருகன்.
1: அம்மா பேர்?
0: சுதா.
1: பாலமுருகன் அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க?
0: ஆஃபீஸ்.
1: ஆஃபீஸ் போகிறாங்களா? நீங்கள் படிச்சு பெரிய ஆளானது, நீங்கள் என்ன வேலைக்கு போவீங்க?
0: போலீஸ்.
1: போலீஸ் ஆவீங்களா? போலீஸாக என்ன செய்வீங்க? அப்படியா? உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் படித்து பெரிய ஆளானதுக்கப்புறம் ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரி ஆகிறதுக்கு கொடை பண்புலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
2: கொஞ்சம் மழலையரின் சிங்கார மொழி கேட்டு மகிழ்ந்தோம். கோடை பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
3: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
4: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
5: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
6: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
5: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
6: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
5: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
7: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
8: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
7: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 to August 15 வரை
8: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
9: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
10: புதுசுதான்.
9: எப்படி வாங்கின?
10: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
9: அது எப்படி?
10: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
9: தங்க விலை ஏறலாம்.
10: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
9: அப்ப விலை குறைஞ்சா?
10: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
9: ஹே சூப்பர்.

0: இன்று காலை 7:30 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
1: புதிய அனுபவம் எப்பொழுதும்
2: தள்ளுபடி விற்பனை ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.

கோடை பண்பலை 100.5 அனில் பாஸ்தா, மேக்னாசில்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
1: புதிய அனுபவம் எப்பொழுதும்
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ். குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும், குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டி புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி.
3: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி.
0: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இப்பொழுது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பழைய தங்கத்திற்கு 1200 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
0: வழங்கிய வசந்த விடியல்.
6: விடியலை வரவேற்போம், வெற்றியை நோக்கி பயணிப்போம் என்று வாழ்த்தி நிறைவுக்கு வருகின்றது இன்றைய வசந்த விடியல். இனி காலை தென்றலாய் மனம் வருடும் இனிய பாடல்களோடு சுகமான காலையை ரசிக்கலாம். உங்கள் கோடி பண்பலை 100.5.

சந்தோஷமா இருக்க போறோம், அதனால கோடி எஃப்எம் கேளுங்க அப்படின்னு நான் சொல்லலைங்க, பின்னணி பாடகி சைந்தவி சொல்லிட்டாங்க. நான் சொன்னாதான் கேட்க மாட்டீங்க, அவங்க சொன்னா வந்து நீங்க கேட்கணும்ல. அதனால வந்து உங்களுடைய கவலைகள்லாம் தள்ளி வச்சுட்டு கோடி எஃப்எம் கேட்டுட்டே இருங்க சரிங்களா. 7:20 ஆயிடுச்சுங்க. இந்த புரியாத வார்த்தைக்கெல்லாம் ஒரு அர்த்தம் சொல்வீங்களேங்க, அதை கொடுங்கங்க. இன்னைக்கு நான் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. இன்னைக்கு பாட்டும் பதமும் இப்ப வரப்போகுது. என்ன பாடல்ல என்ன வார்த்தைக்கு இத்தனை அர்த்தங்களா தெரிஞ்சுக்கலாம். இதோ

இப்ப சுகுமான காலை நிகழ்ச்சியை கேட்டுட்டே செம்ம ஸ்டைலா கிளம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம அன்பு நேயர். யாருக்கு புரியுதோ இல்லையோ அவருக்கு புரிஞ்சிருக்கும், அவர் இனி யாரும் சிரிச்சுட்டு தான் இருப்பாரு. கோடை பண்பலைக்கு வருதுன்னா எவ்வளோ ஸ்டைலாக கிளம்பணும், அதனால தான் செம்ம ஸ்டைலு ஸ்டைலு தானு நான் கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. யாருங்க என்னங்க சொல்ல வரீங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்றீங்களா? இன்னைக்கு மதியானம் 2 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்காக சிறப்பு விருந்தினராக வர காத்திருக்கிறாங்க. விருதுநகர் மாவட்டம் ஆமந்தூர் அப்படின்ற இடத்துல இருந்து செந்தில் கிருஷ்ணன் தாங்க நிலையத்துக்கு வர போறாரு. வரவேற்க நாங்கெல்லாம் தயாரா இருக்கோம், கேட்க நீங்களும் தயாரா இருங்க. இன்று மதியம் 2 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை 100.5 இப்ப 7:23 ஆயிடுச்சுங்க. வாங்க கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியில ஒரு அட்டகாசமான பாடம் கேட்டு வந்துடலாம்.

0: சுடும் நிலவு சுடாத சூரியனா? பாட்டு கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, வெயில் அங்க கொளுத்திக்கிட்டு இருக்கு, இதுல உனக்கு பாட்டு வேறையா? இதுல வேற இன்னைக்கு கரண்ட் வேற கட் ஆகும்னு சொல்லிருக்காங்க. எந்த ஊருன்னு சொல்லுமா? சட்னி கிட்னி அரைக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா? சரி வாங்க கேட்டு வந்துருங்க, எந்த ஊர்ல கரண்ட் கட் ஆக போகுதுன்னு.
1: மின்தடை அறிவிப்பு. கொடைக்கானல் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் கொடைக்கானல், பூம்பாறை, மன்னவனூர், கவுஞ்சி, பூண்டி, கிளாவரை, கூக்கால், பழம்பத்தூர், குண்டுப்பட்டி, கோம்பைக்காடு, வில்பட்டி, பெருமாள்மலை, பியல்செட், ஊத்து, பண்ணைக்காடு, தாண்டிக்குடி, மங்களங்கொம்பு, குப்பமால்பட்டி, கேசிப்பட்டி, பெரியூர், பாச்சலூர், கடைசிக்காடு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் காலை 9 மணி முதல் மாலை 2 மணி வரை மின் விநியோகம் இருக்காது என உதவி மின் செயற்பொறியாளர் தகவல் தந்துள்ளார்.
2: காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ் இன் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன். வைக்கிங்
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்.
2: இனியும் தொடர்ந்து கேட்க நம் கோடை பண்பலை 100.5.

0: சுமூகமான கலை நிகழ்ச்சியை வழங்குவோம்.
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

இந்த இசையை கேட்டோன்னுச்சே, அவரெல்லாம் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமாயா, என்ன மனுஷன் தெரியுமாயா அப்படின்னு நம்ம அப்படியே அண்ணாந்து பார்க்குற ஒரு எஃபெக்ட் வருதுல. ஏ லைஃப்ல இப்ப இதை கேட்டோன்னு அப்படியே அவர் ஞாபகம் வந்துருச்சுங்க. அவர்லாம் எப்படிப்பட்ட டைப் தெரியுமாங்க, எனக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காருங்க, அவர மாதிரி தாங்க நான் வரணும்னு நினைச்சேன், அவர் தாங்க என்னோட ரோல் மாடல் அப்படின்னு நீங்க பார்த்து வியந்த மனிதர் உங்க வாழ்க்கையில இருந்தாங்கன்னா யார் அவங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு போங்க. எப்பங்க அப்படின்னு கேக்குறீங்களா, இனி காலையில் 9 மணிக்கு உங்கள் கோடி பண்பலை 100.5 வானவெளி நிகழ்ச்சியில் தாங்க. அவரை பத்தி சொல்றதுக்கு அப்படின்னு வரவங்களாம் வந்துருங்க. கொடைக்கானலின் முன்னிணைப்பான 0-4-5-4-2 இணைச்சிட்டு அறிமுக நேர்கள்லாம் வாங்க 24-24-24 அப்படின்ற எண்ணில், சகோதரிகள்லாம் வந்துருங்க 24-24-29 அப்படின்ற எண்ணில், பொதுவான அனைத்து நேர்கள் வந்துருங்க 24-24-26-290-333 அப்படின்ற எண்கள்ல. நீங்கள் பார்த்து வியந்த மனிதர் காத்திருக்கிறது கோடை பண்பலை 100.5. இப்ப 7:31 ஆயிடுச்சு, வாங்க மீண்டும் ஒரு அட்டகாசமான பாடல் வருது. என்ன படத்துல இருந்து? வெயில் திரைப்படத்துல இருந்து கேட்கலாம்.

0: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
1: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
0: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
3: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
2: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
3: பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
4: கவுன்சிலிங் கோட் 4959.
2: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
5: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
6: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
7: கவுன்சிலிங் கோட் 2612.
8: இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
10: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
11: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸ் இன் மனதோடு ராகம்.
12: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
13: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸ்.
14: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.

0: இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்
6: பாடல்கள்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனாலும் எங்களுக்கு தக்க முக்கு தர்பார் வேணும்பா, கொடுப்பான்னு கேக்குறீங்களா? இந்த வந்துருச்சு கேக்கலாம் வாங்க.
7: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்கு முக்கு தர்பார். வழங்குவோர் போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
8: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏ
9: பருத்தி இன்னர்வேர் தான்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
8: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
9: புமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
8: எனக்கும் புமக்ஸ்ல இருக்காப்பா.
9: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. புமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
10: மன்னா வணக்கம்.
11: வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
10: என்ன மன்னா, ஒரு வழியாக திருச்செங்கோட்டிலிருந்து திரும்பி வந்து விட்டீர்கள் போல.
11: ஆமாம் ஆமாம் அமைச்சரே, திரும்பி வர மனமே இல்லை.
10: ஆனால் கொஞ்சம் ஜலதோஷம் போல இருக்கிறதே.
11: என்ன செய்வது அமைச்சரே, வாழ்த்து மழையில் நனைந்திருந்தால் பரவாயில்லை, வாழ்த்து அருவியில் அல்லவா நனைந்து கொண்டே இருந்தேன்.
10: முடியவில்லை மன்னா, முடியவில்லை.
11: என்ன இவர், எனக்கு ஜலதோஷம் என்றால் இவருக்கு முடியவில்லை என்கிறாரே.
10: மன்னா, இந்த தருணத்தில் உதய விழாவிற்கு வந்து சிறப்பித்த அத்தனை நேயர்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்வோம் மன்னா.
11: சரி அமைச்சரே, இப்போதெல்லாம் நாம் நகர்வலம் சென்றால் மிகுந்த வறட்சியாக உணர்கிறோமே.
10: அடுத்த 6 மாதங்களுக்கு எங்கும் செல்லாமல் இருக்க திட்டம் திட்டுகிறார் என்று நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம் அண்ணா, நான் கூட அதை உணர்ந்தேன். அதற்கான காரணம் அதிகமான வெப்பநிலை தான்.
11: ஓஹோ, சரி, இந்த உலகம் முழுக்க ஏதோ இளநீனோ இளநீனோ என்று பேசிக் கொண்டிருக்கிறார்களே, அது ஏதாவது ஒரு வேளை காரணமாக இருக்குமோ?
10: என்ன இளநீனோ?
11: அதுதான் அமைச்சரே, ஏதோ பருவநிலை மாற்றம் என்றெல்லாம் செய்திகள் ஏதோ வருகின்றன.
10: அது இளநீனோவும் இல்லை நுங்கு நோவும் இல்லை, எல்நீனோ.
11: அதேதான் அதேதான் அமைச்சரே. அது என்ன அமைச்சரே எல்நீனோ?
10: மன்னா, எல்நீனோ என்பது பசிபிக் பெருங்கடலில் ஏற்படக்கூடிய ஒரு வகையான பருவநிலை மாற்றம். அதன் மேற்பரப்பில் உள்ள வெப்பநிலையில் ஏற்படும் ஒரு விதமான அசாதாரண சூழல் என்று கூட சொல்லலாம். அதன் விளைவாக உலகெங்கிலும் பல்வேறு இடங்களில் வழக்கத்திற்கு மாறான வானிலை நிகழும். அதாவது சில பகுதிகளில் அதிகப்படியான மழை பெய்யலாம், சில பகுதிகளில் அதிகப்படியான வெப்பமும் வறட்சியும் நிலவலாம் அண்ணா.
11: ஓஹோ, இப்படித்தான் இருக்குமோ இந்த எல்நீனோவின் தாக்கம். சரி அமைச்சரே, இது எப்போதெல்லாம் நிகழும்?
10: மன்னா, இந்த எல்நினோ தாக்கம் என்பது 2 ஆண்டுகளிலிருந்து 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை திரும்ப திரும்ப ஏற்படும் என்று சொல்லுகிறார்கள். ஒரு முறை அந்த தாக்கத்தை உணர்ந்து விட்டால் சில மாதங்கள் நீடிக்கலாம், ஏன் 1 வருடம் வரை கூட அது நீண்டு படிப்படியாக குறையும் என்கிறார்கள்.
11: ஓஹோ, அப்படியா அமைச்சரே? சரி, இந்த எல்நினோ என்பதற்கான பொருள் என்ன அமைச்சரே?
10: மன்னா, எல்நினோ என்பது ஸ்பானிஷ் வார்த்தை. ஸ்பானிஷ் மொழியில் எல்நினோ என்றால் சிறுவன் அல்லது கிறிஸ்துவ குழந்தை என்று பொருள். வழக்கமாக டிசம்பர் மாதத்தில் கிறிஸ்துமஸ் சமயங்களில் இந்த வெப்ப நீரோட்டம் இருப்பதால் தென் அமெரிக்க மீனவர்கள் எப்போதோ இதற்கு எல்நீனோ, அதாவது கிறிஸ்துவ குழந்தையை குறிக்கும் எல்நீனோ என்று பெயரை வைத்து விட்டார்கள் என்று குறிப்புகள் சொல்கின்றன.
11: அப்படியா அமைச்சரே? சரி சரி சரி. ஆனால் இந்த ஆண்டு ஜூலை மாதமே இதற்கான தாக்கம் தொடங்கிவிட்டது போல இருக்கிறது அல்லவா?
10: சரியாக சொன்னீர்மனா. உலக வானிலை மையம் என்ன அறிவித்திருக்கிறது என்றால், இந்த ஆண்டு ஜூலை முதல் செப்டம்பர் வரையில் இந்த எல்நினோ தாக்கம் வலுவாக இருக்கும் என்று சொல்லி இருக்கிறது.
11: ஓ, மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் போல இருக்கிறதே அமைச்சரே.
10: ஆமாம்மண்ணா, இந்த எல்நினோ தாக்கத்திலிருந்து தப்பிப்பதற்கு அதிக வெப்பநிலை நிலவும் இடங்களில் வாழும் மக்கள் அதிகமாக நீர் பருக வேண்டுமாம், நீர் ஆகாரங்களை நன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும், மதிய நேரங்களில் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும், தண்ணீரை சேமித்து வைக்க வேண்டும், இயன்றவரை பருத்தி ஆடைகளையே அணிய வேண்டும் போன்றவற்றையெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக சொல்லுகிறார்கள் மன்னா.
11: ஓஹோ, சரி சரி அமைச்சரே, கவனமாக இருந்து கொள்ளலாம்.
10: அதே சமயம் கனமழை பாதிப்பு ஏற்படும் பொழுது அத்தியாவசிய பொருட்களை சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டுமாம், அவசர கால உதவிக்கான பொருட்களை தயார் நிலையில் வைத்திருப்பது, நீர் தேங்காமல் பார்த்துக் கொள்வது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள வேண்டுமா?
11: ஓ அப்படியா, அப்படியானால் கடைபிடிக்க வேண்டும், கடைபிடிக்க வேண்டும் அமைச்சரே.
10: ஆமாம் அண்ணா, நிறைவாக இன்னொரு தகவலையும் மக்களின் கவனத்திற்கு சொல்லிவிட வேண்டும். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் ஒரு 205 உலக நகரங்களை தெரிவு செய்து பகுப்பாய்வு செய்திருக்கிறது. அந்த ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் என்ன தெரியவர்

0: என்றால் 205 உலக நகரங்களில் எல்நினோ தாக்கத்தால் பாதிக்கப்பட போகும் முதல் 50 நகரங்களின் வரிசையில் நம்முடைய இந்தியாவில் மட்டும் 14 நகரங்கள் இருக்கின்றனவாம் அண்ணா. அதில் நம்முடைய தமிழகத்தின் சென்னை மற்றும் மதுரை ஆகிய நகரங்களும் இடம்பெற்றிருக்கின்றன.
1: என்ன அமைச்சரை சொல்லுகிறீர்கள்? அப்படியானால் இந்த எல்நினோ தாக்கத்தில் இருந்து தமிழ்நாட்டுக்கு கூட விதிவிலக்கு இல்லையா?
0: இயற்கையை யாராலும் வெல்ல முடியாது. இருந்தாலும் இயன்றவரை முன்னெச்சரிக்கையோடு நாம் நடந்து கொண்டால் இழப்புகளை தவிர்க்கலாம் அண்ணா.
1: நல்லது நல்லது அமைச்சரே, பயனுள்ள தகவல்களை சொன்னீர்கள். சிறப்பு சிறப்பு.
0: சரி மன்னா, உதய விழாவிற்கு காரைக்குடியிலிருந்து வந்திருந்த ஒரு தம்பதி காரைக்குடி சிறப்பு பலகாரங்கள் என்று சிறுதீனி மூட்டையை உங்கள் கையில் திணித்தார்களே, அதை என் கண்ணில் கூட காட்டவில்லையே.
1: இந்த அமைச்சர் மறந்து விடுவார் என்று பார்த்தால் மனதிலேயே வைத்திருக்கிறாரே. அது அது அமைச்சரே, அவர்கள் சொல்லும் போது என்ன சொன்னார்கள்? காரைக்குடி சிறப்பு பலகாரங்கள் மன்னர் ஸ்பெஷல் என்றுதானே சொன்னார்கள். அதனால் நானே சாப்பிட்டு விட்டேன் அமைச்சரே.
2: என்ன?
3: நம் கோடை பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன். கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிக் கொண்டிருப்போம்.
4: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
5: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
6: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
5: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வர தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
6: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
5: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வர தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி.
3: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
9: Bunions and Briefs.
3: அமங்க, இன்று காலை 8 உங்கள் கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம் நிகழ்ச்சி அன்போடு அழைக்கிறது சேலம் மாவட்ட நேர்களே. அப்படியே 3 வந்தீங்கன்னா உயிரெழுத்து நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு நமக்கு கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டி வழசு இளங்கோ அவர்களுடைய தெரிவில் தாங்க உயிரெழுத்து நிகழ்ச்சி வலிமுற காத்திருக்கு, தவறாம கேளுங்க. நானும் மதுரக்காரன் தாண்டா, எனக்கும் இணைப்ப கொடுங்கடா அப்படின்னு இன்று 20:10 நினைவு சுகம் நிகழ்ச்சிக்கு மதுரக்காரங்களாம் வந்துருங்க. வந்து உங்களுடைய விருப்ப பாடல்கள்லாம் கேட்டு ரசிச்சுக்கோங்க. தவறாம உங்கள் கோடை பண்பலை 100.5 நினைவு சுகம் நிகழ்ச்சிக்கு இன்று 20:10. சரிங்க, இந்த நாளை மேலும் என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்கு வாங்க தெரிஞ்சுக்கலாம். 7:50 கோடை பண்பலை 100.5 இன்று அன்று இதுவும் உங்களுக்காக.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்.
1: பிருத்வி விமென்ஸ் இனவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி, பிருத்வி விமென்ஸ் இனவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி
2: இன்று
3: ஜூலை 16
2: இரண்டாம் உலக போர் உச்சத்தில் இருந்த சமயம்
3: உருவானது மன்ஹாட்டன் திட்டம்.
2: நாசி படைகள் அணுவாயுதம் தயாரிப்பதாக எழுந்த பயம்.
3: முதல் அணுகுண்டு தயாரிக்க அமைந்த காரணம்
2: அமெரிக்கா,
3: இங்கிலாந்து,
2: கனடா நாடுகளின் கூட்டு ஸ்தாபனம்.
3: முதல் அணுகுண்டு தயாரித்து சோதிக்கப்பட்ட இடம் மன்ஹாட்டன்

0: நிறுவனம்.
1: ராபர்ட் ஓபன்ஹைமர் தலைமையில்
0: 130,000 ஊழியர்களின் உழைப்பில்
1: 200 கோடி டாலர் செலவில்
0: முதல் பேரழிவு ஆயுதம் அவதரித்தது இந்நாளில்.
1: 1945
0: முதலாவது அணுகுண்டு சோதனை வெற்றிகரமாக சோதித்து பார்க்க உதவிய
1: மன்ஹாட்டன் திட்டம் வெற்றி பெற்ற தினம் இன்று.
0: உலக நாடுகளின் ஒற்றுமைக்காக உருவாக்கப்பட்டது ஐநா.
1: அதன் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் முதன் முதலா.
0: இவர் பிறந்தது நார்வே நாடு.
1: ஐநாவில் பதவி வகித்தார் 6 ஆண்டு.
0: 1896
1: ஐநாவின் முதல் பொதுச் செயலாளர்
0: ட்ரிகோவ்லேயின் பிறந்த தினம் இன்று. பூனாவில் பிறந்த தமிழ் பிள்ளை.
1: ஹாக்கியில் சாதனைகள் பல புரிந்த தன்ராஜ் பிள்ளை.
0: இளம் வயதில் சகோதரர்களோடு விளையாடிய நேரம்.
1: வளர்த்து கொண்டார் உடைந்த ஹாக்கி மட்டையை கொண்டே பந்தை உருட்டும் லாவகம்.
0: 80களில் மூத்த சகோதரர் ரமேஷ் இருந்த மும்பை நோக்கி பயணம்.
1: ரமேஷ் இந்திய அணியில் விளையாடி இருந்ததால் சொல்லி தந்தார் விளையாட்டு நுணுக்கம்.
0: படிப்படியாக வளர்ச்சி.
1: இந்திய அணியில் இடம் கிடைக்கும் வரை முயற்சி.
0: 1989 ஆசிய கோப்பைக்காக முதன் முதலில் ஆட துவங்கினார் புதுடெல்லியில்.
1: அதைத் தொடர்ந்து பல பதக்கங்கள் வென்றது இந்திய அணி இவர் தலைமையில்.
0: ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது,
1: பத்மஸ்ரீ என நீளும் விருது பட்டியல்.
0: 1968
1: இந்திய ஹாக்கி வீரர் தன்ராஜ் பிள்ளையின் பிறந்த தினம் இன்று.
0: தேசிய குயில் டிகே பட்டம்மாள்.
1: பிறந்த இடம் காஞ்சிபுரம் தாமல்.
0: தந்தையின் விருப்பம் பாடகியாக வேண்டும் என்பது.
1: அதுதான் அக்கால பெண்களுக்கு கிடைக்க வாய்ப்பை வகுத்து கொடுத்தது.
0: காஞ்சிபுரம் வந்த காந்தியின் முன்பாக பாரதியார் பாடலை பாடும் பாக்கியம்.
1: அவரின் பாராட்டு 11 வயதில் கிடைத்தது வாழ்வின் பெரும் பாக்கியம்.

0: 1929 சென்னை வானொலியில் பாடும் சந்தர்ப்பம்.
1: அதன் பின் டி கே பட்டம்மாள் என்ற பெயர் பிரபலம்.
0: இந்திய சுதந்திர தினம்
1: சென்னை வானொலியில் விடுதலை விடுதலைன்னு பாடிக்கொண்டிருந்த கணம்.
0: காசோலை வந்தும் வேண்டாம் என மறுத்த சுதந்திர மனம்.
1: குடும்பத்தினரும் கணவர் ஈஸ்வரனும் தான் பாட ஊக்குவித்த தாராள குணம்.
0: இவரை போல பாட வேண்டுமெனில் செய்யுங்கள் தொடர் சாதகம்.
1: 2009
0: கர்நாடக இசை பாடகி
1: டி கே பட்டம்மாளின் நினைவு தினம் இன்று.
2: கோவையில் செல்வ வளமிக்க துணி வணிகரின் மகனாக தோன்றியவர்,
3: இந்தியாவில் துவங்கி
2: இங்கிலாந்தின் லீட்ஸில் துகிலியல் தொழில்நுட்பத்தில் பட்டம் பெற்றார்.
3: SS வேலாயுதம் என்பவருடன் இணைந்து
2: ஏஞ்சல் பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்தை
3: சேலத்தில் உருவாக்கி திரைப்படங்களை தயாரிக்கலானார்.
2: சிறிது காலத்திற்கு பின்னர் வேலாயுதத்திடமிருந்து பிரிந்து
3: தன் சொந்த நிறுவனமாக மாடர்ன் தியேட்டர்ஸ் என்ற தயாரிப்பு அரங்கத்தை நிறுவியவரும்
2: தமிழ்,
3: மலையாளம்,
2: இந்தி,
3: தெலுங்கு,
2: கன்னடம்,
3: சிங்கள திரைப்படங்களில் தன் பன்முக திறனை வெளிப்படுத்திய
2: TR சுந்தரம் பிறந்த நாள்
3: என்று
2: ஆண்டு
3: 1907.
2: இயற்கையின் படைப்பில் இனிய படைப்பு,
3: இதன் பெயரை கேட்டால் படையும் நடுங்கும் என்பது தெளிவு.
2: உழவனின் நண்பன் என்பது சிறப்பு.
3: பல்வேறு வகைகள் உள்ளன என்பது தெரிவு.
2: பாம்புகள் குறித்து மனிதர்களிடையே நிலவும் பயம்,
3: மாயையான எண்ணங்களை மக்களிடையே நீக்குவதற்காக
2: பாம்புகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக
3: உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது
2: உலக பாம்புகள் நாள்
3: என்று.
2: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோ பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
4: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி, பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
5: காலையில 11 மணிக்கு உங்கள் கோடை பன்மலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில ஒரே நபரோட பாடல்களை பாடணுங்க. நிகழ்ச்சி முடிய போதுப்பா, யார் அவர் சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருப்போம்ல அப்படின்னு கேக்குறீங்களா? ஆசை தோசை அப்பளை விட 11 மணிக்கு நாங்க சொல்லுவோம், அப்ப வந்து நீங்க கேட்டு பாடணும். சரியா, பாடல்களா கேட்டீங்களா? சந்தோஷமா இருந்தீங்களா? இதே மாதிரி சந்தோஷமா இருக்க கோடை பன்மலை 100.5 தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றிகளோடு விடைபெறுகிறேன். நான் சுகன்யா மார்த்தாண்டு பத்தி நன்றி, வணக்கம் நேர்களே.

0: இதுவரை கேட்டோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் அப்பகுதியை வழங்கியோ
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 தொடரும் நிகழ்ச்சிக்கு முன்பாக செய்திச் சுருக்கம்.
1: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். செமிகண்டக்டர் உற்பத்தியில் 2ம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் அத்துறையில் உலகளாவிய மையமாக இந்தியா திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் சுமார் 25 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யூரியா முதலீட்டுக்கான தேசிய கொள்கை புதிய முதலீடுகளை ஈர்த்து நாட்டின் உர பாதுகாப்பை வலுப்படுத்தும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியா போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்த இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை வடக்கு மண்டலத்திற்குட்பட்ட 608 பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை மாநில அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் வழங்கினார். ஒரத்தநாடு மற்றும் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையங்களில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாணவியர் விடுதி கட்டிடங்களை அமைச்சர் திருமதி கமலி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்காசி, தருமபுரி, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் அரசு சேவைகள், நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைவது குறித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். ஈரான் மீது நேற்று மீண்டும் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க இராணுவம் தெரிவித்துள்ளது. பஹ்ரைன் மற்றும் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் இராணுவம் கூறியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PB சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி

0: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: எழுபத்தைந்து வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இனிய காலை வணக்கம் நேயர்களே. இதயத்தின் ஓரத்தில் உறங்கிக் கிடக்கும் உணர்வுகளை மெதுவாக தட்டி எழுப்பும் மந்திரம் இசை. காலம் கடந்து போன நினைவுகளுக்கும் காலம் கடக்காத மகிழ்ச்சிகளுக்கும் ஒரே மொழி இசை. ஒவ்வொரு இதயமும் ரசிக்கும் இசை, அந்த இசையோடு உங்கள் மனமும் இணைந்து பயணிக்க இதோ தொடங்குகின்றது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்று வெள்ளி தொழிலுக்கு பெயர் பெற்ற ஓர் மிகப்பெரிய ஜவ்வரிசி உற்பத்தி மையமாகவும் சிறந்த எஃகு நகரமாகவும் திகழ்கின்ற ஓர் நவீன ஆடை உற்பத்தியிலும் கைத்தறி நெசவிற்கும் பெயர் பெற்ற சேலம் மாவட்ட அன்பனேயர்கள் வரலாம் இன்றைய மனதோடு ராகம் நிகழ்ச்சிக்கு. அன்பு அறிமுகங்கள் வரலாம் 24 24 24 மகளிர் 24 24 29 வழக்கமாக வரக்கூடிய நேயர்கள் வரலாம் 24 24 26 மற்றும் ஒரு எண் கூட இருக்குங்க 290 300 33 வரலாம். முன் இணைப்பிற்கு 0 45 42 இணைத்து வர அன்போடு அழைக்கின்றது கோடை பண்பலை 100.5. இணைப்பில் காத்திருக்கும் முதல் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம்,
5: நான் சேலம் மாவட்டம் ஜலாண்டாபுரத்துல இருந்து மாது பேசுறேன் மேடம்.
1: உங்க பேர் மட்டும் ஒரு தடவை சொல்லுங்கயா.
5: மாது, மாதுங்க மேடம்.
1: மாதுங்கயா, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
5: நான் சரி விசை தெரிய ஓட்டிருக்கேன் மேடம்.
1: எத்தனை வருடங்களா செஞ்சிட்டு இருக்கீங்க?
5: ஒரு 20 வருடமா செஞ்சிருக்கேன் மேடம்.
1: அப்படிங்களா, எது ரொம்ப சிறப்பா செய்வீங்க?
5: இல்லைங்க மேடம், பிளைனா அப்படியே ஓட்டுறதாங்க.
1: அப்படிங்களா,
5: அப்படியே பிளைனா ஓட்டி ஃப்ரண்ட் அடிக்கிறது மேடம்.
1: சரிங்க சரிங்க. இந்த வேலை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ?
5: அதாவது
1: எனக்கு இந்த டைம் தாங்க வேலை செய்ய முடியும், மித்த நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அப்ப நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படிதானே?
5: நல்லா இருக்கு.

0: நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க.
1: சரி மேடம், சேலம் மாவட்டத்து கொஞ்சம் நைட்ல பகல்ல கொஞ்சம் கிளீனா வர மாட்டேங்குது மேடம், இறைச்சல் வருது. கொஞ்சம் வந்து கொஞ்சம் சீக்கிரமா பண்ணி விட்டா பரவாயில்லைங்க மேடம்.
0: சரிங்க சரிங்க, முயற்சி போயிட்டு இருக்கு. சரிங்க, கேளுங்க கேளுங்க, ஆன்லைன்லயும் ரேடியோ கேட்கலாம் சரிங்களா?
1: சரிங்க மேடம்.
0: என்ன பாடல்?
1: ஒரு நாளைக்கே கேட்கவே முடியலைங்க, எப்பவுமே கேட்க முடியலைங்க.
0: இல்ல, ஆன்லைன்லயே வருது. நியூஸ் ஆன் ஏர் ஆப்ல பாத்தீங்கனாலும் அதுல வந்து நீங்க பண்பலையும் கேட்கலாம் சரியா?
1: ஓகே மேடம்.
0: என்ன பாடலுங்க கேட்கலாம்?
1: இது விசுவாசத்துல வந்து கண்ணான கண்ணங்க மேடம். இது பேராண்டி சாய் கிருஷ்ணன்.
0: சரி, சாய் கிருஷ்ணவர்காகவும் மற்ற நேயர்கள் அனைவருக்காகவும் பாடல்

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
3: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
4: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
3: இது மிஸ்டர் கோல்ட், 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
4: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
3: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
5: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
6: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
7: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
8: கவுன்சிலிங் கோட் 2612.
9: கலெக்டர் பார்த்தா படிப்பு கிடைக்கும் பக்கத்து ஒரு வார்த்தை சொன்னதை கேட்டு ஒரு வீட்டு தெரிய ஓடி வந்திருக்காரு சார்.
10: 90 Pictures SD சரவணன் தயாரிப்பில் அருள் நிதி நடிக்கும் கணேஷ் விநாயகன் இயக்கத்தில் அருள்வான் நாளை முதல்.
11: கோடி பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர்
12: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
13: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
14: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
15: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
16: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
15: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
16: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
15: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
16: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
14: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
17: இது ஒரு என்ன கேள்வின்னு கேட்டா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிளா சொல்றேன், நடந்துதா நடக்கலையா, கனவா நனவா அப்படின்னு கேட்டா பெரியவங்க நிறைய சொல்லியிருக்காங்க, கனவு நடக்கல, நனவு நடந்தது, நடந்துதா நடக்கலையா, சிம்பிள் கேள்வி. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, அப்படியே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, ஆனா ஓரளவு தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனா ஓரளவு நடக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? ஓரளவு நடந்தா பெரிய விஷயம் இல்லையா? ஒரு நல்ல விஷயம் தொடர்ந்து கேட்கிறோம், அது உள்ள போவோம், சில வேலையை செய்யும். சார், மொத்தமா மாத்திட முடியாது, ஆனா ட்ரையல் நடந்துகிட்டே இருக்கும். டயபெட்டிக் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒரு டாக்டர் கோயம்புத்தூர்ல நடத்தினார், என் ஃப்ரெண்டு டாக்டர் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க பாருங்க, ஆடியன்ஸ் எல்லாம் சோகமா உட்காந்து, ஏன்னா அன்னைக்கு தான் அவங்க டெஸ்ட் பண்ணி சர்க்கரைன்னு கண்டுபிடிச்சிருக்கா. எல்லாரும் பரிதாபமா உட்காந்து ரொம்ப வேதனையில் இருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு தான் மாட்டிருக்கிறவங்க ஒரு துக்கத்தில் இருக்கிறாங்க. நான் ஒரு சின்ன கதை சொன்னேன், ஒரு விவசாயி கடவுளை திட்டிக்கிட்டே இருந்தான், உனக்கு கண்ணே இல்லை, என்னை கவனிக்கவே இல்லை, இந்த ஊர் பண்ணையார் எவ்வளோ பிரமாதமாக இருக்கார், சௌக்கியமாக இருக்கிறாரு, ராஜா மாதிரி மகிழ்ச்சியாக இருக்காரு, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் பாரு, என் துக்கம்லாம் யார்கிட்ட போய் சொல்வேன்னு திட்டிக்கிட்டே இருந்தான். கடவுள் ஒரு நாள் ஒன்று என்ன பண்ணார், ஒரு நாள் ஒரு சவுண்டு விட்டார், டே கஷ்டம் இருக்கு, கஷ்டம் இருக்குன்னு புலம்பாது, உன் கஷ்டத்தை எல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி, உன் கஷ்டத்தை அப்படியே ஒரு மூட்டையாக கட்டி நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு கோயிலில் கொண்டாந்து போட்டு. இவனுக்கு ஒரே சந்தோஷம், அதே இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் மூட்டை கட்டி போட்டலாமா, போட்டுடலாம், ஆன் ஒன் கண்டிஷன், இந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் நான் அனௌன்ஸ் பண்ணுவேன், எல்லாரும் 6 மணிக்கு கஷ்டத்தை மூட்டை கட்டி கொண்டாந்து போடணும், லைட் ஆஃப் ஆகிடும், திரும்பி போகும்போது அதுக்குள்ளே நீ இன்னொரு மூட்டையை எடுத்துக்கணும். இவன் கேட்டான், ஏங்க போட்டுட்டு வரக்கூடாதா? இல்லை, இது எக்ஸ்சேஞ்ச் மேலா, இப்போ போட்டுட்டு இன்னொன்று எடுத்துகிட்டு தான் வரணுமே ஒழிய யாரும் போட்டுட்டு வரக்கூடாது, புரியுதா? போய் போட்டுவார். இப்போ மறுநாள் 6 மணிக்கு போனால்

0: உள்ள போய் பார்த்தா இருக்கிற மூட்டையிலே இவன் தான் சின்ன மூட்டை, மற்றவன பெருசு பெருசா இருக்கு. 6 மணிக்கு வெயிட் பண்ணா சார், லைட் ஆஃப் ஆச்சு சார, மூட்டையை போட்டான் சார், லபக்குன்னு அதே எடுத்துட்டான். லைட் வந்த உடனே பார்த்தா எல்லாருமே அதான் பண்ணியிருக்கான், அவன் போட்டு அவன் மூட்டையே எடுத்துட்டான். என்ன தெரியுங்களா, சர்க்கரை நோய் வந்தவர்கள் அதிகம் வாழ முடியும், சர்க்கரை நோய் வந்தவர்கள் அதிக நாட்கள் வாழுகிறார்கள். எப்படி தெரியுங்களா, தனக்கு வந்து விட்டது என்று தெரிந்ததால் அவர்கள் தே ஆர் வெரி கேர்ஃபுல், உணவுல சாப்பாட்டுல உடற்பயிற்சியில சரியா இருக்கிறாங்க. தெரிஞ்சிட்டவன் ஒழுங்கா தன்னை பாதுகாத்து நீண்ட நாள் வாழுகிறான். He is able to live for a long time. ஏன்னா அவன் டயட் ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு வந்துட்டான், ஃபேட் அவாய்ட் பண்ணிட்டான், வாக்கிங் போறான் டெய்லி, தனக்கு டயபிட்டிஸ் இருக்குன்னு. நமக்கு என்ன குறை இருக்கிறது என்று தெரிவதே அது 50% சரி செய்து கொள்வதற்கு சமம். நம்ம கிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சுன்னா 50% வெற்றி. டக்குன்னு ஒண்ணு எல்லாமே இந்த உலகத்துல நடந்துராது. இப்படி நடக்கிறதுக்காகத்தான் புத்தக காட்சி, இதெல்லாம் அறிவு பொக்கிஷம் படிங்க அப்படின்னு மேடை பேச்சு. ஒவ்வொரு உள்ளத்திலையும் ஒரு வெளிச்சம் எரியணும், அந்த மனமாற்றம்ங்கிறது ஏற்படணும். அது சுலபம் இல்லைங்க. இந்த மனம் வந்து நம்மளை ஆட்டி வைக்கிற பிசாசு, அதுல இருந்து வெல்லுவது ரொம்ப கஷ்டம். நான் என்ன சொல்ல வரேன், இது 100க்கு 100 நனவா வெற்றி பெறுமா என்று கேட்டா வெற்றி பெறும் என்ற எண்ணத்திலேயே நான் இல்லை. முயற்சி செய்து கொண்டே இருந்தால் ஒருவர் வெற்றி பெற்றால் கூட அது உண்மையில் கடவுளின் வெற்றி.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனின்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: நம் கோடை பண்பலை 100.5 நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி. நாளைய யாதுமாகி நிகழ்ச்சி சர்வதேச நீதி நாள் சிறப்பு நிகழ்ச்சியாக. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் மேனாள் நீதியரசர் டாக்டர் எஸ் விமலா அவர்கள்.
3: வாழ்க்கையில ஒரு ஒரு நிமிஷமும் நம்ம கொடுக்கற மதிப்பு, நம்மளுடைய செயல்கள் எல்லாமே வந்து நீதியை உட்கினது தான். நீங்க செய்யறது இன்னைக்கு ஒரு பெரிய நீதி. மக்களுக்கு சர்வதேச நீதி நாள் சம்பந்தப்பட்ட ஒரு விழிப்புணர்வை உண்டாக்குற இந்த நிகழ்ச்சி தான் நான் நீதினு சொல்லுவேன்.
2: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
5: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர், ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் 3 சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்
6: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர்
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
9: அன்பு நேயர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் பாஸ்தா, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மேக்னா சில்க்ஸ், பரமதி வேலூர், துறையூர், முசிறியின் வானவில். வானவில் இன்று தந்திருக்கும் வண்ணம் பார்த்து வியந்த மனிதர், பார்த்து வியந்த மனிதர் எனும் தலைப்பில் நாம் இப்போ கேட்டுட்ருக்கோம் கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்று சேலம்

0: மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாருமா பேசுறீங்க?
1: சேலம் மாவட்டம் மிட்டாபுதுல இருந்து லோகேஸ்வரி பேசுறாங்க.
0: லோகேஸ்வரி, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? லோகேஸ்வரி,
1: நான் இப்போ இல்லத்தரசியா தாங்க இருக்கேன்.
0: அப்படிங்களா? வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா?
1: ஆ, முடிஞ்சதுங்க.
0: அப்படிங்களா? எத்தனை மணி நேரமா வேலை செய்வீங்க?
1: ஒரு 1 hour.
0: ஒரு மணி நேரத்திலே எல்லா வேலையும் முடிச்சிருவீங்களா?
1: Within 2 hours. அவ்வளோதான்.
0: சரிங்க. மித்த நேரம் என்ன செய்வீங்க?
1: நேரம் பாப்பா இருக்கா, பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், விளையாடுறது அந்த மாதிரி, அதுவே டைம் சரியா போயிடும்.
0: குட்டி பாப்பாவோட இருந்து நீங்களும் குட்டி பாப்பா மாதிரி ஆயிடுவீங்க, அப்படிதானே? பாப்பா ரொம்ப சேட்டை செய்வாங்களா இல்ல அமைதியான பொண்ணா?
1: இல்ல இல்லங்க, சேட்டை செய்வாங்க.
0: சேட்டை செய்வாங்க.
1: ஆமாங்க.
0: ஆனா அந்த குறும்பு தனத்தை ரசிச்சா தாங்க நல்லா இருக்கும், அப்படிதானே?
1: ஆமாங்க, அதுவும் ஒரு அழகுதான்.
0: பாப்பா பேருங்க?
1: சங்கமித்ராங்க.
0: சங்கமித்ரா, சரிங்க. என்ன பாடல் இப்ப கேட்கலாம்?
1: டியூட் படத்துல இருந்து ஒரு பாட்டு போடுங்க.
0: இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிங்க.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர்
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
2: கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம்.
3: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
4: பண்பலை படைப்பாளிகள்.
5: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி.
3: பண்பலை படைப்பாளிகள் சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.
6: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம்.
3: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒளியேற்ற காத்திருக்கிறது
4: கோடை பண்பலை 100.5
3: பண்பலை படைப்பாளிகள்.
7: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
4: நிலைய இயக்குனர்,
7: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
4: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101.
3: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில் மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
0: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பண்பலை சொல்லும் நேரம் காலை 8:31. நாம் இணைந்திருக்கின்றோம் மனதோடு ராகம். இன்று சேலம் மாவட்ட நேயர்களின் இனிய பங்களிப்பில் இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்.
2: காலை வணக்கம் மேடம்.
1: காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
2: சேலம் மாவட்டம் தொளசம்பட்டி சுதாகர் மேடம்.
1: சுதாகர் எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன் மேடம். நம்ம கோடை பண்பலை கேட்டுக்கொண்டு
1: நம்ம மகிழ்ச்சிங்க. சாப்பிட்டீங்களா?
2: இன்னும் இல்லைங்க மேடம். இதுக்கு மேலதான் மேடம்.
1: அப்படிங்களா? என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க சுதாகர்?
2: நான் பட்டு தெரியும் மேடம், பட்டு நெசவு மேடம்.
1: அப்படிங்களா? எத்தனை வருடங்களா?
2: நான் எங்கள் தாத்தா எங்கள் அப்பா நாங்கள் எல்லாமே நான் ஒரு 25 வருஷமா நான் இதே தொழில் தான் மேடம்.
1: அது பரம்பரை தொழில்னு சொல்லலாம், அப்படிதானே?
2: ஆமாம் மேடம், பரம்பரை தொழில் மேடம்.
1: நீங்கள் எது ரொம்ப நேர்த்தியாக செய்வீங்க?
2: நான் இப்போ புடவைதான் மேடம், பட்டு புடவை மேடம்.
1: அப்படிங்களா, சரிங்க சரிங்க. என்ன கலர் காம்பினேஷன், நிறைய கலருங்களா இல்லை குறிப்பிட்ட கலர் தானுங்களா?
2: அங்க முதலாளி குடுக்கற கலர் நாங்க செஞ்சு கொடுப்போம் மேடம்.
1: அப்படிங்களா, சரிங்க சரிங்க.
2: ஆமா மேடம்,
1: சரிங்க. என்ன பாடலுங்க கேட்கலாம்?
2: புது பாடல எந்த பாடலாலும் நம்ம சோரமட்டி வளசி இளங்கோ கூலியூர் சுரேஷ் எப்பவும் வெங்கடேஷ் காக்கமா மேடம்.
1: எல்லா நேயருக்காகவும் பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்களுக்கும் எனக்கும் கிடைச்ச கல்வி இன்னும் அவங்களுக்கு கிடைக்கலன்றது என்ன உறுத்திக்கிட்டே இருக்கு.
2: 90 பிக்சர்ஸ் எஸ் டி சரவணன் தயாரிப்பில் அருள்நிதி நடிக்கும் ஜி வி பிரகாஷ் குமார் இசையில் அருள்வான் நாளை முதல்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
3: இணைந்து வழங்குவோர்
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
6: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
7: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
6: ஒவ்வொரு

வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடிப்பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால் இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
3: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர், கவுன்சிலிங் கோ 2608.
4: பிறந்து நிறைவு வெற்றிலை பாக்கு, திரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: பண்பலை சொல்லும் நேரம் காலை 8:40 நாம் இணைந்திருக்கின்றோம். மனதோடு ராகம் என்று சேலம் மாவட்ட நேயர்களின் இனிய பங்களிப்பில் இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்.
5: சேலம் மாவட்ட உப்பாரப்பட்டியில இருந்து ரமேஷ் பேசுறேங்க.
4: ரமேஷ் ஐயா, எப்படி இருக்கீங்க?
5: சூப்பரா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நாங்க அனைவரும் நலமா இருக்கோம். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
5: நான் வந்து பாத்தீங்கன்னா நெசவு பண்ணிட்டு இருக்கேன். மனோர டெக்கரேட்டரா இருக்கேன்.
4: என்னங்க?
5: மனோர டெக்கரேஷன்.
4: அப்படிங்களா? எத்தனை வருடங்களா அதுவும் சேர்ந்து பாத்துட்டு இருக்கீங்க?
5: ஆமா, ஃபர்ஸ்ட் நெசவு தான் பண்ணிட்டு இருந்தேன். அடிஷனலா ஒரு தொழில் வேணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் எல்லாரும் புரிஞ்சு இது ஒரு 10 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன்.
4: அப்படிங்களா? இது நெசவு எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க?
5: என்னங்கம்மா?
4: நெசவு எத்தனை வருடங்களா பாத்துட்டு இருக்கீங்க?
5: நெசவு வந்து பாத்தீங்கன்னா 20 வருஷம் நெசவு பண்ணிட்டு இருக்கேன்.
4: வெளியிடங்களுக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். அப்படிதான் நிறைய பேர் நம்மளும் போய் பாப்போம்.
5: கண்டிப்பா நிறைய பேர்த்த சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நிறைய பேர்த்துக்கு கருத்துக்கள் மாதிரி நமக்கு பகிர்ந்துக்க முடியும்.
4: ஆமா, நம்மளோட நட்பு வட்டாரமும் அதிகம் இருக்கும். அப்படிதானுங்க?
5: கண்டிப்பா. அதாவது பண்பலையோட சேர்ந்ததுக்கு போக நட்போட ரொம்ப அதிகமாச்சு. அப்ப இந்த தொழில போகாட்டியும் இன்னமும் வந்து அதிகரிச்சு போயிடுச்சுங்களா?
4: சரிங்க சரிங்க. இதே மகிழ்ச்சி உங்களுக்கு என்றும் தொடரட்டும். இப்ப என்ன பாடலுங்க கேட்கலாம்?
5: இந்த யூத் படத்துல இருந்து முட்டை கலக்கின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கு, அந்த பாடல் கொடுங்க.
4: சரி, உங்களுக்காக பாடல் தெரிஞ்சு

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பண்பலை சொல்லும் நேரம் காலை 8:45 நாம் இணைந்திருக்கின்றோம். மனதோடு ராகம் என்று சேலம் மாவட்ட நேயர்களின் இனிய பங்களிப்பில் இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
2: சிறந்த வானொலிக்கு காலை வணக்கம். சேலம் மாவட்டம் இரும்பல இருந்து எப்பவும் வெங்கடேஷ் பேசுறேன் மேடம். இதுல அனைவரும் நலமா?
1: நலமா இருக்கும் வெங்கடேஷ் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் நலமா இருக்கேன் மேடம். 27ஆம் ஆண்டு உதவி விழா வாழ்த்துக்கள் பண்பலை சேலம் மாவட்டம் சார்பாக வாழ்த்துக்கணும். ஏன்னா உடம்பு நிலை சரியனால உதவி விழாக்கு வர முடியல, வாழ்த்து சொல்லிக்கிறேன் மேடம்.
1: சரிங்க, நீங்க வரலைனாலும் உங்க வாழ்த்தை பதிவு செஞ்சீங்கல்ல, ரொம்ப மகிழ்ச்சிங்க. என்ன பாடலுங்க கேட்கலாம்?
2: நான் பாடல் வந்து வேட்டைக்கார திரைப்படத்துல இருந்து இது ஒரு பாடல் போடுங்க. இரும்பால் குப்புசாமி மாமாவுக்கு சோமச்சந்திரன் பவிக்கல பழனிசாமி
1: எல்லாருக்காகவும் பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிங்க.

0: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர்.
1: ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை.
0: ரோஷன்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து வழங்குவோர்
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: கோடை பண்பலை 100.5 சைபால்.
5: முகத்தில் வருவார் சைபால், சரியா கிளங்க சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ண சைபால்.
6: சைபால்
4: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
7: ஒரு நாள் காலை நேரம் ஒரு குரு படுக்கையை விட்டு எழுந்திருக்கிறார். உடனே சீடர்களை பார்த்து, எல்லாரும் இப்படி வாங்கங்கிறார். எல்லாரும் வர்றாங்க வேகமாக. என்னங்க வேணும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் குருவை பார்த்தாங்க பயபக்தியோடு. குரு அந்த சீடர்களை பார்த்து, இதை பாருங்க, இப்போ நான் ஒரு சிக்கலான விவகாரத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், அதை நீங்கள் தீர்த்து வச்சா நல்லதுன்னார். சீடர்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன இது இவர் இப்படி சொல்கிறாரு, நமக்குள்ள எல்லா விவகாரங்களையும் தீர்த்து வைக்கிறவர் நம்ம குருநாதர், அவருடைய விவகாரத்தை நாம் தீர்த்து வைக்கிறதா, ஆச்சரியமாக இருக்குதே, குருநாதருக்கே சிக்கலா அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் ரொம்ப பணிவாக கேட்டாங்க, சுவாமி உங்களுக்கே சிக்கலா, இந்த உலகத்து சிக்கல்களுக்கும் சிரமங்களுக்கும் அப்பாற்பட்டவர் அல்லவா தாங்கள், அப்படிப்பட்ட உங்களுக்கு சிக்கல்னா அது எப்படி அப்படின்னாங்க. எனக்கு ஏற்பட்டிருக்கிற சிக்கல் அவ்வளவு பெருசு, ரொம்ப பெரிய விவகாரம் அது அப்படின்னார் குரு. கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க அப்படின்னாங்க இவங்க. இப்போ அந்த குரு விவரத்தை சொன்னார், அதாவது

0: நேற்று ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் நான் ஒரு பட்டாம்பூச்சியாக மாறிட்டேன். அப்படி மாறி ஒவ்வொரு மலராக பறந்து போய் உட்காந்து தேன் சாப்பிட்டேன் அப்படின்னார். சீடர்கள் இதை கேட்டதும் ரொம்ப திகைச்சு போயிட்டாங்க. என்ன இது, இது ஒரு பெரிய பிரச்சனையா? ஒரு சாதாரண கனவு கண்டதுக்காகவா இந்த காலை வேளையில் நம்மளையெல்லாம் குருநாதர் இவ்வளோ அவசரமாக கூப்பிட்டுருக்கார் அப்படின்னு நினச்சாங்க. இருந்தாலும் கேட்டாங்க, இதில் என்ன சிக்கல் சுவாமி? கனவுங்கிறது எல்லாருக்கும் வரத்தானே செய்யும் அப்படின்னார் ஒரு சீடர். சீடர்களே, பிரச்சனை அது இல்லை. நான் இன்றைக்கி காலையில் கண்ணு முழித்து பார்த்தப்போ நான் வந்து நானாக மறுபடியும் மாறிட்டேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் சிக்கல் என்னென்னா, இப்போ அந்த பட்டாம்பூச்சி தான் நானாக ஆயிட்டதாக கனவு கண்டுகிட்டு இருக்கா அப்படிங்கிறது தான். ஒரு மனுஷன் பட்டாம்பூச்சி ஆகிறதாக கனவு காண முடியுங்கிறப்போ அந்த பட்டாம்பூச்சியும் மனுஷனாக ஆகிறதாக கனவு காண முடியும் இல்லையா? இப்போ எனக்கு யதார்த்த நிலை தெரியணும், எது நிஜம்னு தெரியணும். நேற்று ராத்திரி நான் கண்டது கனவா, அல்லது இது பட்டாம்பூச்சி கண்டுகிட்டு இருக்கிற கனவா? இதுதான் குரு கேட்ட கேள்வி. இதை கேட்டதும் சீடர்கள் ரொம்ப குழம்பி போயிட்டாங்க. சுவாமி, இதுவரைக்கும் நாங்கள் தூங்குறப்ப பார்க்குறது கனவுன்னு, மூழ்கிட்டு இருக்கிறப்ப பார்க்குறது நனவுன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ எங்களை ரொம்ப குழப்பிட்டீங்க, இதுக்கு பதில் சொல்ல எங்களுக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த குரு சொன்னாராம், நினைவு தான் முக்கியமான அம்சம். முடிவு கட்டம்னா பகலின் நினைவுகளை விட இரவின் கனவுகளே ரொம்ப உண்மை. ஒருத்தன் வந்து தூங்க போனால் தூங்கிக்கிட்டே இருந்தால் அவன் காணும் கனவு பொய்ங்கிறத அவன் உணர மாட்டான். ஒவ்வொரு கனவும் காணும் பொழுது அது ரொம்ப உண்மையாக தான் தெரியுது. ஒரு கனவு கூட உண்மை இல்லைன்னு கனவில் தோன்றுவதே இல்லை அப்படின்னார் குரு. அகில வாழ்வு அத்தனையும் சொற்பணம் கண்டாய் அப்படிங்கிறார் தாயுமானவர். ஆகையினால நம்ம கனவுலேருந்து நாம் என்னைக்கு முழிச்சிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வி. ஒருத்தர் வந்தார், காலில் கட்டோடு வந்தார். என்னங்க காலில் கட்டுன்னு, சார் நேற்று ராத்திரி தூக்கத்தில் எங்கள் வீட்டு கூரையில் ஏணியை சாத்தி வச்சு இறங்கினப்போ வழுக்கி விழுந்து காலை உடச்சிக்கிட்டேன்னார். உங்கள் வீட்டில் தான் ஏணியே கிடையாது சார் அப்படின்னு. உண்மைதான் சார், நான் கீழே விழுந்து முழிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தானே ஏணி இல்லைங்கிறது எனக்கு ஞாபகம் வந்தது அப்படின்னார்.
1: கோடை பந்தலை 100.5 சைபால்
2: முகத்தில் பருவா சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சிரிப்பையும் அழகான நினைவுகளையும் மனதில் விதைத்து நிறைவுக்கு வருகின்றது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். உங்களின் ஒவ்வொரு நொடியையும் இசையால் அழகாக்கும் 100.5 இனி நாம் ரசிக்க உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அனில் பாஸ்தா, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மேக்னா சில்க்ஸ், பரமதி வேலூர், துறையூர் முசிறியின் பானவில் இன்று பார்த்து வியந்த மனிதர் எனும் தலைப்பில் வரும் முன்பாக செய்திச் சுருக்கம்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். செமிகண்டக்டர் உற்பத்தியில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் அத்துறையில் உலகளாவிய மையமாக இந்தியா திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் சுமார் 25 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யூரியா முதலீட்டுக்கான தேசிய கொள்கை புதிய முதலீடுகளை ஈர்த்து நாட்டின் உர பாதுகாப்பை வலுப்படுத்தும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்திய போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை வடக்கு மண்டலத்திற்குட்பட்ட 608 பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை மாநில அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் வழங்கினார். ஒரத்தநாடு மற்றும் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவ ஆராய்ச்சி நிலையங்களில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாணவியர் விடுதி கட்டிடங்களை அமைச்சர் திருமதி கமலி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்காசி, தருமபுரி, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் அரசு சேவைகள் நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைவது குறித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். ஈரான் மீது நேற்று மீண்டும் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க இராணுவம் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா ஜப்பானை இன்று எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
1: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இப்பொழுது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பழைய தங்கத்திற்கு 1200 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
1: வழங்கும் வானவில் இணைந்து வழங்குவோர் நாமக்கல் ஞானமணி என்ஜினியரிங் காலேஜ்,
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
7: காற்றலை வழியே கருத்துக்களை பகிர்ந்து கானங்களையும் கேட்டு ரசிக்கும் நேரமாக கூடி பண்பலை 100.5 வானவில் இப்பொழுது தரவிருக்கும் தலைப்பு பார்த்து வியந்த மனிதர். பார்த்து வியந்த மனிதர் என்ற தலைப்பில் வர காத்திருக்கிறது உறவுகள் அழைக்கலாம் கொடைக்கானலின் முன்னிணைப்பான 0-4-5-4-2 இணைத்து 24-24-24-24-24-26-24-24-29 மற்றும் 290-333 என்ற எண்களில் பார்த்து வியந்த மனிதர்களை கேட்க காத்திருக்கிறார் மயிலப்பன் அவர்கள்.
8: நேரம் 9:05. கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி அழகாக மலர்ந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்றைய வானவில்லின் வண்ணம் பார்த்து வியந்த மனிதர். அடாடா, மனுஷனாக பிறக்கிறதே அரிதான விஷயம். இதில் பிறர் வியக்கக்கூடிய வகையில் வாழ்கிறதுன்றது இன்னும் கூடுதல் சிறப்பான விஷயமாக கருதலாம். இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் நம்ம பார்த்து வியந்த மனிதர்களை பற்றி, அவங்களை பார்த்து ஏன் நம்ம வியந்தோம், அப்படி என்ன உங்கள் மனதை கவர்ந்தாங்கன்ற விஷயத்த பகிர்ந்துக்கோங்க. இதில் குறிப்பாக ஒரு சிலரை நம்ம தவிர்த்தா நல்லாயிருக்கும், ஏன்னா அவங்க நம்மளை வந்து எப்போவுமே வியக்க வைக்க தவறியதில்லை. யார் யாருன்னா நம்ம அம்மா அப்பா, அவங்கள பற்றி பெரிதாக நம்ம அவங்கள பார்த்து நான் வியந்தேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க தினம் தினம் நம்மளை வியக்க வைப்பாங்க. அதே மாதிரி திரை பிரபலங்கள், என்னமா நடிக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லாத நாளே இருக்காது. அதனால் திரை பிரபலங்கள், அரசியல் சார்ந்த ஆளுமைகள், அவங்களையும் நம்ம இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் தவிர்த்துடலாம். சாமானியர்களுக்கான வானவிழா இன்று இருக்கட்டும். நீங்கள் பார்த்து வியந்த மனிதர்களில் அப்படி நீங்கள் சாலையோரம் பார்த்துருப்பீங்க, போகிற போக்கில் பார்த்துருப்பீங்க, உங்கள் உறவினராக கூட இருக்கலாம். அம்மா அப்பா, உடன்பிறப்பு, திரை பிரபலங்கள், அரசியல் சார்ந்த ஆளுமைகளை தவிர்த்து நீங்கள் பார்த்து வியந்த மனிதர்களில் சாமானியர்களை கொண்டாந்து முன்னிறுத்தும் போது கேட்க ரொம்ப அருமையாக இருக்குன்றது கருத்து. இதை நீங்கள் உள்வாங்கிட்டு அதற்கேற்றாப்பில் பார்த்து வியந்த மனிதர்களை நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிறலாம். முதல்ல நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேனே. பார்த்து வியந்த மனிதரில் ஒரு அம்மா வீட்டில், அவங்களுக்கு வந்து மாதம் மாதம் ஆனதும் வீட்டுக்காரர், அதாவது குடும்ப தலைவர் என்ன பண்ணுறாருன்னா ஜாமான் வாங்கிட்டு வராங்க. பலசரக்கு பலசரக்கு ஜாமான் இப்போ தான் நெகிழி போய் நம்ம சொல்கிற கேரி பேக்கில் கட்டி கட்டி தராங்க. முன்னாடி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா காகிதத்தில் தான் கட்டி தருவாங்க. நம்ம 1 கிலோ பருப்பு அப்படின்னு கேட்டோம்னா ஒரு பேப்பர் எடுப்பார், அப்படி முக்கோணமாக அப்படி சுருட்டி ஒரு சுருட்டி சுருட்டி 1 கிலோ போட்டு மடித்து அந்த சடம்பு எடுத்து கட்டி தருவாங்க. இப்படி வரப்போ வீட்டுக்கு ஜாமானை இல்ல தலைவர் கொண்டாந்து சேர்த்துடுறாரு. இல்லத்தரசி அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஜாமான் எல்லாத்தையும் பிரித்து பிரித்து அந்தந்த டப்பாவில் கொட்டி வச்சுட்டு அந்த பேப்பர் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே நீட்டாக எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து அந்த மடிப்பில்

0: எல்லாம் சுருக்குனது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சடம்பெல்லாம் சேகரித்து அதை தனியாக ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த சேர்த்து வச்ச பேப்பரெல்லாம் கொண்டாந்து இடக்கி போட்டு அதில் காசு வாங்கிட்டு போனாங்க. இதை நான் ஒரு பழைய பேப்பர் கடையில் நின்று கல்லூரி முடித்த காலத்தில் பார்த்தேன். என்னடா அப்படின்னா அந்த அம்மா சொல்லுவாங்க அந்த பழைய பேப்பர் கார்ட்டு, என்னம்மா பேப்பரெல்லாம் கசங்கி கசங்கி ஒத்த ஒத்த தாளாக கொண்டாடுறீங்க அப்படின்னு. இதெல்லாம் பலசரக்கு வந்து வாங்கினதுப்பா, அதை நான் பத்திரமா எடுத்து வச்சு இப்போ இடக்கி போடுறேன்ப்பான்னு. அதுவே அப்போ ஒரு கிலோ ஒன்றரை கிலோக்கு தேத்திருப்பாங்கன்னா எத்தனை மாதமாக அந்த காகிதங்களை சேர்த்து வச்சுருப்பாங்க. அட்டே அப்பா இப்படியும் அதை மறுசுழற்சிக்கு உட்படுத்தலாமான்னு பார்த்து வியக்க வைத்த பெண்மணி. அவங்க யார், அவங்க யார், பேர் என்ன, இதெல்லாம் கேட்டதும் இல்லை. நான் அதை பற்றின ஆய்வுக்குள்ளேயும் போனதில்லை. ஆனால் பார்த்ததும் நம்மளை வியப்பில் ஆழ்த்துனாங்கல்ல, அடாடா அப்படின்னு தோணின விஷயம். இதை மாதிரி உங்கள் மனசில் நீங்கள் பார்த்து வியந்த மனிதரை இன்றைய வானவில்லை பகிர்ந்துக்கிறலாம். பகிர காத்திருக்கும் முதல் நேயர் வணக்கம்.
1: வியாழக்கிழமை என்றாலே வானவில் நாயகன் ஐயா அவர்களுக்கு காலை வணக்கம். சத்தியம் மங்கலம் கோகிலா பழனிசாமி பேசுறீங்க, தொட்டாம்பாளையத்திலிருந்து. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் ஐயா, நலமா இருக்கும்
1: ஐயா. நான் பார்த்து இந்த மனிதர் 80-85 பாத்தீங்கன்னா இந்த சொறி சிறங்கு இந்த வியாதிக்கு உட்பட்டிருப்போம் நாங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா குப்பமேனி தலையை அரைச்சி அரைச்சி பூசுவாங்க, நல்லா போயிடும் அப்படின்னு. அது எனக்கு எங்க அப்பா என் தம்பி மூணு பேருக்கு வந்தது. நாங்க அப்ப கோவை மாவட்டத்துல இருந்தோம். அந்த தலையை அரைச்சி காலையில பூசிட்டு ஆத்துல போய் குளிக்க அந்த உடம்பு எரியும் பாருங்க, யாரு பாக்க முடியும் அந்த அளவுக்கு குதிப்போம். ஆனா அது ஒட்டுவா இருட்டீங்க ஐயா.
0: ஆமா ஆமா,
1: பள்ளிக்கெல்லாம் சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க. டீச்சர் சுஜிலா டீச்சர் அப்படிங்கிறவங்க வந்து பழனிசாமி நீ வீட்டுக்கு போயிரு இது எல்லாருக்கும் வந்துடும் அப்படின்னு அனுப்பிட்டாங்க. அப்புறம் என்ன பண்றது, எங்க அப்பா அம்மா எல்லாம் தவிச்சிட்டு இருக்கும் போதுதான் திருச்செங்கோடு போயிடும், ஊரையே மாத்திரம்னு வச்சுக்கோங்களேன், மாறி போய் தாமரை கண்ணன் மருத்துவர். இது ரெண்டே நாள் நல்லா ஆயிரும், ஏன் பயப்படுறீங்க அப்படின்ட்டு அசால்ட்டா. காசு இல்ல ஒண்ணு இல்லைங்க, சும்மா வைத்தியமா தொட்டாரு அன்னைக்கு. இன்னைக்கு வந்து நம்ம திருச்செங்கோடு புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சேலம் போற வழியில லெப்ட் சைட்ல வச்சிருக்காங்க. அப்போ ஒரு சின்ன மருத்துவமனையா பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலைக்கு பக்கம் வச்சிருந்தாங்க. அந்த மருத்துவரை இப்ப போனாலும் பாப்பேங்க, ஆனா இந்த உதவி விழாக்கு வந்து அவர் பார்க்க முடியல, ஏன்னா நேரம் ஆயிடுச்சு. எப்ப திருச்செங்கோடு போனாலும் போயிட்டு வருவோம், ஏன்னா அவர் மறக்க முடியாத ஒரு நபர் இருக்காரு என்னுடைய வாழ்க்கையில.
0: நன்றிங்க.
1: இலவச வைத்தியமா பார்த்து அதை போற நிறைவேற்றினாரு பாத்தீங்களா?
0: ஆமா ஆமா,
1: நல்லா போயிரு அப்படின்னு அவரு வந்து மறக்க முடியாதுங்க.
0: நன்றிங்க, நன்றி. தாமரை கண்ணன் மருத்துவரை மறக்க முடியாது, நான் பார்த்து வியந்த மனிதர்ல அவரும் ஒருவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இணைப்புல இணையும் நேயர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டுலாம். வணக்கம், பார்த்து வியந்த மனிதர் வணக்கம்.
2: ஐயா வணக்கம். அன்பை விதைப்போம், போகும் வழி எல்லாம், என்றேனும் எவரேனும் அதை அறுவடை செய்யட்டும் என்கிற வசீகரவர்களுடன். ஐயா வணக்கம், நான் ஜமுனா ஜனார்தன் புறம் கெங்குவார் விட்டியா.
0: நலமா இருக்கீங்களா ஐயா?
2: ஐயா ஐயா மிக்க நல்லா, நீங்க எல்லாரும் உங்க முன்ன பண்பலையில் இருக்க சகோதரிகள் அனைவரும் நலமா இருக்க ஆண்டு பண்ண வேண்டிக்கிறேன். தலைப்புக்கு வந்துடுறேன்
0: ஐயா. ஐயா
2: ஐயா, அதாவது முண்டாஸ் கவிஞன்னு சொல்லுவாரு, பெண்பை வாழ்கிற ஒன்று கூத்திடுவோமடா அப்படிம்பாரு. அதுக்கு இலக்கணமா அண்மையில நடிகர் ஜெமினி நேசனன் பேத்தி அந்தமா டாக்டர் பேர் நினைவுக்கு வரல, அந்தமா ரொம்ப உயிர பணையம் வச்சு ஒரு 3 தொடர்ந்து உடல் நோகாது எவரஸ்ட் சிகரை ஏறி நம்மளுடைய தேசிய கொடிய அங்க நட்டுட்டு வந்துட்டாங்கயா. அந்தமா செயலை எண்ணி எண்ணி விண்ணி விண்ணி வியந்து வியப்பானேன் என்றால் அது மிக இல்ல. மயிலப்பன் ஐயாவுக்கு வணக்கம், விடைபெறுகிறேன். மெய்ப்பொருள் காண்பது அறிவு, வணக்கம்.
0: நன்றிங்க, நன்றி. கெங்குவார்பட்டியில இருந்து ஜமுனா ஜனார்தனன் ஐயா வந்து, ஜெமினி கணேசன் ஐயா நடிகராக இருந்தாலும் அவங்களுடைய பேத்தி வந்து எவரெஸ்ட் சிகரம் தொட்டு நமது தேசிய கொடிய வந்து அங்கே நிலை நிறுத்திட்டு வந்தது பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, வியந்தேன்னு சொன்னாங்க. தொடர்ந்து உங்களை வியந்த மனிதர்களை பற்றிய பார்த்து நீங்கள் ரசித்த தருணங்களை பகிர்ந்துக்கோங்க இன்றைய வானவில்லை. இன்றைய வானவில்லின் வண்ணம் பார்த்து வியந்த மனிதர். ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து பயணிப்போம், இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
3: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
7: கவுன்சிலிங் கோட் 2624.
3: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
8: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ்.

0: பாத்துருக்கு. இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
1: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: பிளஸ் டூ முடிச்சிட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: கவுன்சிலிங் கோட் 2624.
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேட்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
7: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
8: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
9: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
8: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
9: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
8: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
9: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
8: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
10: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
11: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
12: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
11: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
12: பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
13: கவுன்சிலிங் கோட் 4959.
11: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
14: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடை வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
15: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
14: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
15: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
14: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
16: சக்தி காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் சக்தி ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஆச்சிமங்கலம், ராயனூர், கரூர். BSc நர்சிங் 4 ஆண்டுகள், GNM நர்சிங் 3 ஆண்டுகள். கவுன்சிலிங் கோட் 290. அட்மிஷன் நடைபெறுகிறது. GNM கவுன்சிலிங் கோட் 1100. தொடர்புக்கு செல் 9487260445.
17: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
18: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
17: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 முதல் August 15 வரை
18: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
19: இது உங்க காடு, உங்க யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் உங்களுக்காக நான் வந்து நிப்பேன்.
5: 90 Pictures, SD சரவணன் தயாரிப்பில், அருள்நிதி, ஆரவ் மற்றும் ரம்யா பாண்டியன் நடிக்கும் அருள்வான். நாளை முதல்.
2: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
3: புதுசுதான்.
2: எப்படி வாங்கின?
3: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
2: அது எப்படி?
3: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
2: தங்க விலையா?
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
2: அப்ப விலை குறைஞ்சா?
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
2: ஹே சூப்பர்.
3: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
2: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
1: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
14: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் பாஸ்தா, மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் நாமக்கல் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ்.
3: பிளஸ் டூ முடிச்சிட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
11: கவுன்சிலிங் கோட் 2624.
0: கோடை பண்பலை 100.5, நேரம் 9:17:15. இன்றைய வானவில்லின் வண்ணம் பார்த்து வியந்த மனிதர். நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய மனிதர்களை சந்திப்போம். அவங்க நம்மளை வியக்க வைக்க தவறியதே இல்லை, ஆனால் நம்ம அவங்க வியக்க வச்சாங்களான்றத பார்க்க சில நேரம் தவறிடுறோம். ஆனாலும் தவறாமல் நீங்கள் பார்த்து வியந்த மனிதரை பற்றி இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிறலாம். இப்போ அந்தப்பா நான் வானொலியில் கேட்க ஆரம்பித்தேன், எந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா தொலைபேசி எண்கள் ஒரு முறை சொல்லிடலாம். அறிமுக நேயர்கள் 24 24 24 என்ற எண்ணிலும், அனைத்து நேயர்கள் 24 24 26 மற்றும் ஒரு எண் 290 333 இந்த எண்களில் தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி மகளிருக்கான எண் 24 24 20

0: 9 கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0-5-4-2 தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் பார்த்து வியந்த மனிதர் இன்றைய வானவில்லோட வண்ணம். நீங்கள் உங்களுடைய பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், திரைப்பிரபலங்கள், அரசியல் சார்ந்த ஆளுமைகளை தவிர்த்து நீங்கள் பார்த்து வியந்த சாமானியர்களை பற்றிய கருத்துக்களை நீங்கள் முன்வைக்கலாம். இப்போ யார் முன்வைக்க வராங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: காலை வணக்கத்தோடு சேலம் எம்பிடி தளத்துலேருந்து தண்டபாணி ஐயா.
0: தண்டபாணி ஐயா.
1: ஆமாங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கோங்க. நீங்கள் நலமாக இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேங்க ஐயா.
0: பார்த்து வியந்த மனிதர் சொல்லுங்களேன்.
1: ஆமாம், பார்த்து வியந்த மனிதர்னு எங்கள் பக்கத்தில் ஒருத்தர், அதாவது திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, எந்த வேலை கிடைச்சாலும் செய்வார். இந்த வேலை தான் எனக்கு தெரியும், அந்த வேலை எனக்கு தெரியாது, இதை என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கையில் எடுக்க மாட்டார். எந்த வேலையை கொடுத்தாலும் அதை நேர்த்தியாக செஞ்சு முடிப்பார். பாருங்க, அதை பார்த்து பார்த்து நான்
0: வியந்திருக்கேன்.
1: இது எப்படி? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழில் தான், இந்த தொழில் தான் இவங்க ஆய்க்கி, இந்த தொழில் தான் இந்த வேலை தான் இவன் செய்வா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், கௌரவம் பார்க்காம எந்த வேலையாக இருந்தாலும் நேர்த்தியாக செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் நான் பார்த்து வியந்திருக்கேங்க.
0: அவங்க பேர் மட்டும் சொல்லிடலாமா?
1: கணேசன்
0: ஐயா. கணேசன் ஐயா, ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. சேலம்ல இருந்து தண்டபாணி ஐயா பேசினாங்க. இப்போ யார் பார்த்து வியந்த மனிதரை பற்றி சொல்ல இருக்காங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்
2: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
2: திருச்சி மாவட்டம் தூரங்குறிச்சி குலாம் ரசூல் பேசுறேங்க ஐயா.
0: குலாம் ரசூல் ஐயா சொல்லுங்க ஐயா. பார்த்து வியந்த மனிதர்.
2: நான் பார்த்து வியந்த மனிதர்னு எடுத்துக்கிட்டாக்க இலுப்பூர் முகமது ஹாரிஸ்.
0: ஏன்?
2: அவர் என்னுடைய தூரத்து உறவினர். நான் அவரை நேரடியா பார்த்தது கிடையாது. 2016 அன்று எனக்கு ஒரு சின்ன அட்டாக் ஏற்பட்டது. அப்போதைக்கு நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறேன். எனக்கு ஒரு உதவி செஞ்சாங்க, அமௌண்ட் கொடுத்தாங்க. அந்த வைத்தியத்தை பார்த்து நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்த டயத்துல ஒரு பண மதிப்பிழப்பு வந்துருச்சு. அந்த பண மதிப்பிழப்பு வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய கஷ்டத்தை பார்த்துட்டு மறுபடியும் ஒரு உதவி செஞ்சாருங்கய்யா. அப்போதைக்கு அவரை நான் பார்த்து வியந்தேங்கய்யா. ஆனா இன்ன வரைக்கும் எனக்கு என்ன சிரமம் ஏற்பட்டாலும் சிறு சிறு உதவிகளை செஞ்சுக்கிட்டே வராருங்கய்யா. நான் பார்த்து வியந்த மனிதர்ல இலுப்பூர் முகமது ஹாரிஸ் மாதிரி ஒரு மனிதரை நான் பார்த்தது இல்லைங்கய்யா. அவர் ரொம்ப காலத்துக்கு நல்லா இருக்கணும். இந்த கோடை பண்பலை வானொலி மூலமாக அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.
0: நன்றிங்கய்யா, நன்றி. நம்ம பார்த்து வியந்த மனிதர்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நம்ம உளமாற ஆசைப்படுவோம். ஏன்னா அவங்க நம்மளை வியக்க வைக்க தவறியதே இல்லை. ஒரு சின்ன விஷயமா இருக்கும், நம்ம நினச்சிட்ருப்போம், ஐயோ இப்போ இந்த உதவி கிடச்சா நல்லாயிருக்குமே, இல்லை இந்த செயலை நமக்காக செஞ்சால் நல்லாயிருக்குமேனு. நம்மளை அப்போ தான் அவங்க வியப்பில் ஆழ்த்துவாங்க. எதிர்பாராததை அந்த இடத்துல நமக்காக செஞ்சு வியக்க வைக்க தவறியதே இல்லை. அப்படி பார்த்து வியந்த மனிதர்களை பகிர்ந்துக்கிறலாம். இப்போ பகிர வரக்கூடிய நேயர் யாருன்னு பார்த்துடலாம், கேட்டுடலாம். வணக்கம்
3: சார். நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாம்பலத்து கோவிந்தசாமிங்க சார்.
0: கோவிந்தசாமி ஐயா, ஒரு சின்ன உதவி செய்வீங்களா?
3: சொல்லுங்க சார்.
0: வானொலி ஓசையை கொஞ்சம் குறைச்சிங்கன்னா நல்லா இருக்கும், எங்களுக்கு எதிரொலிக்குது. ஆ, வந்துருங்க வந்துருங்க. இப்போ சொல்லுங்க, பார்த்து வியந்த மனிதர்.
3: மனிதர்கள் வந்து நம்ம நேயர்கள்ல, நம்ம அறிவிப்பாளர்கள் அன்னைக்கு நல்லா பார்த்து வியந்துட்டீங்க. நம்ம உதவி இருக்குதுங்க சார். அது வந்து நார்மலா நடக்கிறதுங்க. எங்க ஏரியாவில் ஆறுமுக டாக்டர், கால்நடை டாக்டர்னு ஒருத்தர் இருந்தாருங்க சார். அவர் வந்து அந்த கால்நடைக்கு வந்து ரொம்ப மருத்துவம் அதிகமா செய்வாருங்க. செஞ்சுட்டு மாதிரி அடிக்க பாப்பாருங்க. அந்த ஏரியாவுக்கு வந்து அந்த வந்து ஒரு சுத்தி சுத்தி பாத்துட்டு போவாரு, எப்படி இருக்குன்னு பாப்பாருங்க. தொலைபேசியிலும் தொடர்பு கொண்டு கேப்பாருங்க. ஏறுமொன்னாயிரம் சார் அப்படின்னு கேப்பாருங்க. வியந்த மனிதர்கள் இல்லைங்க. எனக்கு ஒரு அர்ஜென்ட் வந்து என்னுடைய மாட்டை அவர் காப்பாத்தினாருங்க சார். அதுதான் அவர் வந்து நினைவு இருக்குது.
0: நிச்சயமாங்க, நிச்சயமா. அந்த நேரத்துல சே உதவின்னு தேடுற நேரம் இல்லை, இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நபரா நீங்க பாத்திருக்கீங்க. டாக்டர் ஆறுமுகம்னு சொன்னீங்க, அப்படிதானாங்கய்யா? ஆமா, அவங்க சொன்னாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து வியந்திருப்போம். இப்போ ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து வானவில் நிகழ்ச்சியில பயணிப்போம். இன்றைய வானவில்லின் வண்ணம், பார்த்து வியந்த மனிதர். இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
6: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
7: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
8: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
9: அனில் சோயா சங்க்ஸ்.
8: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
10: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட்.

0: choice.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: ஓஷியா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
3: புதுசுதான்.
2: எப்படி வாங்கின?
3: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
2: அது எப்படி?
3: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
2: தங்க விலை ஏறா?
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
2: அப்ப விலை குறைஞ்சா?
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
2: ஹே சூப்பர்.
3: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
2: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
4: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
5: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துகள்.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
7: கவுன்சிலிங் கோட் 2624.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
7: கவுன்சிலிங் கோட் 2624.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
1: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இப்பொழுது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பழைய தங்கத்திற்கு 1200 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
1: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், நாமக்கல்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
6: கவுன்சிலிங் கோட் 2624.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
6: கவுன்சிலிங் கோட் 2624.
8: கோடை பண்பலை 100.5 வானவில். இன்றைய வானவிலின் வண்ணம் பார்த்து வியந்த மனிதர். நீங்கள் நிறையா பேரை அன்றாட வாழ்க்கையில் தினம் தினம் சந்திச்சுட்டு இருப்பீங்க. அவங்க செய்யக்கூடிய செயலாக இருக்கட்டும், அவங்க ஒரு விஷயத்தை அணுகிறதா இருக்கட்டும், இப்படி உங்களை வியப்பில் ஆழ்த்திருப்பாங்க. அப்படி வியப்பில் ஆழ்த்தின மனிதரை பற்றிய பகிர்வு தான் இன்றைய வானவில், பார்த்து வியந்த மனிதர். இப்போ இணைப்பில் யார் இணைகிறாங்க, என்ன சொல்ல இருக்காங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
9: மயிலப்பன் சார் அவர்களுக்கு காலை வணக்கம்.
8: காலை வணக்கம் ஐயா. யார், எங்க இருந்து பேசுறீங்க?
9: ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சந்தி வளையம், கைத்தறி ஜெகநாதன்.
8: கைத்தறி ஜெகநாதன் ஐயா, சொல்லுங்க ஐயா, பார்த்து வியந்த மனிதர்.
9: நான் பார்த்து வியந்த மனிதர்னாங்க, நண்பருங்க. அவர் சந்தி வளத்துலதான் இருந்தாருங்க.
8: சரிங்கய்யா.
9: அவர் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பூர் போனாருங்க. திருப்பூர்ல போய் பணியில கம்பெனியில சேர்ந்தாருங்க.
8: சரிங்கய்யா.
9: அப்புறம் மறுபடியும் சேர்ந்து அப்புறம் அவர் பெரிய கம்பெனி வச்சுட்டாருங்க. இப்போ வந்து கோடீஸ்வரராக இருக்கிறாருங்க.
8: ஓ,
9: ஆனால் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேங்க. அப்போ பார்த்தா பழசோறு குடிச்சிருந்தாருங்க மத்தியானம். நான் எப்பவுமே வந்து பழசு மறக்காம பழசோறு தான் மத்தியானம் கண்டா குடிச்சுக்குவேன் அப்படின்னு சொன்னாருங்க. அது ஒரு வியப்பா இருந்துச்சுங்க. அப்போ ஸ்கூலுக்கு போகக்குள்ள சைக்கிள் வந்து பழைய சைக்கிளுங்க. அது இன்னமே வச்சிட்டு இருக்காருங்க.
8: நாகப்பட்டினம்
9: வீடெல்லாம் பார்த்து பெரிய வீடா கட்டி இருக்கிறாங்க. ஆனா சைக்கிள் வந்து முன்னாடியே வச்சிருக்காருங்க. அதை பார்த்து வியந்து போனுங்க.
8: அவங்க பேர் சொல்லிருக்கலாமா?
9: லோகநாதனுங்க.
8: உங்களை அவங்க வியக்க வச்சுட்டாங்கன்னா நன்றிங்கய்யா, நன்றி. அந்த பல விஷயத்த நினைவிலே வச்சிருக்கிறது நம்மளுடைய தன்னிலை வலுவாமைன்னு சொல்லுவாங்க. என்ன எவ்வளோ உயரம் தொட்டாலும் ஒரு மனிதன் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளாமல் அவருக்குண்டான பண்பு நலன்களோடு இருக்கிறதே பார்க்கும்போது வியக்க வைக்கும். அப்படி வியந்த தருணத்தை பகிர்ந்தாங்க. இப்போ இணைப்பில் இணையும் நேயர், வணக்கம்.
10: வியாழக்கிழமை வந்தாலே நிகழ்ச்சி வந்து கலகலப்பாக தொகுத்து வழங்குகின்றான். நான் பார்த்த வியந்த மனிதர் அப்படின்னு பார்க்கும் போல மயிலப்பன் தம்பி தான்ப்பா. அதாவது நான் பேசுவது தேனி மாவட்டம் சின்னம்மா சசிகலாப்பா.
8: சசிகலாமா,
10: பார்த்து வியந்த மனிதர் உங்களை போல வந்துப்பா.
8: சொல்லுங்க.
10: அரசு மேல்நிலைப்பள்ளியில 2009 தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றேன்ப்பா.
8: சரிங்கம்மா.

0: இந்த சமயத்துல வந்து அது வந்து உயர்நிலை பள்ளியா இருந்தது, தரம் உயர்த்தப்பட்டு மேல்நிலை பள்ளியா இருந்துச்சுப்பா. அந்த சமயத்துல பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் தலைவராக பொறுப்பேற்றவர் வந்துப்பா திரு மதிப்பு மதிப்புகள் திரு சென்னையின் சார்ப்பா. காரணம் ஏன் அவரை பார்த்து வேண்டேன்னா, அவருக்கு 77 வயசு ஆச்சுப்பா. ஆனா எப்பொழுதும் சுறுசுறுப்பாக பள்ளிக்கு வருவார்ப்பா. என்னென்ன வசதி தரம் உயர்த்தப்பட்ட பள்ளிக்கு என்னென்ன வேணுங்கிற அனைவரையும் கலந்து ஆலோசித்து அரசினுடைய உதவியோடு எந்தெந்த பலன்களை பெறலாம்னு சொல்லி வழிமுறைகளை கண்டறிந்து வசதி வாய்ப்புகளை பெற்று தந்தார்ப்பா. அந்த செயல் வந்து அனைவரையும் வேப்படைத்திருச்சுப்பா. அவருடைய கவனிப்பு நான்த்தப்பா பள்ளியில் சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது, அது பொட்டல் காடா இருந்துச்சுப்பா. அதிக மரக்கந்துகளை நட்டு நிழலுடைய அருமையை வந்து பிள்ளைகளுக்கு வந்து தெரிய வைத்தவர் தான்ப்பா அவரு. மேலும் வந்துப்பா எந்த ஒரு அதாவது விழாவா இருந்தாலும் கூட அவருடைய பங்கு வந்து பரிசளிப்பு கொடுப்பார்ப்பா. முக்கியமாக எந்த மாணவன் வந்து முதல் மதிப்பெண் பெறானோ அவனுக்கு பாராட்டு சான்றிதழையும் கொடுத்து அவருடைய பண உதவி கிடைச்சிருப்பான். அந்த அந்த சூழ்நிலை நினைச்சாக்காப்பா இன்று வந்து மேல சொக்கநாதோட பள்ளி வந்து ஒரு பசுஞ்சோலையாக உலா வருதுப்பா. மாணவர் செல்வங்களுக்கு வழிகாட்டியாக இருந்த இப்பொழுது அவர் இல்ல மறைந்த சென்னையின் சார் அவர்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறேன்ப்பா. வாய்ப்புக்கு நன்றிப்பா.
1: நன்றிமா, நன்றி. மனிதர்களை எவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்தாலும் மக்களோட மக்களை பழகும்போது அவங்க வியக்க வைக்க தவறுனதே இல்லை. அதுக்கு ஒரு உதாரணம் தான் சசிகலாமா சொன்னவங்க. சரி, இப்படி நம்மளை வியப்பில் ஆழ்த்திய மனிதர்களை பற்றி பகிர்ந்துக்கிறலாம். பார்த்து வியந்த மனிதர் வானவில் நிகழ்ச்சியில் இப்போ யார் இணைப்பில் இணையிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா. தருமபுரி பாகல்பட்டி பெருமாளையா.
1: பெருமாளையா சொல்லுங்க
2: ஐயா. ஜம்மு காஷ்மீர் பகுதியை சேர்ந்த சீத்தல் தேவிங்கய்யா, இவங்க ஒரு பாறாவில் நிறுத்தியிருக்காங்கய்யா. இவர்கள் கைகள் இல்லாவிட்டா கூட கால்களை கொண்டு குறிப்பார்த்து எய்து தங்கம் பெற்று தந்துள்ளார்கள் நம்ம நாட்டிற்காக.
1: ஆமா,
2: சமீபத்தில் கூட நான் வெளிநாடுகளில் கலந்து கொண்டு குழு பிரிவிலும் தனிநபர் பிரிவிலும் தங்கம் வெள்ளி வெண்கலம் வரை பெற்று தந்துள்ளார்கள். நம்முடைய தேசிய அளவில் சிறந்த வீராங்கனையாக வில்வித்தை வீராங்கனையாக தேர்வு பெற்றுள்ளார்கள்யா. இவர்களை போல நாம வந்து ஊக்கமும் நம்பிக்கை இருந்தா ஒலிம்பிக்ல தங்க வெல்லலாங்கய்யா.
1: நிச்சயமாக.
2: சீத்தல் தேவியும் ஒருவர் ஐயா.
1: நன்றிங்க, நன்றி. மாற்றுத்திறன்னு சும்மா அந்த வார்த்தையை வந்து நம்ம நிர்ணயிச்சு பேசுறது இல்லை. நம்மளால் செய்ய முடியாததை வேறு திறன் கொண்டு செய்யக்கூடிய அசாத்திய பலம் உள்ள தன்னம்பிக்கை உள்ள மனிதர்கள் தான் நம்ம மாற்றுத்திறன் படைத்தவர்கள்னு சொல்லுவோம். கையில்லைனாலும் வில்வித்தையை காலால் செய்து பதக்கம் வென்றவங்க சீத்தல் தேவி. அவங்கள வந்து பார்த்து வியந்தேன்னு சொன்னதை கேட்கும்போது ரொம்ப நெகிழ்வாக இருந்தது. இப்போ இணைப்பில் இணையும் நேயர் பார்த்து வியந்த மனிதர்.
3: சரிங்க மேடம்.
1: வணக்கங்கம்மா.
3: சார் வணக்கம் சார்.
1: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: அவங்க
1: பேர் சொல்லிடலாமா?
3: நானும் பெருமைப்பட்டுக்கிறேன்.
1: சந்தோஷமா, சந்தோஷம், சந்தோஷம் இன்றைய நாள் சிறக்கட்டும்னு ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கலாம். நேரம் 9:37 ஆயாச்சு. கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி. இன்றைய வானவில்லின் வண்ணம் பார்த்து வியந்த மனிதர் இந்த தலைப்பில் தான் வளம் வந்துட்டுருக்கு. நீங்கள் பார்த்து வியந்த மனிதரை பற்றிய அனுபவங்களை, ரசித்ததை, அந்த மனிதரை பற்றிய பண்பு நலன்களை பகிர்ந்துக்கிறலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
4: எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
6: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
7: அனில் சோயா சங்க்ஸ்.
8: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும்

0: கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
3: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
2: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
3: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
2: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: வீட்டுல கிராக்கா, லீக்கா, ஹீட்டா இல்ல கரையானா, கவலையா விடுங்க.

0: சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
1: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
0: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: வீட்ல கிராக்கா லீக்கா ஹீட்டா இல்ல கரையானா, கவலையா விடுங்க, இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8768786878.
3: கலெக்டர் பார்த்தா படிப்பு கிடைக்கும்னு பக்கத்து ஒரு வாத்தியார் சொன்னதை கேட்டு ஒரு வீட்டு தெரிய ஓடி வந்திருக்காரு சார்.
4: 90 Pictures SD சரவணன் தயாரிப்பில் அருள்நிதி நடிக்கும் கணேஷ் விநாயகன் இயக்கத்தில் அருள்வான் நாளை முதல்.
5: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
6: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
5: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நேரம் 9:42, கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி வளம் வந்துட்டு இருக்கு. இன்றைய வானவிலின் வண்ணம், பார்த்து வியந்த மனிதர். உங்களை அன்றாட வாழ்க்கையில் பார்த்து வியக்க வைத்த மனிதர்களை பற்றிய அவங்களுடைய பண்பு நலன்கள், அவங்களுடைய குணநலன்கள், அவங்களுடைய சிறப்புகளை பற்றி பகிர்ந்துக்கூடிய களமாக இன்றைய வானவில் வளம் வந்துட்டு இருக்கு. அந்த விதத்தில் இப்போ பார்த்து வியந்த மனிதரை பற்றி யார் சொல்ல வராங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
4: ஒரு
3: உங்களோட உரையாடுறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்வு. பார்த்து வியந்த மனிதர் சொல்லுங்களேயா.
4: பாத்தீங்கன்னா அவரு பெரிய ஆளெல்லாம் கிடையாது. உண்மையிலே நான் காங்கேயம் பஸ் நிலையத்துல ஒரு ஓரமா பார்த்தேன். பாத்தீங்கன்னா ஒரு அவரு கட்டியிருக்க வேஷ்டி கைலிக்கும் அவர் போட்டிருக்க சட்டைக்கும் அவரு அப்படி இந்த இவ்வளவு ஒரு பெரிய விஷயத்தை செய்வார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வந்தாரு, ஒரு ஓரத்துல உட்கார்ந்தாரு. அந்த டீ கடையில ஒரு டீ கொடுங்கன்னு சொல்லி கேட்டாரு. அந்த டீயை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு மஞ்சப்பையில இருந்து ஒரு கறிக்குண்டை தான் எடுத்தாரு. பாத்தீங்கன்னா காக்க அலங்காரத்துல 7 உயரத்துல முருகன் சிலைய வடிவமைச்சாரு. அதே பைக்ல இருந்து எடுத்தாரு.

0: எடுத்தாரு பத்த வச்சுட்டு உண்மையிலேயே நான் பார்த்து வியந்துட்டேங்க. அவர் கட்டிருக்க அவர் உண்மையிலேயே அவருக்குள்ள அத்தனை பெரிய திறமை இருக்குதான்னு நான் அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: ஓரமாக உட்காந்து பார்த்ததுனால யாரு என்னன்ற விவரம் நமக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, அப்படிதானுங்கய்யா?
0: ஆமாங்கய்யா, சும்மா கையிலயும் ஒரு பழைய சட்டையும் தான் போட்டுட்டு வந்து உட்கார்ந்தாரு. அந்த டீ குடிக்கிற நேரத்துக்குல அந்த வேலையை
1: முடிச்சிட்டாரு. பரவாயில்லையே, நன்றிங்க, நன்றி.
0: அலங்காரத்துல முருகனை பார்த்த சந்தோஷங்கய்யா, தமிழ் கடவுளை உடனே பார்த்தோம்.
1: ஓ பரவாயில்ல, அது நல்ல ஒரு திறமை, நிஜமா வியப்புல ஆழ்த்தி இருக்கும். நன்றிங்கய்யா, நன்றி. பார்த்து வியந்த மனிதர். இப்போ சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு அஞ்சல் அலுவலகத்துக்கு அப்பப்போ போகக்கூடிய வழக்கம் இருக்கும். அங்கே வந்து ஒரு நபர் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவங்க பேரே தெய்வம். பேர் என்னென்னா, பேர் தான் தெய்வம்னா அவர் ஆளும் அதற்கேத்தாப்பில் பண்போடு தான் இருப்பாங்க. ஒரு அஞ்சல் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய காகிதங்கள், நிறைய கோப்புகள், அன்றாட அந்த வரவு செலவு கணக்குக்கான நம்ம சொல்கிற பிரிண்ட் அவுட் எடுப்பாங்க, நிறைய எடுத்து அப்படி மொத்த மொத்தமாக சேர்த்து வைப்பாங்க. அது எல்லாம் கட்டுக்கட்டாக இருக்கும். அவரோட மேஜையை மட்டும், அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கோப்புகளை மட்டும் பார்த்தோன்னா ரொம்ப நேர்த்தியாக அடுக்கியிருக்கும். அவர் கட்டுவார், அந்த பண்டில் கட்டுவாங்க. நம்ம இப்படி பணம் செலுத்துறதுக்காக வரிசையில் நிற்கும்போது பார்த்தாலே அவர் பண்டில் கட்டுற ஸ்டைல் இருக்குன்னு சொல்லுவோம்ல, அழகு இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த அழகே நம்மளை அசத்திடும். அப்படி இப்படின்னு வார், கையை வச்சு அந்த பேப்பர் ரெண்டு தட்டு தட்டுவார், முன்னாடி ரெண்டு தட்டு தட்டுவார், அப்படின்னு வார், பேப்பரை வச்சு அப்படி ஒரு சுற்றி அப்படி பரட்டி அப்படி தூக்கி போடுவாப்பில். போட்டால் கூட அது அழகாக போய் உட்காரும், உட்காரலைன்னா திருப்பி போட்ட இடத்த போய் சரி பண்ணுவார். அவரோட கோப்புகளையும் அவர் செய்த வேலையும் பார்க்கும்போது எப்படி தோணும்னா, என்னடா எப்படா இப்படி அடுக்கி வச்சுருக்காங்க, ஏதோ மிஷினில் கொடுத்து வெளியே வரும் பார்த்தீங்களா, அச்சு அச்சு ஊடகத்தில் காகிதங்கள்லாம் வெளியே வந்தால் ஒரு கோர்வையை வந்து பொட்டு பொட்டு பொட்டுன்னு விழுகும். அந்த மாதிரி ஒரு நேர்த்தியாக இயந்திரத்தில் செஞ்ச மாதிரி மனுஷன் அந்த இதை அடுக்கி வச்சுருப்பார். பார்க்குறப்ப இப்படியுமா ஒரு வேலையை செஞ்சால், சின்ன வேலையாக இருந்தாலும் அதை அவ்வளோ அழகாக நேர்த்தியாக செய்கிறாங்களேன்னு வியக்க வைத்த மனிதர்களில் அவரும் ஒருவர். இது மாதிரி உங்களை வியக்க வைத்த மனிதர்களை பற்றி பகிர்ந்து கொள்ளலாம். இப்போ யார் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு கேட்டுலாம். வணக்கம்.
2: வணக்கம் சகோதரி.
1: வணக்கம் அம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? அனைவரும் நலமா இருக்கோங்கம்மா, நீங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன்.
1: சொல்லுங்கம்மா, பார்த்து வியந்த மனிதர்.
2: ஒரு மருத்துவரை பத்தி தான்ப்பா, மருத்துவர் அவங்க அம்மாவை பத்தி தான்ப்பா. நாங்க வந்து மருத்துவத்துக்காக போனோம். அப்ப வந்து ஒரு வந்து இப்ப பாத்துட்டு இருந்தாங்க.
1: சரி.
2: அப்ப வந்து அவங்க பணம் இல்லைனாங்க. பணம் இல்லைன்னா சரி விட்டுப்பா, அவங்களுக்கு முடியாதனால சொல்றாங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் எங்க வீட்டுக்கு அடுத்து சோம்நாம போய் காமிச்சோம். அவங்க வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட போச்சுனாங்க.
1: சரி.
2: ஸ்பெஷலிஸ்ட் போச்சோன்னா அவங்க வந்து எண்டோஸ்கோப் பண்ணணும் அப்படின்ட்டாங்க.
1: சரிங்கம்மா.
2: அதுக்கு பணம் இல்லையேன்னு நாங்க நினைச்சிருக்கப்ப நான் கொடுக்குறேன்ப்பா அப்படின்ட்டாங்க. அப்புறம் அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து எங்களுக்கு சாப்பாடு செஞ்சு இந்தந்த சாப்பாடு சாப்பிடணும்னு கொண்டு வந்து கொடுத்தாங்கய்யா.
1: அது வந்து மறக்க, அவங்கள பார்த்து வியந்தது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஒன்றி உணர்வு பூர்வமாக நீங்கள் சொல்லும்போதே அவங்களோட உணர்வை புரிஞ்சுக்கிற முடியுதுமா? உணர்வின் மிகுதியால் கண்ணீர் வரதையும் இங்கே உணர முடியுது. நன்றிங்கம்மா, நன்றிங்க. சில நேரங்களில் நம்மளால் ஒரு சிலர் நம்ம எதிர்பாராத நேரத்தில் செய்கிறது உதவின்றதை தாண்டி நம்மளை வியப்பில் ஆழ்த்திருப்பாங்க. அப்படி வியப்பில் ஆழ்ந்து அவங்க சொன்ன அந்த மருத்துவரை பற்றி தான் சொன்னாங்க. பெயர் சொல்ல முடியாத சூழல். நேரம் 9:47, கோடை பண்பலை 100.5 வானவில். இன்றைய வானவில்லின் வண்ணம், பார்த்து வியந்த மனிதர். இப்போ யார் யார் எப்படி வியப்பில் ஆழ்ந்தாங்கன்னு சொல்ல வராங்க, கேட்டுடலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா.
3: விராலிமலைலேருந்து ஏழுமலை பேசுகிறேன் சார், புதுக்கோட்டை மாவட்டம்.
1: புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து ஏழுமலை ஐயா, சொல்லுங்க ஐயா, பார்த்து வியந்த மனிதர்.
3: சார், ஒரு 30-35 வருஷம் இருக்கு சார், எங்கள் ஊரில் 10 வருஷம் இல்லை அப்போதைக்கு. அப்போ வந்து இந்த ஒரு காலேஜில் திருச்சி வந்து ஒரு காலேஜில் இருந்து கேம்ப் போடுவாங்க நம்ம ஊரில்.
1: சரிங்க ஐயா.
3: அவர் வருவார், அவர் வந்து ஐஏஎஸ் முடிச்சிருக்காரு, ஐபிஎஸ் முடிச்சிருக்காரு. அவ்வளோ பெரிய மனுஷன் வந்து என்ன சார் பசு இல்லை சார் எங்கள் ஊருக்கு
1: அப்படின்னா,
3: அதுதானது அந்த இருந்து பசை கொண்டாந்து ஊரில் விட்டுட்டு அவர் ஊருக்கு போனார். அது சமயம் நாங்க என்ன பண்ணுவோம், அப்புறம் எங்க வீட்டுல கம்பம் கொடுங்க சார் அதிகமா, நாங்க கடையில போய் சாப்பாடு வாங்கிட்டு வரோம் சார், நாங்க நண்பர் எல்லாம் சொல்லுவோம். இல்லையா இல்லையா, நீங்க மாதிரிதான் நானும் மனுஷன் தான், என் படிப்பு இருந்தா கூட நானும் உங்க மாதிரி மனுஷன் தானே, அதனால நீங்க என்ன சாப்பிட்றீங்கன்னா உங்க வீட்டுல கொண்டு வாங்க, நம்ம சாப்பிடலாம், எங்க கூட கோயிலே பத்துருவாரு சார் அப்படி மனுஷன். அவர் பேர் சொல்லலாங்களா?
1: சொல்லலாங்க, சொல்லலாம், சொல்லுங்க.
3: இப்ப வந்து அவர் சுங்கத்துறையில ஆபீஸ்ல இருக்காப்ல, சுங்கத்துறை அதிகாரி. அவர் பேர் வந்து சங்கர நாராயணன், தூத்துக்குடி மாவட்டம்.
1: சங்கர நாராயணன், தூத்துக்குடி மாவட்டம். அந்த ஐயா பேர்
3: எனக்கு இப்ப நினைச்சா கூட அப்படியே கண்ணு கலங்குற மாதிரி, அவ்வளவு ஹெல்ப் பண்ணா சார் எங்களுக்கு.

0: நன்றிங்க,
1: அருமையாக பண்ணாரு.
0: நன்றிங்க, நன்றி.
1: சரி, நன்றி சார்.
0: பெரிய பெரிய மனிதர்களாக இருக்கட்டும், அவங்க பெரிய ஆளுமைகளாக இருக்கட்டும், ஆனால் என்றைக்கு மனிதர்களோட மனிதராக மக்களோட மக்களாக பயணிக்கிறாங்களோ அவங்கள வந்து நிச்சயமாக அந்த ஊர் மக்களை வியப்பில் ஆழ்த்தாமல் போகவே மாட்டாங்க. கம்பங்கூழ எனக்கு கொஞ்சம் குடியா, நானும் குடிக்கிறேன்னு சொல்கிறப்ப நமக்கு எப்படி இருக்கும், அப்பேற்பட்டாளா அப்படின்னு அந்த வியப்பு வந்து ரொம்பவே உணர முடியுது. நல்ல ஒரு அருமையான விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. இப்போ இணைப்பில் இணையும் நேயர், வணக்கம். வணக்கம்
2: ஐயா. வணக்கம்
0: ஐயா. வணக்கம்.
2: ஈரோடு வெட்டுக்காட்டு தங்கவேலுங்கய்யா.
0: ஐயா சொல்லுங்க ஐயா. பார்த்து வியந்த மனிதர்
2: ஐயா. நீங்க பேசுறது கொஞ்சம் தொலைபேசியில கம்மியா வருது.
0: அப்படியா? ஓ, என்னன்னு தெரியல.
2: சொல்லுங்க.
0: சரி சரி சரி.
2: நான் பார்த்து வியந்த மனிதர் நம்மள மாதிரி சராசரி மனிதர் தான் அவர்.
0: அப்படி சொல்லுங்க.
2: அவர் வந்து ஆலங்குடின்னு நினைக்கிறேன். அவருடைய ஊரு 515 கணேசன் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர்.
0: ஓ, அதான். சரி சொல்லுங்க சொல்லுங்க.
2: 76 வயசாக அவருக்கு கிட்டத்தட்ட 7000 சடலங்களை ஏற்றிட்டு போயிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 13000 பேரை காப்பாற்றியிருக்கிறாரு. இவர் வந்து ஒரு நம்மள மாதிரி ஒரு சராசரி மனிதர் தான். இப்போதான் கொஞ்சம் ஊடக வெளிச்சத்தில் அவர் தெரிகிறார். ஆலங்குடி கணேசன் 76 வயசாகுது. அவர் வந்து அவ்வளோ வசதியும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவர் அந்த சமுதாய சேவையில் ஈடுபட்டிருக்காரு. பணமும் வாங்குறது இல்லைங்களாம்மா, கொடுக்கறத வாங்கிக்கிறாருங்களாம்மா. இது ஏன் சொல்றோம்னா, இப்ப இருக்கிறவர்களே வந்து பணத்துக்கு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்ல சில டைம்ல வந்து போராடி வாங்குறாங்க. கட்டுப்படி ஆகாது, 3500 சொல்லிட்டு இன்னொரு சேர்த்தி கொடுத்தாதான் போறேன்னு சொல்ற காலத்துல இவர் வந்து அந்த வயதான தம்பதி தான் இவங்க ரெண்டு பேருமே. நம்ம நேரில் கூட வாய்ப்பு கிடைச்சா பாக்கலாம், கூகுள்ல கூட சர்ச் பண்ணி பாக்கலாம், யூடியூப் இணையதளத்துல இருக்குதுங்க. இவங்கெல்லாம் நம்மளோட மக்களோட மக்களா இருக்கிறதுனால வந்து தெரியறது இல்லைங்க.
0: நல்ல ஒரு பதிவுங்க, நல்ல ஒரு பதிவு.
2: ஆமாங்க, ஏன்னா இப்ப வந்து குடுக்கணும் இல்ல.
0: ஆமா ஆமா, அதுக்கு மனசு வேணும் இல்ல.
2: கர்ப்பிணி பெண்கள் இவர்தான் முதல் முதல் இந்த ஆம்புலன்ஸுக்கு வழிவகை செஞ்சது இவர் தானுங்களாமா. இந்த 108 வர்றதுக்கு முன்னோடி காரணமே இந்த இவர், இந்த ஆலங்குடி இந்த கணேசன் 515 அவருடைய நம்பரே அதுதானுங்க. அதனால இவர் தான் நான் கொஞ்சம் பார்த்து வியந்த மனிதர்கள்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நன்றிங்க.
0: நன்றிங்க, நன்றி. அதாவது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு மனிதன் சமூகத்திற்கான சேவையை செய்யும்போது அவரை பார்க்கும்போது நமக்கு வியப்பாக தான் இருக்கும். எப்படி பண்ணுறாங்க, என்ன மனுஷன் அவர். நெருக்கி அவங்க சொன்ன தரவுகள் படி பார்த்தோம்னா 7000 அதாவது சடலங்களை வந்து கொண்டு சேர்த்ததாக இருக்கட்டும், 13000 மேற்பட்ட பயணங்களாக இருக்கட்டும், அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுறவங்க எல்லாருமே அசாத்திய மனிதர்கள். உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் அவங்களும் வாகனத்தை ஓட்டணும், அதே நேரம் உள்ள ஒரு உயிர் தவிப்பில் இருக்கும்ன்ற எண்ணத்தில் ஓட்டுவாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம வியக்காமல் எப்படி இருக்க முடியும் சொல்லுங்கள். பார்த்து வியந்த மனிதர் இன்றைய வானவில்லின் வண்ணம். தொடர்ந்து பேசலாம், ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
3: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
5: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
8: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: கோடை பண்பலை 100.5 நேரம் 9:53 22 நொடிகள். இன்றைய வானவெல்லின் வண்ணம் பார்த்து வியந்த மனிதர்ன்ற தலைப்பில் வளம் வந்துட்டுருக்கு. அன்றாட வாழ்க்கையில் நிறைய நிகழ்வுகளை நம்ம கடந்து வருவோம். அப்படி கடந்து வரும்போது அந்த நிகழ்வில் காரணமாக இருக்கக்கூடிய மனிதர்களை பார்ப்போம். பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் வியந்து நிற்போம். எப்படி பண்ணுறாங்க, இப்படி இந்த மனிதர் இதை செய்ய முடியுது, சே இவ்வளோ நல்லவரா, இப்படிலாம்

0: எக்கச்சக்கமாக நம்மளை அவங்க வியப்பில் ஆழ்த்தியிருப்பாங்க. அப்படி உங்களை வியப்பில் ஆழ்த்தின மனிதரை பற்றி இன்றைய வானவில் பகிர்ந்துக்கிறலாம். பார்த்து வியந்த மனிதர். இப்போ யார் இணைப்பில் இணையிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சகோதரருக்கு.
0: வணக்கம் அம்மா. யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ராணி தேலையில். நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கோங்கம்மா. நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கீங்களா? சொல்லுங்க மாறா. பார்த்து வியந்த மனிதர்.
1: அவர் ஒரு மாற்றுத்தினாலியா செய்தித்தாளில வர அரிதான தகவல் எல்லாம் வெட்டி எடுத்து ஒட்டி ஒரு பைல் வச்சு, பைல் 3000 தகவல் எடுத்திருக்காருயா?
0: ஆமா.
1: அது அவர் வந்து அத பைல் பண்ணி அது பள்ளிக்கூடங்களுக்கு இலவசமா கொடுத்திருக்காரு. 50-60 பள்ளிக்கூடங்களுக்கு இலவசமா கொடுத்திருக்காருயா?
0: நிச்சயமா, நான் உங்களை சந்திச்சிருக்கேன்னு நம்புறேன். மதுரை வானொலியில கொண்டாந்து அதே கோப்பை என் கையில கொண்டாந்து கொடுத்தாங்க. பேர் தான் எனக்கு நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க.
1: அது அதாவது ஒரு 7-8 பொண்ணுயா ஸ்கூல் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு பாட்டியம்மா பக்கத்துல அங்க உட்காந்து யாசகம் கேட்டுட்டு இருந்தாங்க. அது தான் வச்சிருந்த ரூபாய கொடுத்து இது பண்ணிருச்சுயா.
0: 7-8 தான் அந்த பொண்ணுக்கு இருக்குன்னா குட்டி பாப்பா.
1: ஆமா. இப்ப வந்து நான் இப்ப அந்த பிள்ளைய சந்திச்சு 5-6 இருக்கு.
0: பரவாயில்ல, அந்த வயசில் அந்த பக்குவம் இருக்கிறதுன்றது பெரிய விஷயம். நன்றிங்கம்மா, நன்றி. நேரம் 9:55 நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவாக இணைப்பில் இணையும் நேர் யார், அவங்க யாரை பார்த்து வியந்தாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
2: ஐலப்பன் சாருக்கு காலை வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
0: முருகன் ஐயா, பார்த்து வியந்த மனிதர் சொல்லுங்களேன், கேட்டுருவோம்.
2: வியந்த மனிதன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து எங்கள் தங்கைக்கு வந்து திருமணம் வச்சுருந்தேன் சார், முன்னாடி வச்சுருந்தேன்.
0: சரி, எனக்கு ஒரு உதவி செய்யணும். ஒரு உதவி, ஒரு உதவி. நீங்கள் சொல்கிறது நல்லா தெளிவாக கேட்கணும்னா வானொலியோட ஒளியை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க.
2: ஆ, இல்லை சார், இல்லை சார், தூரமாக தான் இருக்கான்.
0: ஆ, நான் கேட்குதே, தூரமாக தான் இருக்கேன், தூரமாக தான் இருக்கேன், தூரமாக தான் இருக்கேன்னு கேட்குதே.
2: ஆ, சரி சார், இப்போ கேட்குதா?
0: ஆ, இப்போ கேட்கல, நீங்கள் பேசுகிறதான் கேட்குது. சொல்லுங்கள்.
2: ஓகே சார். சார், இருந்தால் திருமணத்தோட நகைகள் நாங்கள் எப்போவும் எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க, வந்து கடைசியாக தான் வீட்டில் இருந்து கிளம்பி
0: போனால்
2: சதாசிவம். அவர் ரொம்ப ஒரு இப்போ உள்ள காலத்துல 100 கிலோ வந்தாலே கொடுக்கற காலத்துல கொடுக்கும்போது ரொம்ப ஒரு வியப்பா இருந்துச்சு சார். அவர் வந்து அடுத்த காசம் போக ஆசைப்பட கூடாதுப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை போனார் சார்.
0: நன்றிங்க. நன்றி.
2: நன்றிங்க.
0: நன்றிங்க. இப்படி எக்கச்சக்க மனிதர்கள். இந்த விவேக் ஒரு காமெடியில் சொல்லுவார், உருண்டு 1 ரூபா உருண்டு போனாலே பிடிப்பாண்டா இந்த சைல்டு சின்ன அப்படின்ற மாதிரி. இந்த காலத்தில் 1 ரூபாயோ 5 ரூபாயோ அது என்ன விழுந்தாலும் எடுத்துகிட்டு போகிற காலமாக இருக்கிற சூழலில் அவ்வளோ தங்கை கல்யாணத்திற்கான நகையை பத்திரமாக எடுத்த போய் இதைத்தான் தேடுறியாயான்னு ஒருத்தர் கையில் கொடுத்தா நமக்கு எப்படி இருக்கும், அப்பாடி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா வாழ்வே அதில் தான் அடங்கியிருக்கும். நிறையா சூழல்கள் இருக்குங்க. இப்படி வியப்பில் ஆழ்த்தின மனிதர்களை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இவ்வளோ நேரமும். நிறையா மனிதர்கள் நிறையா பேரை வியப்பில் ஆழ்த்துறாங்க, நம்ம பார்த்து வியக்கிறோம். இதெல்லாம் சரிதான், நம்மளும் பிறர் வியக்கும் வகையில் வாழணுன்றது தான் அதில் உள்ள மையக்கருத்து. நம்ம நிறையா பேரை பார்த்து வியக்கிறோம். நம்ம ஏன், நம்மளால் ஏன் யாரும் நம்மளை பார்த்து வியக்க மாட்டாங்களா? வியப்பாங்க. நம்ம செய்கிற விஷயத்தை ரசித்து சந்தோஷமாக மனமகிழ்வோடு செய்யும்போது எவ்வளோ அழகாக செய்கிறாரு. நான் சொன்னேன்னே, ஒரு மனிதர் வெறும் தாழை தான் அடுக்குவார் ஒரு பேப்பரை. அவரை பார்க்கும்போது வியப்பாக இருக்குன்னா அந்த வேலையில் நேர்த்தி அதை அடுக்கிறதுல ஒரு சந்தோஷம், அதை மன நிறைவோடு செய்கிறாங்க. இப்படி நம்மளை வியப்பில் ஆழ்த்துகிற மனிதர்களைப் போல நாமும் நம்மளோட செயல்களால் பிறரை வியப்பில் ஆழ்த்தும்போது இந்த உலகம் இன்பமான உலகமாகவும் வாழ்க்கை ரொம்ப அழகானதாகவும் நிறைவானதாகவும் இருக்கும்னு சொல்லி இன்றைய வானவில் நிறைவு செய்யலாம். எப்போ எப்போவும் அடுத்த வாரம் வானவிலுக்கான தலைப்பை சொல்லுவே, இந்த வாரமும் சொல்ல காத்திருக்கேன். நான் நிச்சயமாக சொல்ல காத்திருக்கேன். அடுத்த வாரம் ஒரு சிறப்பு நாள் இருக்குது. அந்த சிறப்பு நாளுக்காக இந்த தலைப்பு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். என்ன தலைப்புனா, வானொலி தந்த பாடம். ஏன்னா வாழ்க்கையை மாற்றினது வானொலின்னு பலர் சொல்ல கேட்டிருக்கோம். அப்படி என்ன தான் அதிலிருந்து பாடம் கற்றுக்கிட்டோம்? வானொலி தந்த பாடம்னு நம்ம அடுத்த வாரம் பேச காத்திருக்கோம். ஏன் பேச காத்திருக்கோம்னா, July 23 வியாழக்கிழமை தேசிய ஒலிபரப்பு நாள் அன்று. அதனால் அதற்காக வானொலி தந்த பாடத்தை நம்ம பேசிடலாம். என்ன கற்றுக்கிட்டோம், வானொலி என் வாழ்க்கையில் என்ன தந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். கேட்க நான் இங்கே காத்திருப்பேன் அடுத்த வாரம் வியாழக்கிழமை இதே நேரம் இல்லை, காலை 9 மணிக்கு. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் மயிலப்பன்.

வானவில் நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் பிஜு பிரேம்தாஸ், கணினியாக்கம் சுரேந்தர் வேல்முருகன், அழைப்புகள் அரங்கேற்றம் எஸ் கலைவாணி. இனி உங்கள் கோடை பண்பலை 100.5 பண்பலை வானவில் இந்தியாவில் கவிதையும் கானமும் முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். மொபைல் போனுக்கான உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதன் மூலம் மின்னணு பொருட்கள் உற்பத்திக்கு பெரும் ஊக்கமளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். மின்னணு பொருட்கள் உற்பத்தி கடந்த நிதியாண்டில் 13 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல் நடைபெற்றுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்திய போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் 7 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த ஏடிஎம் பண மோசடியில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருப்பூர் மாநகராட்சியில் சுகாதார சான்றிதழ் பெற விரும்புவோர் தமிழ்நாடு இசேவை இணையதளம் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் என்று மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே அரசிராமணி பேரூராட்சியில் பசுமையாக்குதல் திட்டத்தின் கீழ் 500 இடங்களில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று கார்டிஃப் நகரில் மாலை 5:30 தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா 2-1 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் பண்பலை வானவில் இந்தியா.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி.

நிகழ்ச்சியில் இன்று கவிஞர் மீராவின் கவிதைகளுள் சில. கவிஞர் மீரா சிவகங்கையில் பிறந்தவர். சிவகங்கை கல்லூரியில் படித்து அங்கேயே பேராசிரியராக பணியாற்றியவர். தமிழ் வளர்ச்சிக் கழக பரிசு, பாவேந்தர் விருது, சிற்பி இலக்கிய விருது, தமிழ் சான்றோர் பேரவை விருது போன்ற விருதுகளை வென்றவர். இன்றைய கவிதையும் காணமும் நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கின்றன கவிஞர் மீரா அவர்களின் கவிதைகள். தமிழாமோ, இது கவிதையின் தலைப்பு. திங்கள் முகமங்கை விரல் தீண்டி தரும் இனிமை. திங்கள் முகமங்கை விரல் தீண்டி தரும் இனிமை. தெங்கின் குலை இளநீர் சுவை தேக்கி தரும் இனிமை. செங்கல் தரும் இனிமை, நரும் தேமா தரும் இனிமை. எங்கள் தமிழ் இனிமைக்கொரு இணையாய் வருமாமோ. கடலில் விளை முத்தும் நில கருவில் விளை பொன்னும். தொடவும் முடியாமல் முகில் தொட்டே விளை சாந்தும். தொடரும் மலை கூட்டம் விளை தூய்மை நிறை மணியும். சுடரும் தமிழுயர்வுக்கு இனை சொல்ல தகுமாமோ. தமிழாமோ என்ற தலைப்பில் இந்த கவிதை கவிஞர் மீரா அவர்களுக்கு சொந்தமானது.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
6: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
5: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
6: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
5: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
7: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி GP College of Engineering and Technology, Autonomous, Namakkal. சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
8: PGP College of Engineering and Technology, Autonomous, Namakkal.
9: Counseling code 2612.
10: உங்களுக்கும் எனக்கும் கிடைச்ச கல்வி இன்னும் அவங்களுக்கு கிடைக்கலன்றது என்ன உறுத்திக்கிட்டு.
11: 90 பிக்சர்ஸ் SD சரவணன் தயாரிப்பில், அருள்நிதி நடிக்கும், GV பிரகாஷ் குமார் இசையில், அருள்வான். நாளை முதல்
12: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
13: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
14: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
15: இருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும். சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை வானவில் இந்தியா.

கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள். சாகாத வானம் நாம், சாகாத வானம் நாம், வாழ்வை பாடும் சங்கீத பறவை நாம், சாகாத வானம் நாம், வாழ்வை பாடும் சங்கீத பறவை நாம், பெருமை வற்றி போகாத நெடுங்கடல் நாம், நிமிர்ந்து நிற்கும் பொதியம் நாம், இமயம் நாம், கால தீயில் வேகாத பொசுங்காத தத்துவம் நாம், வெங்கதிர் நாம், திங்கள் நாம், அறிவை மாய்க்கும் ஆகாத பழமையினை அகற்றி பாயும் அழியாத காவிரி நாம், கங்கையும் நாம். இது சாகாத வானம் நாம் எனும் தலைப்பிலான கவிஞர் மீரா அவர்களின் கவிதை.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
5: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் தன்கோ.
6: That's right. வசந்த் தன்கோ, சரி சரி வசந்த் தன்கோ.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் தன்கோ.
6: That's right.
5: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துகள்.
8: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள்.
9: குயிலின் மொழி, குழலின் மொழி, எல்லாம் எம் தமிழுக்கு சொந்தமானது என்று சொல்லக்கூடிய ஒரு கவிதை. கவிதையின் தலைப்பு குயிலின் மொழி, குழலின் மொழி. குயிலின் மொழி, குழலின் மொழி, குழந்தை மொழி, கட்டில் துயிலும் பொழுதிசைக்கும் இளம் தோகை மொழி, கேட்டு பயிலும் ஒரு கிளியின் மொழி, பண் யாழ் மொழி, எல்லாம் உயிரில் எமதுளத்தில் உரம் ஊட்டும் தமிழாமோ. உயிரில் எமதுளத்தில் உரம் ஊட்டும் தமிழாமோ. கேட்கும் மொழிகளெல்லாம் தமிழாய் தெரிகிறது கவிஞர் மீரா அவர்களுக்கு.

கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள். கவிஞர் மீரா அவர்களின் அந்தி எனும் தலைப்பிலான கவிதை காத்திருக்கிறது உங்களின் ரசனைக்கெனவே. அடிவானம் சிரிக்கிறது, மோதி மோதி ஆயிரம் ஆயிரமான வாள் முழக்கம், முடிவான பெருங்கலிங்க போர்க்களத்தின் முகமாக சிவக்கிறது மினுக்கும் வைரப் பொடியான விண்மீன், ஒவ்வொன்றாய் தோன்றி புன்னகையை விரிக்கிறது யானை கொம்பு வடிவான பிறை திங்கள் மேகம், கீறி வருகிறது வளர்கிறது. வாழ்க அந்தி! அந்தி பொழுதை வரவேற்க எத்துணை அழகான உவமைகள் கவிஞர் மீராவின் கற்பனையில். இன்னும் கவிதை தொடர்கிறது நண்பர்களே. காலை மலர் கதிரவனின் பிரிவுக்காக கண்ணீர் வடிக்கிறது, காத்திருந்த மாலை மலர் மாப்பிள்ளை மதியை கண்ட மகிழ்ச்சியிலேயே சிலிர்க்கிறது, கண் பறிக்கும் சோலை மலர் வண்டுக்கு தேனை ஊட்டி தூங்க வைக்க பார்க்கிறது, கண் பறிக்கும் சோலை மலர் வண்டுக்கு தேனை ஊட்டி தூங்க வைக்க பார்க்கிறது, வனப்பு வாழும் சோலை மலர் குழு ஒன்று குடத்தை தூக்கி செல்கிறது சித்திரத்தேர் போல அசைந்தே, வனப்பு வாழும் சோலை மலர் குழு ஒன்று குடத்தை தூக்கி செல்கிறது சித்திரத்தேர் போல அசைந்தே. அந்தியின் சுந்தர பொழுதை அழகான தமிழில் கவிதை வடித்திருந்தார் கவிஞர் மீரா அவர்கள். கேட்ட கவிதையின் தலைப்பு அந்தி.

0: கோடை பண்பலையின் ஒரு பிள்ளை ஐந்தில் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
5: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
6: That's right. வசந்தன்கோ, சரி சரி வசந்தன்கோ.
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
6: That's right.
8: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள்.
9: கவிஞர் மீரா அவர்களின் காக்கைக்கு எனும் தலைப்பிலான கவிதை. தன் சாதி என்று தமிழ்கவிஞன் பாரதியும் உன் சாதியை கண்டு உவகையுடன் பாட வைத்தாய். பாடத் தெரியா பறவையே, காக்கையே, காடு மலையெங்கும் கண்டபடி சுற்றி பின்பாட்டு கலை ஞான பண்டிதன் நான் வாழுகின்ற வீட்டு சுவர் மீது வேந்தனை போல் வீரமுடன் வந்தே அமர்கின்றாய். வந்த வேகத்தில் நீ முந்தி எழுப்புகின்றாய் காக்கா எனும் முழக்கம். என்ன கருத்தில் நீ காக்கா என்கிறாய், என்னை கா என்றே இயம்புவாய். எண்ணம் புரிகிறது, சூழ்ந்து வரும் ஏழ்மையினால் உண்ண உணவின்றி வாடும் உயிர்களைத்தான் கா என்பாய் போலும். எண்ணம் புரிகிறது, சூழ்ந்து வரும் ஏழ்மையினால் உண்ண உணவின்றி வாடும் உயிர்களைத்தான் கா என்பாய் போலும். கவிதை திருநாட்டை கா என்பாய் போலும்.
8: கோடை பண்பலை 100.5 கவிதையும் கானமும் நிகழ்ச்சியில் இன்று கவிஞர் மீரா அவர்களின் கவிதைகள் உங்கள் செவிகளை குளிர்வித்துக் கொண்டிருக்கின்றன.

0: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
1: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
0: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
1: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
0: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
3: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
2: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
5: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள். குக்கு கவிதைகள் எனும் தலைப்பில் கவிஞர் மீரா அவர்கள் நிறைய குறுங்கவிதைகள் எழுதியிருக்கிறார். அவற்றில் சில: உச்சி மலையில் தவம் செய்ததொரு மரம், கேட்கும் வரம் சாலையில் நிற்க. மரங்கள் சாலையில் நிற்பதற்கே தவம் செய்கின்றன, காரணம் நிழல் தரவா என்ற கேள்வி நமக்குள் எழுகிறது. இன்னும் ஒரு கவிதை: வாசலில் வந்து மறந்து நின்று மௌனமாய் திரும்பினாள் பூக்காரி. வாசலில் வந்து மறந்து நின்று மௌனமாய் திரும்பினாள் பூக்காரி. அவள் கவலை யாரிடம் விற்பது, அவன் கவலை யாருக்கு வைப்பது.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
2: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
3: That's right.
4: வசந்தன்கோ, சரி சரி வசந்தன்கோ.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
3: That's right.
6: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள். நிகழ்ச்சியில் இன்று கவிஞர் மீரா அவர்களின் கவிதைகள் உங்கள் செவிகளை குளிர்வித்துக் கொண்டிருக்கின்றன. இன்னும் ஒரு குறுங்கவிதை. சாலை பிடிக்கும் போது தெரிக்கும் பொறியில் தெரியும் எனக்கு.

ஒரு சங்கீத ஆலாபனை. சாணை பிடிக்கும் போது தெரிக்கும் பொறியில் தெரியும் எனக்கு ஒரு சங்கீத ஆலாபனை. சதிராட்ட ஒப்பனை. கல்தான் முள்தான் காலில் குத்தும் நெருஞ்சி, கடந்து போ மேலே மேலே நடந்து போ, கண்ணை கவரும் குறிஞ்சி. குறிஞ்சி மலர்கள் மலர்வது மலைகளில்தான் என்பதை சொல்கிறது இந்த கவிதை. கல்தான் முள்தான் காலில் குத்தும் நெருஞ்சி, கடந்து போ மேலே மேலே நடந்து போ, கண்ணை கவரும் குறிஞ்சி. இது வாழ்க்கைக்கும் பொருந்துமல்லவா? இன்னொரு குறுங்கவிதை. விழும்பொழுதெல்லாம் மீசையில் ஒட்ட வேண்டும் இந்த செம்மண். விழும்பொழுதெல்லாம் மீசையில் ஒட்ட வேண்டும் இந்த செம்மண், ஏனெனில் இது எம்மண். கோடை பண்பலை 100.5 காற்றலைகளின் வழியே கவிஞர் மீரா அவர்களின் கவிதை ரசித்தோம் இன்றைய நிகழ்ச்சியில்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
3: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
4: That's right. வசந்தன்கோ.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: That's right.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ரத யாத்திரையின் பாரம்பரியம் தலைமுறை தாண்டி மக்களை ஈர்த்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விவசாயிகள் நலனுக்காக மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி பணிகளிலும் புதுமை கண்டுபிடிப்புகளிலும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். செமிகான் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது தொழில்நுட்ப வளர்ச்சியில் சுயசார்பினை எட்ட உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய தர நிர்ணய அமைப்புகளின் தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று பெங்களூருவில் தொடங்கியது. இளங்கலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கு கூடுதலாக 9,911 இடங்களை ஏற்படுத்த தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் தற்போது நடைபெற்று வருகிறது. தவிக அரசின் நிர்வாக திறன் குறித்து திமுக தொடர்ந்து கேள்வி எழுப்பும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. தடையற்ற மின் விநியோகத்தை தவிக அரசு வழங்க தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. காவலர் நியமனங்களுக்கான அறிவிக்கையை உடனடியாக தவிக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நான்காவது மற்றும் இறுதி நாளான இன்று இந்தியாவின் லக்ஷயா ராய்சந்தானி இரட்டை சதம் அடித்து 207 ரன்னுக்கு ஆட்டம் எழுந்தார். சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டி இன்று தொடங்குகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிறிஷ் தியாகி மற்றும் சிராக் துஹான் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று கார்டிஃபில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: கோடை பந்தலை நூறு புள்ளி ஐந்தில் பாட்டு பட்டாளம்
1: நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அன்கோ,
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோ.
3: That's right.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே, வசந்த் அன்கோல தானே வாங்கின.
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அன்கோ தான் சரி. சரி
6: சரி சரி சரி சரி சரி.
3: That's right.
6: வசந்த் அன்கோ சரி சரி வசந்த்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோ.
3: That's right.
7: இசை என்பது காதுகளால் கேட்கப்படும் ஓசை, இதயத்தால் உணரப்படும் உயிரோவியம். அந்த ஓவியத்தின் வண்ணங்கள் தான் இனிய பாடல்கள். சில பாடல்கள் நேரத்தையே நிறுத்திவிடும். சில பாடல்கள் நம் நினைவுகளை விழித்தெழ செய்யும். அந்த நினைவுகளை இனிமையாய் உங்கள் வசம் சேர்க்க இனிதே வருகின்றது கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தின் பாட்டு பட்டாளம். இன்று ஒரே நபரின் பாடல். இன்றைய பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சிக்கு அன்பு அறிமுகங்கள் வரலாம். 24 24 24 மகளிர், 24 24 29 வழக்கமாக வரக்கூடிய நேயர்கள் வரலாம். 24 24 26 மற்றும் ஒரு எண் கூட இருக்குங்க, 290 300 33 வரலாம். முன் இணைப்பிற்கு 045 42 இணைத்து வர அன்போடு அழைக்கின்றது கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்து. இன்றைய பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் உங்களோடு
8: சுகன்யா மார்த்தாண்ட பூபதி,
7: அன்னலக்ஷ்மி.

0: வணக்கம் நேயர்களே.
1: வணக்கம் நேயர்களே.
0: ஹாய் லக்ஷ்மி, எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கேன் சுகன்யா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன். அதாவது வந்து பொதுவா ஒரு கருத்து சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும், அப்பதான் அது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம நீண்ட கால நண்பர்களா இருந்தா கூட ஒரு நாள் கூட நேரலை நிகழ்ச்சியில உங்களுக்கும் எங்களுக்கும் எனக்கும் அறிவிப்பு வந்ததே இல்லை. நம்ம இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணதே கிடையாது. இன்னைக்குதான் அதற்கான சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. அதை பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க?
1: போனவுடனே ஸ்டோரி போட்டுறணும், எல்லாரும் பாருங்க.
0: இத்தனை வருடங்கள் கழித்து இன்னைக்குதான் முதன் முறையாக நானும் அன்னலட்சுமி ப்ரோக்ராம் பண்றோம் அப்படின்றத வாட்ஸ்அப் ஸ்டோரி ஸ்டேட்டஸ்ல எல்லாம் போட போறீங்க. சரி, அதெல்லாம் போட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிடலாம். இப்ப இன்னைக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில ஒரே நபரின் பாடல்கள் அப்படின்னு வந்து சொன்னீங்க. அந்த நபர் யாரு? பாடகரா, பாடகியா, நடிகரா, நடிகரா, நடிகையா, கதையாசிரியரா, எழுத்தாளரா, யாரு?
1: அவங்க வந்து ஒரு பின்னணி பாடகி, பிரபலமான பின்னணி பாடகி, நிறைய பேருக்கு தெரிஞ்ச பாடகி தான்.
0: அப்படியா? இப்பயும் இப்ப இருக்கிற ட்ரெண்ட் ஏத்த மாதிரி பாடிட்டாங்க.
1: உங்ககிட்ட போய் நான் சொல்றேன் பாருங்களேன்.
0: போதும், நீங்க என் ஃப்ரெண்டு அப்படின்றது ஊருக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம அதெல்லாம் ப்ரோக்ராம் முடிச்சோன்னு வச்சுக்கலாம். சரி, இப்போ அந்த யார் அந்த பாடகி அப்படின்றதுக்கு ஒரு குறிப்பு பாடல் எடுத்து வச்சிருக்கிறாங்க அன்னலட்சுமி. வாங்க அதை கேட்டு வந்துடலாம்.

0: அதாவது பாடல்களை கேட்டுகிட்டே இருக்கலாம். குறிப்பு பாடல்கள் அப்படின்னாலுமே ரொம்ப அழகான பாடல்கள்லாம் பாடியிருக்கிறாங்க. யார் அந்த பின்னணி பாடகி அப்படின்னு உங்களுடைய அழகான குரலால் மக்களுக்கு சொல்லிடுங்க.
1: சின்மயி தான் அந்த பாடகி, பிரபலமான பின்னணி பாடகி சின்மயி. அவங்க பாடிய பாடல்கள் தான் இன்னைக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் நம்ம நேயர்களும் பாடணும்னு அன்போடு கேட்டுட்டு இப்போ இணைப்பிலுக்கு காத்திருக்கும் நேரை கூப்பிடலாம். வாங்க. வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: பெயர் சொல்லுங்க.
2: பண்பலுக்கு இனிய நண்பர்கள் வணக்கம்.
0: பெயர்?
2: திருப்பூர் மாவட்டம் முத்தூர் கொடுமுடி ரோடு விஜி டெய்லர்.
0: திருப்பூர் மாவட்டம் முத்தூர்
2: கொடுமுடி ரோடு விஜி டெய்லர் செல்வி பேசுறேங்க.
0: விஜி டெய்லர் செல்வி பேசுறீங்க?
2: ஆமாங்க.
0: சரிங்க விஜி, எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லாங்க.
0: சரிங்க, சமையலாம் முடிஞ்சா?
2: ரொம்ப சந்தோஷங்க, லைன் கிடைச்சதுல.
0: சரிங்க, எங்களுக்கும் சந்தோஷம்.
2: சமையல் முதல் தடவையா முயற்சி பண்றேங்க.
0: சமையல் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொன்னாவது ஏதாவது சாப்பாடு கொண்டு வருவீங்க அப்படின்னு நினைச்சு கேக்குறேன். நீங்க அதை கேட்கவே இல்லை. என்ன பாடல் பாட போறீங்க? காற்றே என் வாசல் வந்தா சின்மயி பாடினது இல்லையே? அப்படிங்களா? எப்ப பாடினாங்க? இல்லைங்க, அது வந்து உன்னி கிருஷ்ணனும் கவிதா கிருஷ்ணமூர்த்தியும் பாடின பாடல்.
2: ஓ அப்படிங்களா.
1: ஒருவேளை இந்த பாடல் வந்து அவங்களுக்கு
0: பிடிச்சிருக்கோ. சரி, முதல் நேரம் வந்துட்டீங்க, ரெண்டு வரி பாடிருங்க.
2: பாடிடலாங்களா? ஓகேங்க.

0: அருமையா பாடிட்டாங்க.
1: இப்போ இனிப்பில் காத்திருக்கும் நேர் வாங்க வணக்கம் பண்பலை சொல்லும் நேரம் முற்பகல் 11:09 வாங்க வணக்கம் வணக்கம் இனிப்பில் காத்திருக்கீங்க வாங்க வணக்கம்.
0: 11:10 கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு திரைப்பட பின்னணி பாடகி சின்மை பாடின பாடல்களை பாடுங்க அப்படின்னு வந்து சொன்னோம். இப்போ அடுத்த நேர் வந்திருக்கிறாங்க, என்ன பாடல் பாட போகிறாங்க வாங்க வணக்கம் பேசிடலாம்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. ஐஏஎஸ் முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா ஏஐ டெக்னாலஜியுடன் டிடிஐ நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், ஏவிஎம் போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெட் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 to 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
6: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
7: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
6: பட்டு சேலைகளுக்கு 20% to 50% வரை ஆஃபர்.
7: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
6: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
8: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
9: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
8: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20% to 50% வர தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 to August 15 வரை
10: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
11: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
12: புதுசுதான்.
11: எப்படி வாங்க?
12: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
11: அது எப்படி?
12: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
11: தங்க விலை ஏறனா?
12: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
11: அப்ப விலை குறைஞ்சா?
12: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
11: ஹே சூப்பர்.
12: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
11: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
13: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
14: இது உங்க காடு, உங்க யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் உங்களுக்காக நான் வந்து நிப்பேன்.
15: 90 பிக்சர்ஸ், எஸ் ஜி சரவணன் தயாரிப்பில், அருள்நிதி, ஆரவ் மற்றும் ரம்யா பாண்டியன் நடிக்கும் அருள்வான். நாளை முதல்
16: பண்பலை சொல்லும் நேரம் முற்பகல் 11:13 நாம் இணைந்திருக்கின்றோம். பாட்டு பட்டாலும் இன்னைக்கு ஒரே நபரின் பாடல் தெரிவாதான் பாட போறோம். அதாவது யார் அந்த பாடகினா, திரைப்பட பின்னணி பாடகி சின்மயி. அவங்களோட பாடல்கள் தான் நம்ம நேயர்கள் பாடணும். இப்போ நேயர்கள் இணைப்பில் காத்திருக்காங்க. வாங்க. வணக்கம். வணக்கம்.
17: வணக்கங்க மேடம்.
16: ஏன் இவ்வளோ மௌனம்?
17: காந்தி கிராமம், கனிமொழி வீரமணிங்க மேடம்.
16: கனிமொழி எப்படி இருக்கீங்க?
17: நல்லா இருக்கேங்க மேடம். எங்க மேடம் அன்னலட்சுமி மேடம், நீங்க வரவே இல்லைங்களா உதய விழாவுக்கு?
16: வந்திருந்தேங்க, நீங்க பாத்துக்க மாட்டீங்க.
18: இது ஒரு சத்திய சோதனை. அன்னலட்சுமிய போய் நீங்க பாக்கலன்னு சொல்றீங்களே.
16: பூதமா? பூபதி?
18: சரிங்க, இன்னைக்கு திரைப்பட பின்னணி பாடகி சின்மயி பாடின பாடல்களை கேட்டிருக்கிறோம். என்ன பாடல் பாட போறீங்க?
17: சக்கரக்கட்டி படத்துல இருந்து சின்னம்மா சிலகம்மா
18: பாடுங்க.
17: சின்னம்மா சிலகம்மா நில்லு, செல்லம்மா சிலையம்மா
18: சொல்லு சொல்லு சொல்லு,
17: அம்மம்மா
18: அழகம்மா அடி நெஞ்சில் யாரம்மா,
17: விலியம்மா மொழியம்மா விற்பன்னியவனம்மா,
18: சின்னம்மா சிறகம்மா
17: சின்னம்மா சிலகம்மா, ஜல் ஜலக்கு ஜலக்கு உன்
18: கொஞ்சல்
17: சொல் எதுக்கு எதுக்கு பிளிக்கெஞ்சல், நீ சிரிக்க சிரிக்க கொட்டும் கிளிஞ்சல், வெக்கம் ஒதுக்கு ஒதுக்கு இடையினஞ்சல், கண்ணாலே அனுப்பினால் அஞ்சல், நிறம் மாறி போனதே மஞ்சள், அடி உனக்கும் எனக்கும் முத்த காய்ச்சல், அடி துவங்கும் துவங்கும் வெக்கம் கூச்சல், வெயிலாய் தொட்டாலே சூடு சூடு சூடாய்.

0: ஒருவேளை கனிமொழி முழு பாடலையும் பாடிடுவாங்களோ?
1: நானும் வந்து அந்த அடுத்து பாடி முடிச்சதுக்கு அப்புறமா சின்னம்மா சிலகம்மா நம்ம கோரஸ் கொடுக்கலான்றது அவங்க அடுத்து கோடு பாடுன்னு பாடிட்டே இருக்கிறாங்க. அருமையா பாடிட்டீங்க,
0: நன்றிங்க,
1: சிறப்பா பாடிட்டீங்க. பாடித்த நேர் யாரு? வாங்க, வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: இரண்டு பேருக்கு இனிய காலை வணக்கம் சொல்றது மயிலாடுதுறை என்னோட சொந்த ஊர் மேம். இப்ப மதுரையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய பேர் விஜய் சரவணன். உங்களுடைய நிகழ்ச்சிகள் காலையில இருந்து எல்லாமே கேட்போம், நீங்க எல்லாமே தொகுத்து வாங்கிருக்கீங்க,
1: ரொம்ப நன்றி. விஜய் சரவணன், என்ன பாடல் பாட போறீங்க?
2: எனக்கு வந்துட்டு வாராயோ வாராயோ மாலை சாங் ரொம்ப பிடிக்கும் மேம்.
1: ரொம்ப பிடிக்குமா இல்ல வந்து சின்மை பாடினதுனால பிடிக்குமா?
2: பிடிக்கும். I am singer ma'am.
1: சரி, ஓ சிங்கரா நீங்க. நீங்க பேசும் பொழுதே உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி பாடுங்க, கேட்கலாம்.
2: வாராயோ வாராயோ மோனாலிசா, நாதோறும் பேசாத காதலேசா.
1: வரல இருந்தாலும் இரண்டு வரி பாடினாலும் உன்னிகிருஷ்ணன் வாய்ஸ் வந்து அப்படியே வந்துட்டு போச்சுங்க. சிறப்பா பாடிட்டீங்க விஜய் சரவணன், நன்றிங்க. இப்ப அடுத்த நேயர் யாருங்க பாக்கலாம். அதற்கு முன்பாக கொடை பண்பலை 100.5
3: கொடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: That's right.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49 ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துகள். அன்பு நேயர்கள், இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்.
2: அவ்வளோ அவசரம் பேசுறதுல அன்னலக்ஷ்மிக்கு. சரி, ஃப்ரெண்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி பேச வந்தாங்க, பரவாயில்ல. இன்னைக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் ஒரே நபரின் பாடல்களை பாடணும். திரைப்பட பின்னணி பாடகி சின்மை அவங்க பாடின பாடல்களை கேட்டிருக்கிறோம். நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. அதாவது குழந்தை பருவத்திலிருந்தே கர்நாடக இசையை வந்து முறையாக கற்றுக்கிட்டு நிறைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பாட்டு போட்டிகளில் போய் பாடப்போன இடத்துல இசைப்புயல் ஏஆர் ரகுமானால் தேர்ந்தெடுக்க ஒரு தெய்வம் தந்த பூவே அந்த பாடல் மூலமா வந்து அறிமுகப்படுத்தப்படுறாங்க. ரொம்ப சிறப்பான பாடல். அதுக்கப்புறமா எக்கச்சக்கமான பாடல்கள் வந்து பாடியிருக்கிறாங்க. இப்ப சமீபத்தில் கூட ஒரு பாட்டு எந்த பக்கம் திறந்தாலும் அந்த பாட்டு தான். அது என்ன பாட்டு உங்களுக்கு தெரியுமா? என்ன பாட்டு?
3: அதாவது பாடகியை வச்சுட்டு நான் பாடல,
2: பரவாயில்ல, நீங்க வந்து சும்மா ரெண்டு லைன் பாடி காட்டுங்க.
3: நான் பாடலப்பா.
2: என்ன பாட்டு?
3: நீங்க பாடின அளவுக்கு நம்மளால பாட முடியாது.
2: அந்த பாட்டை வந்து இப்ப நேயர்கள் பாடுறாங்களா அப்படின்னு வந்து நம்ம கேட்கலாம்.
3: க்வெஸ்சன் வச்சிருக்கோம், அது எந்த பாட்டுன்னு அவங்க பாடணும்னு.
2: ஆமா, நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. இப்ப சமீபமா வந்து ஒரு 2 மாத காலங்களாக இன்னமுமே அந்த பாட்டு வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு. அப்படிப்பட்ட பாட்டை வந்து சின்மை பாடியிருக்கிறாங்க. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வாங்க, வணக்கம்.
4: வணக்கம்,
2: யார் பேசுறீங்க?
4: திண்டுக்கல் மாவட்டம் அமளி நகர் முத்து.
3: பாடல் பாடுறீங்களா ஐயா?
4: ஆ, பாடலாங்க.
3: ஆ, பாடுங்க ஐயா.
4: ரசிகரா படத்துல இருந்து. ஒரு தடவை சொல்வாயா உன்னை எனக்கு பிடிக்கும் என்று, ஒரு பார்வை பார்ப்பாயா உன்னை எனக்கு பிடிக்கும் என்று, காதல் ஒரு புகை போல மறைத்து வைத்தால் தெரிந்துவிடும், காதல் ஒரு மலை போல பொறுத்து வைக்க முடியாது, உன்னை அழிக்காதே.

0: ஒரு தடவை இல்லை பல தடவை சொல்லிடுறோம், நீங்க ரொம்ப அருமையா பண்ணீங்க சரிங்களா. என்ன நீங்க பாடுறத வந்து நீங்களே கேட்கணும் அப்படின்னு வானொலி சத்தத்தை அதிகமா வச்சிட்டீங்க, அதுதான் கொஞ்சம் கீச் கீச்சின் சவுண்டு கிடைச்சு. மித்தபடி அருமையா பாடுனீங்க. அடுத்த நேர் யாரு? வாங்க வணக்கம்.
1: வாங்க வணக்கம். வணக்கம், இணைப்புல காத்திருக்கீங்க, வாங்க பேசலாம்.
2: வணக்கம் கோடை.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் நீலவேணி, திருப்பூர் மாவட்டம் முத்தூர், விஜய் டெய்லர் கடையிலிருந்து பேசுறேங்க.
0: இப்பதான் விஜய் டெய்லர் கடையில இருந்து ஓனர் பேசுறாங்களா? அப்ப இதுக்கு
2: முன்னாடி
0: நீங்க அங்க வேலை பாக்குற தொழிலாளி பேசுறீங்க?
2: ஆமாங்க.
0: ஆக மொத்தம் டெய்லர் கடையில வேலை பாக்கல, முதலாளியும் தொழிலாளியும் மாத்தி பாந்தி பாட்டு பாடிட்டு இருக்கிறீங்க.
2: இல்லைங்க, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்க.
0: ரொம்ப சிறப்பு கிடைச்சிருச்சு, அதனால சந்தோஷம்.
2: ஆமாங்க.
0: நீங்க என்ன பாட்டு பாட போறீங்க?

0: வண்ணத்தில் முத்தமிட்டாய் படத்துல இருந்து ஒரு தெய்வம் தந்த சூழ்நிலை
1: பாடுங்க கேட்கலாம்.
0: ஒரு தெய்வம் தந்த சூழ்நிலை கண்ணி தேடலின்

0: காற்றை போல நீ வந்தாயே, சுவாசமாக நீ நின்றாயே, மார்பில் ஓரும் உயிரே.
1: அகப்பெல்லாம் பாடினா கூட்டமா சேர்ந்து எல்லாம் பாடுவீங்க அப்படின்னு நேர்கள் நினைப்பாங்க. அருமையா பாடிட்டீங்க, நன்றிங்கம்மா.
2: இப்போ இனிப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்.
3: இருவருக்கும் இனிய முற்பகல் வணக்கம் மேடம். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன். நலமா இருக்கீங்களா அனைவரும்?
2: நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கோங்க.
2: என்ன பாடல் பாட போறீங்க?
3: சர சர சார காத்து பாடுறேன்.
2: பாடுங்க.
3: சர சர சார காத்து வீசும் போது சார பாத்து பேசும் போது சார பாம்பு போல நெஞ்சும் சத்தம் போடுதே. சர சர சார காத்து வீசும் போது சார பாத்து பேசும் போது சார பாம்பு போல நெஞ்சு சத்தம் போடுது. இத்தீத்து இத்து போல நெஞ்சு தைக்க ஒத்த பாடு பார்த்து சொல் சொத்த எழுதி தாரு மூச்சு உட்பட. இத்தீத்து இத்து போல நெஞ்சு தைக்க ஒத்த பார்வை பார்த்து சொல் சொத்த எழுதி தாரு மூச்சு உட்பட. சர சர சார காத்து வீசும் போது சார பார்த்து பேசும் போது
4: அருமையா பாடுனீங்க.

0: பாட்டுப்பட்டாளம்
1: நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்த் அண்ட் கோ,
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: தட்ஸ் ரைட்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி.
1: தட்ஸ் ரைட்.
5: வசந்த் அண்ட் கோ சரி சரி வசந்த்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: தட்ஸ் ரைட்.
6: ரெண்டு பேரும் அமைதியா இருந்தா யாராவது பேசுறது,
7: நீ பேசுவ அப்படின்னு நான் இருந்தேன், நான் பேசுவேன் நீ இருந்த, நீங்க ரெண்டு பேரும் பேசுவீங்க நாங்க இருந்தோம் அப்படின்னு நேரம் இருக்கிறாங்க. 11:30 ஆயிடுச்சு. கோடி பண்பலை நூறுப்பிள்ளைந்தின் பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில இன்னைக்கு திரைப்பட பின்னணி பாடகி சின்மை பாடின பாடல்கள்லாம் பாடுங்க அப்படின்னு சொன்னோம். அழகா பாடிட்டு இருக்கிறாங்க. கர்நாடிக், ஹிந்துஸ்தானி, கசல், நிறைய பாடல்கள், ஃபோக்கு, அதே மாதிரி வந்து இந்த வெஸ்டர்ன் சாங்ஸ்லாம் வந்து சின்மை தான் அது பாடிருக்காங்களா அப்படின்னு நம்மளால நம்பவே முடியாது. ஒரு மெலடி சாங் கொடுத்தா அந்த மெலடி சாங் அப்படியே பாடிடுவாங்க, அதே மாதிரி ஒரு ஃபோக் சாங் கொடுத்தோன்னா அதை அப்படியே பாடிடுவாங்க, அதே ஒரு மென்மையான ஒரு காதல் பாடல் கொடுத்தோம் அப்படின்னா அந்த உணர்வோட கலந்து பாடிடுவாங்க. அதுக்கு ரொம்ப மிகச்சிறந்த எதா உதாரணமாக வந்து இந்த யதார்த்தமான பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பூ திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் பாடிப்பாங்க, ஆவாரம் பூ ஆரையிலு நாளா. அந்த பாடல் வந்து அருமையான பாடல். இந்த மாதிரி நிறைய பாடல்கள் சொல்லிட்டே போகலாம். இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கிறீங்க? வாங்க. வணக்கம்.
6: வணக்கம். இணைப்பில் வந்தாச்சு, பேசலாம் வாங்க.
8: வணக்கம் மேம்.

0: அருமையா பாடிட்டீங்க. 100,000 தாண்டியும் நம்ம பாடிட்டே இருக்கலாம், ஆனா நிறைய உங்களை மாதிரி நேர்கள் இனிப்புல காத்திருக்கிறாங்க. சுமதி அருமையா பாடினீங்க, உங்களோட இனிப்புலதான் கொஞ்சம் பிரச்சனை, மித்தபடி வந்து நீங்க அந்த டியூனை சரியா பயன்படுத்தி பாடிட்டீங்க. நன்றிங்கம்மா. இப்ப இனிப்புல யாருங்க வாங்க, வணக்கம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: யாருங்க பேசுறீங்க?
1: வள்ளி பேசுறேன், கரூர்ல இருந்து. நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம் வள்ளி, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம்க்கா.
0: சரிங்க, என்ன பாடல் பாட போறீங்க?
1: இந்த முத்துமலை கொட்டி சீராளம்.
0: நம்ம சொன்ன பாடலா? இல்லை, நம்ம இதுவும் ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு, ஆனால் அதை காட்டிலும் இப்போ வந்து ரொம்ப ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டை வந்து இப்போ நேர்களில் யாராவது ஒருத்தவங்க பாடிடுவாங்களா அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம். பரவாயில்ல, பாடுங்க. முத்தமழை இங்கு கொட்டி தீர்க்காதோ, பாடுங்க கேட்கலாம்.
1: முத்துமலை இங்கு கொட்டி தீராதோ, முல்லை இரவுகள் பத்திரியாதோ, ஜானதம் தாரதம்பம் இங்கு உந்தன் கையில் சொர்க்கம்

0: கம்பெனியில் பாடலா என்ன? சரி, அருமையாக பாடினீங்க கரூர்லேருந்து, நன்றிங்கம்மா. இப்போ 11:34 கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாம் நிகழ்ச்சியில் இணைப்பில் யார் இருக்கீங்க? வாங்க, வணக்கம்.
1: ஹலோ,
0: பேசுங்க.
1: தாராபுரம் வட்டம் கன்னிவாடியிலிருந்து பேபி சக்திவேல் பேசுகிறேன்.
0: பேபி, என்ன பாடல் பாட போறீங்கம்மா?
1: காத்திருந்தாய் அன்பே.
0: பாடுங்க.
1: காத்திருந்தாய் அன்பே, இந்த காதல் நீதானே, ஒரு லட்சம் நீ மலையாய் பொலிக்கின்றது, உன் விலையால் அன்பே என்னை உருக செய்தாயே, ஒரு லட்சம் நீ மலையாய் பொலிகிறதே.
0: அவ்வளவுதானா? அந்த பாட்டில் வர ஹீரோயின் வந்து அந்த அப்படியே மைக் வச்சுட்டே பாடிட்டே வருவாங்க, அதே மாதிரி இப்ப நினைச்சிட்டே பாடிட்டீங்களோ.
2: குடிச்சிட்டே பாடுங்க,
0: குடிச்சிட்டே
1: பாடுங்க. அந்த பூவே அந்த பாட்டு பாடணும்னு ஆசைப்பட்டேன்.
0: அப்படிங்களா? சரி, அந்த பாடலை பாடினால
1: சமீரா. என் பையன் பேரு கணேஷ்.
0: சரிங்க, ரொம்ப நன்றிங்க அம்மா, அருமையாக பாடினீங்க. தொடர்ந்து நிகழ்ச்சிகள்லாம் கேட்டுட்டே இருங்க. இப்போ அடுத்த நேர்களையும் சந்திக்கும் முன்பாக கோடை பண்பலை 100.5
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
5: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
4: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல? ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

0: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
1: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
0: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
1: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
0: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: பண்பலை சொல்லும் நேரம் முற்பகல் 11:43 நாம் இணைந்திருக்கின்றோம். பாட்டு பட்டாலும் இன்னைக்கு ஒரே நபரான பாடகி சின்மயி, அவங்க பாடிய பாடல்கள் தான் நம்ம நேயர்கள் ரொம்ப அருமையாக பாடிட்டு இருக்காங்க. என்ன சுகன்யா?
4: ஆமாம், அழகாக சொல்லிட்டீங்க. அப்படியே அழகாக பேசிகிட்டு இருக்கீங்களா, பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. சின்மயி நிறையா பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் ஒரு பாட்டு வந்து இருக்குது அப்படின்னு கேட்டோம். அந்த பாட்டை இன்னும் யாருமே பாட வரல, இன்னும் நேரம் இருக்குது, பார்க்கலாம்.
3: அதனால்
4: ஆமாம், அதில்லாட்டி நீங்கள் தான் அந்த பாடி நிகழ்ச்சியை வந்து நிறைவு செய்யணும்.
3: நீங்கள் எனக்கு பாட்டு பாட சொல்லி கொடுக்கணும். நம்ம பாட்டு போடுற நேரத்தில் நான் அப்படியே கேட்ச் பண்ணி
4: அப்படின்றீங்களா? சரி, ஓகே, பாடிடலாம். இப்போ யார் வந்திருக்கிறீங்க இணைப்பில்? வாங்க.
3: வணக்கம்.
5: வணக்கம் மேடம். மதுரை மாவட்டம் சீனிவாசா காலனிலிருந்து சிவச்சந்திரன்.
4: சீனிவாசா காலனில இருந்து சிவச்சந்திரன்.
5: சிவச்சந்திரன், ஆமா மேடம்.
4: என்ன பாடல்?
5: நீர்ப்பறவையில இருந்து பாட போறேன் மேடம்.
4: பாடுங்க.
5: பாடலாமா மேடம்?
4: பாடுங்க.
5: நீரெங்கும் மலையும் இல்லை, ஊரெங்கும் புயலும் இல்லை, என்றாலும் நெஞ்சில் ஈடி ஈடிக்குதே. கண்ணாலும் நிலைமை என்ன, கடலோடு பார்த்து சொல்லு, கொக்குக்கும் நாரைக்கும் கண்ணாலே.

0: மனது பெண்மையை ஆளுவான் கூடும் போது கூடாமல் வாழ்வது கொடுமை.
1: என்ன வாழ்வது கொடுமை? சிறப்பு சிறப்பு, பாடுங்க பாடுங்க, அருமையா பாடுனீங்களே, எப்படி இப்படி சூப்பரா பாடிட்டீங்க, ரொம்ப பிடிக்குமா? ஆமாங்க, நீங்க பாடினது வந்து ரொம்ப அழகா பாடிட்டீங்க சிவச்சந்திரன். ஜிபி பிரகாஷ் வேற இந்த பாடல் பாடியிருப்பாரு, அவரோட வெர்ஷன் மாதிரி இருந்தது கேக்குறதுக்கு, நல்லா பாடுங்க, நன்றிங்க.
2: இப்போ இன்னும் காத்திருக்கும் நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: யாருமா பேசுறீங்க?
3: திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி வட்டம் காடவளையத்திலிருந்து நிர்மலா சந்திரசேகர்.
2: நிர்மலாமா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நல்லா இருக்கறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கறேன் மேடம்.
1: என்ன பாடல் பாட போறீங்க?
3: பொக்கிஷம் படத்துல இருந்து பாட போறேங்க.
1: நினைச்சேன் நிர்மலா சந்திரசேகர் அப்படின்னு சொன்னோன்னே நினைச்சேன் அந்த பாடலாம் பாடுவீங்கன்னு. சரி பாடுங்க கேக்கலாம்.
2: சிரிக்கிறேன்.

அன்புள்ள ஒளி அன்புள்ள தமிழே.

அதாவது நல்லா பாடினாங்க லக்ஷ்மி, அதாவது அன்புள்ள அது மட்டும்தான் கேட்டுட்டு இருந்துச்சு. அடுத்தெல்லாம் அவங்களோட இணைப்பில் ஏதோ கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த நேர் யார் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: இது கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம். இன்று திரைப்பட பின்னணி பாடகி சின்மயி அவங்க பாடிய பாடல்களை தான் நம்ம நேயர்கள் ரொம்ப அருமையா பாடிட்டு இருக்காங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
5: ஹலோ.
4: வணக்கம்.
5: வணக்கம் மேம், நான் கோவில்பட்டியில இருந்து வளர்மதி.
4: வளர்மதிமா, எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கோம் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நாங்க அனைவரும் நலமா இருக்கோம். என்ன பாடல்?
5: மூவில இருந்து எப்படி வந்தாயோ சாங்
4: பாடுங்க. பாடுங்க.
5: எப்படி வந்தாயோ உன்னதே தந்தாயோ, எப்படி வந்தாயோ என்னையும் கொண்டாயோ,
4: கீழாமலையில்
5: கட்டி தங்கோ நீ தள்ளாடுறேன் என்னிடத்தில்தான். என் மனம் பஞ்சாயோ பறக்கும் செல்லாயோ சின்ன சின்ன நேரங்களில் சுற்றி கொண்டே இருந்தான்.
6: அதாவது சின்மை பாடின பாடல்கள் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதில் இது ஒரு பாடல். ஆனாலும் இதை விட ஒரு அருமையான பாடல் ஒன்று இருக்குது.
4: அந்த பாடல் வந்து இந்த பாட்டாக இருக்குமான்னு ஒவ்வொரு டைம் நினச்சி
6: பார்க்குறாங்க.
4: ஆனால் அது இல்லைங்க, இன்னொரு பாட்டு இருக்குன்னு நம்ம சஸ்பென்ஸ் வைக்கிறோம்.
6: ஆமாம், இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி

0: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: ஒரு பாடல் பாடுறேன் நீங்களே, சஸ்பென்ஸ் வேற கொடுத்தோம். இந்த பாட்டா இருக்குமோ அந்த பாட்டா இருக்குமோ, நேர்கள் வேற யோசிச்சு
4: வரைக்கும் அந்த பாடல் வந்து யாருமே பாடல. இந்த ஒரு மணி நேரம் வந்து சின்மயி பாடின பாடல்களை நேர்கள்லாம் வந்து அருமையா பாடினாங்க. இருந்தாலும் ரொம்ப சிறப்பான அந்த பாடலை ரெண்டு வரி பாடி அப்படி நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிடுமா லக்ஷ்மி? வாங்க, 1 2 3
3: நீங்க பாடுங்க, நான் கேக்குறேன்.

0: அதோட நம்மளும் வணக்கம் சொல்லிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட நேயர்களுக்கும், முயற்சி செய்த உறவுகளுக்கும், தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கிற அன்பு ரசிகர்களுக்கும் நன்றிகள் கூறி பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். சுகன்யா மார்த்தாண்ட பூபதி,
1: அன்னலக்ஷ்மி, நன்றி, வணக்கம் நேயர்களே. கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் மகளிர் நேரம். வரும் முன்பாய் செய்தி சுருக்கம்.

பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விவசாயிகள் நலனுக்காக மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி பணிகளிலும் புதுமை கண்டுபிடிப்புகளிலும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். செமிகான் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது தொழில்நுட்ப வளர்ச்சியில் சுயசார்பினை எட்ட உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய தர நிர்ணய அமைப்புகளின் தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று பெங்களூருவில் தொடங்கியது. இளங்கலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கு கூடுதலாக 9,911 இடங்களை ஏற்படுத்த தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. IRCTCயின் புதுப்பிக்கப்பட்ட இணையதள சேவை செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. சென்னை கொளத்தூரில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று திறந்து வைத்தார். தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தமிழக அரசின் நிர்வாக திறன் குறித்து திமுக தொடர்ந்து கேள்வி எழுப்பும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. தடையற்ற மின் விநியோகத்தை தமிழக அரசு வழங்க தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. காவலர் நியமனங்களுக்கான அறிவிக்கையை உடனடியாக தமிழக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நான்காவது மற்றும் இறுதி நாளான இன்று இந்தியாவின் லக்ஷயா ராய்சந்தானி இரட்டை சதம் அடித்து 207 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டி இன்று தொடங்குகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிறிஷ் தியாகி மற்றும் சிராக் துவான் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று கார்டிஃபில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றில் காற்றில் இசை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03 நிமிடம்.
2: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் மகளிர் நேரம்.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: வணக்கம் நேர்களே, வாழ்த்துக்கள் சகோதரிகளே. மந்திரமாம் தமிழ் முழங்கி சந்தமுடன் கவிப்பாடி வந்த மனம் கிரகரிக்க சகோதரிகளின் வசந்த முகத்தில் ஒளி சுரக்க கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்போமா மகளிர் நேரம். இன்றைய மகளிர் நேரம் கண்டுபிடி கண்டுபிடி. அறிமுக சகோதரிகள் கண்டுபிடிக்க இணையலாம். 2422-9-293-333 அறிமுக சகோதரிகள், 2422-6 மரலாம். உன் இணைப்பிற்கு 0-4-5-4-2. இது உங்கள் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரத்தில் கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியில் மகிழ்வோடு இணைகிறேன் உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். இன்னைக்கு கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியில மூலிகை தாவரங்களை கண்டுபிடிச்சிடலாங்களா? ரொம்ப எளிமையா இருக்கும். எளிமையா கண்டுபிடிச்சு

0: பாடலையும் கேட்டு நம்ம ரசிக்கலாம். நிகழ்ச்சிக்கு முதல் சகோதரி வருக, வணக்கம். வணக்கம்.
1: நம் நிலையத்தில் பணிபுரியும் அனைவருக்கும் மற்றும் உங்களுக்கும் இனிமையான மதிய வணக்கத்துடன் ஈரோடு அத்தானி கல்விப்பதி சுப்புலட்சுமி செந்தில்குமாருங்க மேம். நல்லா இருக்கீங்களா மேம்?
0: நலமா இருக்கும் சுப்புலட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க
1: மேம்? நல்லா இருக்குங்க மேம். நிலையத்தில் அனைவரும் நலங்களாங்க மேம்?
0: அனைவருமே நலமா இருக்கும். சொல்லுங்க, என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க சுப்புலட்சுமி
1: மேம்? ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க மேம்.
0: வேலையெல்லாம் முடிஞ்சதுங்களா? எல்லாத்துலையும் கேட்குற கேள்விதான்.
1: முடிஞ்சதுங்க மேம்.
0: அதாவது வேலை நேரம் தவிர உங்களுடைய பொழுதுபோக்கோ இல்லை உங்களுக்கான நேரத்தை நீங்கள் எப்படி ஒதுக்கிக்குவீங்க? ஒதுக்குற வழக்கம் இருக்கா
1: மேம்? நான் ட்ரெஸ் தைப்பேங்க மேம். அந்த வேலையை பண்ணிட்டு ரேடியோ கேட்டுருக்கோங்க மேம்.
0: ஆஹா, தையல்.
1: ஆமாங்க மேம்.
0: அனைத்து வேலைகளும் முடிய இது வந்து ஒரு பொதுவான வேலை தான் இல்லைங்களா? தையல் அப்படின்றது எல்லாருக்கும் சேர்த்து தானே செய்கிறோம், உங்களுக்கு மட்டும் செஞ்சுக்கலையே. அப்போ உங்களுக்கு மட்டும் அப்படின்னு சொன்னால் என்ன செஞ்சுப்பீங்க? இப்போ வந்து ஒரு சிலர் வந்து இப்போல்லாம் வந்து அதிகமாக வந்து நம்முடைய ஹெல்த்தில் வந்து கவனம் செலுத்துகிறாங்க. நான் நடைப்பயிற்சிக்கு போயிடுவேன், இப்போ அரை மணி நேரம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஒரு நடைப்பயிற்சி பண்ணுறேன், இல்லை ஒரு அரை மணி நேரம் தனிமையில் உட்காந்துருவேன், இல்லை ஒரு 10 நிமிஷமாவது கண்ணை மூடி படுத்துருவேன், இல்லை ஒரு 15 நிமிஷமாவது ஒரு பாடல் விருப்பினது கேட்பேன். ஏதாவது ஒரு விஷயம் நமக்காக செய்வோம் பார்த்தீங்களா?
1: அப்படியே விரும்பி ரொம்ப கேட்பேங்க.
0: அதை வேலை செஞ்சுக்கிட்டே கேட்பீங்களா தனிமையில கேட்பீங்களா?
1: மேம் இல்லைங்க மேம், எனக்கு பிடித்த பாடலை வந்தங்க செல்லுலயே பதிவு பண்ணி வச்சுட்டேங்க. அது 10 நிமிஷம் ரொம்ப இனிமையான பாடல், 2 பாடல் 3 பாடல் ரொம்ப ரசிச்சு கேட்பேங்க மேம்.
0: ரசிச்சு கேட்கும் போது அமர்ந்துக்குவீங்களா?
1: ஆமாங்க மேம், கண்டிப்பா படுத்துக்குவோங்க மேம்.
0: இவ்வளவு கேட்க வேண்டியதா இருக்குது. அதாவது நமக்கான விஷயத்த ஒருத்தவங்க செய்யறோம் அப்படின்னா இவ்வளவு கேட்டாதான் பதில் வருது. சரி, கண்டுபிடிக்கலாங்களா?
1: மேம் கண்டுபிடிக்கலாங்க மேம்.
0: மூலிகை தாவரம் என்கிட்ட இருக்குது, 3 எழுத்து வார்த்தை.
1: சரிங்க மேம். மேம் அது மருத்துவ குணம் உள்ளதுங்களா மேம்?
0: ஆமா, மூலிகைன்னு சொல்லிட்டேன்ல, ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் அடைஞ்சது தான்
1: மேம். அது எதற்காக பயன்படுத்தலாங்க மேம்?
0: மருத்துவ குணமா அது அதிகமாக எல்லாமே சொல்கிற மாதிரி தான், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக. இதை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா சளி இருமல் இருக்கு இல்லைங்களா, அந்த நேரம் நம்ம பாட்டிகளாக இருக்கட்டும் அம்மா அவங்களா இருக்கட்டும் புடுங்கிடாத கொடுப்போம் உடனே சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு உங்களுக்கு சொல்லிட்டேன்.
1: கண்டிப்பாங்க மேம், விட தெரியும் சொல்லலாங்களா? துளசிங்க மேம்.
0: ஏன் சிறப்புமா, வீட்டில் இருக்கா?
1: தேங்க்யூ மேம். என்னங்க
0: துளசி செடி வீட்டில் வச்சிருக்கீங்களா
1: மேம்? துளசி, தூதுவளை, கற்றாழை, முருங்கை
0: எல்லாத்தையும் நீங்கள் சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லணும்
1: மேம். வச்சிருக்கேங்க மேம்.
0: நீங்கள் வீட்டில் வச்சிருக்கீங்களா?
1: கண்டிப்பாங்க மேம், கண்டிப்பாக வச்சிருக்கேங்க மேம்.
0: இதை வந்து எப்பெல்லாம் நீங்கள் பயன்படுத்துவீங்க
1: மேம்? துளசி வந்து டெய்லி பயன்படுத்துவோங்க மேம்.
0: எப்படி பயன்படுத்துவீங்க?
1: தண்ணி மேம், தண்ணியை கொதிக்க வச்சுங்க மேம், அந்த தண்ணிக்குள்ளே போட்டுருங்க மேம். அந்த தண்ணியை குடிப்பேங்க மேம்
0: டெய்லி. வீட்டில் வந்து எல்லாரும் என்ன தண்ணி எப்படி குடித்தாலும் சரி துளசி தண்ணி தான் குடிக்கணும்.
1: கண்டிப்பாங்க மேம், குடிச்சுக்கலாங்க மேம்.
0: சிறப்பு சிறப்பு, நன்றிங்க
1: மேம். நீங்கள் வந்தாலும் துளசி தண்ணி கேத்துருக்குங்க மேம்.
0: அடடா, எங்கள் ஊரில் துளசி கொஞ்சம் வளர மாட்டேன்து, அதனால சொல்கிறீங்களா
1: மேம்? அப்படி இல்லைங்க, உங்களுக்கு கண்டிப்பாக எப்போ வேணாலும் கிடைக்குங்க, வந்தால் கிடைக்கும். நானே கொண்டு வரேன் மேம் கொடைக்கானலுக்கு வரும்போதுங்க.
0: அப்படி சொல்கிறீங்களா? ஒரு துளசி தண்ணி எடுத்துகிட்டு கொடைக்கானலுக்கு வராங்க ஈரோட்டிலேருந்து சுப்புலட்சுமி.
1: ஆமாங்க மேம், கண்டிப்பாக உங்களை பார்க்குறதுக்காக வந்துட்டு வர்றாங்க மேம்.
0: கண்டிப்பாக வாங்க, நன்றிங்கம்மா. வருக வணக்கம். வணக்கம். வணக்கங்க. எனக்கு நல்லா கேக்குது.
2: எனக்கு சரியா கேக்கல. அம்மா வணக்கம். நான் கரூர் வாங்க வந்து ராஜேஸ்வரி.
0: எப்படி இருக்கீங்க ராஜேஸ்வரி? கடை எப்படி இருக்குது?
2: கடை நல்லா இருக்குமா? நான் எங்க சொந்த ஊருக்கு வந்துட்டேன், தேனி மாவட்டத்துக்கு.
0: எப்படி வந்தீங்க வேலையை விட்டுட்டு?
2: வேலையை விட்டுட்டு இல்லம்மா, ஒரு பெரிய காரியம் ஆயிடுச்சு.
0: ஓ சரி சரி சரி,
2: அதனால இப்போ வந்திருக்கோம்மா.
0: எப்படி எந்த காரியத்துக்கு எப்படி போனாலும் நம்ம வானொலியோட இருக்கக்கூடிய அந்த பிணைப்பு மட்டும் குறையாது.
2: இருக்குமா, என் தம்பி சொன்னாரா எங்க எப்படி பண்ணுறது, 4 பேர் கேட்குறாங்கம்மா.
0: நம்மளையும் மறந்து அந்த பிணைப்பு எப்படிதான் நம்மளை இழுக்குன்னு தெரியாது இல்லைங்களா ராஜேஸ்வரி?
2: ஆமா.
0: சரி, எப்படினாலும் இருக்கட்டும் ராஜேஸ்வரி. அவங்களுக்குலாம் வேலை அதிகமானது தான், வீட்லையும் செஞ்சு அவங்க வெளியிடத்துலையும் செய்யும் போது உங்களுக்கான நேரத்தை எப்படி ஒதுக்குவீங்க ராஜேஸ்வரி அம்மா?
2: வீட்டு வேலை இல்லம்மா, எனக்கு எப்பவுமே கடையதாம்மா.
0: சரி, ஏதோ ஒரு வேலை செய்யறீங்கல்ல, அது எல்லாருக்கும் சேர்ந்து தானே செய்யறீங்க?
2: ஆமா.
0: உங்களுக்கான வேலையை நீங்க எப்படி செஞ்சுக்குவீங்க?
2: அது நம்ம எப்பவும் கேட்டு செய்யறோம், இன்ட்ரஸ்டா இருக்குமா?
0: நாங்க நீங்க அந்த குத்தாம்பூரம் எல்லாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கான நேரம், உங்களுக்கு மட்டும்

0: மட்டுமே பயன்படக்கூடிய நேரமாக இருக்கணும், உங்களுக்கானதாக மட்டுமே இருக்க வேண்டும். இது எனக்கானது மட்டும், அதை பிள்ளைகளுக்கோ கணவருக்கோ அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ யாருக்கும் தரமாட்டேன். எனக்கானது இந்த நேரம், இதை நான் இப்படி பயன்படுத்துவேனா என்ன செய்வீங்க? ஓய்வெடுப்பீங்களா? அப்போ வந்து நம்ம மனசுலையும் உடம்புலையும் இருக்கக்கூடிய அந்த அலுப்புனால தான் அந்த ஓய்வு, அந்த தூக்கம் இல்லைங்களா? அப்ப இதெல்லாம் நம்ம உடம்புல சேராம இருக்கணும்னா பெண்கள் வந்து தங்களுடைய உடல் மேல அதிகமான அக்கறையும் கவனமும் செலுத்தணும். சரி, ஆரம்பிக்கலாங்களா? நான்கு எழுத்து மூலிகை தாவரம்
1: தான்.
0: அதை பொதுவாக சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால், இதன் முக்கியமான ஒரு மூலிகை பொருளாக எதுக்கு பயன்படுத்தினா, எலும்புகளை வலிப்படுத்தும். இந்த தேய்மானம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் ஒரு சிறந்த மருத்துவம் மருந்து அப்படின்னா இதை சொல்லலாம். அது இலையா இருக்காது, தண்டு மாதிரி இருக்கும்.
1: நன்றிங்க,
0: வாழ்த்துக்கள். வணக்கம்மா, அக்கா பேர் என்ன?
1: விஜயலட்சுமி. மேனகா.
0: அனைவருக்கும் மண்பலையின் சார்பாக லக்ஷ்மி நாகேந்திரனின் வணக்கம்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஆட்டோனமஸ், விருதுநகர். புதுடெல்லி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அங்கீகாரம் பெற்ற தலை சிறந்த கல்லூரி.
5: 185 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன், காலேஜ் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை. 180 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை.
4: ஒவ்வொரு துறையிலும் முதன்மை மாணவர்களுக்கு தங்க மெடல்கள்.
5: 50க்கும் மேற்பட்ட வேல்யூ ஆடட் கோர்ஸ்களுடன்.
4: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, விருதுநகர். கவுன்சிலிங் கோட் 4959.
6: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸ் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
7: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
6: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
7: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
6: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
8: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும். சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் மகளிர் நேரம்.
1: கவிமுகள் இது உங்கள் கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது. மகளிர் நேரம் இன்றைய மகளிர் நேரம் கண்டுபிடியாக 12:18 வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: நான் திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் கோணபாதையில இருந்து சந்திரா பேசுறேங்க.
1: சந்திராமா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சௌக்கியமா இருக்கும்.
2: ரொம்ப சந்தோஷங்க.
1: திருச்சி எப்படி இருக்கு?
2: திருச்சி வெயிலாதாங்க இருக்குது, எங்களுக்கெல்லாம் மழையே இல்லை.
1: ஆனா திருச்சி எவ்வளவு வெயிலா இருந்தாலும் சந்திராமா சிரிக்கிற சிரிப்பு அப்படியே மலை தூறல் மாதிரி இருக்கு.
2: இணைப்பு கட்டிட்டாவே ஒரு மகிழ்ச்சி தாங்க, அந்த கொஞ்ச நேரம் மகிழ்ச்சியா இருக்கணும்,
1: அவ்வளவு சந்தோஷம். உங்க முகத்திலயும் மனசுல இருக்க சந்தோஷம் உங்களுடைய பேச்சு வழியா எங்களுக்கு தெரியுது.
2: கஷ்டப்பட்டு இணைப்பு பிடிக்கணும் இல்லைங்க.
1: எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, எப்படி கஷ்டப்பட்டீங்க?
2: காலையில இணைப்பு
1: பிடிச்சேன்,
2: இப்ப இணைப்பு பிடிச்சி வந்திருக்கேன்.
1: ஓ, அதான் சொல்லிடுறீங்க. சரி சந்திரா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா?
2: நான் இல்லத்து அரசிங்க.
1: இல்லத்துக்கு அரசி, எல்லாருடைய மனசுலயும் அரசியா இருக்கீங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு.
2: கடமையெல்லாம் முடிச்சிட்டு உங்க வானொலியை கேட்டுட்டு வீட்டுல இருக்கேன்.
1: நம்ம வானொலியை கேட்டுட்டு வீட்டுல இருக்கீங்க. சரி, எப்படிதான் இருந்தாலும்
2: செய்ய மாட்டேன், வீட்டுல சமைச்சு சாப்பிட்டுட்டு
1: வானொலி கேக்குறது, சமைக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு சந்திரா அவர்களுக்காக ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குவீங்க, அதை எப்படி பயனுள்ளதா நீங்க பயன்படுத்திக்குவீங்க? உங்களுக்கானதா மட்டும் இருக்கணும்.
2: எனக்கு வானொலி முக்கியமா, நெஞ்சில் நிறைந்தவை பாட்டுலாம் போடும்போது எந்த வேலையும் சாப்பாடு கூட சாப்பிட போக மாட்டேன்.
1: என்ன செய்வீங்க அந்த நேரம்? உட்காந்துக்குவீங்களா, தூங்கணுமா, இல்ல எப்படி உங்களை நீங்க தயார்படுத்திக்குவீங்க?
2: நானு இது சின்ன வயசுல இருந்தே எனக்கு பழைய பாடல் பிடிக்கும், அதனால எங்கேயும் போ

0: முடிச்சுட்டு போறது. அவனை யாரும் போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேன், இந்த பாட்டு முடிஞ்சாலும் எடுப்பேன்.
1: சிறப்பு. சரி, நிகழ்ச்சிக்கு போயிடலாங்களா? மூலிகை தாவரங்கள்
0: போயிடலாங்க.
1: உங்க வீட்டுல என்னென்ன மூலிகை தாவரம்லாம் வச்சிருக்கீங்க?
0: எங்க வீட்டுல ஒண்ணு கூட இல்லைங்க, முருங்கை மரம் தான் வச்சிருந்தோம். அங்க கொஞ்சம் அடுத்த இடத்துல, கொஞ்சம் தூரம் அந்த இடம் வெறும் இடத்துல, காளிமனையில
1: இருந்தா அந்த முருங்கை கீரை
0: வெட்டி போட்டாச்சிங்க.
1: வெட்டிட்டீங்களா? அந்த முருங்கை கீரை, அந்த காய், பூ எல்லாம் எவ்வளவு பயனுள்ளது நம்ம உடம்புக்கு இல்லைங்களா? இரும்பு சத்தெல்லாம் அதிகம் உள்ளது.
0: இருந்துச்சுங்க, காயெல்லாம் அறுத்து கொடுப்பேன். இப்பெல்லாம் வெட்டி ரெண்டு மரத்தையும் வெட்டியாச்சு.
1: சரி, இப்ப மூலிகை தாவரத்துக்கு போயிருவோமா? ஏழு எழுத்து சொல்.
0: சரிங்க. இது எதுக்கு உபயோகப்படும்?
1: எதுக்கு அதிகமாக தேவைப்படும் அப்படின்னா, எல்லாத்துக்கும் எல்லா இடங்களையும் எல்லா காலநிலையிலும் வரக்கூடிய அந்த சளி தொல்லைக்கு இது அதிகமாக பயன்படுத்துவாங்க.
0: இதை கூட்டு பொரியல்லாம் செய்யலாமா?
1: செய்ய மாட்டாங்க.
0: செய்ய மாட்டாங்க
1: இங்கிட்டு, செய்ய மாட்டாங்க எங்கள் ஊர் சைடு. நீங்கள் வேற செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களான்னு எனக்கு தெரியல.
0: இல்லைங்க.
1: ஏன்னா அதனுடைய இலை வந்து அவ்வளோ தடிமமாக இருக்கும், அதை நம்ம பிக்கும் போதே அதனது நீர் சத்து இருக்கும்.
0: நீங்க
1: சொல்றீங்க.
0: கீரை வகைங்களா?
1: கீரை வகை கிடையாது. அததான் சொல்றேனே, அதனுடைய இப்ப கீரைனா எப்படி, அந்த இலை வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப மெலிசா இருக்குமா, அழகா அதை வந்து நறுக்கிடுவோமா, கட் பண்ணிடுவோமா? அதை பருப்பில் போட்டு கடையிறதா இருந்தாலும் இல்லை பொரியல் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு செகண்ட் அந்த வேலை முடிஞ்சிடும் நமக்கு, அவ்வளோ மென்மையாக இருக்கும். ஆனால் இதனுடைய அந்த இலைகள் வந்து மென்மையற்றது, மென்மையாக இருக்காது, கொஞ்சம் தடிமனாக இருக்கும். எந்த மூலிகையோட இலை எப்படி தடிமனாக இருக்கும் இதவே நீங்கள் கேட்குறீங்க. சமைக்கலாமா சாப்பாட்டுக்கு போடலாமா, சமைக்கலாமா சாப்பாட்டுக்கு போடலாமான்னு வேற கேள்வியை கேளுங்க, நான் சொல்கிறேன். நானே உங்களுக்கு இவ்வளோ குழு கொடுத்துட்டேன். அது ஈரப்பதம் இருக்கும், தடிமனாக இருக்கும் அந்த இலை. என்ன கேக்குறா இவ? கருப்புள் குடுங்க அப்படின்வா. நம்ம கருகப்பிள்ளை குடுனுவா, இல்லாட்டா கருவேப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. கருப்புள் கருப்புள் அப்படின்வா. சரி, புல்லோட சேர்ந்ததா வச்சுக்கிறா அந்த பொண்ணு அப்படின்னு என்ன போனாங்க. கருவேப்பிள்ளை, எனக்கே மறந்து போதுங்க, இருங்க. கருவேப்பிள்ளையோடைய அந்த இலை, அந்த லீவ் வந்து தடிமனாக இருக்குமா? அந்த இலை எப்படி இருக்கும், எண்ணெயில் போட்டனா எப்படி அப்படியே மந்துன்னு கிடக்குங்களா? அது எப்படி? நான் தான் கொஞ்சம் தடிமனாக இருக்கும்னு சொன்னேன். தடிமனானா அது கொஞ்சம் பெருசாக இருக்கும்.
0: எண்ணெயில் போட்டதீங்க
1: இல்லைங்களே. சரி, யாராவது சொல்கிறாங்களான்னு கேட்போமா? சந்திரா நன்றிங்கம்மா, வருக, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். திருப்பூர் மாவட்டம் பெருமானூர், ரேணுகா தேவி.
1: ரேணுகாமா, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
2: நான் வீட்டில தான் இருக்கேங்க. காலையில வானவில்ல இருந்து ட்ரை பண்ணிட்டே இருக்க, கிடைக்கவே மாட்டேங்குது.
1: இப்ப கிடைச்சிருச்சா? எப்படி இருக்கு மனநிலை?
2: இப்பதான் கிடைச்சிருக்கு, நான் சந்தோஷமா இருக்கேங்க.
1: ரொம்ப சந்தோஷம்.
2: எந்த நிகழ்ச்சியுமே கிடைக்கிறது இல்லை, ஆனா மாசம் ஒரு தடவை செப்புக செந்தமிழ் மட்டும் கிடைக்குதுங்க. அது மட்டும்
1: மாசத்துக்கு ஒரு முறைனாலும் உங்களுக்கு சரியான, நம்ம சொல்ற ரூல்ஸ் பிரகாரம் சரியா உங்களுக்கு இணைப்பு கிடைக்குதுன்னா பாத்துக்கோங்க. நீங்க ரொம்ப கொடுத்து வச்சுங்க. இப்ப உங்களுக்கான நேரத்தை எப்படி ஒதுக்கி வைக்க, அந்த நேரம் உங்களுக்கானதா மட்டுமே இருக்கணும்?
2: பாட்டு கேட்பேங்க.
1: அந்த பாட்டு கேட்கும் போது என்ன செய்வீங்க?
2: சும்மா உட்காந்து அமைதியா கேட்பேன்.
1: அப்படியா? எவ்வளவு நேரம் அப்படி கேட்பீங்க?
2: ஒரு கொஞ்சம் அரை மணி நேரம் அந்த மாதிரி தான் டைம்.
1: பரவாயில்ல பரவாயில்ல, பத்து நிமிஷமாக இருந்தாலும் அந்த பத்து நிமிஷம் எனக்கானது, நான் யாருக்கும் தரமாட்டேன், எனக்கு சொந்தமானது அந்த நேரம். சிறப்புங்க. போலாமா இன்னைக்கு மூலிகை தாவரங்கள்? ஏழு எழுத்து சொல்.
2: கண்டுபிடிச்சிட்டேங்க. அப்ப
1: சொல்லுங்க.
2: கற்பூரவள்ளி.
1: சிறப்புங்க. அதான் அந்த அம்மா சொன்னாங்க, சந்திராமா சொன்னாங்க, கருகப்பிள்ளை நாங்களா, எனக்கு பக்குன்றுச்சு மக்களே, இதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஆனால் நான் பொறுப்பு இல்லை. அதனுடைய இலை ரொம்ப தடிமமெல்லாம் இருக்காது. கற்பூரவள்ளி எங்கள் ஊர் சைடு என்ன செய்வாங்கன்னா, அந்த கற்பூரவள்ளி அந்த இலையை எடுத்து ஒரு உப்பு கல், சால்ட்டு கிடையாது, உப்பு கல்லை உள்ளே வச்சு அப்படியே கழுவிட்டு அப்படியே வெறுவாயிலே மென்று சாப்பிட்ருவோம்.
2: சும்மா சாப்பிடலாம், காரமாக இருக்கானா நிறையா இருக்குங்க.
1: அதில் தான் ஒரே ஒரு உப்பு கல்லை வச்சு மடக்கி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரெண்டோடைய சுவையும் வந்து நல்லாயிருக்கும், தொண்டைக்கு நல்லாயிருக்கும். அந்த சுவாச கோளாறுலாம் வந்து அந்த நேரம் நம்மளுக்கு வந்து ரிலீஃப் ஆக்கி விட்ரும்.

இருந்தாலே இந்த மூலிகை தாவரங்கள் வந்து பொதுவாகவே வந்து அது என்ன சொல்வோம், சைடு எஃபெக்ட் இல்லைங்களா, அந்த எந்த ஒரு பக்க விளைவுமே இல்லாமல் இருக்கும். நன்றிங்கம்மா.

0: கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிய மகளிர் நேரம்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: அன்பின் அலை, இது உங்கள் கவடை பண்பலை. 1:12:31 இது மகளிர் நேரம். கண்டுபிடி இன்றைக்கி கண்டுபிடியில் வந்து மூலிகை தாவரங்களை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ரொம்ப அழகாக சகோதரிகள் கண்டுபிடிச்சி பதிலையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கேட்கவே சிறப்பாக இருக்குது. வருக, வணக்கம். வணக்கம்.
1: திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து சகாயமேரி பேசுகிறேன்.
0: சகாயமேரி திண்டுக்கல்ல எங்கே இருக்கீங்க?
1: புகையிலைப்பட்டின ஒரு கிராமங்க்கா.
0: என்னங்க?
1: புகையிலைப்பட்டின்னு ஒரு கிராமம்.
0: புகையிலைப்பட்டி.
1: ஆமாம்.
0: ம், என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க மேரி?
1: விவசாயம் தாக்கா.
0: என்ன போட்டிருக்கீங்க காட்டில்?
1: சோளம் வச்சுருக்கோம். மழை இல்லைனால மாடுக வச்சுருக்கோம். 10 மாடு.
0: ஆஹா.
1: சோளம், மாட்டு தீவனம் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம்க்கா.
0: ம், 10 மாடு வீட்டில் தான் தொழுவத்தில் இருக்கான்.
1: ஆ, ஆமாங்க.
0: பேர் வச்சுருக்கீங்க?
1: போகும்.
0: ஆ,
1: போட்டுட்டு வந்து தண்ணிக்கு விட்டு கட்டி இறைய போட்டு பார்த்துக்கிறக்காங்க.
0: சரிங்க சரிங்க. பேர் ஏதாவது வச்சுருக்கீங்களா? ஏதாவது ஒரு மாட்டு பேர் சொல்லலாமா?
1: அதெல்லாம் நிறையா பேர் வச்சுருக்கோம்.
0: நிறையா பேர் வச்சுருக்கீங்களா? அது எப்படி தனக்கு தான் இந்த பேர் அப்படின்னு அது புரிஞ்சுக்கிறோம்?
1: கூப்பிட்டாலே காதை வரத்துக்கு கேட்குங்க.
0: ஆ, அப்போ சொல்லுங்க. இந்த மாட்டுக்கு இந்த பேர் தான் அப்படின்னு இல்லையா? எந்த பேர் கூப்பிட்டாலும் எல்லாமே திரும்பி பார்க்குமா?
1: கருவாச்சி.
0: ம்,
1: வெள்ளையம்மா.
0: ம்,
1: சின்ன குட்டி.
0: நிறையா வச்சுருக்கீங்க. அதில் வந்து கருவாச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது செல்லம்மா சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது அவங்க வந்து கருப்பாக நம்ம இருக்கோம் அப்படின்றதுக்காக. அதனால இல்லை, ஏ கருவாச்சி, ஏ கருவாயா, அந்த வார்த்தை ரொம்ப அழகாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இனியுமே யாராவது கருவாச்சி அப்படின்னு சொன்னால் ரொம்ப பிடிக்கும். ஆ, ஸோ அந்த மாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, கருவாச்சி மாடு. சரிங்களா மேரி? மேரிக்கு வந்து நேரமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஓய்வு நேரம், வேலை அடுத்தடுத்து செஞ்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல உங்களுக்கான நேரத்தை எப்படி நீங்க ஒதுக்கிக்குவீங்க மேரி?
1: மத்தியான டைம்ல 1-2 மணி நேரம் ஃப்ரீயா தான் இருக்கும்.
0: ஃப்ரீயானா எப்படி, என்ன பண்ணுவீங்க அந்த நேரத்துல?
1: வீட சுத்தம் பண்ணிட்டு எஃப்எம் கேட்டுட்டேன்னு சின்ன சின்ன வேலையை செஞ்சுட்டு 1.5 மணி நேரம் ரெஸ்ட் எடுப்பேன்க்கா.
0: அப்படிலாம் செய்யக்கூடாது. சின்ன சின்ன வேலை செஞ்சேன், பெரிய பெரிய வேலை செஞ்சேன், எஃப்எம் கேட்டுக்கிட்டே அந்த வேலையை பார்த்தேன், அந்த கதையே இருக்கக்கூடாது. 10 நிமிடமாக இருந்தாலும் அது உங்களுக்கான நேரமா இருக்கணும். உங்க மனசுக்கு பிடிச்சதை மட்டுமே செய்யணும். என்ன செய்வீங்க?
1: சரி, எஃப்எம் கேட்டுட்டு ரிலாக்ஸா ஃபேனை போட்டு படுத்துறோம்.
0: சிறப்பு. ஏதோ ஒரு வழியில அந்த 10 நிமிஷம் யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது, யாரும் ஃபேன் கிட்டேயும் வரக்கூடாது. அந்த காத்து ஃபுல்லா எனக்கு மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 நிமிடம் ஒரு 2 பாடல்கள் கேட்டாலும் ஒரு ஆத்ம திருப்தியும் மன நிம்மதியும் கிடைக்கும் இல்லைங்களா?
1: நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன்க்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க.
0: எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால தான் மேரிக்கிட்டே ரொம்ப நேரம் பேசுறோம். அதுவும் புகையிலை பெட்டி ஊரும் வந்து புதுசாக தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அங்கேருந்து வர நேயர்களில் நீங்கள் வந்து ரொம்ப அரிதானவங்க. ம், கண்டுபிடிக்கலாங்களா? இன்றைக்கி வந்து மூலிகை தாவரம், அது எத்தனை எழுத்துன்னு சொல்கிறேன், அது சார்ந்த சில கேள்விகளை நீங்கள் என்கிட்ட கேளுங்க. பதில் தெரியும், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை வச்சு நீங்கள் பதில் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? 4 எழுத்துச்சொல்.
1: அதை எதுக்கு பயன்படும்க்கா?
0: எதுக்கு பயன்படுனா, எல்லார் வீடுகளிலையும் இருக்கும். சிறப்பாக வந்து சளி, எல்லா மூலிகையும் வந்து சளிக்கு வந்து நார்மலாக துளசி இந்த மாதிரி எல்லாமே வந்து கற்பூரவல்லிலாம் சாப்பிடுவோம். ஆனால் இந்த மூலிகை எப்படின்னா, அந்த தொண்டையெல்லாம் கட்டியிருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு வெளியிலலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அதை என்னமோ உரசி அதெல்லாம் வந்து போடுவோம், 10 மாதிரிலாம் போடுவோம், சரியாக போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை வந்து அந்த தொண்டைக்கட்டுக்கு சிறந்த ஒரு மூலிகை, கஷாயம்னு கூட சொல்லலாம்.

0: கஷாயம் வச்சு சாப்பிடுவாங்க.
1: முருங்கை?
0: முருங்கை இல்லை.
1: தூதுவளை
0: எப்படி சொன்னீங்க?
1: அது களி இருமலுக்கு மேக்ஸிமம் கிராமத்துகள் அதிகம் யூஸ்
0: பண்ணுவாங்க. அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. போ கொல்லபுரத்தில் போ, அது இருக்கு பாரு, பிடுங்கிட்டு வா. சளியா எங்களை மாதிரிலாம் எடுத்தோன்னு ஹாஸ்பிட்டல் ஆ போவோம். அதெல்லாம் கிடையாது, அந்த மாத்திரை போட அதெல்லாம் கிடையாது. கொல்லபுரத்துக்கு போ, தோட்டத்துக்கு போ, நாலு இலையை பிடுங்கு, சரியாக போயிடும் ரெண்டு நாள். ஆனால் இந்த மூலிகை தாவரங்களை பொறுத்தளவுக்கு ஒரு நாள் அதிகமாகும். நம்ம சடனாக அதுக்கு வந்து ரிசல்ட் இல்லாட்டியும் ஒரு நாள் இரண்டு நாள்களில் நல்ல தீர்வு கிடைக்கும் இல்லைங்களா?
1: ஆமாங்கக்கா.
0: நன்றிங்கம்மா.
1: தேங்க்யூங்கக்கா.

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
1: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
2: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
3: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
5: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
4: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
5: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
4: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
6: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
7: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
6: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 to August 15 வரை
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
8: கலெக்டர் பார்த்தா படிப்பு கிடைக்கும்னு பக்கத்து ஒரு வாத்தியார் சொன்னதை கேட்டு ஒரு வீட்டு தெரிய ஓடி வந்திருக்காரு சார்.
9: 90 Pictures SD சரவணன் தயாரிப்பில் அருள்நிதி நடிக்கும் கணேஷ் விநாயகன் இயக்கத்தில் அருள்வான் நாளை முதல்.
10: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
11: சில்லனூர் இசை பயணமாக இது உங்கள் கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது. மகளிர் நீரும் கண்டுபிடி 12:43 வருக. வணக்கம். வணக்கம்.
12: ஹலோ.
11: வணக்கங்க.
12: வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம், காந்திமதி சமயநலத்தை.
11: காந்திமதியம்மா? ராமநாதபுரங்களா? என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
12: இப்போதைக்கு வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருக்கேன்.
11: சரிங்க காந்திமதி அம்மா, எவ்வளோ அழகா சொல்றீங்க. இப்போதைக்கு வீட்டில் சும்மா உட்காந்துருக்கேன், நீ வேற ஏமா வேலைகள் இருந்தாலும் உங்களுக்காக ஒரு நேரம் ஒதுக்குவீங்க அப்படின்னா, அப்படி ஒதுக்குனா அதை என்ன செய்வீங்க? மூலிகை தாவரங்கள் கண்டுபிடிக்கலாங்களா? உங்களுக்கு ரொம்ப பெருசா இருக்குது. 9 எழுத்துச்சொல் என்கிட்ட இருக்கு.
12: 9 எழுத்து
11: எழுதி பாருங்க பாப்போம். ஏதாவது கேள்வி கேளுங்க, நான் குழு சொல்றேன்.
12: கேள்வி கேக்கவா?
11: நீங்க தான் கேட்கணும், கண்டுபிடிக்கணும்ல. என்ன கேட்கலாம், என்ன கேட்கலாம், ஏதாவது கேளுங்க சீக்கிரம்.
12: வேப்பமரம்.
11: வேப்பமரம், புளிய மரம், அலமரம், அரச மரம், உறவுட்டு போக போறேன் கேட்டுக்கோ. அப்படி இல்லைங்க, ஒரு தாவரம் தான், செடியில தான் இருக்கும். எதையாவது எதையாவது கேளுங்க. இது எதுக்கு பயன்படும், இது எப்படி இருக்கு, எதையாவது எதையாவது கேளுங்க. கேளுங்க
12: சொன்னோன்னே.

0: பதில் வரணும் எனக்கு. இது எவ்வளவு நல்லது செஞ்சாலும் பெண்களுக்கு, அதே ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் தாங்க, ஆனால் குறிப்பாக பெண்களுக்கு தேவைப்படுற ஒரு அழகு சாதனமாக, ஒரு முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு மூலிகை. நிறைய பயன்கள் அதில் இருக்குது. ஆனால் இது வந்து நல்லா எண்ணெயில் காய்ச்சி இதை பிடுங்கி போட்டு இது கூட சில மூலிகைகளை சேர்த்து எண்ணெயெல்லாம் காய்ச்சி வைப்பாங்க. சரி, யாராவது கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்போமா? நன்றிங்க. வருக. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். மேட்டூர்வட்டம் காளையனூர் ரா விமலாராணி.
0: விமலாமா, எந்த ஊர்?
1: மேட்டூர் மேடம், காளையனூர்.
0: காளையனூர். என்ன செஞ்சுட்ருக்கீங்க விமலா?
1: மேடம், டிஎன்பிசிக்கு கிளாஸ் போயிட்டுருக்குறேன் மேடம்.
0: சிறப்புமா, எப்படி போயிட்டுருக்கு வகுப்புகள்லாம், படிச்சுட்ருக்கீங்களா?
1: என்ன
0: பண்ணுவீங்க? அது எனக்கான நேரம் தான். ரொம்ப சந்தோஷம் செப்புக சந்தமிழ்ல நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தருது அப்படின்னு சொன்னால் மிக்க மகிழ்ச்சி. அதையும் தாண்டி என்ன பண்ணுவீங்க?
1: சாங் கேட்பேன் மேடம் ஒரு மணி நேரம்.
0: ம்,
1: மன அமைதிக்காக கேட்பேன் மேடம். எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அந்த நேரத்தில் மட்டும்.
0: இப்போ நான் கேட்குறதும் எப்படி இருக்கும்னா, ஒரு திரைப்படத்தில் வந்து அன்னை வடிவேலு அப்படி தான், சும்மாவே இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு சும்மா இருக்கவனுக்கு தாண்டா தெரியும் அப்படின்னு சொல்லுவார். அப்படி சும்மாவே நீ 10 நிமிஷம் உட்காந்துட்டேனா, நீ சொல்கிறத நான் கேட்குறேன், இல்லாட்டினா உனக்கு சாட்டை அடிடா அப்படின்னு சொல்லுவார்
1: இல்லைங்களா?
0: ஆனால் அது வந்து எல்லா நேரங்களுக்கும் உகந்ததாக இருக்காது. நம்ம கேட்குறது என்னென்னா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துலையும் எல்லா நேரமும் தூங்குறோம், அது நமக்கானது தான். ஆனால் அந்த தூக்கத்துலேயும் மற்றவங்களுக்காக உழைக்கணுமே, அப்போ அந்த நேரம் நம்மளுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூங்குறோம் இல்லைங்களா?
1: ஆமாங்க மேடம்.
0: மற்ற நேரங்களில் நம்ம செயல்பாடுகளில் நமக்காக ஒரு 10 நிமிஷம், நமக்காக ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கிட்டு, நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த, ஒரு அழகாக ஒரு காஃபியோ எது அதை கூட போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து எல்லாருக்கும் காஃபி டீ போட்டு கொடுத்துருவோம், நமக்காக உட்காந்து குடிப்போம் பார்த்தீங்களா, அது ஒரு சந்தோஷம்தான் இல்லைங்களா? நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கான பாடலை எல்லாத்தையும் மறந்ததை ரசிக்கிறது நமக்கான நேரம் தான், அது நமக்கான சந்தோஷம்தான். யாருமே எதிர்பார்க்காம அப்படியே படுத்து கண்ணை மூடி ஏதோ ஒரு சிந்தனையெல்லாம் மூட்டை கட்டிட்டு ஒரு ரசிக்கணும், ஒரு சந்தோஷமான விஷயத்தை நம்ம அசைப்போடணும் அப்படின்னா அதுவும் நமக்கான நேரம் தான். அந்த நேரத்தில் யாரும் ஃபோன் அடிச்சிடக்கூடாது, கதவை தட்டிடக்கூடாது, அங்கிட்டிருந்து ஒரு சத்தம் இங்கிட்டு வந்து சத்தம் எதுவுமே வந்துடக்கூடாது. ஆனால் இப்படியெல்லாம் டெய்லி தினந்தோறும் ஒரு அரை மணி நேரம் முடியாட்டியும் 15 நிமிடமாவது நமக்காக அப்படி செலவிடும்போது அன்றைக்கு முழுவதும் இருக்கக்கூடிய சந்தோஷம் ஒவ்வொரு நாளும் நித்தம் நித்தம் நமக்கு கிடைக்கும். சரி, நம்ம கண்டுபிடிக்கலாங்களா? 9 எழுத்துச்சொல்
1: மேடம், அதுக்கான யூசஸ் ஏதானே சொல்லுங்க மேடம்.
0: நிறைய இருக்குது, அதில் வந்து முக்கியமானது சொன்னேன், முடி வளர்ச்சிக்கே பயன்படும். முடி வளரணும் அப்படின்னா இதை நல்லா காய வச்சு அரைச்சி எண்ணெயில் போட்டு செய்வாங்க. அது என்னது?
1: கரிசலாங்கண்ணி கீரை மேடம்.
0: சிறப்புங்க. முடி வளர்ச்சின்னு சொன்னோடனே கண்டுபிடிச்சிட்டீங்க
1: அப்படி தானே? மேடம், நானும் யூஸ் பண்ணுவேன்.
0: நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சில முக்கியமான நோய்களுக்கும் வந்து ஒரு தீர்வாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து அது மருத்துவர்களின் பரிந்துரையோடு செய்வாங்க. ஆனா இந்த மாதிரி மூலிகை தாவரங்கள்
1: போட்டு நல்லா யூஸா இருக்குது
0: மேடம். உங்களுக்கு பயன் கொடுத்திருக்கா?
1: ஆமாங்க மேடம், முடி நல்லா செம்பருத்தி வெந்தயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு காஞ்சி போட்டா முடி நீளமா வருது மேடம்.
0: ஆனா இந்த மாதிரி மூலிகை தாவரங்கள் வந்து எப்படிதான் இருந்தாலும் பக்க விளைவு அற்றது. அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்னு இருக்குது, வீட்டிலேயே வளரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதெல்லாம் இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம வீட்டுல செஞ்சு வைக்கலாம். உங்களுக்கு பயன் தந்திருக்குது, நாங்களும் அதை எடுத்து பயன்படுத்துறோம். கரிசலாங்கண்ணிய நன்றிமா விமலா.
2: கோடி பண்பலை 100 பிள்ளைங்கள் ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை மீளவழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
4: மாயவலை மீளவழி இணைய குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு. சுப்பிரமணி அவர்கள்.

0: கோடை பண்பலை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மின்னணு சாதன தகவல் திருட்டு எனும் மின்வெளி குற்றம் குறித்து தெரிந்து கொள்ளலாம். கணினியில் இருக்கும் ஹார்ட் டிஸ்க் எனும் வந்தட்டு, சேமிப்பு கலங்களான பென்டிரைவ் எனும் விரலி, காம்பேக்ட் டிஸ்க் எனும் குறுந்தகடு, ரிமூவபிள் மீடியா எனும் அகற்றக்கூடிய ஊடகம் போன்றவைகளில் சேமிக்கப்பட்டிருக்கும் தகவல்களை திருடுவதை மின்னணு சாதன தகவல் திருட்டு எனும் மின்வெளி குற்றமாக வகைப்படுத்தி இருக்கின்றனர். இதனை ஆங்கிலத்தில் எலக்ட்ரானிக் டிவைஸ் இன்ஃபர்மேஷன் தெப்ட் என்று சொல்கின்றனர். ஒப்பந்தங்கள், அறிக்கைகள், விரிதாள்கள் மற்றும் ஸ்கேன் எனும் படவரடி செய்யப்பட்ட அடையாள பதிவுகள் உள்ளிட்ட தனிப்பட்ட மற்றும் நிறுவன ஆவணங்கள், விலைப்பட்டியல்கள், ஊதிய தரவுகள் மற்றும் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் போன்ற நிதி தகவல்கள், பெயர்கள், தொடர்பு விவரங்கள், ஊதிய தரவுகள் மற்றும் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட அடையாள எண்கள் அடங்கிய வாடிக்கையாளர் மற்றும் பணியாளர் பதிவேடுகள், சேமிக்கப்பட்ட கடவுச்சொற்கள், உலாவியில் சேமிக்கப்பட்ட நற்சான்றுகள் போன்ற அங்கீகார ஆவணங்கள், மென்பொருள் பதிப்புகள், பயனர் செயல்பாடு மற்றும் உள்பிணைய விவரங்களை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு மற்றும் பயன்பாட்டு மெட்டாடேட்டா எனும் மேல்நிலை தரவுகள், இயக்க முறைமைகள் அல்லது பயன்பாடுகளால் உருவாக்கப்பட்ட தற்காலிக கோப்புகள் என்று சேமிக்கப்பட்டிருக்கும் முக்கியமான தகவல்கள் அடங்கிய ஹார்ட் டிஸ்க் எனும் வன்தட்டை திருடுதல் அல்லது வன்தட்டில் சேமிக்கப்பட்டிருக்கும் தகவல்களில் தேவையான தகவல்களை பென்டிரைவ் எனும் விரலி, காம்பேக்ட் டிஸ்க் எனும் குறுந்தகடு, ரிமூவபிள் மீடியா எனும் அகற்றக்கூடிய ஊடகங்களில் பிரதி செய்து திருடுதல் போன்றவை நடைபெறுகின்றன. சில வேளைகளில் தகவல் சேகரிக்கப்பட்ட விரலி, குறுந்தகடு, அகற்றக்கூடிய ஊடகங்கள் தொலைந்துவிடும் நிலையில் தீங்கிழைப்பவர்களுக்கு அவை கிடைக்கும் போது பதிவு செய்யப்பட்ட தகவல்கள் தவறாக பயன்படுத்தும் வாய்ப்பும் இருக்கிறது. தீங்கிழைக்கும் நபர்கள் இதுபோன்ற தகவல் திருட்டு வழியாக பெறப்பட்ட அரசாங்க அடையாள அட்டைகள், வங்கி விவரங்கள், சேமிக்கப்பட்ட கடவுச்சொற்கள் அல்லது இரகசிய வணிக ஆவணங்களை பயன்படுத்தி போலி கணக்குகளை திறப்பது அல்லது அடையாள மோசடி செய்வது, நிதியை திருடுதல் அல்லது அங்கீகரிக்கப்படாத பரிவர்த்தனைகளுக்கு அனுமதி அளித்தல், சேமிக்கப்பட்ட சான்றுகளை பயன்படுத்தி நிறுவன அமைப்புகள் அல்லது மேகக்கண்ணி கணக்குகளை அணுகுதல், நிறுவனத்தின் இரகசிய தரவுகளை கசிய விடுதல், விற்பனை செய்தல் அல்லது தவறாக பயன்படுத்துதல் போன்றவைகளை செய்கின்றனர். இதுபோன்ற மின்னணு சாதனங்களில் முக்கியமான கோப்புகளுக்கு சிறந்த கடவுச்சொற்கள் கொண்டு பூட்டி வைப்பது ஓரளவு பாதுகாப்பை தரும். அதையும் கடந்து பாதிப்புகள் ஏற்படும் நிலையில் மின்வெளி குற்றப்பிரிவிற்கான நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் எனும் தேசிய மின்வெளி குற்ற முறையீட்டு வலைதளத்தில் முறையீடு செய்து நல்ல தீர்வினை பெறலாம்.
1: இதுவரை கேட்டோம் மாயவலை மீள வழி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருந்தார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு. சுப்பிரமணி அவர்கள்.
2: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை மீள வழி.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.

கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு ரசித்தோம். மகளிர் நீரும் மீண்டும் நாளை நண்பகல் 12 மணிக்கு. இன்று நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற முயற்சித்த கேட்டிருஸ்த உள்ளங்களுக்கு வாழ்த்துக்கள். நம்ம வாழ்க்கையில தேனியை போலவும் எறும்பை போலவும் உழைத்தால் அது நமக்கு அமைதியையும் அன்பையும் தரும். விடைபெறுகிறேன் உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. இனி தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சும் நிறைக்கும் கானங்களோடு நெஞ்சுள் நிறைந்தவை.

0: கொடை பண்பலையின் 1.5 தொடர்கிறது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: இசை வரும் நேரம் பார்த்து இதய அறைகளை திறந்து காத்திருக்கும் நெய் நெஞ்சங்களுக்காக இனிதே ஒலிக்கிறது கூடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. ஒலிக்க வருகிறது முதல் பாடல் அம்பிகாபதி திரைப்படத்திலிருந்து. கோட்டாறு கோலப்பன், முத்துலக்ஷ்மி, ராணி, நாகேஸ்வரி, சுதா, மகேஸ்வரி, ஐஸ்வர்யா, ராஜா, மகேஷ் இவர்களுக்காக. 1957 ஆண்டு பி நீலகண்டன் இயக்கத்தில் ஜி ராமநாதனின் மனதில் நின்ற இசையில் கூமா பாலசுப்ரமணியம் வரிகளில் மாநிலம் கொண்டாடும் குரல்கள் டி எம் சவுந்தரராஜன், பி பானுமதி. பாடலை மகிழ்வோடு நாமும் கேட்டு கொண்டாடலாமா கூடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவையில்?
1: அடடா, இந்த இடமே இருந்து விட்டது. உன் மதிமுகத்தை மூடிக்கொண்டதா? அமரா, என் வாழ்நாளில் இரண்டு நிலவு இங்குதான் காண்கிறேன். அது மாசுள்ள நிலவு, இது மாசில்லா நிலவு.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
4: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
3: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா. July 1-August 15 வரை
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
7: புதுசுதான்.
6: எப்படி வாங்கின?
7: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
6: அது எப்படி?
7: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
6: தங்க விலை ஏறலாம்,
7: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
6: அப்ப விலை குறைஞ்சா?
7: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
6: ஹே சூப்பர்.
7: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
6: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார

ஒத்தி வைத்த நினைவுகளை இசையால் மீட்டிக் கொண்டிருக்கிறது கூடை பன்மலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. இனி குமரி கூட்டம் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். நாமக்கல் அத்தப்ப பாளையம் செந்தில்குமார், பிபி, கார்த்திகா, மோகன்குமார், யாஷ்மிதா, தாமோதரன். ஆலங்குடி சோமுவின் யதார்த்த வரிகளில் மெலிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பி நீலகண்டன் இயக்கத்தில் படம் திரைக்கு வந்த ஆண்டு 1971. கான வட்டம் போடும் காந்தர்வ குரலுக்கு சொந்தம் டி எம் சௌந்தரராஜன். பொன்னான மீனியில் தாளம் தட்ட கானம் வருகிறது கிட்ட கோடை பந்தலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவையில்லை.

0: சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.

ஒரு மணி 16 நிமிடத்தில் இனி நெஞ்சில் நிறைந்தவையில் அழகு நிலா திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் நன்னிலம் நாராயணன், கல்யாண், வெண்பா, ஆதிரா. திரை இசை திலகம் கே வி மகாதேவனின் காவிய இசையில் 1962 வெளிவந்த இப்படத்தை இயக்கியவர் எஸ் ராகவன் மருத காசியின் மனதை தொடும் வரிகளில் உற்சாகம் ததும்பும் குரல்கள் ஏ எல் ராகவன், பி சுஷீலா, கே ஜமுனாராணி. ஆட்டமாட பாட்டு வராதோ என காத்திருக்கும் இதயங்களுக்கு தாளத்தோடு வருகிறது கீதம், கேட்கலாமா?

0: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பண்ட அரசியல சமைச்சாதான் இருக்கும். சாமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: உங்களுக்கும் எனக்கும் கிடைச்ச கல்வி இன்னும் அவங்களுக்கு கிடைக்கலன்றது என்ன உறுத்திக்கிட்டு.
2: 90 பிக்சர்ஸ் SD சரவணன் தயாரிப்பில், அருள்நிதி நடிக்கும், ஜி வி பிரகாஷ் குமார் இசையில், அருள்வான். நாளை முதல்
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துகள்.

கால நினைவுகளை படித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் கானத்தோடு உலா வந்து கொண்டிருக்கிறது கோடி பன்மலையின் 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி மீனவ நண்பன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க வருகிறது. மோனிகா ஸ்ரீசுதன் இவர்களுக்காக. ஸ்ரீதர் இயக்கத்தில் 1977 வெளிவந்த இப்படத்திற்கு இசை மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன், புலவர் புலமை பித்தன் வரிகளில் அமுதும் செந்தேனும் ஒன்றென தித்திக்கும் குரல்கள், TM சௌந்தரராஜன், வாணி ஜெயராம். கடிதத்திற்கு சீதனமாக கானத்தை காற்றலைகளில் தருகிறது கோடி பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை.

0: புனை பண்பலை நூறுபுலி ஐந்தில் இதுவரை கேட்டோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படி அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

நெஞ்சில் நிறைந்தவையில் இனி படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க வருகிறது. மதுரை எஸ்எஸ் காலனி ஜெயபிரகாஷ், நாராயணன், சரஸ்வதி, மீனாட்சி, பாலாஜி, பூமாரி, பாலகிருஷ்ணன் இவர்களுக்காக. டி எம் சவுந்தரராஜன், பி வி ஸ்ரீனிவாசின் பொன்னின மின்னும் குரல்களில், விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தியின் இசையில் 1962 வெளிவந்த இப்படத்தை இயக்கியவர் ஏ பீம்சிங். பாடலுக்கு வரிகள் வார்த்துள்ளார் கவியரசர் கண்ணதாசன். வரும் பாடலின் சுவையை வார்த்தைகளில் என்னவென்று நான் சொல்ல வேண்டுமோ

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
4: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
3: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
4: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
3: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
5: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
6: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
5: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

நெஞ்சில் நிறைந்தவள் இனி தேனும் பாலும் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் கோவை கஞ்சப்பள்ளி சுப்பிரமணி சுகுந்தா. 1971 ஆர் மாதவன் இயக்கத்தில் வெளிவந்த இப்படத்திற்கு இசை மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், கவியரசர் கண்ணதாசனின் அருள் நிறைந்த வரிகளில் தேனும் பாலென தித்திக்க குரல் தந்த குயில்கள் எஸ் ஜானகி ஜிக்கி. மங்களம் தந்தால் மீனாட்சி மனம் விரும்பிய பாடல்களை தருகிறாள் இசையரசி கோடை பண்பலை 100.5.

வணக்கம், நான் உங்கள் பாடகர் நடிகர் யுகேந்திரன் பேசுறேன். கோடை FM சேவை தொடர என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி.

நிறைந்த வேலி நீ தீர்க்க சுமங்கலி திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். நாமக்கல் பாண்டாமங்கலம் கந்தசாமி சரோஜா சரவணன் மணிவேல் ராதிகா ரக்ஷிதா. நம் மனு மயங்கும் குரல் தந்தவர் வாணி ஜெயராம். பாடலுக்கு இசை மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன். கண்ணதாசரின் கனியும் வரிகளில் 1974 வெளிவந்த இப்படத்தை இயக்கியுள்ளார் ஏ சி திரிலோகச்சந்தர். இந்நேரமும் உங்கள் ஆசை போல் பாடல்களை அள்ளித்தரும் பண்பலையில் ஒலிக்கிறது கீதம் 1:40.

நிகழ்ச்சியில் இனி வாழ்க்கை படகு திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க வருகிறது. கொடைரோடு 8 நாயக்கர் காலனி, சுந்தர ஆறுமுகம், தாமரை செல்வி, ஆவுடை ஆதிரா, சஞ்சய் வேல், சிவமணி இவர்களுக்காக. மெல்லிசை மன்னர்கள் MS விஸ்வநாதன், TK ராமமூர்த்தியின் இசையில், சி ஸ்ரீனிவாசன் இயக்கத்தில் படம் திரைக்கு வந்த ஆண்டு 1965, கண்ணதாசரின் வரிகளில் தேவ கானத்தின் தேனினிக்கும் குரல்கள், வீரமணி, பி சுஷீலா மற்றும் குழுவினர். 1000 செவிகள் கேட்கட்டுமே இன்னும் பாடலை தருகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.

நெஞ்சில் நிறைந்தவள் இனி கௌரி கல்யாணம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க வருகிறது. தேனி அனுமந்தன் பட்டி, ராஜகோபால், சரோஜா, விஜயகுமார், மதன்குமார் இவர்களுக்காக. 1966 வெளிவந்த இப்படத்திற்கு இயக்கம் கே சங்கர், மனதை இணைக்கும் வரிகள் கவியரசர் கண்ணதாசன், மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கடிதத்தின் உன்னதத்தை கானத்தோடு உரக்க சொல்லும் குரல் டி எம் சௌந்தரராஜன். உங்கள் மனதை நாங்கள் அறிய இணைக்கும் பாலம் இது, நம் கோடை பண்பலை 100

இனி இதயத்தில் நீ திரைப்படத்திலிருந்து நிறைவாக ஒலிக்கிறது பாடல். தாராபுரம் பேக்கரி தெரு, ஜம்பை சங்கமேஸ்வரன், தனுஷ், ராஜலட்சுமி, சண்முகம், ஈஸ்வரி இவர்களுக்காக. பட்டுக்கரும்பின் சுவையென தித்திக்கும் குரல் எல்ஆர் ஈஸ்வரி, பி சுஷீலா. மெல்லிசை மன்னர்கள் MS விஸ்வநாதன், TK ராமமூர்த்தியின் இசையில் மாயவநாதனின் மயக்கும் வரிகளில் 1963 வெளிவந்த இப்படத்தை இயக்கியவர் முக்தா வி ஸ்ரீனிவாசன். பூவெளி வாசலில் நினைவலைகளை மீட்ட செவி நின்று ஒலிக்கிறது கீதம் 1:56.

0: பரிவா. ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கோடை பண்பலை 100.5.
1: வணக்கம் நேர்களே. மண்ணுலக சாணக்கியன் கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்தார். உலகம் ரொம்பவே அழகானதுங்க. அதில் காலம் அப்படின்றது அனைத்தையுமே வென்றுவிடும். அதனால் அந்த

0: நேரத்துக்கு பணிந்து கடமையை நாம் சரிவர செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மைதானங்க. அப்படி காலத்துக்கு ஏற்ப நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று அதில் வெற்றியும் பெற்று இன்று வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெற சிறப்பு விருந்தினராக நாம் அரங்கம் வந்திருக்கிறார் விருதுநகர் மாவட்டம் ஆமத்தூர் ஜிஎன்பட்டி செந்தில் கிருஷ்ணன் அவர்கள்.
1: வணக்கம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பண்பலையின் சார்பாக உங்களை வரவேற்கிறோம். வணக்கங்க.
1: வணக்கம்.
0: மகிழ்ச்சி. அதாவது ஒரு மணி நேரம் தொடர்ந்து இன்னைக்கு நீங்கள் தான் பேச போகிறீங்க.
1: மிக்க மகிழ்ச்சிங்க.
0: இன்னைக்கு இந்த தருணம் நீங்கள் ஒரு சிறந்த அறிவிப்பாளர் பண்பலைக்கு.
1: ரொம்ப சந்தோஷமா.
0: அதாவது செய்திகள் வரும் அரை மணி நேரம் அப்படி நிகழ்ச்சி பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு ஒரு மணி நேரமும் உங்களுக்கானதாக இருக்க போகுது.
1: ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு.
0: சகோதரிகள்கிட்ட கூட கேட்டுட்டு இருந்தோம் நாங்கள். அப்போ உங்களுக்கான நேரம் ஒரு 10 நிமிஷம் உங்களுக்காக கிடைக்கணும். உங்களுடைய நேரம் யாருக்காகவும் தராதிங்க. அதை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்குவீங்க அப்படின்ற மாதிரி இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நாங்கள்.
1: ரொம்ப சந்தோஷம்.
0: சந்தோஷமாக இருக்குது. உங்களை நிகழ்ச்சிகள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். சரிங்க, விடுங்க. உங்களுடைய அறிமுகம்.
1: என் பேர் செந்தில் கிருஷ்ணன். நான் விருதுநகர் தாலுகாவில் ஆமத்தூருக்கு பக்கத்தில் இருக்க ஜிஎன்பட்டின்னு ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கேன் மேடம். இப்போ என் கூட எங்கள் அம்மா என்னோடய தாயார் சின்னத்தை என்னோட மனைவி ராஜலட்சுமி நாங்கள் 3 பேர் வசிக்கிறோம். நாங்கள் சொந்தமாக சிறுதானியங்களே சேமியா நூடுல்ஸ் தயாரிக்கிற தொழில் செஞ்சுக்கிட்டு வராங்க. எங்களுக்கு தினமும் இந்த கோடை பண்பலையோட நிகழ்ச்சிகள் கேட்குறது வழக்கம். எங்கள் பகல் எங்கள் வேலை ஓடிட்டே இருக்கும்போது பண்பலையும் ஓடிட்டே இருக்கு. எங்களுக்கு ரெண்டுமே இருந்தால் தான் எங்களோட வேலை நல்லா ஓடும்.
0: ரெண்டுமே ஓடிக்கிட்டு இருக்கும்போது அதை துரத்தி பிடிக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்காதா?
1: இல்லை மேடம், எங்களுக்கு பேரலாம் அந்த ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருந்தால் தான் எங்களுக்கு மன நிறைவாக இருக்கும்.
0: அது ரெண்டும் இயங்கிக்கிட்டே இருக்கும்போது உங்களுடைய இயக்கம் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
1: கரெக்டாக தான் மேடம் போய்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு அந்த பண்களை அது இல்லைன்னா தான் எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும்.
0: எப்படி இருக்கும்?
1: சம்பாட்டி ஏதோ ஒரு
0: ஒன்று நம்மக்கிட்ட மிஸ் ஆகிற மாதிரி ஏதோ ஒன்று குறையுது.
1: கண்டிப்பாக
0: அது எதுன்னு நம்மளுக்கு சொல்ல தெரியாது.
1: பழகிட்டோம்.
0: இப்போ வந்து காலையில் நம்மளுக்கு 4:51 இரவு 12 மணி வரை எல்லா நிகழ்ச்சியும் கேளுங்கள், கேட்டு ரசியுங்கள், இணைந்தே இருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இணைந்தே தான் இருக்கிறோம். 12 மணிக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க?
1: மேடம் 12 மணி
0: சொல்லக்கூடாது,
1: தூக்கம் வராதுங்க மேடம். 12 மணி நம்ம நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் தொடர்ந்து கேட்டுட்டு தான் இருப்போம். முடிஞ்ச பிறகு அதுலேருந்து மீண்டு வரைக்கும் ரொம்ப டைம் ஆகும். ஒன்றாவே பயணிச்ச மாதிரியே இருக்கும். அப்புறம் ஒரு 12 மணிக்கு ஏதோ ஒரு எஃப்எம் ஆஃப் ஆகுறது, ஒரு கரண்ட் கட் ஆன மாதிரி ஃபீல் பண்ணி நைட்டு தூக்கம் வராமல் கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு நடைப்பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்.
0: ஒரு 10 நிமிஷம்
1: அரை மணி நேரம், சில டைம் 1 மணி நேரம் கூட ஆகலாம்.
0: வெளிவர முடியாம கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்கும்.
1: நானே உங்களுக்கு கேட்கலாம் தான் நினைப்பேன். எதுக்கு 12 மணிக்கு பாட்டுறீங்க? கண்டினியூவா பண்ணலான்றது என்னோட தலைமையான வேண்டும்.
0: 12 மணி வரைக்கும் நீங்க தூங்க மாட்டீங்க. அப்ப நாங்க விடிய விடிய நாங்க பேசுவோம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுடைய தூக்கம்லாம் அப்புறம் என்ன பண்ணுவீங்க? பகல்லாம் தூங்குவீங்களா?
1: எங்களுக்கு அதோட ஊறி போனனால எல்லா வேலையும் அதனோட சேர்ந்து பின்னி பிணைஞ்சு போறனால எங்களுக்கு வித்தியாசம் தெரியாது.
0: வித்தியாசம் தெரியல.
1: அதுவும் இல்லாம நிறைய நைட் ஷிப்ட் ஒர்க் எல்லாம் நிறைய இடத்துல நடக்குது. நிறைய
0: பேர் அவங்களும்
1: 4 மணி நேரம் 5 மணி நேரம் கேப் நேரம் மிஸ் பண்றாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இது தான்.
0: உங்களுடைய கோரிக்கை விரைவில் நிறைவேற்றப்படும் நிலை இயக்குனர் அவர்கள் கேட்பாங்க.
1: கண்டிப்பாக மேடம், நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
0: சரிங்க சரிங்க சரி. பாடல் முதல் பாடலை என்ன கேட்கலாம், நிறைய பேசுவோம், என்ன கேட்கலாம்?
1: எனக்கு முதல் உன்னிடத்தில் என்னை கொடுத்து என் படத்தில் இருந்து மல்லிகை பூவை மல்லிகை பூவை.
0: உன்னிடத்தில்
1: என்னை கொடுத்தேன்.
0: எங்க கொடுத்தீங்க?
1: கோடை.
0: யாரிடம் யார கொடுத்தீங்க?
1: கோடை எஃப்எம்ட்ட சொல்கிறேன் மேடம். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்.
0: கொடுத்துட்டீங்க நீங்கள்.
1: கொடுத்தாச்சு.
0: அப்போ அங்கே ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்களே, அவங்க யாரு?
1: அவங்க எனக்கு மனைவி மேடம்.
0: பேர் என்னங்க?
1: அவங்க பேர் ராஜலட்சுமி.
0: ராஜலட்சுமி உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்னு இருக்காரு, பார்த்துக்கோங்க என்னன்னு. நைட்டுக்கு சாப்பாட்டுக்காக நான் ஒரு பிட்டை போட்டு வைக்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஆர்டர் கேட்கலாங்களா?
1: கேட்கலாங்க மேடம்.

0: முந்தி வரும் கவி முகழ் இது உங்கள் கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் மகிழ்வோடு இணைஞ்சிருக்காரு நம்மளுடைய நேயர். சொல்லுங்க, ஜிஎன்பட்டியிலிருந்து
1: செந்தில் கிருஷ்ணன்.
0: செந்தில் சார் நம்மளோட இருக்கிறாரு. இப்போ நீங்கள் மதுரையிலேருந்து வந்திருக்கீங்க.
1: ஆமாம் மேடம்.
0: உங்களுடைய அந்த பயணம் எப்படி இருந்தது?
1: மேடம், நாங்கள் வந்து விருதுநகருக்கும் சிவகாசிக்கும் மிடில் இருக்க மாதிரி எங்கள் ஊர். நாங்கள் காலையில் ஏர்லியாக ஒரு 5 மணிக்கு கிளம்பி வந்தோம். விருதுநகர் வந்து விருதுநகர்லேருந்து திருமங்கலம் வந்து அங்கேருந்து நம்ம மதுரை அறப்பாளையம் வந்தோம். அங்கேருந்து வத்தலகுண்டு வந்தோம். வத்தலகுண்டு கொடைக்கானல் பஸ் பிடிச்சி வந்தோம் மேடம்.
0: அது வந்து வத்தலகுண்டு வரைக்கும் உங்களுடைய டிராவல்ன்றது உங்களுடைய உலகம், தனி உலகம். ஏன்னா நீங்கள் எப்போவுமே வந்து பயணம் செய்கிற ஒரு இடங்கள், போகிற வர இடங்கள் அவ்வளோக்கா தெரியாது இல்லைங்களா? ஒரு பரிச்சயமான இடங்களாக இருக்கும். இந்த வத்தலகுண்டிலேருந்து மேலே வந்தீங்க பார்த்தீங்களா?
1: ஆமாம் மேடம்.
0: மத்தலகுண்டிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா காட்ரோடு, அது வரைக்கும் கூட நீங்கள் பழக்கப்பட்ட இடம் மாதிரி இருக்கும். அந்த காட்ரோட்லேருந்து உங்களை வருக வருக என வரவேற்கிறது கோடை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்
1: பார்த்தீங்களா? கோடையும் சரி, எப்படி இருந்தது? ரெண்டுமே ரொம்பையும் மனசுக்கு இதமாக இருந்தது மேடம்.
0: பேருந்து பயணத்தோட சொல்லுங்க.
1: பேருந்து பயணத்துல தான் மேடம் இதே மாதிரி ஒரு இசை பாடல்களை கேட்டுட்டே வந்தது. எங்களுக்கு வந்து சொல்ல முடியாத மகிழ்ச்சியா தான் இருந்தது. சுத்தியும் பச்சை பசேர்னா ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கு, மனதுக்கு இதே இதமாகவும் இருந்தது. அது இல்லாம கோடை எஃப்எம்ல பேச போறோன்ற அந்த பரவசமும் வேற சேர்ந்துகிட்டதுனால ரெண்டுமே எனக்கு ரொம்பையும் அளவில்லா மகிழ்ச்சியா இருந்தது மேடம். ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும்.
0: சரி.

0: அங்கே வந்து இறங்கிட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து பண்பலைக்கு வர அந்த வழியில் நீங்கள் வந்திருப்பீங்க.
1: மேடம், நாங்கள் வர பஸ் மாறி மாறி வந்ததுனால கொஞ்சம் காலதாமதம் ஆகிட்டது.
0: சரிங்க,
1: இறங்கி ஆட்டோ பிடிச்சிடலான்னு நினச்சி வந்தோம்.
0: என்ன சொன்னீங்க?
1: ஆட்டோ ஆட்டோ
0: இந்த கொடுமையை நான் எங்கே போய் சொல்லுவேன்?
1: ஆட்டோ தேடினா ஒன்றுமே இல்லை மேடம்.
0: அது எங்கள் ஊரில் ஆட்டோ தேடிருக்கீங்களா? ஐயோ, இந்த இந்த மாதிரி கோரிக்கைகள்லாம் கேட்டு எங்கள் ஊர்லேயும் ஆட்டோ ஓட்டணும், அதில் முதல் ஓட்டுநராக நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் சுரேந்தர். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கொடைக்கானலில் ஆட்டோ ஓடணும், அந்த ஆட்டோவை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இதே பஸ் நிறுத்தத்தில் நாங்கள் போட்டு ஓட்டணும், அதில் ஒரு 10 பேராவது ஓட்டும்போது அதில் முதல் ஓட்டுநராக நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுடைய கோரிக்கை நிறைவேறுச்சுன்னா என்னோட ஆசையும் நிறைவேறும் நான் நம்புறேன்.
1: கண்டிப்பாக மேடம்.
0: எங்கள் ஊரில் ஆட்டோ தேடிருக்கீங்களா? டடா,
1: இது பண்களையில் நேர காலதாமதம் ஆகிடக்கூடாதுன்றனால இந்த ஒரு இதோட வந்து
0: அந்த பதட்டம் இன்னும் இருக்கு போலயே மனசில்.
1: நீங்கள் வேமா ஓடி வர மாதிரி.
0: நீங்கள் வேற சார், எங்கள் ஊரில் ஆட்டோலாம் இல்லை சார், மலை பிரதேசத்தில் எங்கள் சார் ஆட்டோ ஓடும்?
1: கொடைக்கானல் பெரிய ஊர் தானே நினச்சி வந்தது.
0: பெரியா இருக்கு, ஆனால் சின்னதாக ஒரு ஆட்டோ இல்லையா? ஆனால் வாங்குறாங்களா? அது ஓட்ட ஒரு சாட்டை இல்லையான்ற மாதிரி. எங்கள் ஊர் அழகான ஊர், எதுக்கு அந்த ஆட்டோ பாவத்தை? அது மேடு பள்ளத்தில் வந்து அந்த மூன்று சக்கர வாகனம் சரியாக இயங்காது இல்லைங்களா? அது அது வந்து அது அது என்னது, சமவெளியில் மட்டமான பகுதிகளிலேயே ஓடி பழகுனது இல்லைங்களா? எங்களதில் ஏறணும் இறங்கணும், குண்டு இருக்கும், குழி இருக்கும், ஓட்ட இருக்கும், உடசல் இருக்கும், அதுக்குள்ளெல்லாம் ஏறி இறங்க
1: முடியுமா? தவிர்க்கிறதுக்காக அதை எதிர்பார்த்தது.
0: அது நீங்கள் சொல்லும் போது எனக்கு இன்னும் அது மறக்க
1: கேட்டுருக்கணும்.
0: கேட்டிருக்கலாம். ஏன் கேட்கல? நீங்கள் கேட்டிருக்கலாம்ல?
1: கேட்டிருக்கீங்கன்னா
0: ரொம்ப சந்தோஷம். அதை நீங்கள் ஆட்டோ எதிர்பார்த்தது எனக்கு இன்னும் இரட்டிப்பு மகிழ்ச்சி தருது. சரிங்களா? சரி, உங்கள் பயணம் நிறைய பேசுவோம் நம்ம. சரிங்களா? இப்போ என்ன பாடல் கேட்கலாம்
1: மேடம்? இது என்ன ஆசை மச்சான் படத்துலேருந்து ராசி தான் கை ராசி தான்.
0: எதற்காக இந்த பாடல்?
1: இந்த பாடல் என் மனைவிக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அவங்களுக்கு பிடிக்கணுன்றதுக்காக நீங்கள் கேட்குறதா?
1: உங்களுக்கு பிடிச்சது நான் உங்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன் மேடம்.
0: இது என்ன வம்பா இருக்குது? எனக்கு பிடிச்சதை நான் செய்வேன்பா அப்படின்றதோட என் மனைவிக்கு பிடிக்குமா, அதனால் நான் செய்வேனா? அப்படியா?
1: கண்டிப்பா மேடம்.
0: ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்கள் ரெண்டு பேர்த்து அதை என்ன சொல்வோம், சிரிப்பையும் பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. பாடலை கேட்கலாங்களா? அவங்களுக்காக
1: தாராளமாக
0: சொல்லுங்கள். நீங்கள் உனக்காக நான் பாடல் கேட்குறேன், பேரோடு சொல்லுங்கள்.
1: ராஜலட்சுமிக்காக இந்த பாடலாம் டெடிகேட் பண்ணுறேன்.
0: என் மனைவி
1: ராஜலட்சுமிக்காக.
0: சரி.

0: 2:19 தமிழ் மலரும் நந்தவனம். இது உங்கள் கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்தா நிகழ்ச்சி. வென்றார் வந்தா நிகழ்ச்சியில் வந்து எந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று ஒரு நேயராக உங்களை தெரிவு செய்து இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு விடுத்தாங்க
1: மேடம்? இப்போ நான் வந்து நிறையா தடவை ட்ரை பண்ண மேடம், வானவில் ப்ரோக்ராம் தெரிவிக்கேன், வண்ணத்துரியை ட்ரை பண்ணியிருக்கேன், எதுலேயுமே எங்களுக்கு லைன் கிடைச்சதில்ல. கடைசியில் நம்ம ரெகுலராக கேட்குற நிகழ்ச்சி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நான் இது தொகுத்து ஒரு நம்ம தங்கள் அன்புடன் பகுதிக்கு என்னோடய கருத்துக்களை பதிவு செஞ்சுருந்தேன்
0: மேடம்.
1: அந்த பகுதி அந்ததுலேருந்து என்னை முத்தான நேயரை தேர்ந்தெடுத்து இங்கே இப்போ வர வச்சுருக்காங்க மேடம்.
0: ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மனநிலை உங்களுக்கு எப்படி இருக்குது? அரங்கருக்கு வந்திருக்கீங்க,
1: ரொம்ப
0: வானொலி கேட்டிருக்கீங்க, நிகழ்ச்சிகளில் பங்கு பெற உங்களுக்கு வாய்ப்பு வந்து இணைப்பு கிடைக்கிறதுல தாமதம்லாம் ஏற்பட்டிருக்குது. அப்படி தாமதத்தில் நீங்கள் சோர்ந்துடக்கூடாது அப்படின்னு நாங்கள் நினச்சோமோ என்னமோ தெரியல. உங்களுடைய மனசு எங்களுக்கு பிரதிபலிச்சிச்சான்னு தெரில. அரங்கருக்கு உங்களை நாங்கள் அழைச்சிருக்கோம். இந்த மனநிலை எப்படி இருக்குது
1: மேடம்? அன்றைக்கி ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த தகவல் சொன்னோன்னே நான் நேராக என்னோடய தாயார்கிட்டையும் என்னோடய மனைவிட்டையும் சொன்னேன். என்னோட அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப அந்த நாளை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த வந்திருக்கும், இந்த அரங்கத்துக்கு வந்திருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் என்னோடய மனநிலை வந்தது வந்து நான் என்ன கோடையப்பம் வந்து இல்லை எங்கேயோ இருக்கிற ஒரு பட்டி தொட்டில் ஏதோ ஒரு மூலையில் இருக்க ஒரு ஆளுகள் எல்லாம் தேர்வு செஞ்சு இந்த ஒரு அரங்கத்தில் வந்து உட்க அமர வச்சுருக்கிறது வந்து ஒரு அரியாசனத்தில் உட்கார வச்சு சாமரம் வீசுகிற மாதிரி அவ்வளவு பெரிய சந்தோஷமாக இருக்குது. இது கோடைப்பண்களைக்கு இந்த மாதிரி சிறப்பான தொண்டுகள் வந்து இன்னும் தொடரணும். இதே மாதிரி இன்னும் நிறையா நிகழ்ச்சிகள் வந்து பண்ணி நிறையா பேரை யாருன்னு அடையாளம் தெரியாதவங்க எல்லாம் கொண்டு வந்து மேடை ஏற்றுறதுன்றது பெரிய சாதனையான விஷயம், எல்லாருக்கும் ஒரு பெரிய ஊக்கமாக இருக்குது. இது எல்லா இடத்துலையும் அமைகிறது இல்லை, ஆனால் கோடையப்பம் வந்து அதுக்கு ஒரு ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குன்றது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது, வரவேற்கத்தக்கதாகவும் இருக்குது. இதே மாதிரி இன்னும் நிறையா எதிர்பார்க்குறோம்.
0: கொடைக்கானல், அந்த கொடைக்கானலுக்கு ஒரு தனிச்சிறப்பு அப்படின்னா கோடை பண்பலை. அந்த கோடை பண்பலையோட தனிச்சிறப்பு வந்து இங்கே வந்து நிகழ்ச்சி தயாரிப்பு நம்ம அதிகாரிகளாக இருக்கட்டும், அறிவிப்பாளர்கள் யாராக இருந்தாலும் அதில் கொஞ்சம் இன்னமும் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மெருகேற்றி ஒரு அழகு சேர்ப்போம்ல, அது நேயர் பெருமக்கள் தான், உங்களால் தான் இது சாத்தியமாகுது. அது வந்து மறுக்க முடியாத ஒரு விஷயம் இல்லைங்களா?
1: இல்லை மேடம், நீங்கள் ஒரு இடம் கொடுக்க போய் அந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம்னால இது உங்களுக்கு மெருகுன்றீங்க, எங்களுக்கு வந்து அது எங்களுக்கு வந்து ஒரு கிரீடம் கிடைச்ச மாதிரி அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்ன

0: யார் எங் யா யார் என்னென்னு தெரியாத அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு இப்போ வந்து ஒரு ஊரெல்லாம் தெரிகிற மாதிரி நம்ம வந்து மாவட்டம் ஆகட்டும் ஒரு தமிழ்நாடு முழு கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாகவும் யாருன்றதை கேட்குற அளவுக்கு கொண்டு வந்திருக்கின்றது மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான்.
1: ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் இணைப்பில் வந்து நிகழ்ச்சியில் பங்கு பெற வந்து உங்களுக்கு நேரம் வந்து கை கூடலை. ஆனால் இப்போ கூடிய
0: நிறைய தடவை முயற்சி செஞ்சுருக்கோம், நம்மளுக்கு அங்கே அப்போதைக்கு லைன் கிடைக்காலும் இருந்தாலும் அப்பப்போ நாங்கள் ட்ரை பண்ணிட்டு
1: தான்
0: இருப்போம்.
1: ம் ம் ம் ம்
0: எனக்கு வந்து இரவு நேரங்களில் ஒரு 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இடைவிடாமல் கேட்குறது வழக்கமான. பகல் நேரங்களில் வேலைப்பளுவின் காரணமாக சில நேரங்கள் நான் தொடர்ந்து கேட்டுட்டு தான் இருப்போம், பட் வேலைப்பளுவின் காரணமாக சில தடைபாடு வரும். பட் இரவில் வந்து எனக்கு முழு நேரமும் ஒரு 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கின்றது இடைவிடாமல் கேட்குறது. இல்லை ரொம்பையும் அந்த பாடல்களாகட்டும் அந்த இரவோட மென்மையை வந்து ரொம்பையும்
1: ரசிப்பீங்க பாடலோட சேர்ந்து.
0: அப்படியே என்ன சொன்ன ஒரு மயிலிறகால வருடி கொடுக்குற மாதிரி ஒரு மனதிற்கு இதமாகவும் சுகமாகவும் இருக்கும்.
1: இப்போ நீங்கள் வருத்தப்பட்டிருக்கலாம், ஐயோ நம்மளுக்கு இணைப்பு கிடைக்கலையே, நம்ம எப்படி அவங்கள்ட்ட பேசுறது, நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் நீங்கள் இணைப்பில் வந்தால் தான் எங்களுக்கு உங்களை தெரியும், எங்களை உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு
0: விருதுநகர் மாவட்ட நினைவே சுகமில் ஒரு தடவை விருதுநகர் மாவட்ட நிகழ்ச்சியில் முதல்ல ஒரு தடவை வந்தது மேடம், ஒரே ஒரு தடவை லைன் கிடைச்சது நான் பேசியிருக்கேன்.
1: இனிமேல் பாருங்களேன், செந்தில் கிருஷ்ணன், ஆமத்தூர் செந்தில் கிருஷ்ணன் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்.
0: கண்டிப்பாக மேடம்.
1: என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில்
0: மேடம்? இப்போ வந்து இந்த பாடல் வந்து எனக்கு வந்து அடிக்கடி கேட்பேன், சில பொதுவான கருத்துக்களாக இருந்தாலும் நல்லாவும் இருக்கும். நினைத்ததி முடிவின் படத்துலேருந்து கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும்.
1: கண்ணவே நம்ப வேணான்றீங்களா?
0: உன் அறிவை நீ நம்புன்னு சொல்லுவோம் மேடம். அந்த பாடல் வரிகள் வந்து மிக அழகாகவும் நல்ல வாழ்க்கைக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும்.
1: வாழ்க்கைக்கு பயனுள்ளது, அழகானது. இதை சார்ந்து வந்து இதை தாண்டி வந்து இந்த பாடல் ஏதாவது உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கா, அதனால இந்த பாடல் மேலே ஒரு ஈர்ப்பா?
0: இல்லை மேடம், பொதுவாக வந்து நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சு செய்வோம், சில விஷயம் தெரியாமல் செய்வோம். அதில் எது சரி தப்புன்றது இந்த மாதிரி பாடல்கள் கேட்கும்போது இன்னும் நம்மளை வந்து தெளிவுபடுத்திக்க ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்,
1: நம்மளை பதப்படுத்தும்.
0: கண்டிப்பாக
1: இப்படியெல்லாம் இருந்திருக்கோம், சரி இனிமேல் இதை கொஞ்சம் தவிர்த்துக்கணும், இப்படி நம்ம போகணும் அப்படின்னு சில விஷயங்களை வந்து வாழ்க்கையில் புரிய வைக்குது.
0: சரியாக சொன்னீங்க மேடம்.
1: இந்த பாடல் கேட்கலாங்களா?
0: தாராளமாக கேட்கலாம் மேடம்.

0: இசைச்சரம் தொடுக்குமங்கள் கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்தார். நீர் நம்மளோடு இணைஞ்சிருக்கிறாரு. செந்தில்
1: கிருஷ்ணன்.
0: செந்தில்,
1: செந்தில் கிருஷ்ணன்.
0: உங்களை எப்படி கூப்பிடுவாங்க?
1: செந்தில்லாம் கூப்பிடுவாங்க, கிருஷ்ணன் கூப்பிடுவாங்க.
0: கிருஷ்ணன், நம்ம கிருஷ்ணனே கூப்பிடலாம் உங்களை, இல்லைங்களா?
1: சரிங்க மேடம்.
0: சரிங்க, எஃப்எம் இப்படி தான் இருக்கும் பண்பலைக்கு போனா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது யோசிச்சுட்டு வந்தீங்களா?
1: ஆமாம் மேடம்.
0: சொல்லுவோம்ல, அப்படி இருக்குமா இப்படி இருக்கும் ஒரு இமேஜின் இருக்கும் இல்லைங்களா?
1: நம்மளுடைய
0: மன ஓட்டம் வந்து ஒன்று இருக்கும், இங்கே வந்து பார்த்தோன்னா ஒன்று மாதிரி இருக்கும். அது வேறுபடுதா இல்லை உங்களுக்கு ஒத்துதான் போகுதுங்களா?
1: இல்லை மேடம், நாங்கள் வந்து இந்த சினிமாலெலாம் பார்க்கும்போது ஒரு ஸ்டுடியோ இல்லை ஒரு பெருசுன்னா ஒரு பெரிய கலர்ஃபுல்லாக ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும், அந்த மாதிரி நினச்சி அந்த ஒரு பிரமிப்போடு தான் வந்தோம். பட் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இயற்கை எழிலோட எழிலாக அது இயற்கையோட ஒன்றி இருக்க மாதிரி இருக்குது, வித்தியாசமே தெரியாமல் இருக்குது. இது இன்னும் எளிமையாக சொல்லணும்னா நாங்கள் எப்படி இருக்குமோ எங்களை மாதிரி எளிமையாக தான் இருக்குங்க மேடம்.
0: நம்மளோட இணைஞ்சிருக்கிறது எல்லாமே அப்படி தானே இருக்கும். அதான் சொல்லுவாங்களே, கண்ணை நம்பாதே பாடல் கேட்டீங்கல்ல.
1: அதாவது இந்த வண்ண விளக்குகள் கூட சில நேரங்களில் வந்து நம்ம கண்ணை பறிக்கும், ஆனால் ஒரு மெழுகுவர்த்தியோட வெளிச்சம் வந்து நம்ம மனதுக்கு இதமாக இருக்கும். அந்த மாதிரி இது அந்த ஒரு மனநிறைவு நிறைய இருக்கு.
0: நீங்கள்
1: ஆடம்பரங்கள் இல்லாமல் எளிமையாக ஒரு எளிமையான மக்களோட மக்களாக இணைஞ்சிருக்கும்.
0: அதனால தான் அது கோடை பண்பலை.
1: ஒளிபரப்பு தான் அப்படின்னு நினச்சா ஒளிபரப்பு இடமும் அது மிகவும் சிறப்பாக இருக்கும்.
0: ஏன்னா அது வந்து உங்களுடைய உள் உணர்வுலேருந்தே வருது அந்த வார்த்தைகள். நீங்கள் லயிச்சு அதை வந்து பார்த்து ரசிக்கும் போதோ இல்லை நீங்கள் பேசும்போதோ அதை உணர்வு பூர்வமாக எங்களால் உணர முடியுது.
1: அது மக்கள்கிட்ட வந்து வித்தியாசம் காட்டிக்கலாம். மக்களோட மக்களை பயணிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இதுதான்.
0: வேற என்ன,
1: நிகழ்ச்சிகளாகட்டும் தொகுப்பாளர்களாகட்டும் நிலையம் ஆகட்டும் எல்லாமே சாதாரண மக்களோட ஒன்றோட ஒன்றாக ஒன்றிணைஞ்சு தான்
0: பயணிச்சுக்கிட்டு
1: பண்புகளை.
0: அந்த சந்தோஷம் போதும். சரி, நீங்கள் வந்து சுற்றுலா செல்கிற வழக்கம்லாம் இருக்குங்களா?
1: போவோம் மேடம்.
0: அந்த சுற்றுலா அனுபவம் எப்படி இருக்கும் உங்களுக்கு?
1: அது
0: இல்லை, வீட்டில் யார் பிளான் பண்ணுறது?
1: ஃபேமிலியோடனா நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கோவில் குளங்கள் தான் போவோம். நண்பர்களோடனா எங்கேயாவது இந்த மாதிரி வெளியில் போகிறது அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கும், சந்தோஷமாக இருக்கும்.
0: இப்போ கொடைக்கானலுக்கு முதல் முறைங்களா?
1: நான் போன வருஷம் வந்து நண்பர்களோடு வந்தேன்
0: மேடம்.
1: எங்களோட கல்லூரியிலேருந்து பழைய மாணவர்கள் ஒன்று கூடி சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அது வந்து எல்லாரும் மொத்தமாக ஒரு வேனில் வந்ததுனால எனக்கு வெளியில் ரசிக்க முடியல. உள்ளே இருந்த அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்ல வெளியில் ரசிக்க
0: முடியல,
1: நிறையா மிஸ் பண்ணிட்டேன். அது இந்த வட்டம் தனியாக வரும்போது அந்த இயற்கையும் ரசிக்கிறது.
0: எங்க தனியாக வந்திருக்கீங்க, அழைச்சிட்டு வந்திருக்கீங்க, நீங்கள் துணைவியார் அழைச்சிட்டு வந்திருக்கீங்க.
1: ஆமாம்,
0: அந்த சந்தோஷம் அந்த அனுபவம்.
1: நாங்கள் தனியாக வந்ததுனால அப்போனா ஒரு கும்பலாக 20 பேர் 30 பேர் அந்த மாதிரி வந்து ஆறதுக்கும் இப்போ நாங்கள் 2 பேராக வந்திருக்கோம்.
0: நிறைய பேசிட்டே வந்தீங்களா கொடைக்கானலை பற்றி?
1: மேடம் சீட்டு மாறி மாறி கொடுத்துட்டாங்க.
0: ஒரே சீட்டு போங்க மேடம், எனக்கு உள்ள வருத்தம் எனக்கு தான் தெரியும். நாங்கள் உட்காந்துட்டு வந்திருந்தா கூட இந்த செடி எப்படி இருக்குது, கொடி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டே வந்திருப்போம். இங்கே ஒரு சீட்டு, அங்கே ஒரு சீட்டுனா எப்படி வந்திருப்போம்?
1: பெரிய ஒரு ஒரு பதட்டம் வந்து எங்கள் நிலையத்துக்கு வந்து காலதாகமாக 1000 ஒரு பதட்டமே பாதி எங்களோட இதை அந்த ரசனையா கொஞ்சம்
0: குறைச்சிருச்சு. இங்கே வந்து இன்னமும் உங்களுக்கு அந்த ஃபீல் போகலை. நானும் உங்களை எவ்வளவோ தளர்த்தலான்னு பார்க்குறோம், ஆனால் இன்னமும் அந்த பதட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நிகழ்ச்சி முடிய போகுது, அடுத்த 6 உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஆசுவாசப்படுத்திட்டு நீங்கள் ஊருக்கு கிளம்பலாம். சரிங்களா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: சொக்கத்தங்கம் படத்துல வெள்ளையாய் மனம் பிள்ளையாய் குணம் பாடம்.
0: எதற்காக அந்த பாடல்?
1: இந்த ஒரு அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் ரொம்ப பிடிக்கும். என் தங்கை வந்து என் தங்கி என்னோட தங்கச்சியும் நானும் அந்த மாதிரி இருக்கணும்ன்ற ஒரு ஃபீலிங்
0: இருக்கணும் அப்படின்ற ஒரு உள் உணர்வு
1: இருக்கும்.
0: அந்த உள் உணர்வு அழுத்திக்கிட்டு இருக்கனால தான் பாடல் வழியாக கேட்க.
1: அந்த படத்தில் அண்ணன் தங்கச்சி மனைவி எல்லாருக்கும் அதே மாதிரி நாங்களும் அப்படி இருக்கோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இனியும் அது தொடரணுன்றது விருப்பம்.
0: இந்த பாடல் உங்களுடைய விருப்பம், உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நீடிக்க பண்பலின் சார்பாக வாழ்த்துக்கள். பாடல் கேட்கலாங்களா?
1: கேட்டுக்கலாம் மேடம்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: இது உங்க காடு, உங்க யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் உங்களுக்காக நான் வந்து நிப்பேன்.
4: 90 பிக்சர்ஸ் எஸ் ஜி சரவணன் தயாரிப்பில் அருள்நிதி, ஆரவ் மற்றும் ரம்யா பாண்டியன் நடிக்கும் அருள்வான் நாளை முதல்.
5: ரெண்டு மணி 36 நிமிடம். இது உங்கள் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைஞ்சிருக்கிறார் ஆமத்தூர் செந்தில் கிருஷ்ணன் அவர்கள். நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருந்தீங்க. உங்களுடைய சந்தோஷங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து பிரதிபலிக்குது அப்படின்றது எங்களால் கண்கூடா பார்க்க முடியுது.
6: ஓகே மேடம்.
5: அதோடு சேர்ந்து உங்களுடைய இப்போ நீங்கள் வந்து ஒரு சிறு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க.
6: ஆமாங்க.
5: அதுக்கு வந்து ஒரு உந்து சக்தியாக

0: இல்லை இதை நம்ம பண்ணுவோம், நம்மளுக்கு சரியாக அமையும் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த வழி அப்படின்னு சொல்லிட்டு யார் உங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்தியது?
1: மேடம், ஆக்சுவலாக நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு முடிச்சுட்டு நான் சென்னையில் ஒரு 20 வருஷம் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் சென்னையிலேருந்து மறுபடியும் என் கிராமத்துக்கே வர வேண்டிய சூழ்நிலை. அப்போ இங்கே வந்துட்டு இங்கே என்ன பண்ணலாம் எப்படின்னு யோசிக்கிறப்ப தான் என்னோட காலேஜ் ப்ரொஃபஸர் ஒருத்தங்க, சுபத்ரான ஒரு மேடம், அவங்க கோயம்புத்தூர்ல இருக்காங்க. அவங்க வந்து அவங்க மில்லட் பேஸ்டு ப்ராடக்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணலான்ற ஒரு ஐடியா தேடிக்கிட்டு இருந்தப்போ அவங்களோட கைட்லைன்ஸ் ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இப்போயும் அவங்க நிறையா இப்போ எல்லாமே சிறுதானியங்களையும் கிட்டத்தட்ட 150 ப்ராடக்ட் மேலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட சப்போர்ட்லேயும் கைட்லைன்ஸ்லேயும் நான் வந்து சிறுதானியங்களையும் சேமியாவும் சிறுதானியங்கள நூடுல்ஸும் நான் தனியாக பண்ணுற மாதிரி எனக்கு இங்கே ஒரு வழி அமைச்சு கொடுத்தாங்க. அதை வச்சு நான் இங்கே தொழில் வந்து இப்போ ஒரு 4-5 வருஷமாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ அவங்களோட சப்போர்ட் எனக்கு பெரிய கைட்லைன்ஸாக இருக்குது. காலேஜ் படிக்கும்போது அவங்க ப்ரொஃபஸர் வந்து நிறையா கைட் பண்ணாங்க. இப்போயும் லைஃப்லேயும் நல்லா கைட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த பந்தம் இனி தொடர்ந்துக்கிட்டு இருக்கு.
0: ஏன் அப்படின்னா, படித்த படிப்புக்கு வேலை தேடி கிடச்சி அதில் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இளைஞர்கள் வந்து இப்போ இருக்கதா வந்து சொல்கிறத வச்சியோ பார்க்குறத வச்சியோ நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். படித்து முடிச்சுட்டேன், நான் என் படிப்புக்கு ஒன்று வேலை கிடைக்கல, அது வரைக்கும் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு அடுத்த நடவடிக்கை என்ன பண்ணலாம், வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை யோசிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, நான் படிச்சுட்டேன், ஆனால் என் கையில் இது வந்திருக்குது, இதை நான் செய்கிறேன் அது வரைக்கும், ஆனால் இதுக்கும் முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை வந்து ரொம்ப சொற்பமாக இருக்குது.
1: நிச்சயமாக.
0: இப்போ உங்களுக்கு ஏன் இதை நாங்களும் கேட்டோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு பொறியாளர், ஒரு நல்ல அலுவலகத்தில் இத்தனை வருடங்களாக உங்களுடைய பணியை வந்து ரொம்ப நேர்த்தியாக நிமித்தமாக ரொம்ப அழகாக நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க. ஆனால் குடும்ப சூழ்நிலை, ஆனால் என்னுடைய கிராமத்துக்கே நான் வந்துட்டேன், அங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற பாருங்களேன்.
1: ஆமாம் மேடம், அது ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம ஒரு படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலையும் பார்த்தாச்சு, ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம மனசுக்கு ஒரு நிறைவு இருக்காது, நிறைவு தராது. அப்போ தான் நம்ம வந்து அடுத்த நம்மளோட தேடல் வந்து அடுத்த பக்கம் போகும். ஸோ நம்ம வந்து காசு பணம்ன்றதை விட நம்ம தொழில் நம்மளுக்கு மன திருப்தியாகவும் இருக்கணும், நம்மளால் சமுதாயத்துக்கும் ஏதாவது ஒரு பயனுள்ளதாகவும் இருக்கணுன்றது எங்கள் சுபத்ரா மரத்தை நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அவங்க வழியில் நானும் பின்பற்ற ஆரம்பித்தேன்.
0: அதில் சொல்லுவாங்கள்ல, அரைநொடி என்றால் கூட ஆனந்தம் ஒன்றே போதும், ஒரு பாடல் கேட்டோம், அந்த பாடலில் கூட அந்த வார்த்தை வரும் இல்லைங்களா, மல்லிகைப்பூவே அரைநொடி என்றால் கூட ஆனந்தம் ஒன்றே போதும்னு சொல்லிட்டு, கொஞ்சம் நேரமாக இருந்தாலும் மனசுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குறோன்னா நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்.
1: வேலையாக இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம மன நிறைவோடு செஞ்சோம்னா அதுக்கு கிடைக்கிற ரிசல்ட் வேறு,
0: அது வேற ஒரு உலகங்க, அது வேற ஒரு அனுபவங்க, அதை ரசிக்கிறவங்களுக்கும் அனுபவிக்கிறவங்களுக்கும் மட்டும்தான் அதனுடைய சுவையை உணர முடியும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா மேடம்.
0: என்ன பாடல் கேட்கலாம்
1: மேடம்? இந்த ஆனந்தம் படத்துல ஆசை ஆசையா இருக்கு இந்த பாடல், என் குடும்பத்தார் அனைவருக்கும் இந்த பாடலை வந்து நான் டெடிகேட் பண்றேன். குடும்பம் இந்த மாதிரிதான் இருக்கு, நாங்களும் இப்படிதான், நல்ல ஒரு விசேஷம் வந்து வீடே நிறைஞ்சிருக்கும், அக்கா தங்கச்சி பிள்ளைகள் மாமா எல்லாரும் குழந்தைகள்ன்றப்போ எங்க வீடு வந்து நிறைய ஒரு ஊர் திருவிழா அப்படி மாதிரி வரும்போது பாத்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக நிறைஞ்சி அவ்வளோ சந்தோஷமாக கலகலப்பாக இருக்கும். அது வந்து சொல்லி விவரமாக சொல்ல முடியாது, அது வந்து அந்த இடத்துல நின்று அனுபவிச்சானு நம்மளுக்கு தெரியும்.
0: நரகத்துல வாழ்றவங்க எல்லாமே நரகத்துல இருக்க மாதிரி ஒரு ஃபீலை கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மன ஓட்டம் அப்படி ஓடிட்டு இருக்குது. ஆனா இந்த மாதிரி விசேஷங்களை கொண்டாடணும் அப்படின்னா சொந்த ஊரை தேடி போறாங்க, ஆனா இப்ப அந்த சொந்த ஊருக்கு போறது கூட நேரம் இல்ல,
1: ஓடுறாங்க. பட் நம்ம தான் அதுக்கான உருது வரும். கிராம வாழ்க்கைன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு சொர்க்கத்தில் வாழ்கிற மாதிரி தான் மேடம்.
0: இப்போ எல்லா இடங்கள்லையும் வந்து நீங்கள் சொன்ன அந்த உணர்வு வந்து, நீங்கள் சொன்ன அந்த வழிமுறைகள், நீங்கள் சொன்ன அந்த சந்தோஷம் வந்து கிடைச்சிடாது. அது எந்த இடத்துல கிடைக்குமோ அதை தேடி நம்ம ஓடணும் இல்லைங்களா. வாழ்க்கை ஒரு முறை, அது ரொம்ப அழகாக வாழணும். அதை வந்து உங்களை மாதிரி ஆட்கள்லாம் ரொம்ப அழகாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க. என்ன பாடல் கேட்கலாம் இப்போ நிகழ்ச்சியில்?
1: கேட்கலாம் மேடம்.
0: என்ன பாடல்?
1: ஆனந்தம் படத்துலேருந்து ஆசை.
0: நன்றிங்க.
1: ஓகே.

0: பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தூரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: இணைந்து வழங்குவோர்
3: நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
4: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
5: எங்க செலக்சன் சரி?
6: கவுன்சிலிங் கோட் 2612.
1: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் வணிகர் ஜெட்டிகள் வழங்கும் வண்ணத்தூரிகை.
7: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
8: எட்டு திசை விசை மெட்டுக்களை தரும் உங்கள் கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது வென்றார் வந்தார். இன்னைக்கு வென்றார் வந்தார் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக நம் அரங்கம் வந்திருக்க விருதுநகர் ஆமத்தூர் செந்தில் கிருஷ்ணன் அவர்கள், ஜிஎன்பட்டி செந்தில். இப்போ வந்து வாழ்க்கையில் வந்து எப்பவுமே வந்து ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்,
9: உண்மைதான்.
8: நீங்கள் வந்து ஒரு 20 வருஷத்துக்கிட்ட உங்களுடைய 4 வருட படிப்பு அதோடு சேர்ந்த பயிற்சி, உங்களுக்கு பிடித்த படிப்பு, பிடித்த வேலை, இதையும் விட்டுட்டு நீங்கள் ஒரு இன்னொரு ஆப்ஷனுக்காக வந்திருக்கீங்க அப்படின்றப்ப ஏற்ற இறக்கங்கள் நிறையா இருந்திருக்கும் உங்களுடைய இந்த தொழிலில். அது எப்படி நீங்கள் டேக் ஓவர் பண்ணீங்க, எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, அந்த சமாளித்து அதிலேருந்து வெளியில் வந்தீங்களா, அந்த தருணங்கள் எப்படி இருந்தது?
9: இப்போ உண்மையிலேயே சொன்னோன்னா அந்த ஒரு 2 வருஷம் வந்து ரொம்பையும் ஹார்டாக இருந்தது. அது ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ரொம்பையும் சிரமப்பட்டேன். அதாவது சிட்டியில் சென்னையில் இருந்துட்டு கிராமத்துக்கு வந்த உடனே அந்த இடைவேளை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு எனக்கு ரொம்பையும் கஷ்டமாக இருந்தது.
8: ஏன்னா அந்த நேரம் வந்து உங்களுடைய சிந்தனையை பதப்படுத்தணும், மனசை திடப்படுத்தணும், உடம்பை வலுப்படுத்தணும், இது எல்லாத்தையும் சேர்ந்து நீங்கள் அதை கொண்டு போக வேண்டியது இருக்கும்.
9: அப்போ என்னோடய குடும்பத்தாரோட சப்போர்ட் நல்லா இருந்தது. பட் எனக்கு வந்து அடுத்து என்ன பண்ணணுன்ற ஒரு இதில் ரொம்பையும் யோசனையில் இருந்தப்போ எங்கள் மேடத்தோட சப்போர்ட்டும் கைட்லைன்ஸும் கிடைச்சது. பட் அதுக்கான ஃபினான்சியலாக ரெடி பண்ணுற செய்யறதுப்போ பயங்கரமான ஏற்ற இறக்கங்கள் இருந்தது. சில நேரங்கள் சோர்வு வரும், என்னடா இப்படி இருக்கும், மறுபடியும் பழசே போயிடலாமா, இல்லாத்து தொடர்ந்துடலாமான்றது. பட்டு ஆனாலும் நம்மளை முன்னோக்கி ஒரு சில விஷயங்களும் உந்துதலாக இருக்கும். முதல் மார்க்கெட்டிங்ல ஃபர்ஸ்ட் டைம் வரும் ஸ்டெப் அவுட் பண்றப்போ அந்த ஒரு ஏஜென்சி பேஸ் பண்ணுறது, கடைகளை பேஸ் பண்ணுறது, அவங்களோட மனநிலை, அவங்க எந்த பொருளை வாங்குறாங்க வாங்கலை, அதை அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணுற செய்கிறன்றது ஒரு பெரிய ஏற்ற இறக்கமாக இருந்தது. அதை அனலைஸ் பண்ணி அந்த ரிப்போர்ட் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட மெஷினரி வாங்குறதுக்கோ இல்லை நம்மளோட ரொட்டேஷனுக்கெல்லாம் நிறையா கொஞ்சம் சிரமமாக இருந்தது, நிறைய கஷ்டப்பட்டோம். இப்போ ஓரளவு நார்மலாக போய்கிட்டு இருக்கு மேடம்.
8: எல்லாத்தையும் சமாளிச்சு வந்துட்டோம், அதுதானே வாழ்க்கை.
9: அதை கடந்து வந்துட்டோம், அதான் ஒரு குறிக்கோளை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். எந்த இளையர் வந்தாலும் அதை தாண்டி போகணுன்ற ஒரு மன தைரியத்தோட முன்னோக்கி போய்கிட்டே இருக்கோம்.
8: இந்த தைரியம், மன உறுதி உங்களை வந்து இன்னும் பல உயரத்துக்கு, ஒரு சொந்த தொழில் அதிபரா அடுத்த முறை நாங்கள் பார்க்கும்போது இன்னும் பெரிய தொழில் அதிபரா உங்களை நாங்கள் பார்ப்போம். அதுக்கு வந்து பண்பலையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.
9: நன்றி மேடம். எனக்கு இந்த கோடை பண்புகளோட இந்த சந்தர்ப்பம் கூட என்னோடய வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய ஒரு பெரிய சாதனையாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து எனக்கு அடுத்தடுத்த படிகளை வந்து ஒரு குறிக்கோளை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கிற பெரிய ஒரு சப்போர்ட்டிவ், பெரிய மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக தான் இருக்குது. பட் இது நானும் எதிர்பார்க்காதது. பட் எனக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரம் கிடைக்கும்போது நம்மளால் இதை சாதிக்க முடிஞ்சது, அதெல்லாம் சாதிக்க முடியாதுன்ற இன்னும் ஒரு பல இன்னும் கொஞ்சம் வேகம் கொடுக்குது.
8: என்ன பாடல் கேட்கலாம் இப்போ
9: மேடம்? நான் இந்த மாதிரி எனக்கு லைஃப்பில் அப் அண்ட் டவுன் வரப்போ நான் அடிக்கடி கேட்குற இந்த பாடல் ஊமை விழிகள் படத்துலேருந்து தோல்வி நிலை என்ன நினைத்தால் பாடல். இந்த பாடலை கேட்கும்போது மறுபடியும் எனக்கு அந்த ஒரு உத்வேகம் வந்துடும், சோர்ந்து விட மாட்டேன்.
8: இப்போ வந்து நிகழ்ச்சிக்கு தாமதமாக வந்துருவோமா அப்படின்னு ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது பதட்டமே கிடையாது, இந்த பாடலை கேட்டால் எல்லாம்
9: சரியாயிடும்.
8: கேட்கலாங்களா?
9: கேட்கலாம் மேடம், தாராளமாக.
10: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
11: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
12: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
13: அனில் சோயா சங்க்ஸ்,
14: ஆடைகளின் புதிய அடையாளம்.

0: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில்.

0: ஃபேமஸான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
1: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
0: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
1: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
0: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க, புதுசேனா?
3: புதுசுதான்.
2: எப்படி வாங்கின?
3: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
2: அது எப்படி?
3: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
2: தங்க விலை ஏறனா?
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
2: அப்ப விலை குறைஞ்சா?
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
2: ஹே சூப்பர்.
3: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
2: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
4: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
5: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தூரிகை.
6: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: இணைந்து வழங்குவோர்
7: நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
8: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
2: எங்க செலக்ஷன் சரி?
9: கவுன்சிலிங் கோட் 2612.
5: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் வணிகர்கள் செட்டிகள் ராயர்கள் வழங்கும் வண்ணத்தூரிகை.
10: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

தண்ணீர்.

0: நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: வாழ்க்கையிலும் சரி, பொதுவாகவே எல்லாருக்கும் அவங்கவுங்க மன நிறைவோடு எந்த செயலை செஞ்சாலும் செய்யணுன்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அதே மாதிரி நம்ம கோடை பண்புகளை வந்து ஒரு அருமையான வாய்ப்பு கொடுக்குது. நம்மளோட கோடை பண்புகளை நேயர்கள் அனைவரும், உங்களுக்கு லைன் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நீங்கள் கடிதங்கள் எழுதி போட்டு அதில் செலக்ட் ஆனாலும் செலக்ட் ஆகலைனாலும் பரவாயில்ல, தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நீங்களும் இந்த இடத்துல வரலாம். உங்களையும் இந்த உலகத்துக்கு இந்த கோடை பண்புகளை அறிமுகப்படுத்த காத்திருக்கு. அவங்க கொடுத்த இடத்த நம்ம சிறப்பாக பயனுள்ளதாக பயன்படுத்திக்கணும். நேயர்கள் சோர்வடைய வேணாம், தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்க, முயற்சி பண்ணுங்க. நீங்களும் ஒரு நாள் இங்கே வென்றார் வந்தார், நீங்களும் வென்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அமரலாம்.
0: அருமையாக சொன்னீங்க. இதுவரை கேட்டோம் வென்றார் வந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற சிறப்பு விருந்தினர் விருதுநகர் மாவட்டம் ஆமத்தூர் செந்தில் கிருஷ்ணன் அவர்களுக்கு பண்பலையின் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றியும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே.

தூக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் குழுமம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பிரசல்ஸில் சிஐஐ அசோச்சம் உள்ளிட்ட இந்திய தொழில் வர்த்தக சங்க பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்டம் நாட்டில் உள்ள 120 புதிய நகரங்களை இணைப்பதாக இருக்கும் என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் பீம்ஸ்டெக் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார். அஞ்சலகங்கள் தற்போது வங்கி மற்றும் பாஸ்போர்ட் சேவைகளை வழங்கி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெட்ரோல் டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரி கட்டணங்களை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் உயர்நிலைக்குழு கூட்டம் அக்கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி சோனியாகாந்தி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை இன்று தொடங்கியது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தாவேக அரசின் நிர்வாகத்திறன் குறித்து திமுக தொடர்ந்து கேள்வி எழுப்பும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. தடையற்ற மின் விநியோகத்தை தாவேக அரசு வழங்க தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. காவலர் நியமனங்களுக்கான அறிவிக்கையை உடனடியாக தாவேக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று கார்டிஃபில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

பூந்தமிழ் வணக்கம் நேர்களே. கரைதோடும் வானம், மனதை தொடும் புன்னகை, இரண்டு வழிகளில் வருடி கடந்து போகும் பூங்காற்று நிதத்தில் கவுடை பண்பலை நொறுப்புழியைந்தில் இப்போது ரசிப்போமா உயிரெழுத்து? இன்றைய உயிரெழுத்து ஈரோடு மாவட்டம் சுரம்பட்டி வலசு இளங்கோ அவர்களின் தெரிவில் கொண்டு வருகிறது. சொந்தம் என தலைப்பிட்டு பாடல்களை தொகுத்து தந்திருக்கும் நேயர் தன்னை பற்றிய அறிமுக உரையில் சொல்கிறார். வானொலி நிலைய இயக்குனர், நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள், நிலைய கலைஞர்கள், அறிவிப்பாளர்கள் மற்றும் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நான் உங்கள் ஈரோடு சுரம்பட்டி வலசு இளங்கோ. என் மனைவியின் பெயர் சாந்தி. எங்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் திருமணமாகிவிட்டது. தற்பொழுது நானும் எனது மனைவியும் மட்டும் அழகாக வசித்து வருகிறோம். இன்று உயிரெழுத்து நிகழ்ச்சியில் சொந்தம் என்ற உன்னத தலைப்பில் நம் சொந்தங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் மற்றும் நாம் எவ்வாறு வாழ்ந்தோம் என்பதை மையமாக வைத்து சில சிறந்த பாடல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமைப்படுகிறேன் என சொல்லியிருக்கிறார் அன்பு நேயர் ஈரோடு சூரமட்டி வலசு இளங்கோ. சொந்தம் என்றால் நம் நினைவிற்கு வருவது என்ன? முதல் சொந்தமா? அம்மா. உண்மைதானுங்க, முதலாவதாக அம்மா. ஆம், அம்மா என்பது மந்திரம் என்று சொல்லலாம். உலகமே இதற்குள் அடங்கி விடுகிறது. தான் பட்டினி கிடந்து கூட தன் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குபவள் அம்மா. ஆகையால் அம்மாவை பற்றி இந்த தத்துவ பாடல் முதலில் வரட்டும் எனது விருப்பமாக என சொல்லியிருக்கிறார் நேயர்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
3: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
2: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
3: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
2: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
5: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
4: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தூரிகை.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: இணைந்து வழங்குவோர்
8: நாமக்கல் PGP College of Engineering and Technology.

0: டெக்னாலஜி, அட்டானமஸ்,
1: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
2: எங்க செலக்ஷன் சரி?
3: கவுன்சிலிங் கோட் 2612.
4: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் பனின்கள் செட்டிகள் ராயர்கள் வழங்கும் வண்ணத்தூரிகை.
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
6: திக்கெல்லாம் புகழ்ந்திடும் தென் தமிழ் வேந்தன் உங்கள் கோடை பண்பலையின் ஒரு புழியைந்து தந்து கொண்டிருக்கிறது. உயிரெழுத்த நிகழ்ச்சியில் மகிழ்வோடு இணைந்து பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறேன். உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். சொந்தம் என்ற தலைப்பில் இப்போது அப்பா, அன்புள்ள அப்பா திரைப்படத்திற்காக. நம் கோடை பண்பலையில் வரக்கூடிய நிகழ்ச்சி ஒன்றின் தலைப்பை போல வெளியே வராத வெளிச்சம் போன்றுதான் அப்பாவின் சுய கட்டுப்பாடு. குடும்பத்தை பாதுகாக்கவும் நம் வளர்ச்சியை பாதிக்கப்படாமல் இருப்பதற்கும் அவர் எடுக்கும் நடவடிக்கைகள் நமக்கு ஒரு வேலி போல் செயல்படுகின்றன. அப்பா நம்முடன் இல்லாத பொழுதுதான் அப்பாவின் அருமையும் பெருமையும் நமக்கு தெரியும், புரியும்.

0: உங்களோடது காதல் கல்யாணம் தானே?
1: Of course, it was a love marriage.
0: நீங்க அம்மாவை பார்த்தது எப்போது? ஞாபகம் உண்டா இப்போது?

0: மணி குனிந்து கொண்டன.
1: உங்கள் மனவாழ்க்கையில் மலரும் நினைவுகள் உண்டா?
0: நான் தாயிடம் கூட பார்த்ததில்லை அந்த பாசம்.

0: கிளப்பா நாற்றி கிளப்பா.
1: அப்பா அம்மா உங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்களா?

0: பட் அவள் உறங்கி மட்டும் நான் பார்த்ததில்லை.
1: இஸ் இட் அம்மா உறங்கி நீங்க பார்த்ததே இல்லையா?

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா? புதுசுதான். எப்படி வாங்க? ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன். அது எப்படி? ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
3: தங்க விலை ஏறனா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
3: அப்ப விலை குறைஞ்சா?
2: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
3: ஹே சூப்பர்.
2: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
3: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
4: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
5: கலெக்டர் பார்த்தா படிப்பு கிடைக்கும்னு பக்கத்து ஒரு வார்த்தை சொன்னதை கேட்டு ஒரு வீட்டு தெரிய ஓடி வந்திருக்காரு சார்.
6: 90 பிக்சர்ஸ் SD சரவணன் தயாரிப்பில் அருள்நிதி நடிக்கும் கணேஷ் விநாயகன் இயக்கத்தில் அருள்வான் நாளை முதல்.
7: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தூரிகை.
8: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: இணைந்து வழங்குவோர்
9: நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
10: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
11: எங்க செலக்சன் சரி?
12: கவுன்சிலிங் கோட் 2612.
7: இன்று மாலை 4:30 பூமாக்ஸ் வணிகர்கள் செட்டிகள்
13: வழங்கும்
7: அனில் பாஸ்தா. புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துகள்.
14: முந்தி வரும் கவிமுகில் கவுடை பண்பலை 100 இந்த தந்து கொண்டிருக்கிறது உயிரெழுத்து. உயிரெழுத்து நிகழ்ச்சியிலேயே சிறப்பான ஒரு இடம் மனைவி. யாரென்றே தெரியாத ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து தன் சொந்த குடும்பத்தையே விட்டுவிட்டு கணவனின் குடும்பமே பெரியது என்று கணவனை மட்டுமே நம்பி கைப்பிடித்து வரக்கூடியவள் அவள்தான் மனைவி. தன் கணவனின் வளர்ச்சி எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சிந்தித்து அதற்கு துணையாக நிற்கும் நல்ல மனைவி அமைந்தால் அந்த குடும்பம் என்றும் சிறப்பாக இருக்கும். மன்மத லீலை.

அன்பின் நிலை இது உங்கள் கோடை பண்பலை நூறுபுலியை இந்து தந்து கொண்டிருக்கிறது. உயிரெழுத்து சொந்தம் என தலைப்பட்டு ஒழித்துக் கொண்டிருக்கிறது நிகழ்ச்சி. அக்கா ஒரு குடும்பத்திற்கு இன்னொரு தாயாக இருப்பவள் அக்கா. அம்மாவுக்கு உதவியாகவும் தம்பி மற்றும் தங்கைகளின் வளர்ச்சியிலும் அக்காவின் பங்கு அளப்பரியது. திருமணமாகி அடுத்த வீட்டிற்கு செல்லும் வரை அவள் குடும்பத்தின் இன்னொரு தாயாகவே வாழ்கிறாள். திருமதி ஒரு வெகுமதி திரைப்படத்திற்காக.

3:29 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் உயிரெழுத்து நிகழ்ச்சியில். இனி ஒரு குடும்பத்தில் அப்பாவுக்கு அடுத்தபடியாக அண்ணன் தான் ஒரு குடும்பத்தின் முதல் குடிமகன். அப்பாவால் முடியாத சூழ்நிலைகளில் இன்னொரு அப்பாவாக நின்று குடும்ப பொறுப்புகளை ஏற்பவன்தான் அண்ணன். அண்ணன் நல்லவராக அமைந்துவிட்டால் அந்த குடும்பத்தின் எதிர்காலம் மிகவும் சிறப்பாக இருக்கும். நான் சிவப்பு மனிதன் திரைப்படத்திற்காக

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
3: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
2: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
3: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
2: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்துரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: இணைந்து வழங்குவோர்
6: நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
7: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
8: எங்க செலக்ஷன் சரி?
9: கவுன்சிலிங் கோட் 2612.
4: இன்று மாலை 4:30 பூமக்ஸ் வணிகங்கள் ஜெட்டிகள் வழங்கும் வண்ணத்துரிகை.
10: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
11: மண்ணுலக சாணக்கியன் உங்கள் கோடை பண்பலையின் 1.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். உயிரிழந்து 3:35. நிகழ்ச்சுலையினி நேற்று இன்று நாளை திரைப்படத்திற்காக யாருக்காக? தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்றவர் பழமொழி உண்டு. ஒவ்வொருவருக்கும் தம்பி ஒரு சிறந்த நண்பனை போன்றவன். தனக்கு பின் பிறந்திருந்தாலும் தனக்கு என்று துணையாக நிற்பவன் என்ற தைரியத்தை ஒவ்வொரு அண்ணனுக்கும் அக்காவுக்கும் தருபவன்தான் தம்பி. தம்பி என்றால் அவன் தங்க கம்பி அல்லவா?

கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு பாடல்களை தொகுத்து தந்திருக்கிறார் ஈரோடு மாவட்டம் சுரம்பட்டி வலசு இளங்கோ. சொந்தம் என்ற தலைப்பிட்டு நிகழ்ச்சியில நீ கேட்கணும்ல தங்கச்சிய. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு தங்கை இருப்பாள் என்றால் அந்த குடும்பம் மிகவும் கொடுத்து வைத்த சிறந்த குடும்பமாகும். அவளை கடைக்குட்டி என்று செல்லமாக அழைப்பார்கள். தங்கை என்று வரும்பொழுது கூட பிறந்தவர்களின் பாசம் என்றும் வற்றாமல் பொங்கி வழியும்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: இணைந்து வழங்குவோர்
4: நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்,
5: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
6: எங்க செலக்சன் சரி?
7: கவுன்சிலிங் கோட் 2612.
2: இன்று மாலை 4:30 பூமாக்ஸ் வணிகர் ஜெட்டிகள்
8: வழங்கும்
9: வண்ணத்தூரிகை. இவங்களை இல்லாட்டி எப்படி அத்தை? அப்பாவின் அக்கா மற்றும் தங்கை இருவருமே நமக்கு அத்தை உறவவர்கள். அதிலும் அவர்களுக்கு பெண் குழந்தை இருந்துவிட்டால் உறவுகளை மேலும் பலப்படுத்துவதற்காக திருமண ஏற்பாடுகள் நடக்கும். உறவுகளுக்குள் பேசி ஒரே குடும்பமாக இணைந்து வாழ நிச்சயமும் செய்து கொள்வார்கள். அத்தையா மாமியா திரைப்படத்திற்காக

உயிரெழுத்து நிகழ்ச்சியில் இனி பேரப்பிள்ளைகள் அவர்களுக்காக குடும்பத்தின் ஆலமரமாகவும் விழுதாகவும் இருக்கும் உறவு தாத்தா பாட்டி உறவுதானே?

சொந்தங்கள் மற்றும் உறவுகளின் பெருமைகளை பற்றி இன்னும் நிறைய இருக்கிறது. சொல்லிக்கொண்டே போகலாம். சொந்தங்களின் பாச பிணைப்பு என்றும் முடிவு பெறுவதில்லை. இதுவரை கேட்டோம் உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு பாடல்களை சொந்தம் என தலைப்பிட்டு தொகுத்து தந்திருந்தார் ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டி வலசு இளங்கோவர்களுக்கு பண்பலையின் சார்பாக வாழ்த்துக்கள். இதழ் விரிக்கும் ஒற்றை புன்னகை ஆயிரம் கவலைகளை துடைக்கும். விடைபெறுகிறேன் உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே.

0: கோடை பன்மலை 100.5 அனில் பாஸ்தா.
1: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்று மாறாத தரம் சுவை VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இப்பொழுது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பழைய தங்கத்திற்கு 1200 கூடுதலாக பெறுங்கள். வழங்கும் வண்ணத்தூரிகை. இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
6: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
7: எங்க செலக்ஷன் சரி?
8: கவுன்சிலிங் கோட் 2612.
6: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி? சோ நோ வரி.
9: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
10: நேற்றை அறிந்தவர்கள் வரலாறு பேசுபவர்கள், இன்றை உணர்ந்தவர்கள் வாழ கற்றுக்கொள்பவர்கள், நாளையை உருவாக்குபவர்கள், பொது அறிவுக்கு புதுமையை கண்டுபிடிப்பவர்கள். அத்தகைய பொது அறிவு கேள்விகளோடு கொடை பண்பலை 100.5 வண்ணத்துறிகையில் இது பண்பலை கழகம். நேர்கள் பொது அறிவு கேள்விகளுக்கு பதிலளிக்க அழைக்கலாம். அறிமுகம் 24 24 24 மகளிர் 24 24 29 மற்ற பொதுவான நேயர்கள் 24 24 26 மற்றும் 290 333.

0: தொடர்பாக 045-452 இணைத்து. நிகழ்ச்சியில் உங்களுடன்
1: லக்ஷ்மி நாகேந்திரன்,
0: தீபா நடராஜன். வணக்கம் நேர்களே.
1: வாழ்த்துக்கள் நேர்களே.
0: எப்படி இருக்கீங்கக்கா?
1: நலம் நலம். உங்களுடைய பயணம்லாம் எப்படி இருந்தது? உதய விழா பயணம், நம்மளுடைய பயணம்,
0: அந்த சொல்லுவாங்கல்ல மறக்க முடியாது
1: அனுபவம்,
0: இந்த வருடம் ஃபுல்லா நினைச்சா கூட ஐயோ திரும்ப எப்போ கிடைக்கும், எப்ப போலாம் அப்படின்னு தான் தோணுது. அந்த அளவுக்கு இந்த கல்லூரி காலங்கள்ல சுற்றுலா போனா எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு.
1: அதுவும் நம்ம பயணித்த பேருந்தும் அந்த ஒரு அனுபவத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கு.
0: ஆமா, அது ஒரு பள்ளி பேருந்துன்றதுனால நாங்க போறப்பே ஒரே பாடல், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு போனோமா, அதனால அது ஒரு மாதிரி திரும்ப வராதா
1: சொல்ல முடியல, ஒரு விதமான புரிதல் இல்லா சந்தோஷம் கொடுத்து.
0: நாங்க அங்க என்ன சொல்றேன், லேட்டா போனாலும் லேட்டஸ்டா போனோம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி போனோம். தாமதமா இருந்துச்சு, ஆனா மகிழ்ச்சி அஞ்சு. அங்க நேயர்கள் எல்லாம் பார்த்தோம்னா எங்களுக்கு முன்னாடி எல்லாருமே வந்துட்டாங்க.
1: நிறைய விஷயங்கள் நம்மளுடைய அதே மாதிரி சிந்தை விதைகளை வந்து அவங்க சிந்தையில வந்து இந்த ஒரு மணி நேரத்துல நம்மளால எவ்வளவு முடியுமோ அதை தூவ போறோம், விதைக்க போறோம், அவங்க அறுவடை செய்வாங்க நமக்கு.
0: அவங்களும் இப்ப யோசிச்சிருப்பாங்க,
1: நிறைய உதய விழால வாங்கியிருக்காங்க,
0: எவ்வளவு பரிசு வாங்கணும், என்னென்ன வாங்கணும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க.
1: விஷயங்கள் வந்து அவங்க மெமரியிலயும் போயிட்டே இருக்கும்.
0: அடுத்த வருஷம் எப்ப வரும்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க.
1: நானும் காத்துக்கிட்டு, எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம்.
0: இந்த சொல்லுவாங்கல்ல, நமக்கு பிறந்த நாள் வந்தா இன்னைக்கு எவ்வளவு ஜாலியா இருந்தா அடுத்த பிறந்த நாள் எப்ப வரும் அப்படின்னு,
1: அந்த பிறந்த நாளைக்கு மட்டும் சந்தோஷமா இருந்துடாம நம்ம ஒவ்வொரு நாளும் உதய விழாவை வந்து கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கும்.
0: அது
2: உயிரெழுத்து
0: நிகழ்ச்சி கேட்டோன்னு
1: குதிச்சு
0: உங்க பாடல கேட்க ஓட ஓடி வந்தேன். அந்த மாதிரி உங்க நிகழ்ச்சியை கேட்டு நான் ஓட ஓடி வந்துட்டேன், ஓட ஓடி வந்துட்டேன். அதே தானே,
2: இல்ல நன்றி சொன்ன மாதிரி ஆயிடுச்சு இல்லப்ப.
1: அருமையான பாடல்களை தொகுத்து தந்திருந்தீங்க.
0: இவர் வந்திருந்தார் உதய விழாக்கு.
1: வராம எப்படி இளங்கோ வராத இடமா அப்படிதானே?
2: ஆமாங்க, கண்டிப்பா
1: கேள்வி கேட்டுலாங்களா?
2: கேளுங்கம்மா,
1: பதில் வந்துடும், இருந்தாலும் நம்ம கேட்போம். 60வது ஞானப்பீட 2025க்கு, சரிங்களா? 60வது ஞானப்பீட விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஞானப்பீட விருது அப்படின்னா தெரியுங்களா, இலக்கியத்துறைக்கு வழங்கக்கூடிய மிக உயரிய விருதுகள்ல ஒன்றுதான் ஞானப்பீட.
0: இந்த 2025ல கொடுத்துருக்கோம்.
1: 25க்கானது 2025க்கு இப்ப கொடுத்தாங்க, சமீபம்
2: கொடுத்தாங்கம்மா.
1: யாருக்குங்க? அதே மாதிரி இலக்கியத்துறை சார்ந்ததான் அஞ்ஞாடி நாவலை எழுதியவர் யார்? ஏன்னா இது தனித்தனியா கேட்டுக்கிட்டு இருக்க முடியாதுல்ல.
2: அஞ்ஞாடி ஒரு குழு கொடுங்களா.
1: அவர் வந்து சொல்லணும், குழு கொடுக்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா, தற்சமயம் நம்மை விட்டு பிரிந்த ஒரு
2: அருமையான
1: எழுத்தாளர்.
2: ஆமா, இப்பதான்
1: இந்த வாரம் வந்து
2: கூட கொடுத்தாங்கம்மா.
1: சரி, நீங்க அஞ்ஞாடி ஞாவலுக்கு வந்து அவர் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. அது எந்த வருஷம்
2: அவரு பூமணி வந்து பரிசு வாங்கினதாமா?
1: சாகித்ய அகாடமி விருது வாங்கினாரு.
2: சாகித்ய அகாடமி இது 2 வருடத்துக்கு
1: முன்னாடி
0: வாங்கினாருக்கு
1: பதில் வந்துருச்சு. இரண்டு கேள்விக்கும் இல்லைங்களா, என்ன பாடல் கேட்கலாம்?
2: குடையில கருவாடு. ஏன்னா கொஞ்சம் இது வரைக்கும் நம்ம சொந்தத்தை கட்டமில்ல, அந்த சொந்தத்துக்கு விருந்து கொடுத்தலாம்மா.
1: நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த விஷயத்தை நம்ம சொல்லும் போது கூட தீபா, 2014 தான் சாகித்ய அகாடமி வந்து பூமணி எழுத்தாளர் வந்து இங்கே அஞ்ஞாடி அப்படின்ற நாவலுக்கு வாங்கினாரு. அவர் எழுதிய வெக்கை நம்மளுக்கு ஒரு படமா வந்தது. அது என்ன திரைப்படம்? தனுஷ் நடிச்சது
0: அசுரனா.
1: திரைப்படமா வந்து வந்துச்சு. இது வந்து ஒரு இலக்கியத்துறைக்கு தரக்கூடிய ஒரு உயரிய விருது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா. 22 மொழிகள் பிளஸ் ஆங்கிலம், அதில் எழுதக்கூடிய அந்த எழுதுகள் அது நூல்கள் வந்து அதை யார் எழுதியிருக்காங்க அவங்களுக்கு விருதுகளை நம்ம இந்த இது வழங்கிட்டு இருக்கோம். ஞானப்பீட விருது தமிழ் எழுத்தாளர்களில் இந்த விருதை பெறக்கூடிய 3வது நபர் தான் நம்ம கவிஞர் வைரமுத்து. அப்போ இதுக்கு முன்னாடி 2 பேர்

0: பாருங்க அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா. அது வந்து 2002 வந்து ஜெயகாந்தன். இந்த விருது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதே மாதிரி 1975 வந்து அகிலன் சித்திரப்பாவை அப்படின்ற நாவலுக்கு முதல் முறையாக வாங்கக்கூடிய ஒரு தமிழர்
1: வந்து ஜெயகாந்தன். ஜெயகாந்தனை தான் எல்லாருக்கும் பிடிக்கும்,
0: தெரியும். 2002 வந்து ஜெயகாந்தன் வாங்கினார். இப்போ மூன்றாவதாக கவிஞர் வைரமுத்து வாங்கியிருக்காங்க. இந்த ஞானப்பீட விருது வந்து 1961 பாரதிய ஞானப்பீடம் அப்படின்ற பண்பாட்டு இலக்கிய கழகம் சார்பாக வந்து ஆரம்பிச்சு 1965 தான் ஃபஸ்ட் டைம் வந்து வாங்கின வழங்க ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி 1975 அகிலன் சித்திரப்பாவைக்காக தமிழரா வாங்கிட்டார்.
1: இப்போ தமிழரா வைரமுத்து அவர்கள் வாங்கியிருக்காங்க. இதுக்கு இடையில வந்து வேற மொழி எழுதுறவங்க வந்து வாங்கியிருப்பாங்க.
0: தமிழரை பார்க்கணும் இல்லையா?
1: இப்போ அவருக்கான பரிசு பாடல் கொடுத்துடலாமா?
0: கேட்கலாம்ல.
2: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா, அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி, அனில் சோயா சங்க்ஸ்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
6: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
5: எப்படிமா?
6: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி இல்ல, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
5: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
7: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
8: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
7: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
8: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
7: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
9: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
10: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.
11: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
12: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
11: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
13: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
14: கலெக்டர் பார்த்தா படிப்பு கிடைக்கும் பக்கத்து ஒரு வார்த்தை சொன்னதை கேட்டு ஒரு விட்டு தெரிய ஓடி வந்திருக்காரு சார்.
15: 90 Pictures SD சரவணன் தயாரிப்பில் அருள்நிதி நடிக்கும் கணேஷ் விநாயகன் இயக்கத்தில் அருள்வான் நாளை முதல்.
16: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
17: புதுசுதான்.
16: எப்படி வாங்கின?
17: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
16: அது எப்படி?
17: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
16: தங்க விலை ஏறலாம்,
17: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
16: அப்ப விலை குறைஞ்சா?
17: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
16: ஹே சூப்பர்.
17: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
16: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
18: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
19: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: கோடை பன்மலை 100.5 அனில் பாஸ்தா
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
5: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை
3: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
6: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
7: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.

0: 4:17 நாம் இணைந்திருக்கிறோம். இது கொடை பண்பலை 100.5 வண்ணத்தொரிகையில் பண்பலைக்கழகம். பொது அறிவு கேள்விகள் தான் கேட்டுட்டு இருக்கோம். நேரு ஒருத்தர் பதில் சொல்லிட்டாரு,
1: முதல் நேயரே அட்டகாசமா தூள் கிளப்பிட்டாங்களே, அந்த மாதிரி எல்லா கேள்விகளும் இருக்கும். ஒரு கேள்விக்கு ஒரு பதில், ஒரு பாடல் போயிட்டே இருக்கும் நிகழ்ச்சி.
0: அங்க உதயவிழால பரிசு கொடுத்த மாதிரி இங்கே நாங்க அள்ளி கொடுக்க தயாரா இருக்கோம். என்ன பாடல் வேணாலும் கேளுங்க, கொடுத்துருவோம்
1: கொடுத்துருவோம் கொடுத்துருவோம்.
0: சரி, இப்ப என்ன பிரிவர் நேயர்?
2: நானே
1: வந்து உங்களை அழைச்சிட்டு வரேன், சொல்லுங்க.
2: கண்டிப்பா. அன்பு சகோதரர் லட்சுமி நாகேந்திரன் அவர்களுக்கும் தீபா நடராஜன் அவர்களுக்கும் இனிய மகிழ்ச்சியான மாலை வணக்கம். தஞ்சாவூர் ஆபிரகாம் படுகர் நகர்ல இருந்து பத்மாவதி.
0: பத்மாவதி ஏன் 27வது உதய விழாக்கு வரல?
1: அதட்டி கேப்போம் நாங்க.
0: இருந்திருக்கும்
1: வேலை நிமித்தங்கள் இருக்கும். ஆனா தீபா எவ்வளவு இருந்தாலும் அதை தள்ளி வச்சுட்டு அதை போய் வந்து அனுபவிச்சு அவங்களுடைய சந்தோஷத்தை என்னால அவங்கள இந்த உதவி

0: அப்புறம் இன்றைக்கி தான் தீபாவை நேரில் பார்க்குறேன். அந்த சந்தோஷம் வந்து அவங்க உடம்புலையும் சரி முகத்துலையும் அள்ளி வீசிட்டு வந்திருக்காங்க. அதை பேசி பார்க்கும்போது பாருங்க, எனக்கே வார்த்தை தடுமாறுது.
1: சொல்லுவாங்கல்ல திருமணம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த முகத்தில் ஒரு பூரிப்பு வரும். உதய விழாக்கு போகிறப்ப கூட இல்லை, அப்படியே
0: போயிட்டு வந்தோன்னு
1: அந்த பயணம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் ஐயோ முடியுது, அதுக்குள்ளே முடியுது அப்படின்னு தோணுச்சு.
0: இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான
1: புலிச்சர் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது?
2: ரெண்டு பேருமே
1: இந்தியாவை சேர்ந்தவங்க
2: தான்.
1: படிச்சீங்களா? ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி தான் அறிவிச்சிருக்காங்க.
2: நன்றிங்க.
0: வணக்கம்
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: சகோதரிகள் இருவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இருவரும் நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோங்க.
3: நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சிவாங்க மேடம்.
0: சிவா சொல்லிடுவார தானே.
3: கேள்வி கேளுங்க மேடம்.
1: புலிச்சர் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது 2025ஆம் ஆண்டிற்கான?
3: புலிச்சர் பரிசுங்களா?
0: அப்படி ஒரு விருது இருக்குங்க.
3: இப்பதான் கேள்விப்படுறேன். படிச்சது ஞாபகம்
1: இப்படிங்க அப்படி கேளுங்க.
3: 2 மாசம் முன்னாடி
0: கேள்வி கண்டுபிடிக்கிற
1: உங்களுக்கு தெரிஞ்சும் ஆனா தெரியாத மாதிரி எங்ககிட்ட ஏதாவது கேக்குறது அப்படியா?
3: அவங்க
1: இந்தியாவை சேர்ந்தவங்க தான். ரெண்டு பேரும் வந்து பத்திரிகையாளர்கள்.
0: பேருக்கு வேணா நம்ம வந்து குழு தரலாமா? தீபா, லக்ஷ்மி நாயந்திரன், கலைவாணி.
1: அதையும்
0: அவர்கிட்ட கேள்வி கேக்குறீங்க பாரு.
1: இல்ல உங்களை அடிச்சுக்கோங்கனூர்ல இருந்து அப்படி கால எடுத்து வச்சா இங்க வந்துடலாமே, அதனால கேட்டேன்.
0: பதில் தெரியுங்களா சிவா?
3: 45 கிலோமீட்டர்
0: தெரியுங்களா?
1: நன்றிங்க.
0: வணக்கம்.
1: நேரம் மாலை 4:22.
0: வணக்கங்க.
4: காற்றில் பறப்பது பஞ்சு, நம்மளது செடிகள் உழைப்பது கோடை பண்பலை 100.5.
1: இவரை நான் பார்த்தேன்.
0: சொல்லுங்க உங்க பேர்.
4: நான் பார்த்த மேடம் கூட பேசல நினைச்சா அதுக்குள்ள நீங்க வெளிய போயிட்டீங்க மேடம்.
0: உங்க பேரை சொல்லுங்க, பேரை சொல்லுங்க.
4: ஈரோடு மாவட்டம் பெருந்தனை திருவாஜி சினியம்பாளையம் சோமசுந்தரம்.
0: இந்த ராகம் வேணும்ல உங்களுக்கு, பதில் தெரியுங்களா
4: மேடம்? ஒரு வாழ்த்து
1: சொல்லுங்க.
4: திருப்பூர் மாவட்டம் வெள்ள கோயில் ராதா சுகுமரன் அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அவர்கள் வாழ்த்து சொல்லிருங்கள் ராதாமணிக்கு அவர்களுக்காக.
0: பண்பலையின் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை எங்க இருவரும் சார்பாகவும் தெரிவிச்சுக்கிறோம்.
1: உங்களுக்கு பதில் தெரியுமா சோமசுந்தரம்?
4: கேள்வி சொல்லுங்க மேடம்.
1: 2025ஆம் ஆண்டிற்கான புலிச்சர் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? அவங்க ரெண்டு பேருமே இந்தியாவை சேர்ந்தவர்கள்.
4: இந்தியாவை சேர்ந்தவர்களா மேடம்?
1: ஒரு பத்திரிகையாளர்கள்.
4: ஒரு குழு கொடுங்களா மேடம்?
0: நிறைய குழு கொடுத்தாச்சு.
1: பத்திரிகையாளர்கள் இந்தியாவை சேர்ந்தவங்க, ஒருத்தர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இதுக்கு மேல என்ன
4: சொல்றது?
1: என்ன பேரு? டேவிட்டா?
4: எழுத்தாளர் சார்.
1: எழுத்தாளர் இல்ல, உங்க ரெண்டு பேரும் பத்திரிகையாளர்கள்.
4: பத்திரிகையாளர்கள் மேடம். என்ன மேடம்?
1: முதலாவது எழுத்தாளர் கவிஞர் கவிரமுத்து.
4: 2025ஆம் ஆண்டிற்கான
1: புலிச்சர் பரிசு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது?

0: பரிசுங்களா மேடம்?
1: இவங்க ரெண்டு பேரும் இந்தியாவை சேர்ந்த பத்திரிகையாளர்கள்.
0: புலிட்சர் பரிசு அதான் மேடம்? தெரியமாட்டேங்குது மேடம் அந்த இது சொல்றதுனால.
2: சரி அடிங்க அடிங்க, கூகுள்ல
1: கூகுள்ல வாய்ஸா போட்டிக்கிட்டா கூட வராது.
0: மேடம் ஒரு குழு குடு மேடம்.
1: குற்றம் நடக்கிறது இதெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி அதை பத்தி நமக்கு ஒரு அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்களே, இது நடந்துச்சு இங்க நடந்திருக்கு இதுக்கு என்ன பண்றது அந்த மாதிரி. மாபெரும் சாதனை படைச்சவங்களுக்கு குடுக்கற கௌரவமான விருது இதை இப்ப இந்தியாவை சேர்ந்தவங்க வாங்கியிருக்காங்க, அதுவே நமக்கு ஒரு பெருமையான விஷயம் தான். இவ்வளவுதாங்க என்னங்க, எனக்கு புரியாத பேர்லாம் சொல்றீங்க. நான் சொல்றேன்ல, அவர் ஒருத்தர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அப்ப தமிழ் பேர் எப்படி இருக்கும்? ரொம்ப எளிதா இருக்கும், வாயில நுழையாமையா இருக்கும்.
0: மேடம்
1: ஏங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பேர்லாம் சொல்லக்கூடாது, உங்களுக்கு
2: நன்றிங்க.
0: சரி மேடம், ஓகே மேடம், நன்றி மேடம்.
3: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையலை பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
5: ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
4: எப்படிமா?
5: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
4: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
6: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க, புதுசேனா?
7: புதுசுதான்.
6: எப்படி வாங்கின?
7: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
6: அது எப்படி?
7: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
6: தங்க விலை ஏறலாம்,
7: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
6: அப்ப விலை குறைஞ்சா?
7: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
6: ஹே சூப்பர்.
7: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
6: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
8: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
9: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
10: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துகள்.
11: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
12: PGP College of Engineering and Technology Autonomous Namakkal.
13: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
14: எங்க செலக்சன் சரி?
15: கவுன்சிலிங் கோட் 2612.
16: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
17: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
16: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வர தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 to August 15
15: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
9: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: இந்த புலிசர் விருதுக்கு ரெண்டு பேர், தமிழகத்தை சார்ந்த ஒருத்தர், இந்தியாவை சேர்ந்த ஒருத்தவங்க ரெண்டு பேர்.
1: அவங்க பேரை சொன்னீங்கன்னா ஒருத்தர் வந்து ஆர்கே ஆனந்த், இன்னொருத்தவங்க வந்து சுபர்ணா சர்மா.
0: ஆனந்த் சர்மா ரெண்டு பேரும், ஆனந்த் வந்து தமிழகத்தை சார்ந்தவர்,
1: அந்த சுபர்ணா சர்மா வந்து வடமண்டலத்தை சேர்ந்தவங்க. இவங்க ரெண்டு பேருக்கு தான் புலிச்சர் விருது வந்து அறிவிச்சிருக்காங்க. நமக்கு இது ஒரு மிகப்பெரிய விருது, பெருமையான விருது. அதனால தான் இந்த கேள்வி கேட்டிருந்தோம்.
2: கோடை பன்மலை 100.5 அனில் பாஸ்.

0: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இப்பொழுது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பழைய தங்கத்திற்கு 1200 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கிய வண்ணத்தூரிகை. இணைந்து வழங்கியோர் நாமக்கல் PGP College of Engineering and Technology, Autonomous.
5: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
6: எங்க செலக்சன் சரி?
7: கவுன்சிலிங் கோட் 2612.
5: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP College of Engineering and Technology, Autonomous சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்சன் சரி? சோ நோ வரி.
8: PGP College of Engineering and Technology, Autonomous, நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939 80 8574.

0: நமது கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி வழங்கும் வண்ணத்தூரிகை.
4: ஆடைகளின் புதை அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
3: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
2: இது எதுக்கு?
3: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்
6: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸ் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
8: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
7: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
8: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
7: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
9: உங்களுக்கும் எனக்கும் கிடைச்ச கல்வி இன்னும் அவங்களுக்கு கிடைக்கலன்றது என்ன உறுத்திக்கிட்டு.
10: 90 பிக்சர்ஸ் SD சரவணன் தயாரிப்பில் அருள்நிதி நடிக்கும் ஜி வி பிரகாஷ் குமார் இசையில் அருள்வான். நாளை முதல்
11: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: இனிய பண்பலை கொடை பண்பலையில் இன்பமாய் இணைந்திருக்கிறோம். இது வண்ணத்துறிகையில் பண்பலைக்கழகம். ஒரு கேள்விக்கு நேயர்கள் பதில் சொல்லிட்டாங்க, இன்னொரு கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிட்டோம், அடுத்த கேள்விக்கு ஆவலா இருப்பாங்க.
1: நேயர் வருவாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம நேயர் வந்துகிட்டு இருக்காங்க, வரவேற்போம். நம்ம அந்த காலத்துல வந்து எழுதுவோம்ல, இப்ப வந்து பேனா இருக்கு, பென்சில் இருக்குது, நோட்டு இருக்கு, புத்தகம் இருக்கணும்ல, அந்த காலத்துல எல்லாம் எழுதுவாங்களே, எதுவும் எழுதியிருப்பாங்க தீபா?
0: எதுல எழுதியிருப்பாங்கன்னா சொன்னேன்னா சிரிச்சிருவீங்க, கையில தான் எழுதியிருப்பாங்க.
1: எதிர்பார்த்தேன், அதனாலதான் கேட்டேன், அதனாலதான் சிரிப்பு வரல.
0: ஓ சரி, கையில எழுதிருப்பாங்க. அப்ப எல்லாம் இந்த திருக்குறளை ஓலைச்சுவடியில எழுதுனாங்கன்னு சொல்லுவாங்க, பண ஓலையில எழுதுவாங்க. இந்த ஓட்டுமே தேர்தல் அப்ப எல்லாம் பண ஓலையிலதான் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க.
1: அதை எழுதுறதுக்கு எழுத்து அணி வச்சு ஓலைச்சுவடிகள் அதிகமா எழுதுவாங்க இல்லையா? அது சம்பந்தமா நிறைய கேள்விகள் நம்மள்ட்ட இருக்குது. ஆரம்பிக்கலாமா?
0: ஆரம்பிச்சிருங்க.
1: வருக வணக்கம்.
2: இருவருக்கும் மாலை வணக்கம் மேடம். தேனி மாவட்டம் ஆண்டிவெட்டி வட்டம் சித்தார்பட்டியிலிருந்து பிச்சைமணி.
1: பிச்சைமணி ஐயா, கேள்வி கேட்கலாங்களா?
2: கேட்கறதுனால என் பேத்திக்கு இன்னைக்கு பிறந்த நாள் மேடம், ஒரு வாழ்த்து சொல்லுங்க.
0: உங்க பேத்தி பேரு?
2: சர்ணிகாஸ்ரீ.
0: சர்ணிகாஸ்ரீக்கு ஐந்தாவது பிறந்த நாளா?
2: ஆமாங்க.
0: சரி, சர்ணிகாஸ்ரீக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் கோடிப்பன்மலை 100.5 சார்பாக.
2: நன்றி மேடம்.
1: சரி, கேள்வி கேட்கலாங்களா?
2: கேளுங்க மேடம்.
1: உலகத்திலேயே அதிகபட்சமான ஓலைச்சுவடிகளை சேர்த்த நாடு எது?

0: தமிழ்நாடு தான் மேடம்.
1: நாடு கேட்டோம், மாநிலம் கேட்கல.
2: மாவட்டத்துக்கு வந்துருவாரு.
0: நாடுன்னா இந்தியா தான்.
2: எப்படி சொல்றீங்க?
0: ஒவ்வொரு
2: நாட்டோடைய மக்களுக்கும் அந்த நினைப்பு இருக்கதானே செய்யும். நினைப்பு வேணும்ல.
1: இருந்தாலும் இந்தியா திறமையான நாடு, அதுல திறமையான மாநிலம் தமிழ்நாடு.
2: சொல்லுங்க. சரி, சிறப்பாக சொன்னீங்க. மொழிச்சுவடிகள் அப்படின்னாலே நம்மளுக்கு வரக்கூடிய முதன்மையான ஞாபகம்னா இந்தியா தான் வரும் இல்லைங்களா. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ அகழ்வாராய்ச்சியெலாம் நிறைய நடந்துகிட்ருக்குது. ஒவ்வொரு அகழ்வாராய்ச்சி இந்த கீழடி இந்த மாதிரி நடந்து பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த எல்லா புதையல்களும், அதாவது எல்லா அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு வந்து ஆதாரமாக கிடச்சிக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி வந்து தற்சமயமாக வந்து ஒரு அகழ்வாராய்ச்சியில் 3600 ஆண்டுகளுக்கு முந்தைய மனித எலும்புக்கூடுகள் ஏதேதோ கண்டுபிடிச்சாங்க. ஆனால் முழுமையாக மனித எலும்புக்கூடு அப்படியே இருந்ததான். அந்த எலும்புக்கூடுகள், எஃகு வால், தாளிகள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எங்கே,
1: எந்த அகழ்வாராய்ச்சியில், எந்த இடத்துல கண்டுபிடிச்சாங்க? இதான் கேள்வி. ஐயா கண்டுபிடிச்சிங்களா? பிச்சைமணி, இப்போ ஒரு அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டிருக்காங்க, அதுல வந்து எலும்புக்கூடு அது மாதிரிதான் எனக்கு புரியுது.
2: வால், கத்தி, கத்தி சொல்லுவோம்ல, அது தாளிகள், பொதுமக்கள் தாளிகள் சொல்லுவோம்ல, அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க.
1: அது எங்க, எந்த இடத்துல?
2: அதுல ஒரு ஸ்பெஷல் இருக்கு, அதனால தான் இந்த கேள்வி நமக்கு.
0: நம்ம தமிழ்நாட்டுல தான் மேடம், தென் மாவட்டங்கள்ல தான் மேடம். அது தெரியல மேடம், பாத்தீங்களா? மாவட்டம் எனக்கு தெரியல.
1: சரி, உங்களுக்கு பிடிச்ச மாவட்டம் எதையா சொல்லுங்க, சரியா இருக்கனு பாப்போம்.
0: பிடிச்ச மாவட்டம்
1: தேனியை தவிர
0: நினைக்கிறேன்.
2: அது இல்லைங்க. அடுத்த நீங்க சொல்றாங்களான்னு பாப்போமா? நன்றிங்க. வருக வணக்கம்.
1: வணக்கம்,
3: சொல்லுங்க மேம்.
1: நீங்க சொல்லணும்.
3: பேர் பாக்கியலட்சுமி மேம்.
1: அது யாருங்க பின்னாடி இருந்து பேர் பாக்கியலட்சுமின்னு சொல்றாங்களே?
3: வாங்கல் ராஜேஸ்வரி.
1: வாங்கல் ராஜேஸ்வரி வந்து பாக்கியலட்சுமி பேரை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க.
3: என்ன
1: இல்ல, உங்க பேரை உங்களுக்கே சொல்லி கொடுக்குறாங்களே. சரி, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க.
2: கேள்வி கேட்டீங்களா பாக்யா?
3: 3600 ஆண்டுகளுக்கு
2: முந்தைய மனித எலும்புக்கூடுகள், எஃகு வால், தாளிகள் கண்டெடுத்திருக்காங்க ஒரு அகழ்வாராய்ச்சியில. அது எங்க? தற்சமயம் 3600 ஆண்டுகளுக்கு முந்தைய மனித எலும்பு கூடுகள், எஃகு, வாலு, தாளி அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அகழ்வாராய்ச்சி. அது எங்க?
1: இங்க தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டம் தான்.
3: தென்
1: மாவட்டத்துக்கு போகாம கொஞ்சம் நடுவுல இருக்க மாவட்டங்கள்லாம் சொல்லுங்க. நீங்க எந்த ஊர்
3: சொன்னீங்க?
1: நீங்களும் தேனியா? தேனியெல்லாம் இல்ல, இந்த அதுக்கெல்லாம் மேல மேல
2: கவனிக்கலையா?
1: சிதறாம இருக்கணும். சரி, பாக்கியத்தோட ராமேஸ்வரமா? இங்க இருங்க, தென் மாவட்டமே இல்லன்ட்டு நீங்க என்ன ராமேஸ்வரத்துக்கு போய் விட்டா கன்னியாகுமரின்றீங்க.
2: முதல்
1: கன்னியாகுமரி வரை
2: அதுல ஒரு மாவட்டம்.
1: தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க.
2: வருக வணக்கம்.
1: நேரம் 4:43. வணக்கம்.
4: வணக்கம்
1: மேடம். உங்க பேரு?
4: புதுக்கோட்டை மாவட்டம் கனமோடி தாலுகா பெரிய
1: துரைசாமியே. ஒரு அமைதி காத்துட்டே இருக்கீங்களே, புதுசா வந்திருக்கீங்களா?
2: முந்தைய மனித எலும்புக்கூடுகள், எஃகு, வால், தாளிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு அகழ் ஆராய்ச்சியில.
1: அது எந்த இடத்துல, எந்த மாவட்டத்துல?

0: இதான் கேள்வி.
1: எந்த நாட்டில் மேடம்?
0: நம்ம நாடு தாங்க. நம்ம நாட்டில் தமிழ்நாட்டு மாநிலத்தில் ஒரு மாவட்டம்.
1: சிவகங்கையா மேடம்?
0: இல்லையே, தமிழகத்திலையும் ஆனால் அகழ்வாராய்ச்சி நிலையம் இருக்கு, ஆனால் அங்க இல்ல. குழு கொடுத்தா கண்டுபிடிச்சிருவீங்க. புரியல. அது மாதிரி இதுவும் ஒரு மாவட்டம் தான் சிவகங்கை. இல்ல, இந்த மதுரை சிவகங்கை திருநெல்வேலிலாம் விட்டுட்டு கொஞ்சம் நடுவில் இருக்க மாவட்டங்களுக்கு வாங்க. நம்ம இப்ப உதயவிழாக்கு போனோம்ல, கேட்டிருப்பீங்க நிகழ்ச்சி, அதுக்கு கொஞ்சம் பக்கத்துலன்னு வச்சுக்கோங்களே. பழைய உதயவிழா நடந்தது கூட சொல்லுங்க, அந்த மாவட்டம் வந்துட்டே.
1: சரி, ஆமா இல்லை மேடம்.

0: கொஞ்சம் பக்கத்துலன்னு வச்சுக்கோங்களே.
1: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
2: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
4: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
6: பண்பலை கழகத்துல வந்து அகழ்வாராய்ச்சி ஒண்ணு நடந்திருக்குது. அது எந்த மாவட்டத்துல அந்த இடத்த சொன்னாலும் பரவாயில்ல, மாவட்டத்தை சொன்னாலும் இடத்த நம்ம சொல்லி புள்ளல சொல்றாங்களான்னு கேட்போம். வருக வணக்கம்.
0: வணக்கம்
7: சகோதரிகள் இருவருக்கும் மாலை வணக்கம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தண்ணீர் பந்தல் காட்டிலிருந்து கே கே என்கிற கருப்பண்ணன்.
0: கருப்பண்ணன் பதில் தெரியுமா?
7: தெரியும் மேடம். சேலம் மாவட்டம்
0: மேடம்.
6: சேலம் மாவட்டத்துல எங்க?
7: தெலுங்கானூர்.
6: சிறப்புங்க.
7: மாங்காடு பகுதியில் எடுத்திருக்கேன்.
6: சேலம் மாவட்டம்
0: போயிருக்கீங்களா? நாமக்கல் தானே நீங்க? பக்கத்து ஊரு சேலம்.
6: காவேரி கரையில இருக்கக்கூடிய அந்த
7: ரவுண்டிங்ல அடிச்சிருக்கோம் மேடம்.
6: தெலுங்கு
0: அகல் வராய்ச்சிக்கு போயிருக்கீங்க?
6: ஆண்டுகளுக்கு முந்தைய அந்த எலும்பு கூட எஃகு வாள் எல்லாம் செஞ்சிருக்காங்கல்ல, இந்த எஃகு வாளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது கிடைச்சிருக்கு நமக்கு. அந்த எஃகு வாள் வளையவே இல்லையா, இத்தனை வருடங்களாயும் கொஞ்சமும் துரு இல்லாம வளையவே இல்லையா. அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு புதிய தொழில்நுட்ப பாரம்பரியத்துல ஒரு சிறப்பு நம்மளுக்கு. அப்பயே அந்த தமிழ் மக்களுக்கு நம்மளுடைய இதுக்கு வந்து அந்த ஒரு சக்தியும் அந்த ஒரு வலிமையும் அப்பயே இருக்கு. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே வந்து தமிழர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இது என்னன்னா, இப்ப புதிய தொழில்நுட்பத்துல அப்படி செய்யணும் அப்படின்னா அல்ட்ரா ஹைட்ரோ கார்பன் அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் உருவாக்கப்பட்டிருக்காங்க இப்ப. ஆனா இதை வந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் கையாண்டிருக்காங்க அப்படின்றதா ஒரு புதிய ஆச்சரியம். அந்த ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது அது வந்து ஸ்டன்டோ பல்கலைக்கழகம் தான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த வால் வந்து இதனால செஞ்சாதான் இவ்வளோ இதாக இருக்கும்.
0: ஆனால் இது
6: பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் வந்து அவங்களுடைய திறமையில அதை செஞ்சிருக்காங்க.
0: தமிழர்களுக்கு அறிவு அப்படி.
6: அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து புதிய தொழில்நுட்பம்னு சொல்ல முடியல பாருங்க. அவங்களாலவே இதை வந்து அப்பயே அவங்க பயன்படுத்திருக்காங்க. ஆனால் பேர் தெரியாது, அது எதுக்கு செய்யப்படுறோம் என்னன்னு தெரியல. ஆனால் அதை அப்பயே அவங்க பயன்படுத்திருக்காங்க அப்படின்றது இந்த பல்கலைக்கழகம் பிரமிச்சு சொல்றாங்க.
0: தஞ்சாவூர் பெரிய கோயில்
6: நடந்த அகழ்வாராய்ச்சியில வந்து தங்க மோதிரங்கள், தங்க மோதிரம் இருக்குல்ல, அதுல வந்து இந்தியாவின் அந்த பிரமி எழுத்துக்கள் இருக்குல்ல, அது வந்து பதிஞ்சிருந்ததுதான். அப்ப அங்க அதிகமானது தமிழர்களுடைய அதிகமா இருந்ததுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி எகிப்து மன்னர்களுடைய அந்த பள்ளத்தாக்கு, எகிப்து மன்னர்களுக்குன்னு ஒரு பள்ளத்தாக்கு இருக்குமா, அதுலயும் வந்து இந்த தமிழ் பிரமி எழுத்துக்கள் அதிகமா இருந்ததா சொல்றாங்க. எப்பனா கிபி 1
0: எதிலும் தமிழ், எந்நாட்டிலும் தமிழ், அதுதான்.
6: அதே மாதிரி அந்த கிபி 1 மற்றும் 3 நூற்றாண்டுகள்ல இருக்கும் இல்லைங்களா, கோபன் சாத்தன் கிரண் அந்த மாதிரி எழுத்துக்கள் தான் அதுல வந்து அதிகமா வந்து பொறிக்கப்பட்டிருந்ததா சொல்றாங்க.
0: இதான் சொல்லுவாங்க, தமிழர் பெருமை எந்நாட்டிலும் பரவட்டும் அப்படின்றது இதான் உண்மை. நம்ம பரப்பணும்னு அவசியம் இல்லை. அந்த காலத்துலேயே தமிழர்கள் வந்து எல்லா இடத்துலையும் அந்த கொடி நாட்டியிருக்காங்கன்னு சொல்லுவாங்களே, அதை செஞ்சுருக்காங்க. சரி, இப்போ அவரோட பாடலை கேட்கலாமா?
6: கேட்கலாம் கேட்கலாம்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
4: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
5: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
6: புதுசுதான்.
5: எப்படி வாங்கின?
6: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
5: அது எப்படி?
6: ரொம்ப ஈஸி. மாச மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
5: தங்க விலை ஏறலாம்.
6: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
5: அப்ப விலை குறைஞ்சா?
6: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
5: ஹே சூப்பர்.
6: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
5: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
7: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
8: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: தெரிஞ்ச சில கேள்வி பதில்களை நேயர்கள்கிட்ட நம்ம விதைச்சிருக்கோம் இல்லைங்களா, தற்சமயம் நடந்த நிகழ்வுகள் குறித்து தான்.
1: அந்த தற்சமய நிகழ்வுகளில் வந்து நீங்கள் கோடை பண்பலை நிகழ்வுகளும் சொல்லி அதையும் விதைச்சிட்டீங்க. நிறைய பேர் வந்து நினைச்சிட்டு
0: ஒரு ஆசை தான்,
1: ஐயோ வராமல் போயிட்டோமேன்னு. பரவாயில்ல, அடுத்த வருஷம் வந்து எல்லாரும் கண்டிப்பாக வந்துருக்கோம்.
0: கண்டிப்பாக. சரி, இதே சந்தோஷத்தோட மகிழ்வோடு நிகழ்ச்சி வந்து விடைபெறுகிறோம்.
1: தீபா நடராஜன்,
0: லக்ஷ்மி நாகேந்திரன், நன்றி, வணக்கம் நேயர்களே.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி வழங்கிய வண்ணத்தூரிகை.
4: ஆடைகளின் புதை அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி.

0: சரி, நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நம்மளுக்கு பொறியியல உதவி பண்ணியிருப்பாங்க
1: ஆர் கே ராஜேஷ், கே விக்ரமன் நாயர்,
0: அழகான ஒலிக்கீற்றோட பாடல்களையும் தந்தார் இல்லையா
1: சுரேந்தர் வேல்முருகன்.
0: அதே மாதிரி நேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வந்தாங்க. அவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க.
1: எஸ் கலைவாணி,
0: இவங்க எல்லாத்துக்கும் ஒரு நன்றியை சொல்லிட்டு கோடை பண்பலி 100.5 இப்ப நம்ம கேட்கலாம்
1: இடைக்கால இசைமெட்டுகளோட சித்திரச்செவ்வானம்.
0: அது வரதுக்கு முன்னாடி
1: செய்தி சுருக்கம்.

வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் குழுமம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்டம் நாட்டில் உள்ள 120 புதிய நகரங்களை இணைப்பதாக இருக்கும் என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் பீம்ஸ்டெக் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஆற்றல் மிக்க தலைமையின் கீழ் மக்கள் நலத்திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் வேளாண் துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. கடந்த அஇஅதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுமாறு தாவேக அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தாவேக அரசின் நிர்வாகத்திறன் குறித்து திமுக தொடர்ந்து கேள்வி எழுப்பும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. காவலர் நியமனங்களுக்கான அறிவிக்கையை உடனடியாக தாவேக அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. உலக புகழ்பெற்ற பூரி ஜெகந்நாதர் ரத யாத்திரை இன்று தொடங்கியது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நான்காவது மற்றும் இறுதி நாளான இன்று இலங்கை இரண்டாவது இன்னிங்ஸில் சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 124 ரன் எடுத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று கார்டிஃபில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய மாலை வணக்கம் நேர்களே. மாலை நேர கதிரவன் செங்கதிர்களை தூவ, வெண்மேகங்கள் ஆங்காங்கே செல்ல, பறவைகள் கூடு திரும்ப, செவ்வானத்தில் சிவக்கிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். நிகழ்ச்சியில் உங்களோடு இணை காத்திருக்கிறேன். என்று உங்கள் நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி.

0: நேரம் மாலை 5:08. இணைந்திருக்கின்றோம் கோடை பன்மலை 100.5 சித்திர செவ்வானம் நேர்களை. இன்று இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் என்று மதுரை மாவட்ட நேர்களின் பங்களிப்பில்.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ்,
1: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ

0: ஹார்ட் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
4: மிஸ்டர் கோல்டு 100% கடலெண்ணெய்.
5: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
6: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
5: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
6: பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
7: கவுன்சிலிங் கோட் 4959.
5: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
8: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
9: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
8: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1-August 15 வரை.
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
10: நேரம் மாலை 5:10. காற்றோடு கவி பாடிக்கொண்டிருக்கிறது 100.5 சித்திர செவ்வானம். பேச வந்த வார்த்தையெல்லாம் ஓசையின்றி போனது உன் இருவிழி பார்வையாலே.

0: பந்தாட்டம், இது உலக கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம்.
1: We are ready.
2: We are ready.
3: We are ready.
4: We are ready.
5: We are ready.
6: We are ready.
7: We

0: அண்ணே
1: வந்துட்டாப்ல, அதான் அண்ணே அப்படின்னு ஒரு சவுண்ட் வேற
2: சிக்னேச்சர் டியூன்.
0: அதேதான் அதேதான்.
1: என்ன ரெண்டு நாள் ஆளை காணோம்?
0: அது வேற ஒன்றும் இல்லைண்ணே, ஒரு பஸ் ஏறினேன் கொடைக்கானல் வரலான்ட்டு. அது கொடையில் ஒன்று மாதிரி வேற பஸ்ல ஏறிட்டேன்.
2: யாரை தேடி அந்த பஸ்ல ஏறின?
0: ராசாதி
1: ராசாதி இனிமையா இருக்க ராசாதி. சரி, எப்படி பந்தாட்ட போட்டிகள்லாம் ரெண்டு நாள் பார்க்க முடிஞ்சுதா? பார்த்து ரசிச்சீங்க?
0: பார்த்துக்கிட்டே இருந்தேன், நீங்க சொல்றத வேற கேட்டுட்டே இருந்தேன். சரி, என்னதான் சொல்லுவீங்கன்னு எப்படிதான் கண்டுபிடிச்சிங்கன்னு தெரியல. அந்த ராசாத்தியை நீங்க கண்டுபிடிச்சிங்கிட்டு.
1: ஆமா, நான் தான் சொல்றேன்னா எல்லா பக்கமும் காது இருக்கும் கண்ணு இருக்கும்னு. அதனால ராசாத்தி உன்னை காணாத நெஞ்ச கண்டுபிடிக்கிறது ரொம்ப எளிமை. சரி, நேத்து நடந்த போட்டி, நேத்து முடிக்கும் போது இவர் சொன்னாப்ல, இந்த மாதிரி அர்ஜென்டினாவுக்கும் இங்கிலாந்துக்கும் போட்டி நடக்குது, நீங்க வாட்டுக்கு போற போக்கில் அர்ஜென்டினா ஜெயிச்சிரும் சொல்றீங்க, நாளைக்கு தோத்தாலும் தோத்தா என்ன பண்றதுன்னு. ஆனா நம்ம மானத்தை நேத்து இப்படியே போராடி காப்பாத்திட்டாங்க.
2: 75வது நிமிஷம் வரைக்கும் நான் உங்களை திட்டாத நேரம் கிடையாது. அண்ணே வாய வச்ச நேரம் அர்ஜென்டினா இப்படி ஆகுமான்னு 75வது நிமிஷம் வரைக்கும், அந்த 80வது நிமிஷம் வரைக்கும் ஹார்ட்பீட் டபு டப்பு டபு டப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நடக்குமா நடக்காதா, அண்ணே சொன்னது நடக்குமா இல்லை வழக்கம் போல சொன்னது மாற்றி நடந்துருமா, ஒரே ஹார்ட்பீட் ஹைப்லேயே வச்சுருந்த மேட்ச் நேத்து. செம மேட்ச்னு.
1: அதாவது ஒரு போட்டினா இப்படிதான் இருக்கணும். பதட்டப்படாத அணி அர்ஜென்டினாவும் கோல் போட்ட பிறகு இனி முடிஞ்சா எங்களை தாண்டி கோலை போடுங்கன்னு மெத்தனமாக விளையாண்ட இங்கிலாந்து அணியையும் பார்க்க முடிந்தது. சொல்ல போனோன்னா 55வது நிமிஷம் வரை இங்கிலாண்டோட ஆட்டம் வெறித்தனமாக இருந்தது. முத கோல் அடிக்கிற வர முத கோல் அடித்த பிறகு அவங்க ஏன் டிஃபென்ஸில் தடுப்பாட்டத்துக்கு போனாங்கன்னே தெரியல. பாக்ஸை விட்டு அவங்க பாதியை விட்டு, நான் யாரும் அர்ஜென்டினா கோல் போஸ்ட் பக்கம் வரமாட்டேன், நீ என் பக்கம் வா, பந்தை வாங்கி அங்கிட்ட அடிச்சு விட்றதான் என் வேலைன்னு விளையாண்ட மாதிரி இருந்தது இங்கிலாந்து. அதுக்கு அப்படியே எதிர்த்து அர்ஜென்டினா விளையாண்டதை பார்க்க முடிஞ்சது. கண்டினியூஸாக அடி மேலே அடி, முயற்சி முயற்சி முயற்சி, அடிக்கிற கோல் என்னன்னா கோல் போஸ்டெல்லாம் பட்டு பந்து திரும்புது, உள்ளே போகக்கூடாதா அப்படின்னு பார்த்து கதறாத தருணங்கள் இருந்தது. ஆனால் கனக்கச்சிதமாக ரெண்டு கோல், 85வது நிமிஷத்தில் ஒன்று, 90வது அதாவது 92வது நிமிஷத்தில் ஒரு கோலும் போட்டு எப்படியோ அர்ஜென்டினா போட்டியில் ஜெயிச்சிட்டாங்க. வழக்கம் போல் கோல் கணக்கு யார் போட்டாங்கன்னு சொல்லிடலாமா?
0: சொல்லிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு கோல் பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா அணியோட முதல் கோல் ஃபெர்னாண்டஸ் வந்து போட்டியோட 85வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடிச்சிருந்தார். மார்டினஸ் போட்டியோட 90வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடிச்சிருந்தார். மொத்தம் ரெண்டு கோல் அப்படின்றது அடிச்சிருந்தார். இங்கிலாந்து அணியோட முதல் கோல் பார்த்தீங்கன்னா கார்டன் அப்படின்றவர் போட்டியோட 55வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடிச்சிருந்தார். என்னதான் அதிக வாய்ப்பு கிடைச்சாலும் கடைசி நிமிஷத்தில் நான் கோல் அடிப்பேன்ட்டு அர்ஜென்டினா அணி ரெண்டு கோல் அடித்தாங்க.
2: அதே தான், அந்த 55வது நிமிஷத்தில் இங்கிலாந்தோட மோர்கன் ரோஜர்ஸ் கொடுத்த அந்த ஒரு அருமையான கிராஸ் பாஸை வாங்கி கோல் போஸ்ட்டில் சொருகிட்டு அப்பயே டான்ஸ் ஆட ஆரம்பித்தாங்க. என்னமோ போட்டி முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டாங்க போல. அதுக்கப்புறம் ஃபுல் கொண்டாட்ட முறையில் தான் இருந்தாங்க, அந்த வைப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இங்கிட்ட ஆடியன்ஸ்லாம் ஃபுட்பால் இஸ் கம்மிங் ஹோம் அப்படின்னு ஒரு பாட்டை வேற பாடிக்கிட்டு, இங்கிட்ட இவங்க டான்ஸ் ஆட, உள்ளுக்குள்ளே இவங்க டான்ஸ் ஆடன்னு அப்படியே கொண்டாட்டத்தில் போயிட்டாங்க. தம்பி இன்னும் மேட்ச் முடியலப்பா, இன்னும் 45 நிமிஷம் இருக்குது, அர்ஜென்டினாவை பற்றி தெரியாமல் இருக்கீங்க. இப்படிலாம் கடைசி 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் ஜெயிக்கிறதுல அர்ஜென்டினாவை அடிச்சுக்க முடியாது. ஏன்னா எகிப்துக்கு முன்னாடி இப்படி தான், கடைசி 10 நிமிஷத்தில் மூணு கோலை போட்டு ஜெயிச்சு விட்டாங்க. சுவிட்சர்லாந்துக்கு ஆப்போசிட்டாக இப்படி தான், கடைசியாக ஒரு 7 நிமிஷத்தில் ரெண்டு கோலை போட்டு மேட்சை மாற்றினாங்க. அதனால் அவங்க இருக்கும்போது இதெல்லாம் தேவையாப்பா, கொஞ்சம் யோசி

0: விளாண்டுருக்கலாம்.
1: ஆடலும் பாடலும் அவசியமான இருந்தது, கடைசி அவசியம் இல்லைன்னு ஆயிடுச்சு. அர்ஜென்டினாவோட கோலுமே, ரெண்டு கோல் ஃபெர்னாண்டஸ் அடித்த கோலாக இருக்கட்டும், மார்டினஸ் போட்ட கோலாக இருக்கட்டும், ரெண்டுக்குமே யார் அசிஸ்ட் பண்ணா, அதாவது பாஸ் கிராஸ் தூக்கி யார் கொடுத்தானா, லியோனல் மெஸ்ஸி தான். இதில் ஒரு பேச்சு எப்படி சலசலப்பு வருதுன்னா, இங்கிலாந்து வீரர் ஜூட் பெல்லிங்கம் வந்து மெஸ்ஸியோட ஒரு டேக்கிள் ரஃபாக நடக்கும், இங்கிலாந்து கோல் போஸ்ட்டை நோக்கி போகிறப்ப ஜூட் பெல்லிங்கம் அடித்து மெஸ்ஸியை தள்ளி வெளியே தள்ளுவார். மெஸ்ஸியும் ஜூட் பெல்லிங்கம் இழுத்துட்டு போய் தான் கீழே விழுவார். இதுக்கடுத்து தான் போட்டியே சூடான மாதிரியான பரபரப்பு பேச்சுகளும் நிலவுது. மெஸ்ஸியை சும்மா இல்லாமல் ஜூட் பெல்லிங்கம் பம்பு பண்ணிட்டாரு, மெஸ்ஸி சுவிட்சான் ஆகி அடிச்சு அடி, என்ன பாசு, என்ன மாதிரியான ஒரு வெளித்தனமான கேமு, சும்மா இருந்த மனுஷனை போட்டுட்டீங்களையா அப்படின்ற மாதிரி.
0: சுடுதண்ணிலேயே கையை விடுவான், அவங்கள சும்மாவா விடுவான் அப்படின்ட்டு,
1: சுடுதண்ணில கையை விடுவான் சும்மாவா விடுவான்ற கதை தான் நேற்று நிஜமா அப்படிதான் போட்டியும் இருந்தது.
2: அப்புறம் நேற்று இங்கிலாந்து அணியோட கீப்பர் பாத்தீங்களா, பிக்ஃபோர்ட் அப்படின்ற ஒரு ரொம்ப நீ என்னதான் அடி, நான் எடுத்துட்டே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அடிச்சார் பாத்தீங்களா.
1: நல்ல நல்ல தடுத்து நல்ல தடுப்பாட்டானாரு. ரெண்டு மூணு அற்புதமான முயற்சிகளை பிக்ஃபோர்ட் தடுத்ததுனால தான் கோல் கணக்கு அந்த ரெண்டோட நின்றுச்சு.
2: இல்லைன்னா அப்பயே அடிச்சு முடிச்சிருப்பாங்க நேரம்.
1: நான்கு கோல் கணக்குகள், ஐந்து கோல் கணக்குகள் அர்ஜென்டினா கிடைச்சிருக்கும், அவர் நல்லா தடுத்தார். அதே மாதிரி அர்ஜென்டினா நல்லா ப்ரெஸ் ஃபார்வர்ட் பண்ணாங்க, அதான் அழுத்தமாக ஆடி கோல் அடிக்கிறதுக்கான முயற்சியில் தீவிரமாக இருந்தாங்க. சரி, இப்படியே நம்ம இது அர்ஜென்டினா புகழ் பாடினா நீங்கள் ஃபுல்லாக பாடிக்கிட்டே இருக்கலாம். அடுத்த போட்டி யார் யாருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இறுதிப் போட்டி இருக்குது,
0: ஸ்பெயினோட
1: தோல்வி அடைந்த பிரான்ஸுக்கும் அர்ஜென்டினாவோட தோல்வி
0: அடைந்த போட்டி 20ஆம் தேதி.
1: அதேதான், யாருக்குன்னா ஜெயிச்ச அர்ஜென்டினாக்கும், அந்த பக்கம் இருந்து லார் ரோஜான்னு சொல்லப்படுற பிரான்ஸ் ஸ்பெயினுக்கும்,
0: ஸ்பெயினுக்கும்
1: ரெண்டு பேருக்கும் இடையேயான போட்டி.
0: லமின் யமாலால்,
2: லட்சுமி யமாலா, லியோனல் மெஸ்ஸியா,
0: ரெண்டு பேருமே ஒரே கிளப்பு காரணவங்க. ரெண்டு பேர்த்தையுமே வளர்த்தது அந்த பார்சிலோனா கிளப்பு தான், ஸ்பெயினோட பிளாஜிச்சிரோனா கிளப்பு தான் ரெண்டு பேருமே வளர்ந்தாங்க. அதனால
1: பார்ப்போம் யமாலா
2: மெஸ்ஸியா அப்படின்னு யாருன்னு பார்த்துருவோம். அப்புறம்னே வெளியே வரும் மழை வர மாதிரி இருக்கு.
1: ஆமா, உனக்கு டீ வேணும்,
2: அதே
0: தான் அடிக்குது, மழை பெய்யுது.
2: சரி, குடிச்சு வந்துருவோமா?
1: சரி, ரைட்டு.
3: பந்தாடும் பந்தாட்டம், இது உலக கோப்பை கால் பந்தாட்ட கொண்டாட்டம்.
4: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி. எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
6: PM Jai, अब गरीबों की जय बन गई है।

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துகள்.

மாலை நேரத்தை இசையோடு அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது கோடை பன்மலை 100.5 சித்திர செவ்வானம். நேரம் மாலை 5:23. கரையோடு உரையாடி அலைபோல தொடர்ந்திடும் நம் காதல் உறவு.

0: படைப்பன் விலை நெருப்புள்ளி ஐந்தில் இப்போது கேட்கலாம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்சவானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேரம் மாலை 5:30. மாலை நேரத்தை இசையால் தொடுத்து கொண்டிருக்கிறது 100.5 சித்திர செவ்வானம். நேர்களே, இன்று இரவு 10 நினைவே சுகம் என்று மதுரை மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் இன்றைய நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட நேர்கள் மட்டும் பங்கு பெறலாம். அறிமுக நேர்கள் 24 வழக்கமாக பேசக்கூடிய நம்முடைய மதுரை மாவட்ட நேர்கள் 24 வரலாம். முன்னெடுப்பிற்கு 0:45:42 இணைந்திருக்கின்றோம். சித்திர செவ்வானம் மெல்ல மெல்ல சாய்கின்றது மனம் உன் பக்கம், உன் விழிகளை தேடி செல்கிறது உன்னை அழைக்க.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வீட்ல கிராக்கா, லீக்கா, ஹீட்டா இல்ல கரையானா, கவலையா விடுங்க. இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8768786878.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
4: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
3: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
6: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
5: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடிப்பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
2: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.

0: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
1: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 18 பராந்தகபுரத்தில். வண்டி கட்டிக்கொண்டு வைத்தியரை அழைத்து வந்த பொன்னனுக்கு மகேந்திர மண்டபத்தில் இளவரசரை காணாது தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. இனி சூன்யமான அந்த மகேந்திர மண்டபத்தை பொன்னன் உள்ளும் புறமும் பலமுறை சுற்றி சுற்றி தேடினான். மகாராஜா எப்படி மாயமாய் போயிருப்பார் என்று சிந்தனை செய்தான். நேற்று சாயங்காலம் காட்டு வெள்ளத்தில் கரை சேர்ந்தது முதல் நடந்தனவெல்லாம் ஒருவேளை கனவோ என்று கூட அவனுக்கு தோன்றியது. இதற்கிடையில் வைத்தியனும் வண்டிக்காரனும் அவனை தொந்தரவு செய்ய தொடங்கினார்கள். தன்னிடம் ஆபத்து காலத்தில் செலவுக்காக வைத்திருந்த பொற்காசுகளில் ஒன்றை அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினான். இளவரசருக்கு ஜுரம் முற்றி ஜன்னியின் வேகத்தினால் எழுந்து ஓடிப்போயிருப்பாரோ என்று பொன்னன் மனத்தில் தோன்றிய போது பகீரென்றது. அவனும் பித்தம் கொண்டவனைப் போல் அங்குமிங்கும் அலையத் தொடங்கினான். குடுகுடுவென்று நதிக்கரைக்கு ஓடுவான். மறுபடியும் மகேந்திர மண்டபத்துக்கு வந்து ஆசையுடன் நெஞ்சு திக் திக்கென்று அடித்து கொள்ள உள்ளே எட்டி பார்ப்பான். மனம் கலங்கியிருந்தபடியால் இன்னது செய்கிறோம் என்று தெரியாமல் விக்ரமன் படுத்திருந்த வைக்கோலை எடுத்து உதறுவான். பிறகு வெளியிலே வந்து உறையூர் சாலையோடு கொஞ்ச தூரம் போவான். மறுபடியும் திரும்பி வருவான். இப்படி ஒரு தடவை அவன் திரும்பி மண்டபத்தை நோக்கி வந்தபோது மண்டபத்திலிருந்து சற்று தூரத்தில் இருந்த ஒரு பெரிய இலுப்ப மரத்துக்கு பின்னால் ஒரு உருவம் மறைவதை கண்டான். அது ஒரு சித்திரக்குள்ளனின் வடிவமாக தெரிந்தது. கொல்லிமலையில் அருவிப்பாதையில் தான் அன்று பார்த்த பயங்கர உருவங்கள் பொன்னனுக்கு ஞாபகம் வந்தன. நேற்றிரவு இருளில் நடந்த சம்பாஷணையும் நினைவு வந்தது. ஓஹோ, மகாராஜா நரபலிக்காரர்களின் கையிலேதான் அகப்பட்டு கொண்டார் என்று எண்ணிய போது பொன்னனுக்கு வந்த ஆத்திரத்துக்கும் துயரத்திற்கும் அளவே இல்லை. இந்த ஆத்திரத்தையெல்லாம் அந்த குள்ளன் மேல் காட்டிவிடுவது என்ற நோக்கத்துடன் பொன்னன் இலுப்ப மரத்தை நோக்கி வேகமாய் பாய்ந்து சென்றான். தன்னை பிடிக்க வருகிறான் என்று தெரியாமல் மறைந்து நின்ற குள்ளன் மேல் திடீரென்று பாய்ந்து கெட்டியாக பிடித்து கொண்டு இரண்டு குலுக்கு குலுக்கினான். முதலில் சற்று திகைத்த குள்ளன் விரைவில் சமாளித்து கொண்டு, என்ன அப்பா, என்ன சமாச்சாரம், எதற்காக இவ்வளவு ஆத்திரம் என்று கேட்டான். அடே குள்ளா, மகாராஜா எங்கே என்று பொன்னன் அலறினான். மகாராஜாவா, அதியாரப்பா மகாராஜா என்றான் குள்ளன். உடனே பொன்னனுக்கு தன்னுடைய தவறு ஞாபகம் வந்தது. உதட்டை கடித்து கொண்டு, அந்த மண்டபத்தில் படுத்திருந்தவர் எங்கே என்று கேட்டான். குள்ளன் தன்னுடைய இடுப்பு துணியின் மடியை அவிழ்த்து உதறினான். பொன்னனை கேலியாக பார்த்து, ஐயையோ, என் மடியிலே வைத்திருந்தேன், காணோமே என்றான். பொன்னன் இந்த கேலியை ரசிக்காமல் குள்ளனை அடிப்பதற்காக கையை ஓங்கினான். துடுப்பு பிடித்த வைரமேறிய அந்த கையின் அடி குள்ளன் மேல் விழுந்திருந்தால் என்ன ஆகியிருக்குமோ தெரியாது. ஆனால் அதற்குள்ளே குள்ளன் உடம்பை ஒரு நெளி நெளித்து பொன்னனுடைய பிடியிலிருந்து விடுவித்து கொண்டு ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து மறுகணம் மாயமாய் மறைந்தான். அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நன்றி நேயர்களே.
0: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரம் மாலை 5:44. இணைந்திருக்கின்றோம் சித்திர செவ்வானம். கண்கள் இரண்டும் ஜானம் பேசி காதல்

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இதுவரை மாலை நேரத்தை இசையால் வரவேற்று இனிது நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். விடைபெறுகிறேன் என்று உங்கள் நட்பில் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி. நன்றி, வணக்கம் நேர்களே.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்ச வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மீண்டும் சித்திர செவ்வானம் சிவக்கும் நாளை மாலை 5 மணிக்கு. கோடை பன்மலை 100.5 தொடர்வது

கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.

இறை வழிபாட்டுடன் பக்தர்களின் இறை தேவையை, அதாவது உணவு தேவையை தீர்ப்பதையும் தன் தினசரி கடமையாக கொண்டிருந்தான் பக்தன் ஒருவன். அவனுடைய பொது நலனை பாராட்டும் வகையில் அவன் வழிபடும் இறைவனாம் பாண்டுரங்கன் அவனுடைய வீட்டிற்கே வந்து அவன் அளிக்கும் பூஜைகளையும் பிரசாதத்தையும் நேரடியாகவே ஏற்றுக்கொள்வார் என்று ஒரு புராண கதை இருக்கிறது. ஒரு முறை அவ்வாறு முறையாக பூஜையை ஆரம்பித்த போது வாசலில் அன்னதானம் பெற வேண்டி காத்திருந்தவர்கள் பக்தனின் கவனத்தை ஈர்த்தார்கள். உடனே அவன் பாண்டுரங்கனிடம், கொஞ்சம் அப்படியே நில்லுங்க சாமி, நான் அவங்களை கவனிச்சிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு வாசல் பக்கம் போய்விட்டான். அவன் சொன்னானே என்பதற்காக பாண்டுரங்கன் நின்றபடியே காத்திருந்தார். தன்னை கூட கவனிக்காமல் தன் அடியார்கள் மீது அன்பை பொழியும் அந்த பக்தனின் பொதுநல உள்ளத்தை பாராட்டும் வகையாக அந்த பாண்டுரங்கன் அதே நின்ற கோலத்தில் அனைத்து பக்தர்களுக்கும் தரிசனம் தருகிறார் தென்னாங்கூரில். இவ்வூரில் நடுநாயகமாக பிரம்மாண்டமான ஆலயமாக திகழ்கிறது இந்த பாண்டுரங்கன் ரகுமாயி ஆலயம். வட இந்திய பூரி ஜெகநாதர் கோவில் வடிவமைப்பை போன்று பின்னை முட்டும் கோபுரம் பார்ப்போரை பிரமிக்க வைக்கிறது. கோபுரத்தின் உயரம் 95 அடி. கோயிலின் உள்ள கதவுகள் எல்லாம் தேக்கு மரத்தால் அழகிய வேலைப்பாடுகளுடன் உருவாக்கப்பட்டவை. மூலவர் குழுவிருக்கும் கருவறை கதவுதான் உலகத்து கோவில்களிலேயே வெளியினால் செய்யப்பட்ட மிகப்பெரிய கதவு என்கிறார்கள். நுழைவாயிலை அடுத்து 3 மண்டபங்களும் அதற்கு பின்னால் கர்ப்ப கிரகமும் அமைக்கப்பட்டுள்ளன. கர்ப்ப கிரகத்தில் ஆளுயர வடிவில் மூலவர்களான பாண்டுரங்கன் மற்றும் ரகுமாயி இருவரும் வேத ஆகமப்படி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளனர்.

0: ஆலயத்தின் முகப்பு மண்டபத்தில் சித்திரங்கள் புதுமையான முறையில் அமைக்கப்பட்டுள்ளன. பகவான் கிருஷ்ணனின் லீலா வினோதங்களை சித்தரிக்கும் ஓவியங்கள் மனதை கொள்ளை கொள்கின்றன. மண்டபத்தின் மேற்கூரையில் தசாவதார காட்சிகளை வட்ட வடிவ ஓவியங்களாக அமைத்துள்ளார்கள். மியூரல் என்கிற நவீன பாணையில் உருவாக்கப்பட்ட ஓவியங்கள் இவை. கேரள மாநில கோவில்கள் பலவற்றில் கருவறையை சுற்றி இதுபோன்ற ஓவியங்களை காணலாம். விஸ்வரூப மூர்த்திகளாக விளங்கும் பாண்டுரங்கன் ரகுமாயிக்கு கீழே தனியாக அலங்கரிக்கப்பட்ட அவர்களுடைய மிகச்சிறிய விக்கிரகங்கள் விளங்குகின்றன. இவைதான் இக்கோயிலின் உற்சவ மூர்த்திகள் என்பது குறிப்பிடத்தக்கது. கோயிலை ஒட்டி அமைந்துள்ளது ராம சங்கீத மண்டபம். இந்த மண்டபத்தில் ஒரே சமயத்தில் பல நூறு பேர் அமர்ந்து கொண்டு ஆன்மீக கச்சேரிகளை கேட்க முடியும். மண்டப உட்சுவர்களில் மீரா, ஞானேஸ்வரர், ராமதாசர், போதேந்திரர் என இறைவனின் புகழ்பாடிய பக்தர்களின் திருவுருவங்கள் பளிச்சிடுகின்றன. பக்தர்கள் இங்கே வந்து தங்கி பாண்டுரங்க சேவையில் ஈடுபட பல குடியிருப்புகள் உள்ளன. இந்த கோயிலுக்கு கொடிமரம் இல்லை. ஒரு காவி கொடியை கையில் ஏந்தி ராமா ராமா என்று உரக்க சொல்லியவாறு கோயிலை சுற்றி சுற்றி வருகிறார்கள் பக்தர்கள். இது ஒரு வகை பிரார்த்தனை என்கிறார்கள். இல்லை இல்லை, பக்தி வெளிப்பாடு என்கிறார்கள் வேறு சிலர். நேரம் காலம் பார்க்காமல் பக்தர்கள் கால் நோக்காமல், மனம் சலிக்காமல், வாய் வலிக்காமல் ராமஜபம் சொல்லியபடி மணிக்கணக்காக சுற்றி வருகிறார்கள் என்றால் இது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தூய்மையான பக்திதான் என்றே நெகிழ்ச்சியுடன் உணர முடிகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் தென்னாங்கூர் பாண்டுரங்கா பண்டரிநாதா.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். நிலையான வேளாண் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த விவசாய நடைமுறை மிகவும் அவசியம் என மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாட்டில் 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியிருக்கிறார். உயிரி பொருளாதாரம் மூலம் உணவு பாதுகாப்பை மேம்படுத்த முடியும் என மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஆற்றல் மிக்க தலைமையின் கீழ் மக்கள் நலத்திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் வேளாண் துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து இன்று சென்னையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கடந்த அஇஅதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நடந்தாய் வாழி காவேரி திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுமாறு தாவேக அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மாநகராட்சியில் மாதவரம் மற்றும் தண்டையார்பேட்டை மண்டலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் பணிகள் மற்றும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் இன்று ஆய்வு செய்தார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தகவல் அறியும் உரிமைச் சட்டம் தொடர்பான அனைத்து துறை அலுவலர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஆடி முளைக்கொட்டு திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக இன்று தொடங்கியது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை விக்கெட் இழப்பின்றி 21 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வெல்வர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:02.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
5: ஆகஸ்ட் 15 வரை

0: ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
1: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
0: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: சக்தி காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் சக்தி ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஆச்சிமங்கலம், ராயனூர், கரூர். பிஎஸ்சி நர்சிங் 4 ஆண்டுகள், ஜிஎன்எம் நர்சிங் 3 ஆண்டுகள். கவுன்சிலிங் கோட் 290. அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: ஜிஎன்எம் கவுன்சிலிங் கோட் 1100.
2: தொடர்புக்கு செல் 9487260445.
4: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
5: புதுசுதான்.
4: எப்படி வாங்கின?
5: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
4: அது எப்படி?
5: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
4: தங்க விலை ஏறனா?
5: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
4: அப்ப விலை குறைஞ்சா?
5: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
4: ஹே சூப்பர்.
5: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
4: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
6: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
7: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்.
8: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணோம்னு சொன்னாங்க.
9: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
8: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
8: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
9: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
10: கூடு கட்டக்கூடிய பறவைகளில் தூக்குணாங்குருவி அளவுக்கு பொறியியல் படித்த பறவை வேறு எதுவுமே கிடையாது. அப்படியான டெக்னாலஜி. எம்பிட்டு மழை பெஞ்சாலும் எம்பிட்டு இடி இடித்தாலும் தண்ணி இதாகாதுங்க, அப்படியே காற்றுல ஆடிக்கிட்டே இருக்கும். தெரியுமா உங்களுக்கு, ஆண் பறவை மட்டும்தான் கூடு கட்டும், பெண் கட்டாது. பெண் வந்து பார்த்துட்டு சரியில்லைன்னு சொன்னால் வேறு கூடு கட்டணுமா? அதில் ஒரு ஆச்சரியம், அவர் என்ன சொன்னீங்களா, பனைமரத்தில் ஆண் பனைமரம் பெண் பனைமரம்னு இருக்கு. ஆண் பனைமரத்தை தேடி அதில் தான் ஆள் ஏற மாட்டானா, அதில் தான் கூடு கட்டுமா? இதுக்கு எப்படி தெரிஞ்சு யோசிச்சு பாருங்க. அந்த குருவி கூடு கட்டுது, அதனுடைய அறிவு, அதனுடைய ஆற்றல் திறமை எப்படி இருக்கு பாருங்க. உலகத்தில் எல்லாருக்கும் எல்லா ஆற்றலும் உண்டு. உதாரணமா, இந்த குருவி இருக்கே தூக்குணாங்குருவி, அதுக்கு கை கிடையாது, ஞாபகம் வச்சுங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, குருவியால் 2 காலில் முன்னு முன்னு நடக்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு, இப்போ நம்ம வலது கால் முன்னாடி இடது கால் இப்படி நடக்கிறோம்ல, குருவி அப்படி இல்லை. அப்படி தத்தி திரியும் அந்த குருவி. நான் பாரதி, தத்தி தான் போகும், தத்தி தத்தி தவழ்ந்து வருங்கிறோம் இல்லையா, அது மாதிரி அப்படி தான் போகும். அவர் சொன்னால் 2 கையும் இல்லாத அந்த குருவி அழகான கூடு கட்டுகிறது. நீங்கள் எப்போவாவது அந்த பிஞ்சு போன கூட்டை எடுத்து போறீங்களேன், 2 ரூம் இருக்குங்க, டபுள் பெட்ரூம் வச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு பறவை வந்து தூக்குணாங்குருவி தான். இன்னொன்று, எமர்ஜென்சி எக்ஸிட்னு சொல்கிறோம்ல, அது வச்சிருக்கோம். இந்த பக்கம் கையை விட்டா இந்த பக்கம் கூடி போயிடும். அதை காட்டிலும் ஆச்சரியம், பெட்ரூம்ல லைட் வச்சிருக்கோம். தெரியுமா உங்களுக்கு எப்படி தெரியுமா, மின்மினி பூச்சியை கொண்டு அதில் ஒட்ட வச்சிருக்குங்க. இது இதெல்லாம் எங்கே பார்த்தோம், எதில் பார்த்தோம் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த குருவிக்கு கூடு கட்ட யார் சொல்லி கொடுத்தார்? தேன் அடைகளை கட்டுகின்ற அந்த தேனீக்களுக்கு யார் அதை சொல்லி கொடுத்தார்? கரையான் புற்று கட்டுகிறதே பாம்புக்கு புத்து கட்ட தெரியாது. தெரியுமா உங்களுக்கு, அந்த கரையான் புத்து கட்டிட்டு அதில் தான் பாம்பு போய் குடியிருக்குமா? கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடிபுகுந்தார் போல. இந்த கரையானுக்கு புத்து கட்டு கட்டு கண்டுபிடிச்சது யாரு? எல்லாத்தையும் தாண்டி ஒன்று சொன்னாங்க, சிலந்தி இருக்கிறதே, அந்த சிலந்தி கட்டுகிற கூட்டுக்கு அது எங்கிருந்து பொருளை பெறுகிறது தெரியுங்களா? அதனுடைய சலைவாலிருந்து பெறுது. அது எதன் மூலமாக கூடு கட்டுது? தன்னுடைய சலைவா மூலமாக கூடு கட்டுகிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, தான் கட்டின கூட்டில் வேற எந்த உயிரினம் வந்தாலும் மாட்டிக்கிறோம், அது மாட்டாது. அதுதான் ஆச்சரியம். அதுக்கு எங்கனங்கன நிக்கணும்னு தெரியும். எல்லாருக்கும் எல்லா அறிவிற்கும் பயன்படுத்த வாய்ப்பு இல்லடா. வான்குருவியின் கூடு வல்லறக்கு தொல்கரையான் தேன் சிலம்பு யாவர்க்கும் செய்யறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என வார்த்தை சொல்ல வேண்டாங்கான். எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது. அப்படின்னா இது ஒரு அருமையான பாட்டு, ஔவையாருடைய பாட்டு.
7: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை. நிகழ்ச்சியை வழங்கியோர்
4: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.

இனிய மாலை வணக்கம் நேர்களே. மஞ்சள் பூசிய மாலை பொழுதில் மனதின் அமைதியோடு செவியோரம் இதமான இசையை கேட்க கொடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துகள்.
2: இனிய காலங்களோடு இன்பமாய் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள்.

இன்றிரவு 8 மணிக்கு வர காத்திருக்கிறது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் வார்த்தை சங்கிலி, இஸ்கிஸ்கு, ரிஸ்கு ரிஸ்கு விளையாட்டுகள் மாணவ செல்வங்களுக்காக காத்திருக்கின்றன. வாங்க மாணவ செல்வங்களை விளையாடலாம் இன்றிரவு 8 மணிக்கு.

இதமான கானங்களை இதயத்தோடு சேர்த்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள். இன்னும் சில நிமிடங்களில் வர காத்திருக்கிறது கச்சை வழியாக நேர் விருப்ப பாடலோடு நேரின் குரலும் இணைத்து ஆசையில் ஒரு குக்கு. உங்களோட விருப்ப பாடல உங்க குரல்ல அனுப்புங்க இந்த எண்ணுக்கு 94 86 28 24 24. கேட்கலாம் இன்றிரவு 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு.

இன்றிரவு 10 மணிக்கு நேயர்களின் விருப்ப காணங்களோடு நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் எந்த மாவட்ட நேயர்களின் விருப்ப காணங்களோடு வலம் வர காத்திருக்கிறது? திண்டுக்கல் மாவட்டத்திற்கு அருகில் உள்ள மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம் இல்லைங்க, அதுக்கு பக்கத்தில் இருக்க மாவட்டம். மல்லிப்பூவுக்கு பிரபலமான மாவட்டம், சாப்பாட்டுக்கு பிரபலமான மாவட்டம், இப்படி அடிக்கிட்டே போகலாம். ஜிகர்தண்டா அப்படின்னோட நமக்கு ஞாபகம் வர மதுரை மாவட்ட நேர்களின் விருப்ப காணங்களோடு வர காத்திருக்கிறது இன்றைய நினைவே சுகம் இரவு 10 மணிக்கு.

0: அக்கோலப் போரிலே வஞ்சகமாக இராஜாதித்தரை கங்க மன்னன் பூதுகன் வீழ்த்திவிட்டான். அது பற்றி திருக்கோவலூர் மலையமான் தன் பேரன் ஆதித்த கரிகாலனிடம் விளக்கிக் கொண்டிருந்தார்.
1: ராஜாதித்தர் யானை மேலிருந்தபடியே மரணமடைந்தார் என்ற செய்தி பரவியதும் நமது படையைச் சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் தனித்தனியே தலையில் இடிவிழுந்தது போல ஆகிவிட்டது. அந்த மாபெரும் துயரத்தினால் யுத்தத்தையே மறந்து விட்டார்கள். சிற்றரசர்கள், தளபதிகள், படை வீரர்கள் எல்லோருமே செயலிழந்து புலம்பத் தொடங்கிவிட்டார்கள். அந்த நிலைமையில் பகைவர்களின் கை ஓங்கிவிட்டதில் ஆச்சரியமில்லை அல்லவா? சிறிது நேரத்துக்கெல்லாம் நமது சைன்யம் பின்வாங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுவிட்டது. ஓடுகிறவர்களை துரத்துவது எல்லோருக்கும் எளிதுதானே. அப்படி ஓடி வந்தவர்களில் நானும் ஒருவன்தான். இந்த கெடில நதிக்கரை வரையிலே கூட பகைவர்களின் சைன்யம் வந்துவிட்டது. இங்கே வந்த பிறகுதான் நாங்கள் சுய உணர்வு பெற்று திரும்பி நின்றோம். பகைவர்களை தடுத்து நிறுத்தினோம். நான் திருக்கோவலூரிலிருந்து என் குடும்பத்தாரை அழைத்து கொண்டு போய் மேற்கே மலைநாட்டில் இருக்கும் என்னுடைய கோட்டையில் விட்டேன். அந்த மலைச்சாரலிலேயே படைகளை திரட்டினேன். இந்த கெடில நதி வரையில் வந்துவிட்ட பகைவர்களை அவ்வப்போது தாக்கிக் கொண்டு வந்தேன். ஆயினும் அப்போது அந்த பகைவர்கள் பல வருஷ காலம் இந்த பகுதியை விட்டு போகவில்லை. அங்குமெங்கும் தங்கி தொல்லை கொடுத்து கொண்டுதான் இருந்தார்கள். காஞ்சி நகர் அவர்கள் வசத்திலேதான் இருந்தது. 3 ஆண்டுகளுக்கு முன்னால் நீ வீரபாண்டியனை முறியடித்த பிறகு இந்த பக்கம் வந்துதான் காஞ்சி நகரை மீட்டாய்.
0: ஆதித்த கரிகாலன் மீண்டும் குறுக்கிட்டு, தாத்தா, இதெல்லாம் எனக்கு முன்னமே தெரிந்ததுதான். ஆனால் தக்கோல போரை பற்றியும் ராஜாதித்தர் வரலாற்றையும் எத்தனை தடவை கேட்டாலும் எனக்கு அலுப்பதில்லை. இப்போது ராஜாதித்தரை பற்றி எனக்கு எதற்காக நினைப்பூட்டினீர்கள்? அதை சொல்லுங்கள் என்றான்.
1: குழந்தாய், உன் பெரிய பாட்டனார் ராஜாதித்தர் சோழ சாம்ராஜ்யத்தை இலங்கை முதல் கங்கை வரையில் விஸ்தரிக்க ஆசை கொண்டிருந்தார். அந்த ஆசை நிறைவேறாமலே உயிர் நீத்தார். அவரைப் போன்ற மாவீரன் என் பேரனாதித்த கரிகாலன் என்று நாடு நகரமெல்லாம் பேச்சாயிருக்கிறது. அவர் சாதிக்க நினைத்த காரியத்தை நீ சாதிக்கப் போகிறாய் என்று இந்த தமிழகமெங்கும் ஜனங்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ராஜாதித்தரைப் போல நீயும் வஞ்சகத்திற்கு ஏமாந்து போயிடக்கூடாது என்பதற்காகவே அவருடைய வரலாற்றை உனக்கு நினைவூட்டினேன்.
0: தாத்தா, என் பெரிய பாட்டனார் போர்க்களத்தில் பகைவர்களின் வஞ்சனையினால் உயிரை இழந்தார். அதை இப்போது எனக்கு எதற்காக நினைவூட்டுகிறீர்கள்? நான் போர்க்களத்துக்கு போகவில்லையே. என்னை வஞ்சிக்கக்கூடிய பகைவர்களின் மத்தியிலும் போகவில்லையே. என் தந்தையின் அத்தியந்த நண்பர்களையல்லவா பார்க்கப் போகிறேன். அவர்கள் என்னை எந்த விதத்தில் எதற்காக வஞ்சிக்கப் போகிறார்கள் என்றான் ஆதித்த கரிகாலன்.
1: கேள் கரிகாலா, எதிரிகள் தொழுத கையிலும் அழுத கண்ணீரிலும் கொடிய ஆயுதம் இருக்கக்கூடும் என்று கூறிய திருவள்ளுவர் பெருமான் வெளிப்பகையை காட்டிலும் உட்பகை கொடியது என்றும் கூறியிருக்கிறார். வாழ்போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக, கேள் போல் பகைவர் தொடர்பு. வாளைப் போல வெளிப்படையாக எதிர்த்து நிற்கும் பகைவர்களிடம் பயம் வேண்டியதில்லை. சிநேகிதர்களைப் போல நடிக்கும் பகைவர்களிடமே பயப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். குழந்தாய், கேளிரைப் போல நடிக்கும் பகைவர்களின் மத்தியில் இப்போது போகிறாய். நான் வேண்டாம் என்று தடுத்தும் கேளாமல் நீ போகிறாய். ஏதோ ராஜ்யம் சம்பந்தமாக தகராறு நேர்ந்து விட்டதாகவும் அதை தீர்த்து வைக்கப் போவதாகவும் உன்னை அழைத்திருக்கிறார்கள். சம்புவரையன் மகள் ஒருத்தியை உன் கழுத்தில் கட்டிவிட உத்தேசித்து உன்னை அழைத்திருப்பதாகவும் அறிகிறேன். ஆனால்

0: அவர்களுடைய உண்மையான நோக்கம் என்னதென்பது எனக்கும் தெரியாது, நீயும் அறிந்திருக்க முடியாது. உனக்கு பெண் கொடுப்பதற்கு இந்த பாரத தேசத்தில் மன்னர்கள் பலர் காத்திருக்கின்றார்கள். இந்த சம்புவரையன் மகள்தான் வேண்டும் என்பதில்லை. ராஜ்யத்தை உனக்கு பாதி என்றும் மதுராந்தகனுக்கு பாதி என்றும் பிரித்து கொடுத்து சமாதானம் செய்விக்கப் போகிறார்கள் என்றும் கேள்விப்படுகிறேன். அதில் என்ன சூது இருக்குமோ, சூழ்ச்சி இருக்குமோ எனக்கு தெரியாது. எது எப்படியாயினும் நான் உடனே திருக்கோவலூருக்கு சென்று என்னுடைய பாதுகாப்பு படைகளை எல்லாம் திரட்டி கொண்டு வந்து வெள்ளாற்றங்கரையில் தங்கியிருப்பேன். சம்புவரையர் அரண்மனையில் இருக்கும்போது உனக்கு ஏதேனும் சந்தேகம் தோன்றினால் எனக்கு உடனே சொல்லி அனுப்பு.
1: இந்த சமயம் ஆதித்த கரிகாலனுடைய கவனம் தன் பக்கம் இல்லை என்பதையும் வேறு பக்கம் திரும்பி இருக்கிறது என்பதையும் மலையமான் கண்டார். தாத்தா, அதோ பாருங்கள்,

0: ஏதேனும் சந்தேகம் தோன்றினால் எனக்கு உடனே சொல்லி அனுப்பு.
1: இந்த சமயம் ஆதித்த கரிகாலனுடைய கவனம் தன் பக்கம் இல்லை என்பதையும் வேறு பக்கம் திரும்பி இருக்கிறது என்பதையும் மலையமான் கண்டார். தாத்தா, அதோ பாருங்கள் என்று ஆதித்த கரிகாலன் கலக்கத்துடன் கூறிய வார்த்தைகளை அந்த வீரக்கிழவர் கேட்டு அந்த திசையை உற்று நோக்கினார். ஆதித்த கரிகாலன் சுட்டிக்காட்டிய திசையில் ஆற்றங்கரை மண்டபம் ஒன்று இருந்தது. அது கல்வேலையினால் ஆன மண்டபம். வழிபோக்கர்கள் வெயிலிலும் மழையிலும் தங்குவதற்காக யாரோ தர்மவானதை கட்டியிருக்க வேண்டும். அந்த மண்டபம் வெயிலிலும் மழையிலும் வெகுகாலம் அடிபட்டு முதுமையின் அறிகுறிகளை காட்டிக் கொண்டிருந்தது. மண்டபத்தின் முனைகளில் சிற்ப வேலைப்பாடு உடைய உருவங்கள் சில காணப்பட்டன. அவை இன்னவை என்று கிழவராகிய மலையமானுக்கு தெரியவில்லை. பார்த்தீர்களா தாத்தா என்றான் ஆதித்த கரிகாலன்.
0: குழந்தாய், அந்த மண்டபத்தைத்தானே சொல்லுகிறாய்? அதில் வேறொன்றும் எனக்கு தெரியவில்லையே. மண்டபமும் வெறுமையாகத்தான் இருக்கிறது. அதில் யாரும் இருப்பதாகவும் காணவில்லையே
1: என்றார். தாத்தா, உங்களுக்கு வயதாகிவிட்டது என்று இப்போதுதான் எனக்கு நன்றாய் தெரிகிறது. அதனால் கண் பார்வை குன்றியிருக்கிறது. அதோ பாருங்கள், ஒரு பெரிய ராஜாளி. எத்தனை பெரியது! அதன் சிறகுகள் எவ்வளவு விசாலம்! கொடுமை, கொடுமை! அது தன் கால்களில் ஒரு சின்னஞ்சிறு புறாவை பிடித்து கொண்டிருக்கிறதே, தெரியவில்லையா? ராஜாளியின் கூரிய நகங்கள் கிழித்து புறாவின் ரத்தம் சிந்துகிறதே, தெரியவில்லையா? கடவுளே, இது என்ன விந்தை! அதோ இன்னொரு புறாவை பாருங்கள் தாத்தா. அந்த பயங்கரமான ராஜாளியின் அருகில் வட்டமிடுகிறது. அது ராஜாளியிடம் எப்படி கெஞ்சுகிறது? ராஜாளியின் கால்களில் அகப்பட்டு கொண்டிருக்கும் புறா தன்னுடைய காதலனாக இருக்க வேண்டும். காதலனுக்கு உயிர் பிச்சை கொடுக்கும்படி இது கெஞ்சுகிறது தாத்தா. அந்த புறா கெஞ்சுகிறது. அல்லது ராஜாளியிடம் சண்டைக்கு போகிறதா? இறகை அடித்துக் கொள்வதை பார்த்தால் சண்டைக்கு போவதாகவே தோன்றுகிறது. கடவுளே, அந்த பெண் புறாவுக்கு என்ன தைரியம் பாருங்கள்! ராஜாளியுடன் சண்டைக்கு போகிறது. காதலனுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக அந்த பயங்கர ராட்சதனுடன் போராடப் போகிறது. தாத்தா, ராஜாளி மனமிறங்கும் என்று நினைக்கிறீர்களா? இறங்காது, இறங்காது, ஒரு நாளும் இறங்காது. இம்மாதிரி எத்தனையோ புறாக்களை அது கொன்று தின்று கொழுத்து கிடக்கிறது. ஹே சண்டாள ராஜாளியே, இதோ உன்னை கொன்று போடுகிறேன் என்று கூறிக்கொண்டேன். ஆதித்த கரிகாலன் பக்கத்தில் கிடந்த ஒரு கூழாங்கல்லை எடுத்து வீசி எறிந்தான். அந்த கூழாங்கல் மண்டபத்தை நோக்கிச் சென்று அதன் ஒரு முனையில் பட்டு கீழே விழுந்தது. ஆதித்த கரிகாலன், ராட்சதனே, உனக்கு நன்றாய் வேண்டும் என்று சொல்லிவிட்டு இடி இடி என்று பயங்கரமாய்ச் சிரித்தான். பேரப்பிள்ளையின் சித்த சுவாதீனத்தை பற்றி ஏற்கனவே கிழவருக்கு சிறிது சந்தேகம் இருந்தது. அது இப்போது இன்னும் அதிகமாயிற்று. தாத்தா, ஏன் என்னை இப்படி வெறித்து பார்க்கிறீர்கள்? மண்டபத்தின் அருகில் போய் பாருங்கள் என்றான் கரிகாலன். அவ்விதமே மலையமான் மண்டபத்தை சற்று நெருங்கிச் சென்று கரிகாலனின் கல்விழுந்த இடத்தை உற்று பார்த்தார். அங்கே ஒரு சிற்பம் காணப்பட்டது. அந்த சிற்பத்தில் ராஜாளி ஒன்று தன் கால் நகங்களில் ஒரு புறாவை கொத்தி தூக்கி கொண்டிருப்பது போலவும், இன்னொரு புறா அந்த ராஜாளியுடன் பாயப்போவது போலவும் தத்ரூபமாக அமைக்கப்பட்டிருந்தது. மலையமான் திரும்பி வந்து,
0: குழந்தாய், எனக்கு வயதாகிவிட்டது என்பது உண்மைதான். கண் பார்வை முன்போல் துல்லியமாக இல்லை. அருகில் சென்று உற்று பார்த்த பிறகுதான் தெரிந்தது. நல்ல சிற்ப வேலை.
1: நல்ல சிற்ப வேலையா? சிற்ப அற்புதம் என்று சொல்லுங்கள் தாத்தா. மகேந்திரவர்மர் மாமல்லர் காலத்து சிற்ப சக்கரவர்த்தி யாரோ ஒருவன் இதையும் செய்திருக்க வேண்டும். முதலில் பார்த்ததும் உண்மையாகவே நடப்பது போலவே எனக்கு தோன்றிவிட்டது என்றான் கரிகாலன்.
0: ஆதித்தா, அற்புதம் அந்த கல்லிலே மட்டுமில்லை, உன் கண்ணிலும் இருக்கிறது, உன் மனத்திற்குள்ளேயும் இருக்கிறது. இந்த வழியாக எவ்வளவோ பிரயாணிகள் தினந்தோறும் போகிறார்கள். அவர்களில் முக்கால்வாசி பேர் இந்த சிற்ப அற்புதத்தை கவனித்தும் கூட இருக்க மாட்டார்கள். மற்றும் பலர் பார்த்தும் பார்க்காதது போல போய்விடுவார்கள். உன்னை போல ஒரு சிலர்தான் ஒரு சிற்பத்தை பார்த்து இவ்வளவு ஆச்சரியப்படுவார்கள்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: திருப்புறம்பைய போர்ல சோழருக்கு உறுதுணையா இருந்து வீர மரணம் அடைஞ்சான் கங்க மன்னன் பிருத்விபதி. அவனது நினைவாக பள்ளிப்படை அமைச்சாங்க. இப்படி இருக்க தக்கோலப் போரில் கங்க மன்னன் பூதுகன் ராஷ்டிரகூடன் கன்னர தேவனுக்கு உதவியா சோழர்களுக்கு எதிராக போர் செய்வானேன்? இந்த ஐயம் எழக்கூடும். முதலாம் ஆதித்தன் காலத்திலையும்

0: அவன் மகன் முதற் பராந்தகன் காலத்திலேயும் ராஷ்டிரக்கூட்ட திருமண தொடர்பு பகைமையையே வளர்த்தது என்பதை பார்த்தோம். முக்கியமான திருப்பம், கங்க மன்னன் பூதுகன் கன்னர தேவனின் தமக்கையை மணந்திருந்தான். பராந்தகன் தன் மகள் வீரமாதேவியை ராஷ்டிரக்கூட்டன் கோவிந்தன் என்பவனுக்கு மனம் செஞ்சு கொடுத்திருந்தான். கோவிந்தனின் சிற்றப்பன் மகன் கன்னர தேவன் கிளர்ச்சி செஞ்சு அரசியலுக்கையே பறிச்சுக்கிட்டான். இதனால் பராந்தகன் கன்னர தேவன் பகைமை தீவிரம் அடைஞ்சிட்டது. கன்னர தேவனின் மைத்துனன் பூதுகன் ஏற்கனவே பராந்தகனால் முறியடிக்கப்பட்ட பாண அரசர்கள், வைதும்ப அரசன் இவங்கள்லாம் இணைஞ்சு தாக்குதலுக்கான தக்க தருணத்தை எதிர்நோக்கி இருந்தாங்க. தெற்கே ஒரு பகைவனை வச்சுக்கிட்டு வடக்க நெடுந்தூரம் போவதை பராந்தகர் விரும்பல என்பதையும், எதிரிகள் வடவேங்கடம் வரை வந்த செய்தி தெரிஞ்ச பிறகுதான் பிரயாணப்பட அனுமதி கொடுத்தார் என்பதையும் கேட்டோம். நேர்களே, தக்கோல போருக்கான ஆயத்தங்களை வர்ணித்த போது சேர நாட்டு சிற்றரசன் வெள்ளன் குமரன் முடியூரில் முகாமிட்டிருந்ததை ஆசிரியர் குறிப்பிட்டிருந்தார் அல்லவா? ஏதோ காரணத்தால் அந்த மாவீரன் போரில் கலந்து கொள்ள முடியாமல் போயிடுச்சு. தன் ஆருயிர் நண்பர் ராஜாதித்தர் வஞ்சகமாக கொல்லப்பட்ட செய்தியை அறிஞ்சு துடிச்சு போயிட்டான். வேதனையை தாங்க முடியாமல் பதவியை துறந்து, ஏன், எல்லா பற்றுகளையும் துறந்து திருவற்றியூரில் நிரஞ்சன குரு என்பவரிடம் ஞானோபதேசம் பெற்று பிற்காலத்தில் சத்துரானன பண்டிதர் என்னும் பேரில் அந்த மடத்தை நடத்தி வந்தான். ஆதித்தா, அற்புதம் அந்த கல்லில் மட்டுமில்லை, உன் கண்ணிலும் இருக்கிறது, உன் மனத்திற்குள்ளேயும் இருக்கிறது. பேரனிடம் பூரிப்போடு சொன்னார் மலையமான். 1934 கல் சொன்ன கதை கல்கியார் எழுதின கட்டுரையின் ஒரு பகுதியை பார்க்கறது பொருத்தமாயிருக்கும். இந்த அழகான கதையை எனக்கு சொன்னது யார் தெரியுமா? ஆம், கற்பாறைதான். கல்லுக்கு உயிர் உண்டு என்பது மட்டுமல்ல, அது பேசும், உறவாடும், கதை சொல்லும் என்றெல்லாம் அன்று ஏகாந்தமான பஞ்சரத பிரதேசத்தின் பீம மண்டபத்தின் குளிர்ந்த நிழலில் உட்கார்ந்திருந்த போது நாங்கள் அறிந்தோம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: வீட்டுல கிராக்கா, லீக்கா, ஹீட்டா இல்ல கரையானா, கவலையா விடுங்க. இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ, 8768786878.
4: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
5: புதுசுதான்.
4: எப்படி வாங்கின?
5: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
4: அது எப்படி?
5: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
4: தங்க விலையேறா?
5: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
4: அப்ப விலை குறைஞ்சா?
5: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
4: ஹே சூப்பர்.
5: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
4: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
6: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
7: இதமான கானங்களை இன்பமாய் தந்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய கதம்ப மலர்கள் நிகழ்ச்சி. தந்த மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். தீபா நடராஜன். நன்றி நேர்களே.

0: உங்களுடைய பாடலும் வளம் பெற 94 86 28 24 24 என்ற கட்சவி எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயர், பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதெல்லாம் உங்கள் குரல்லையே பதிவு செய்து அனுப்புங்க. உங்களுடைய பாடலும் வளம் பெறும் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சிகள் உங்களோடு இணைகிறேன். என்றும் உங்கள் நட்பில் எழுத்திரிக்காடு டி கருப்பசாமி. இப்போ முதல் பாடல் யாரு கேட்டிருக்காங்க கேட்கலாமா?
1: கோடை பண்பலைக்கு வணக்கம். நான் திண்டுக்கல் சௌராஷ்டிர காலனி மகாலட்சுமி. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு கொட்டப்பாக்கு கொழுந்து வெத்தலை, படம் நாட்டாமை. நன்றி.
0: இதோ பாடல்.

இனிய இரவு வணக்கம் நேயர்களே. விருப்ப பாடல்களை விரும்பிய தருணத்தில் நம் பெயரோடு கேட்கும் இனிய நேரம் கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில்

0: நேரம் இரவு 7:06. இசைமேகம் 100.5 இணைந்திருக்கின்றோம். ஆசையில் ஒரு குக்கு 94 86 28 24 24 என்ற கட்சவி எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயர், பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றையெல்லாம் உங்கள் குரல்லையே பதிவு செய்து அனுப்புங்க. உங்களுடைய பாடலும் வளம்பரும். இப்போ யாருடைய பாடல் காற்றலையில் ஒலிக்க காத்திருக்கிறது?
1: வணக்கம். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் இணைவது திருச்சி 21 எல்ஐசி காலனி எஸ் முருகன் டெய்லர். எனக்கு பிடித்த பாடல் கர்ணா படத்திலிருந்து மலரே மௌனமா மலர்கள் பேசுமா என்ற பாடல். ஒளிபரப்புங்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம். நன்றி.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ். ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
3: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
2: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
3: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
2: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: இசையரசி கோடை பன்மலையின் 100.5 இணைந்திருக்கின்றோம். ஆசையில் ஒரு குக்கு. விருப்ப பாடல்களோடு வலம் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த பாடல் யாருக்காக ஒலிக்க காத்திருக்கிறது? 7:13
5: ஹாய் கோடை எஃப்எம், நான் விருதுநகர்லேருந்து மகாலட்சுமி பேசுகிறேங்க. படம் உழைப்பாளி, பாடல் ஒரு மைனா மைனா குருவி சாங் போடுங்க. நன்றி, வணக்கம்.
4: இது காற்றலையில் நீங்கள் விரும்பிய பாடல்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர், ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துகள்.

நூறு புள்ளி 5 இணைந்திருக்கின்றோம். 7:20 ஆசையில் உர்குக்கு. நேயர்களே, இன்று இரவு 10 நினைவே சுகம் என்று மதுரை மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இப்போ யாருடைய பாடல் காற்றலையில் ஒளி

0: காத்திருக்கிறது.
1: வணக்கம் கோடை பண்பலை. நான் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிலிருந்து பாலமுருகன். எனக்கு விடுதலை படத்திலிருந்து குவாலி நெடுக காட்டுமல்லி என்ற பாடல் வேண்டும். நன்றி,
0: இதோ
1: வணக்கம்.
0: உங்களுடைய விருப்ப பாடல் காற்றலையில்.

0: 100.5 இணைந்திருக்கின்றோம். ஆசையில் ஒரு குக்கு, இப்போ விருப்ப பாடல் யாருக்காக ஒழிக்க காத்திருக்கிறது?
1: தேனியிலிருந்து காலச்சாமி பேசுகிறேன். அண்ணா நகர் மாவட்டத்திலிருந்து மெதுவா மெதுவா காதன் பாட்டுங்கிற பாட்டு எனக்கு வேணும். நன்றி, வணக்கம்.
0: இது மெதுவா மெதுவா.

0: இனிய வணக்கம் நேர்களே, இது உங்கள் கோடை பண்பலையின் 100.5 சொந்த பந்தம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில நம்மளோட பேச நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க பெண் விவசாயி சின்னமனூர் ஏ விசாலாட்சி அவர்கள். அவர்களை சந்திச்சு பேசிடலாம். வணக்கங்கம்மா.
1: வணக்கம்.
0: எப்படிமா இருக்கீங்க?
1: நான் ரொம்ப நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்கம்மா, உங்களை அறிமுகப்படுத்திக்கங்கம்மா.
1: நான் வந்து பிஎஸ்என்எல்ல துணை பொது மேலாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பின்பு தற்போது விவசாயத்தை பார்த்துட்டு இருக்கேன். என்னுடைய கணவர் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டாங்க. அதனால அந்த விவசாயத்தை நான் விட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தொடர்ந்து இந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். இயற்கை முறையில விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். இயற்கை முறையில விவசாயம் பண்ணணும்னா நான் இயற்கை உரங்களை நானே தயாரித்து நானே என்னுடைய தோட்டங்களுக்கு தோட்டத்தில் இருக்கக்கூடிய தாவரங்களுக்கு வச்சிட்டு இருக்கேன். அதனால அதிகமாக வெளியே இருந்த ரசாயன உரத்தை நான் வாங்குறது கிடையாதுங்க.
0: சரிங்கம்மா, இப்ப இயற்கை விவசாயம் பத்தி சொன்னீங்க, அதுல இயற்கை விவசாயம் பண்ணிட்டீங்க, இதுல என்ன விதமான இயற்கை உரங்கள்லாம் தயாரிக்கிறீங்க, அந்த தயாரிக்கக்கூடிய முறைகள்லாம் சொல்லுங்க.
1: நான் வந்து பஞ்சகாவியா தயாரிச்சிட்டு இருக்கேன், மீன் அமிலம் தயாரிக்கிறேன், ஜீவாமிர்த கரைசல் பண்ணிட்டு இருக்கேன். இது பஞ்சகாவியா வந்து பஞ்சம்னாலே 5, அந்த 5 பொருள்களை உள்ளடக்கிய இதுதான் பஞ்சகாவியா. அந்த பஞ்சகாவியாவுக்கு வந்து பசு மாட்டுல இருந்து கோமியம், பசு மாட்டுல இருந்து சாணம், அது கொடுக்கிற பால், அதுல கிடைக்கக்கூடிய தயிர், அதுல கிடைக்கக்கூடிய நெய், இந்த 5 பொருளை வச்சு பண்றதுதான் பஞ்சகாவியா. இது வந்து வேதங்கள்லயுமே ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. இது ஒரு நோய்க்காக பயன்படுத்தக்கூடிய மருந்தாகவும் நம்ம அந்த காலத்துல பயன்படுத்தியிருக்காங்க. இது பஞ்சகாவியாக தயார் பண்ணிக்கிற முறைன்னு நான் சொல்லணும்னா, சாணத்தை வந்து எடுத்து அதுல ஒரு 5 கிலோ சாணத்திற்கு ஒரு 800 மில்லி நெய்யாது விடணும். குறைந்தது 800 அல்லது 1 லிட்டரை ஊற்றி நல்லா கலந்து ஒரு 3 நாளைக்கு நம்ம அதை அப்படியும் மூடி வச்சிடணும். ஏன்னா அதுல வந்து ஈயோ கொசுவோ அல்லது வேற ஏதாவது பூச்சியோ போய் முட்டையிடாத வந்து பார்த்துட்டு அதை 3 நாள் கழிச்சு அப்புறம் அதுல வந்து 3 லிட்டர் கோமியம், 2 லிட்டர் பால், 2 லிட்டர் தயிர், ஒரு 12 வாழைப்பழங்க, அதுக்கப்புறம் இளநீ, இது நாட்டு சர்க்கரை ஒரு 2 கிலோ, இது எல்லாம் கலந்து ஒரு 22 நாள் வரை அல்லது 25 நாள் வரை டெய்லி காலையிலையும் மாலையிலையும் ஒரு கடிகாரம் உள்ள சுத்திர மாதிரி திசை, அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டா அதுக்கு எதிர்ப்பரமா அது நீங்க ஒரு 15 முறை நீங்க அது கலந்து விட்டுட்டு வச்சிட்டீங்கன்னா 25 நாள் கழித்து நமக்கு பஞ்சகாவியா ரெடி. இது மாதிரி ஒரு உரம் எங்கேயுமே நமக்கு கிடைக்க வாய்ப்பே கிடையாது. நம்மளா சொந்தமா தயார் பண்றது. அதிகபட்சமா இதுக்கு வந்து அந்த நெய்யோட வெள்ளம் மட்டும்தான் அதிகமே தவிர மித்தபடி இது ஒரு 1200 ரூபா 1300 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிடும். நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அளவு வந்து ஒரு குறைஞ்சது 10 லிட்டரா ஆகும். வெளியே வந்து ஒரு லிட்டர் வந்து 300 ரூபா 350 ரூபான்னு சொல்றாங்க. அது என்ன கலந்துருக்காங்கன்னு தெரியாது. நம்மளே தயார் பண்ணிட்டா அது ஒரிஜினலா கிடைக்கக்கூடியது. அந்த 350 ரூபாய்க்கு நீங்க 10 லிட்டர் கணக்கு போது 3500 ரூபாய்க்குரிய உரம் உங்களுக்கு தயாரித்த மாதிரி ஆயிருது. அதை வந்து 1 லிட்டர் 2 லிட்டர் ஒரு எடுத்து 200 லிட்டர் தண்ணியில் ஊற்றி நான் தென்னைக்கு அதை தான் நான் ஊற்றிட்டுருக்கேன். இது வரைக்கும் நான் பயன்படுத்தினது இந்த பஞ்சகாவியா, மீன் அமிலம், ஆட்டு உரம் தான் வச்சிருக்கேனே தவிர, ஆட்டு உரம் கூட முதல் 3 உரம் வச்சேன், அது கிடைக்கிறது சத்தரமாக இருந்தது, விலையும் அதிகமானுச்சு. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வளர்ந்தது நான் இதை தவிர என்னோடய தென்னைக்கு எதுவுமே இதுவரை வச்சதில்லை. மண் வந்து மலடாகாமல் இருக்குது. என்னோடய தென்னை மரம் பார்க்கறதுக்குமே ரொம்ப அழகாக செழிப்பாக இருக்கும். நிறைய காய்களையும் நான் அதுலேருந்து எடுத்துகிட்டு இருக்கேன்.
0: சரிங்கம்மா,
1: இது பஞ்சகாவியாவது. மீன் அமிலம் ரொம்ப சிம்பிள், நீங்க அதுக்கு செலவே இல்லாத ஒரு உரம். நீங்க ஞாயிற்றுக்கிழமை மீன் எடுத்துறீங்கன்னா அதுக்குரிய வேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த வேஸ்ட் என்ன எடை இருக்கோ அந்த எடைக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை அளவு அல்லது அதை விட கூடுதலா கொஞ்சம் சேர்ந்து கலந்து மூடி வச்சிடணும். அது திறக்க வேண்டாம், கிண்ட வேண்டாம், ஒண்ணு செய்ய வேண்டாம். ஒரு 20 நாள் கழிச்சா அது மீன் அமிலம் ரெடி. அது மோந்து பார்ப்பதற்கு நல்ல பல வாடகை அடிக்கும். அது இப்போ தேன் மாதிரி கிடைக்கும், பஞ்சாமிரதம் மாதிரி கிடைக்கும். அது வந்து ரொம்ப அதிகமான 75% தலைச்சத்து உள்ள ஒரு உரம். அதில் வந்து நீங்கள் 10 மில்லி மாத்திரம் எடுத்து செடிக்கு ஊற்றலாம். நீங்கள் வந்து செடியை தரத்தை பொறுத்து தென்னைக்குனா அதிகமாக ஊற்றணும், வாழைக்கு அதை விட கொஞ்சம் குறையாக ஊற்றணும். ஏன்னா இலையோடைய தன்மையை பொறுத்தது. கீரைக்கெல்லாம் வெறும் 10 மில்லி ஒரு 5 லிட்டர் தண்ணியில் கலந்து தெளிச்சு விட்டிங்கன்னா நல்லா செடி வளரும். பெண்கள் வந்து இந்த அளவுக்கு இதையே நீங்கள் ஒரு தொழிலாக கூட பயன்படுத்தலாம்னு நான் நினைக்கிறேன்.
0: இதை எத்தனை வருடங்களாக இந்த இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்கம்மா?
1: நான் வந்து ஒரு 12 வருடம் அதை பண்ணிட்டு இருக்கேங்க.
0: எப்படி போகுதுங்கம்மா?
1: எனக்கு ரொம்பவே மனசுக்கு இதமா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம செலவில்லாத ஒரு 0 பட்ஜெட் விவசாயம் மாதிரி செலவில்லாம நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். சில பேர் நிறைய உரங்களை, உரங்களோட விலையெல்லாம் இப்ப ரொம்ப அதிகம். 5000 ரூபாய் இருந்தா போறோம், ஒரு 500 மரத்துக்கு தாராளமா வச்சிடலாம். ஒரு காப்புக்கு 2 மாசத்துக்கு ஒரு தடவை, 10 மாசம் வச்சீங்கன்னா மிந்திய போன அதிகபட்சமா போனீங்கன்னா உங்களுக்கு அதிக செலவே இதுக்கு வாய்ப்பு அதிகம் இல்லைங்க.
0: இந்த இயற்கை உரங்களை பத்தி நிறைய எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டீங்கம்மா, இதனால பெண்களுக்கு என்ன சொல்ல வரீங்கம்மா?
1: பெண்கள்

0: என்ன பண்ணலாம்னா, இந்த உரங்களை நீங்களே தயாரிக்கலாம். நீங்க தயாரிச்சுட்டு உங்களுடைய வீடு தோட்டங்களுக்கு நான் பயன்படுத்திட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நீங்க கொடுக்கும் பொழுது அதை பயன்படுத்தி விளைச்சல் அதிகமா இருக்கு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, அதை நீங்க ஏன் ஒரு தொழிலா பயன்படுத்தக்கூடாது? நிறைய பேர் உழவர் சந்தையில மண்புழுத்தையே கொண்டு வந்து வித்துட்டு இருக்காங்க. நீங்க மீன் அமிலமும் தயார் பண்ணி விற்கலாம், பஞ்சகாவியம் தயார் பண்ணி வித்துட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க வெளியே போய் கூட விற்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கே இதை விலைக்கு கொடுக்கலாம். இதுல வந்து உங்களோட நேரம் வேஸ்ட் ஆகாது. இதை வந்து மீன் அமிலத்தை கிண்டி வச்சிட போறீங்க, 20 நாள் கழிச்சு பார்க்க போறீங்க. அது என்ன, உங்களுக்கு ஒரு நாள்ல 1 மணி நேரம் வேலை தான். பஞ்சகாவியாவுக்கு மாத்திரம் வேணா காலையில ஒரு 5 நிமிடம், சாயந்தரம் 5 நிமிடம் இந்த கிண்டி விடுறதுக்குரிய டைம் தான். அதனால உங்களுக்கு நேரமும் மிச்சம், செலவு மிச்சம், உங்களுக்கு ஒரு தொழில் கிடைச்சிருது, உங்களுக்கு ஒரு மனசு ஆத்ம திருப்தி. ரெண்டாவது, நீங்க வேலுவிக்கக்கூடிய பொருள் ரசாயனம் இல்லாத ஒரு பொருளா இருக்குது, அது உங்களோட உடம்புக்கு மிகவும் நல்லதும் கூட என்று நினைக்கிறீங்க.
1: ரொம்ப நன்றிங்கம்மா. இயற்கை விவசாயம் பத்தி எங்ககிட்ட நிறைய பகிர்ந்துகிட்டீங்க. நிலையத்துக்கு வந்து எங்களோட இந்த சொந்த பந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா.
0: நன்றிங்க.
1: நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாங்கம்மா?
0: பாசம் மலர்ந்த படத்துல இருந்து மலர்ந்து மலராத அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு, அந்த பாடலை போட்டுக்கலாம்.
1: நன்றிங்கம்மா.
0: நன்றிங்க.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நேரம் இரவு 7:42. ஆசை கானங்களோடு இது ஆசையில் ஒரு குக்கு. இப்போ விருப்ப பாடல் யாருக்காக ஒலிக்க காத்திருக்கிறது?
4: கோணை பண்பலை நிலையத்தில் பணிபுரியும் பண்பலை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் கூறி ஆசையில் ஒரு குக்குவில் இணைவது. நாமக்கல் மாவட்டம் வேலக்குறிச்சியிலிருந்து குருமூர்த்தி, தற்போது ஒசூரில் வசித்து வருகிறேன். ஆசையில் ஒரு குக்குவில் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து கோயம்புத்தூர் மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைச்ச என்ற பாடலை ஆசையில் ஒரு குக்குவில் அனைவருக்காகவும் ஒளிபரப்புங்கள். 27 ஆண்டு உதய விழா வாழ்த்துக்கள். நன்றி.

0: கோடை பண்பலை 100.5 நாளை வளம்பெற காத்திருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம் அறிமுக நேயர்களுக்காக, 9 மணிக்கு வானவில், வானவில் தந்திருக்கும் தலைப்பு பணிவு. முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை திருப்பூர் மாவட்டம் குன்னந்தூர் வெள்ளிரவெளி காமையிலிருந்து. நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி சர்வதேச நீதி நாள் சிறப்பு யாதுமாகி. சிறப்பு விருந்தினராக மேனாள் நீதியரசர் டாக்டர் எஸ் விமலா அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து மதுரை மாவட்டம் புதுக்காளிப்பட்டி ராஜேஸ்வரி அவர்களின் தெரிவில். மாலை 4 மணிக்கு திக்குமுக்கு வனத்தூரிகை. இரவு 8 மணிக்கு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இளமை பேசுகிறது. சொலவடை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் விளையாட்டுகளோடு. இரவு 10 மணிக்கு தென்காசி மாவட்ட நேயர்களின் விருப்பகானங்களோடு நினைவே சுகம். இணைந்து இருங்கள் கோடை பண்பலை 100.5 நள்ளிரவு 12 மணி வரை.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேரம் இரவு 7:49. காற்றோடு கவி பாடிக்கொண்டிருக்கிறது 100.5 ஆசையில் ஒரு குக்கு. நேயர்களே, இன்று இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் இன்று மதுரை மாவட்ட நேயர்களுக்காக. நேயர்கள் அழைக்கலாம் 24 24 24 அல்லது 24 24 29. முன்னிணைப்பிற்கு 0 45 42 முன்னிணைத்து வாருங்கள். இன்று இரவு 10 மணிக்கு நினைவே சுகம் மதுரை மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில். அடுத்த பாடலை யாரு கேட்டிருக்காங்க, கேட்டுலாமா?
1: கோடை பண்பலைக்கு வணக்கம். குன்னத்தூர் கருமஞ்சரி ரேவதி பாலகிருஷ்ணன். மீரா படத்திலிருந்து புது ரூட்ல தான் பாடல். நன்றி.
0: இதோ புது ரூட்ல தான்.

மாற்றுத்திறனாளிகளுக்கான அறிவிப்பு. எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகளும் அரசு நலத்திட்ட உதவிகளும் ஒரே இடத்தில் கிடைக்கும் ஒருங்கிணைந்த சேவை மையம் விழுதுகள் மையம். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. 21 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகள் மற்றும் அரசு நலத்திட்டங்களை எளிதாக பெற இந்த திட்டம் உதவுகிறது. இந்த மையங்களில் பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, சிறப்பு கல்வி, ஆக்குபேசனல் தெரபி, உளவியல் ஆலோசனை, கண் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் கிடைக்கின்றன. இது மட்டும் அல்லாமல் UDID அட்டைக்கு விண்ணப்பித்தல், கல்வி உதவித்தொகை பெறுதல், வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல், அரசு நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பித்தல், பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்களுக்கான பயிற்சி, உதவி உபகரணங்களுக்கான விண்ணப்பம் உள்ளிட்ட பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை ஒரே இடத்தில் பெற இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகலாம்.

0: இலவச உதவி எண் 18004250111. சைகை மொழியில் தொடர்பு கொள்ள 94 98 34 53 50 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: ஆசை கானங்களை ஆசையாய் தந்து இனிதே நிரபுக்கு வருகிறது கோடை பான்மலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. மீண்டும் உங்கள் ஆசை கானங்களை கேட்கலாம் நாளை இரவு 7 மணிக்கு. விடைபெறுகிறேன் என்று உங்கள் நட்பில் எடுத்துரைக்காடு டி கருப்பசாமி. நன்றி, வணக்கம் நேர்களே.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டில் 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய வழிகாட்டுதல் காரணமாக கடந்த 2015 19% பேர் சமூக பாதுகாப்பு திட்ட பயன்களை பெற்று வந்ததாகவும், தற்போது நடப்பாண்டில் 68.4% பேர் திட்ட பயன்களை பெற்று வருவதாகவும் கூறியுள்ளார். அனைவர் முயற்சியிலும் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற மத்திய அரசின் தாரக மந்திரத்தை பிரதிபலிக்கும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களின் மூலம் நிதி பாதுகாப்பு, சுகாதாரம், உணவு தானிய உதவி போன்ற பணிகள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இத்திட்டங்களின் பயனாக மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதாகவும், வறுமை கோட்டிற்கு கீழிருந்த மக்களின் வாழ்க்கை மேம்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நலன் மற்றும் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்தோடு சமூக பாதுகாப்பு திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருவதாகவும் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஆற்றல்மிக்க தலைமையின் கீழ் மக்கள் நலத்திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக

தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வடசென்னை பெரியார் நகரில் அஞ்சலக பாஸ்போர்ட் அலுவலகத்தை இன்று தாம் திறந்து வைத்தது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் எல் முருகன், மத்திய அரசின் சேவைகள் வெளிப்படைத்தன்மையுடன் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைத்து வருவதாக கூறியுள்ளார். திட்டங்களின் பயன்களை விரைவாகவும் எளிதாகவும் மக்கள் பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது தொடங்கப்பட்டுள்ள அஞ்சலக பாஸ்போர்ட் சேவையின் மூலம் வடசென்னை சுற்று வட்டார மக்களுக்கு பாஸ்போர்ட் சேவைகள் எளிதாக கிடைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். அனைவருக்கும் தரமான, வெளிப்படையான மற்றும் அணுகக்கூடிய சேவைகளை வழங்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். சென்னையைச் சேர்ந்த மீன்பிடி படகுகள் ஆந்திர கடற்பகுதியில் சுமூகமாக மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் ஆந்திர அரசுடன் ஒருங்கிணைந்து தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில மீன்வளத்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மீன்வளத்துறை இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த மீனவர்கள் ஆந்திரப்பிரதேச கடல்பகுதியில் மீன்பிடிப்பதால் அப்பகுதியில் மீன்வளம் குறையும் என்ற அச்சம் ஆந்திர மாநில மீனவர்களிடையே உருவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு தீர்வு காணும் முயற்சியாக சென்னை மீன்பிடி படகு உரிமையாளர் சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் இரு மாநில அதிகாரிகள் கொண்ட மாவட்ட அளவிலான குழு கூட்டத்தை விரைந்து நடத்துவதற்கான முயற்சி மாநில அரசால் மேற்கொள்ளப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. மாநில மீன்வளம், நிதித்துறை அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சென்னை மீன்பிடி உரிமையாளர் சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரப்பிரதேச மாநிலத்திற்கு அதிகாரிகளை அனுப்பி சுமூகமான மீன்பிடிப்புக்கு தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ளவும் வலியுறுத்தப்பட்டதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. கடந்த 11ஆம் தேதி நடைபெற்ற தமிழ்நாடு ஆந்திர மாநிலங்களுக்கு இடையேயான கூட்டத்தில் இதுகுறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும், கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மீனவர்களின் வாழ்வாதாரத்தினை கருத்தில் கொண்டு வழக்கம் போல் ஆந்திர மாநில கடற்பகுதிக்குள் மீன்பிடிக்க அனுமதிக்க கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மீன்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த அஇஅதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுமாறு தாவேக அரசை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இத்திட்டத்தை மத்திய அரசு கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும், நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரையிலேயே இந்த திட்டம் அப்போது சேர்க்கப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டதாகவும் கூறியுள்ளார். மத்திய அரசின் ஆலோசனைப்படி முதல் கட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு தொழில்நுட்ப அனுமதி பெறப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த திமுக ஆட்சியில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ள திரு எடப்பாடி பழனிசாமி, மத்திய அரசின் அனுமதி கிடைத்த உடனேயே நடந்தாய் வாழி காவிரி திட்டம் தொடங்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். தமிழக விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மாநிலத்தில் ஆளும் தாவேக அரசு மத்திய அரசின் துணையோடு உடனடியாக திட்டத்தை தொடங்கி முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 32.2 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்துள்ளது. கார்டிஃபில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்தது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இந்தியா இலங்கை இடையேயான 1வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: கற்றதை வாழ்க்கையில் விதித்து நல்லதை உலகிற்கு அறுவடை செய்ய காத்திருக்கும் பள்ளி கல்லூரி மாணவ செல்வங்களுக்காக கொடை பன்மலை 100.5 இளமை பேசுகிறது. மாணவர்கள் வரலாம் அறிமுகமானவர் 24, 24, 24 வழக்கமான மாணவ செல்வங்கள் 24, 24, 29 முன்னிணைப்பாக 0, 45, 42 இணைத்து இன்றைக்கு எல்லாமே பேசுகிற இந்த நிகழ்ச்சியில் என்னென்ன விளையாட்டுகள் மாணவ செல்வங்களுக்காக காத்திருக்கின்றன? ஒன்று வார்த்தை சங்கிலி, மற்றொன்று இஸ்கிஸ்கு ரிஸ்க் ரிஸ்க். நிகழ்ச்சிக்கு வரும் முதல் மாணவ செல்வம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்கம்மா. புரியல. என்ன வகுப்பு படிக்கிறீங்க? ஒரு முடிவு வச்சிருப்பீங்க. கொஞ்சம் நீங்க செல்லிட பேச சரியா வச்சு பேசுங்க.
1: 50க்கு மேல மார்க் எடுங்க.
0: ஓ 50க்கு மேல. ஒரு 100, 99, 98 அதெல்லாம்
1: ட்ரை பண்ணுங்க.
0: சரி, ஃபர்ஸ்ட் 50க்கு ட்ரை பண்ணுவோம். அப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி கரெக்டா 10ஆம் கிளாஸ் வரப்ப நம்ம ஒரு 90, 90க்கு மேல, 91, 95 அப்படி. ஆ
1: ஆமாங்க.
0: ஆ சரி சரி, விளையாட ஆரம்பிப்போமா? உங்களுக்கான விளையாட்டு வந்து வார்த்தை சங்கிலி. நான் ஒரு வார்த்தை சொல்வேன், அது முடிகிற இடத்துல நீங்கள் தொடங்கணும், சரியா?
1: ஆ சரி.
0: உங்களுக்கான வார்த்தை வந்து பூரிப்பு.
1: புன்னகை.
0: கைக்குட்டை.
1: நங்கா.
0: கைக்குட்டை. ஐயில் தொடங்குங்க.
1: ஐபேசி.
0: புரியல.
1: ஐபேசி.
0: ஐஸ் கட்டியா?
1: ஐபேசி.
0: புரியல, உங்க வார்த்தை எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன வார்த்தை சொல்றீங்க?
1: ஐபேசி.
0: ஐபேசியா? சிந்தனை. திருமவாய். அர்னிதா
1: சொல்றீங்க.
0: சொல்லுங்க சொல்லுங்க. ஐல எவ்வளவு வார்த்தைகள்? அதெல்லாம் ஆங்கில வார்த்தை இல்ல, ஐடியான்றதெல்லாம் தமிழ் வார்த்தை சொல்லணும். ஐந்து சொல்லலாமா?
1: ஐந்து.
0: தும்பிக்கை.
1: ஐபேசி.
0: ஐபேசி முதல்ல சொல்லிட்டீங்களே, வேற கையில நான் முடிச்சேன். கை.
1: கைபேசி.
0: கை கை கைபேசியா?
1: ஆமாங்க.
0: சிறப்பு. பூ.
1: பூவாட்டா?
0: ஆ. பூவில் நிறைய வார்த்தைகள் இருக்கே. குரில் பூ. இல்லை என்னது?
1: புறம்.
0: மன்றம். திரும்பவும் மா. மா மன்றம்.
1: மரம்.
0: மகிழ்ச்சி.
1: திறம்.
0: மந்திரம்.
1: நங்கா.
0: மந்திரம். மா. மால ஏதாவது வார்த்தை?
1: மகிழ்ச்சி.
0: மகிழ்ச்சி நான் சொன்னேனே. சரி, அதுல மகிழ் அப்படின்னு வச்சுக்கலாமா?
1: மாம்பழம்.
0: மகன்.

0: வாழ்த்துக்கள், சிறப்பாக விளையாண்டீங்க, நன்றிம்மா.
1: நன்றி.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: கோடை பண்பலை 100.5 நாளை வளம்பெற காத்திருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம் அறிமுக நேயர்களுக்காக, 9 மணிக்கு வானவில், வானவில் தந்திருக்கும் தலைப்பு பணிவு. முற்பகல் 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை, திருப்பூர் மாவட்டம் குன்னந்தூர் வெள்ளிரவெளி காமையிலிருந்து. நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி, சர்வதேச நீதி நாள் சிறப்பு யாதுமாகி. சிறப்பு விருந்தினராக மேனாள் நீதியரசர் டாக்டர் எஸ் விமலா அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து, மதுரை மாவட்டம் புதுக்காளிப்பட்டி ராஜேஸ்வரி அவர்களின் தெரிவில். மாலை 4 மணிக்கு திக்குமுக்கு வண்ணத்தூரிகை. இரவு 8 மணிக்கு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இளமை பேசுகிறது. சொலவடை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் விளையாட்டுகளோடு. இரவு 10 மணிக்கு தென்காசி மாவட்ட நேர்களின் விருப்பகானங்களோடு நினைவே சுகம். இணைந்து இருங்கள் கோடை பண்பலை 100.5 நள்ளிரவு 12 மணி வரை.
3: எல்லாத்திலையும்
2: பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இளமை பேசுகிறது.

0: இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் பார்த்தி சிங்லி இஸ்கிஸ்கு ரிஸ்க் ரிஸ்க் விளையாட்டுகள் மாணவ செல்வங்களோட விளையாடிட்டு இருக்கோம். இப்ப இணைப்பில் காத்திருக்கும் மாணவ செல்வம், அங்க வணக்கம்.
1: வணக்கம் கா.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: சிவகங்கை மாவட்டம் கானாடு காத்தான் ராஜா அண்ணாமலை நகரில் இருந்து அன்புமணி பேசுறேன்.
0: அன்புமணி, எப்படி இருக்கீங்க?
1: அக்கா, நேற்று காமராஜர் பிறந்த நாள். அவரை பத்தி சொல்லி
0: சொல்லுங்க.
1: காமராஜர் தாயார் பேர் சிவகாமி அம்மா. பிறந்த தேதி ஜூலை 15, 1903. பிறந்த ஊர் விருதுப்பட்டி என்ற விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டம். இவர் விடுதலை போராட்ட வீரர், முன்னாள் முதலமைச்சர். 1954 முதல் 1963 வரை இவர் முதலமைச்சராக இருந்தார். இவர் ஆட்சியில் பாடசாலை மற்றும் மதிய உணவு திட்டம் வழங்கினார். சிங்மேக் காமராஜர் அக்டோபர் 2, 1975 காலமானார். இவர் கடைசி வரை திருமணம் ஆகவில்லை. அவ்வளவுதான்க்கா.
0: சரி, காமராஜர் வந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க?
1: நல்லா படிச்சு அறிவை கத்துக்கிட்டேன்.
0: இருந்தாலும் அவர் வந்து மக்களுக்காக போராடினாரு. அவர் திருமணம் செய்யாததுக்கே ஒரு காரணம் சொல்வார். ஏன்னா அவர் காலத்துல வந்து நிறைய

0: மக்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அதனால அந்த கஷ்டப்படுற குடும்பத்தில் இருக்க பெண்களுக்கெல்லாம் திருமணம் ஆகலை. அதனால நானும் திருமணம் செய்து கொள்ளவில்லை அப்படின்னு தான் அவர் பதில் சொன்னாரான், ஏன் திருமணம் செய்யலன்னு கேட்டதுக்கு. ஸோ நான் மக்களோட மக்களாக வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். எளிமையை தான் அவர் ரொம்ப விரும்பினார், இப்படி தான் சொல்லுவாங்க.
1: அவர் வந்து நல்ல
0: அதாவது கர்ம வீரர் காமராஜர் அப்படின்னாலே அவர் ஒரு எளிமையான மனிதர், எளிமையை தான் அதிகமாக விரும்பினார். எங்கே போனாலும் நடந்து போகணும் அப்படின்னு தான் அவர் விரும்புவாராம். அதே மாதிரி ஆடை கூட ரொம்ப ஆடம்பரமாக உடுத்த மாட்டார்.
1: அக்கா
0: ம்
1: இது வந்து மக்கள் பல கஷ்டப்பட்டார்,
0: மக்களுக்காக வாழ்ந்த மாமனிதர். சரியா, சரி நம்ம விளையாட்டுக்கு வந்துருவோமா? சரி, உங்களுக்கான விளையாட்டு வந்து இஸ்கு இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க். சரி, என்னத்தை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னா அறிவியல், அறிவியல் சம்பந்தமா சொல்றப்ப வந்து இஸ்கு இஸ்கு சொல்லணும். அறிவியல் சம்பந்தம் இல்லாத பாடப்பிரிவு சொல்றப்ப ரிஸ்க் ரிஸ்க் சொல்லணும். நான் பாடப்பிரிவு தான் சொல்ல போறேன், சரியா? தெரியும்ல அறிவியல் பாடத்துல வந்து என்னென்ன பாடப்பிரிவு இருக்குன்னு தெரியும்ல? சரி, இயற்பியல் கணிதம் வரலாறு வரலாறு இருக்குமா அறிவியல்ல? வேதியியல் தாவரவியல் ஆங்கிலம் விலங்கியல் விலங்கியல் உயிரியல் குடிமியல் வாழ்த்துக்கள் அன்புமணி, சிறப்பாக விளையாண்டீங்க, நன்றி.
1: நன்றி, வணக்கம்.

0: நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பன்மலை 100.5 இளமை பேசுகிறது. இப்போ நிகழ்ச்சிக்கு ஒரு மாணவ செல்வம் வாங்க. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? காந்தி நகர் பவிதா, சரியா? அதான் பவிதா. என்ன படிக்கிறீங்க பவிதா?
1: ஃபோர்த்து.
0: இப்ப போயிருக்கீங்க, பெரிய கிளாஸ் போயிருக்கீங்க, எப்படி இருக்கு ஸ்கூலுக்குள்ள போனோடனே? எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பவிதாவுக்கு? ஏன் ரெண்டே ரெண்டு? கிளாஸ்ல எத்தனை பேர் மொத்தம்? 22ல் ரெண்டே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஏன் அந்த 20 பேர் என்னானாங்க? சரி, 20 பேர் கூட இல்லை, 19 பேர்
1: என்னானாங்க?
0: ஆனால் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெண்டு பேர் தான். அவங்க கிட்ட தான் நீங்கள் விளையாடுறது, சண்டை போடுறது எல்லாமேவா? சரி, அந்த ஃப்ரெண்ட்ஸில் யாரை பிடிக்கும், ரெண்டு பேரில் யாரை ரொம்ப பிடிக்கும் பவிதாவுக்கு? அதான் அந்த ஒரு ஆள் பேர் கவிதாவா?
1: கவிதா.
0: உங்க பேர் பவிதா, உங்க பேர் கவிதாவா? ரவிதாவா? சவிதா. சரி, இன்னொரு ஃப்ரெண்ட் பேர் என்ன? ரித்திகா. நல்ல வேலை, அதுவும் இந்த கவிதா பவிதா மாதிரி வரல. கவிதா, பவிதா, ரவிதா, இன்னும் தாள என்னென்ன பேர் இருக்குன்னு தெரியலையே. சரி, உங்க பேர் மாதிரியே வரனால தான் அவங்கள ரொம்ப பிடிக்குமோ ரவிதாவை? ஏன் பவிதா?

0: சவிதா. சரிங்க, சவிதாவை ரொம்ப பிடிக்குமா? ஒரே இந்த கவிதா, பவிதா, ரவிதா, சவிதான்றது கன்ஃபியூசன் ஆகுதுங்க. சரி, உங்க பேர் பவிதா, அவங்க பேர் சவிதா, சரியா? என்ன சாப்பிட்டீங்க பவிதா? இட்லியா? எத்தனை இட்லி சாப்பிட்டீங்க? எப்பயுமே ரெண்டு தான் சாப்பிடுவீங்களா? சரி, இனிமே வளர்ற பிள்ளைல கொஞ்சம் கொஞ்சம் கூட்டிக்குவோம். இப்போ ரெண்டு சாப்பிட்டீங்க, நாலுலேருந்து மூணு, சரியா? அடுத்து ஒரு மாதம் கழிச்சு மூன்றரை, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி நம்ம நிறையா சாப்பிடணும். சரி, விளையாட ஆரம்பிப்போமா? உங்களுக்கு வந்து வார்த்தை சங்கிலி, நான் ஒரு வார்த்தை சொல்வேன், அது முடிகிற இடத்துல நீங்கள் தொடங்கணும், முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவோம், சரியா? சரி, எளிதான வார்த்தை சொல்லவா? அம்மா. உண்மை. ஊ ஊ சரி. லட்டு. பயங்கரம். லவங்கம். லவங்கம் இம் இம்ல முடியுது. மகள். உங்களுக்கு லா வந்துருச்சே, லா இல்லைன்னா எதில் வேணால் தொடங்குங்க. புரியல, என்ன சொன்னீங்க? லகரம் சொன்னீங்களா? சரி, நான் சொல்லவா? மாசு. சு சு சூழ வார்த்தை இருக்குல்ல, அம்மா சொல்லித்தரக்கூடாது. அம்மா வாங்கிட்டு போக சொல்லுங்க, நம்ம ரெண்டு பேர் விளையாடுவோம், தப்பாக கூட விளையாடுவோம், சரியா? சூழ நீங்கள் யோசிங்க, உங்களுக்கு ஏதாவது வார்த்தை தெரியுதான்னு பார்ப்போம். ஏதாவது வார்த்தை கணிதத்தில் வரும், ஆணி அடிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம், அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க. சரி, நான் சொல்லித்தரவா? சுண்டெலி. எதிர்பார்க்கவே இல்லை சுண்டெலி சொல்வீங்க. இஞ்சி. சி. சி. புவியீர்ப்பு. திரும்ப பூ. விந்தை. தை. தை. விந்தை. தை சொல்லலாம்ல கவிதா. தை மாதம். தை. தைன்னு முடியுது. தாலை சொல்லலாம், தையிலையும் சொல்லலாம், தை மாதம் சொல்லலாம். இல்லை உங்களுக்கு தாலை தான் சொல்ல விருப்பம்னா சொல்லுங்கள். நான் சொல்லவா? ஐங்குறு நூறு. ரூ. ரூ. ரூல வந்து இரு குட்டல் ஊ வருதா? ஊ சொல்லுங்க, ஊல வார்த்தை சொல்லுங்க. பவிதா, அபாரமாக விளையாண்டிங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாலாம் கிளாஸ் படிக்கிறீங்க இவ்வளோ சொல்வீங்களா தமிழ் வார்த்தைன்னு. நல்லா நிறைய வார்த்தைகள், வித்தியாசமான வார்த்தைகள்லாம் சொன்னீங்க, கேட்கவே நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள், நன்றி. சரிங்க மருமகளே, கண்டிப்பாக அடிக்கடி கலந்துக்கணும், சரியா? பெரியவங்களும் பேசக்கூடாது, குட்டி பாப்பா தான் பேசணும். பெரியவங்க யாரு? அம்மா வந்து வேற மகளிர் நேரத்துல எல்லாம் பேச சொல்லுங்க, இளமை பேசுகிறதுல நம்ம மாதிரி குட்டி பசங்க தான் பேசணும், நம்ம எல்லாம் உங்களை, சரியா? நல்லா இருக்கும், சரியா? சரி, தொடர்ந்து நிகழ்ச்சி எல்லாம் பங்கு பெறுங்க, சரியா? சரி பவிதா, நன்றி.
1: நன்றி.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நம் கோடை பண்பலை 100.5 நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி. நாளைய யாதுமாகி நிகழ்ச்சி சர்வதேச நீதி நாள் சிறப்பு நிகழ்ச்சியாக. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் மேனாள் நீதியரசர் டாக்டர் எஸ் விமலா அவர்கள்.

0: வாழ்க்கையில ஒரு ஒரு நிமிஷமும் நம்ம கொடுக்கற மதிப்பு, நம்மளுடைய செயல்கள் எல்லாமே வந்து நீதியை உட்கினதுதான். நீங்க செய்யறது இன்னைக்கு ஒரு பெரிய நீதி. மக்களுக்கு சர்வதேச நீதி நாள் சம்பந்தப்பட்ட ஒரு விழிப்புணர்வை உண்டாக்குற இந்த நிகழ்ச்சி தான் நான் நீதின்னு சொல்லுவேன்.
1: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி.
2: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
3: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
4: இனிய பண்பலை கோடை பண்பலை 100.5 இன்பமாய் இணைந்திருக்கிறோம். இது மாணவ செல்வங்களுக்கான விளையாட்டுகளோடு இளமை பேசுகிறது. மாணவ செல்வங்கள் அழைக்கலாம். அறிமுகம் 24 24 24 நமது வழக்கமா அழைக்கிற மாணவ செல்வங்கள் 24 24 29 முன்னிணைப்பாக 0-45-42 இணைத்து. இன்னைக்கு வார்த்தை சங்கிலி இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்க் விளையாட்டுகள் தான் மாணவ செல்வங்களோட விளையாடிட்டு இருக்கோம். இப்ப இணைப்பில் காத்திருக்கும் மாணவ செல்வம், அங்க வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. கொஞ்சம் உங்க சொல்லிட்டு பேச சரியா வச்சு பேசுங்க. திருப்பூர்ல இருந்து ராஜாத்தின்ற பேர் தான் விட்டு விட்டு கேக்குது. இப்ப பேசுங்க. ராசாத்தி ராஜாத்தி ஏ ராசாத்தின்னு ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? ராஜாத்தி கேட்டிருக்கீங்களா? உங்க பேர்ல ஒரு பாட்டு இருக்கு. அதெல்லாம் எனக்கு எதுக்குங்க, நான் ஸ்கூலுக்கு போறேங்க அப்படின்றீங்களா? சரி, இருந்தாலும் நம்ம பேரில் ஒரு பாடல் நம்மளை கூப்பிடுற மாதிரி இருக்குது, கேட்குறப்ப கொஞ்சம் சந்தோஷமா இருக்குல்ல. சரி, ஒரு முறை கேட்டு பாருங்க சரியா. ராஜாத்தி என்ன படிக்கிறீங்க? 10th போயிருக்கீங்க. இப்படிதான் கொஞ்சம் அமைதியாக பேசுறீங்களா, இல்லை நீங்கள் கலகலப்பு டைப்பு தான் உங்ககிட்ட அமைதியாக பேசுறேன்றீங்களா? ராஜாத்தி புரியல. எப்பயுமே கொஞ்சம் அமைதியாக தான் இருப்பீங்களா, யார்கிட்டயும் பேச மாட்டீங்க? யார்கிட்ட பேசுவீங்க? நண்பர்கள்ட்ட மட்டுமா? நண்பர்கள்ட்ட அதிகமாக பேசுவீங்களா, இல்லை குடும்பத்தில் அதிகமாக பேசுவீங்களா, எங்கே அதிகமாக பேசுவீங்க?
5: குடும்ப.
4: அப்போ தோழிகிட்ட கூட அதிகமாக பேச மாட்டீங்க, அளவாக தான் பேசுவீங்களா? சரி, உங்களுக்கு அப்போ எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க? ராஜாத்திக்கு ஃப்ரெண்டு இருக்காங்களா இல்லையா? எத்தனை பேர் இருக்காங்க? எண்ணிட்டு இருக்கீங்களோ? அப்ப நிறைய பேர் இருக்காங்களா? எத்தனை பேர்? ஒரு 10 பேர் இருப்பாங்களா? 10 பேர் இருக்க தோழி கூட்டத்துல இவ்வளவு அமைதியானவங்களை சேர்த்துக்க மாட்டாங்களே, கலக்கலான்னு இருக்கவங்கள தானே சேர்த்துக்குவாங்க. இப்ப என்ன எடுத்துக்கோங்க, என்ன சுத்தினா ஒரு கிரௌட் இருக்கும், இந்த பேசவே இல்லாதவங்ககிட்ட யாருமே பேச மாட்டாங்கல்ல, கலகலன்னு இருக்கணும்ல. ஏரா ஜாத்தி, சரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை மாற்றிக்குவோம் சரியா? எப்பயும் நம்ம கொஞ்சம் கலகலன்னு இருக்கணும். இப்படி உம்முன் இருந்தோம்னா நம்ம கூட யாருமே பேச மாட்டாங்க, ரொம்ப அமைதியாக இருக்காங்க, உங்கள்கிட்ட என்ன பேசணும்னு யோசிப்பாங்க சரியா? கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நம்மளை வந்து மாற்றிக்கணும். எப்பயுமே அமைதியாக இருக்கக்கூடாது, தேவையான இடத்தில் அமைதியாக இருக்கலாம், தேவையில்லாத இடத்துல வந்து பேசி தான் ஆகணும் அப்படி. சரியா ராஜாத்தி? உங்களை பேச வைக்க எனக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. சரி, நம்ம விளையாட ஆரம்பிப்போமா? உங்களுக்கு வந்து இஸ்கு இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க் விளையாட்டு தெரியல. சரி, உங்களுக்கானது வந்து சமூக அறிவியல் பாடப்பிரிவு. அந்த சமூக அறிவியல் பாடப்பிரிவு சொல்கிறப்ப இஸ்கு இஸ்கு சொல்லணும், அது சம்மந்த இல்லாதது நான் சொல்கிறப்ப ரிஸ்க் ரிஸ்க் சொல்லணும் சரியா? வேக வேகமாக சொல்லணும். வரலாறு, இயற்பியல், சமூக அறிவியல், இயற்பியல் வருமா? குடிமையியல், புவியியல், கணிதம், ஆங்கிலம், வேதியியல், வேதியியல், சமூக அறிவியல்ல வேதியியல் இப்ப சேர்த்தாங்க, அறிவியல் பிரிவுல தூக்கிட்டு போய் சமூக அறிவியல் வச்சிட்டாங்களா?

உன்னை கேள்வி கேட்டால் நீங்கள் இஸ்கு ரிஸ்க்கு மாற்றி மாற்றி சொல்வீங்களா ராஜாத்தி? சரி, இன்னொரு முறை விளையாடலாம், வேகமாக விளையாடணும். சரியா? 10ஆம் வகுப்புனாலும் ரொம்ப வேகமாக விளையாடணும். வரலாறு, பொருளாதாரம், எங்க சமூக அறிவியல்ல தானே பொருளாதாரம் சொல்லி தருவாங்க, எனக்கு குழம்பு இரும்போலையே. சரி, வேற ஏதாவது விளையாடுவோமா? சரி, எண்களின் வகைகள். சரி, கணிதத்தில் எண்களின் வகைகள்னு ஒன்று இருக்கும், தெரியுமா? சரி, கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம். இயல் எண்கள் ராஜாதி, அதுதாங்க எண்களின் வகைகள். இது எல்லாமே பாடப்பிரிவு தான், 10th வரைக்கும் இருக்கிறது தான். அறிவியல், சமூக அறிவியல், கணிதம், தமிழ், ஆங்கிலம். இதில் கணிதத்தில் வந்து எண்களின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் நம்பர்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப ஈஸி. இயல் எண்கள்

அது தாங்க எண்களின் வகைகள். இது எல்லாமே பாடப்பிரிவு தான், 10th வரைக்கும் இருக்கிறது தான். அறிவியல், சமூக அறிவியல், கணிதம், தமிழ், ஆங்கிலம். இதில் கணிதத்தில் வந்து எண்களின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் நம்பர்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப ஈஸி. இயல் எண்கள், முழு எண்கள், பகா எண்கள், பகு எண்கள், பின்னங்கள். என்னாச்சு ராஜாத்தி, இன்னும் எளிதாக விளையாடுவோமா? சரி, நிறங்கள் விளையாடுவோமா? நிறங்கள் தெரியும்ல? சரி, கருப்பு, வெள்ளை, மஞ்சள், முட்டை, நீலம், மான், ஊதா, வெளிர் மஞ்சள். நிறங்கள் உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருச்சு. வாழ்த்துக்கள். அடுத்ததாக வரப்போ இந்த மாதிரி பாடப்பிரிவுகள் நம்ம நல்லா தெரிஞ்சுட்டு வரணும், சரியா? ஏன்னா நம்ம அந்த பாடப்பிரிவுகள் தான் படிக்கிறோம், அதில் என்னென்ன பிரிவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அடுத்து நீங்கள் வந்து 11ஆம் வகுப்பு போகிறப்ப அதில் ஒரு பிரிவு தானே எடுப்பீங்க, அதனால. சரியா ராஜாத்தி? ஆ சரி. இனிமேல் வந்து நீங்கள் நிறையா பேசவும் ஆரம்பிக்கணும், அமைதியாகவே இருக்கக்கூடாது. நிகழ்ச்சியில் வந்து நிறைய பேசணும், முயற்சி பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக பழகிரும், சரியா? நன்றிங்க.

நிறைவிற்கு வருகிறது கொடைப்பன்மலை 100.5 இளமை பேசுகிறது. நாளை இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் சொலவடை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் விளையாட்டுகள் மாணவ செல்வங்களுக்காக காத்திருக்கின்றன. வாங்க மாணவ செல்வங்களை நாளை இரவு 8 மணிக்கு இதே இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில விளையாடலாம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி நேர்களை.

இனிய இரவு வணக்கம் நேர்களே. அழகான இரவு பொழுது, அமைதியும் தனிமையும் நிறைந்த இரவு. கனவுகள் நம் கண்கள் பேச, ஞாபகங்கள் மனதில் மிதக்க, பழைய நினைவுகளை மீட்டெடுக்கும் இரவு நேரத்தில் இசையோடு பயணிக்க வருகிறது கோடை பன்மொழி 100.5 கொடை தென்றல். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைய காத்திருக்கிறேன். என்று உங்கள் நட்பில் எழுத்துரைக்காடு.

நேரம் இரவு 9:07. இரவு நேரத்தை இசையால் தாளாட்டி கொண்டிருக்கிறது கோடை பன்மலை 100.5 கொடை தென்றல். வார்த்தைகளை தேடினேன், வராத தூரம் அது. நினைவை தேடினேன், அருகில் வந்தது. நிலவை தேடினேன், அது தூங்கிவிட்டது. அதனால்தான் உன்னை தேடினேன்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

காற்றோடு கவி பாடிக்கொண்டிருக்கிறது கோடை பான்மலை 100.5 கொடை தென்றல். நேரம் 9:13. இமை மூடினால் இருள் போகிறது. உன் விழிகளில் தேடுகிறேன் என்னை, இரவில் நிலவையும் தேடுகிறேன் துணைக்கு.

நிலவை அழைத்த நேரம் இரவு 9:18. இணைந்திருக்கின்றோம் கொடை தென்றல். சில நேரம் அமைதி, சில நேரம் காத்திருப்பு, சில நேரம் கண்ணீர். நீ வருவாயென ஒவ்வொரு நாளும் ஏங்கும் என் மனது.

இரவு நேர பயணமாய் இணைந்திருக்கின்றோம். கொடை தென்றல் மறக்காத நினைவு, பேசாத வார்த்தை, சொல்ல துடிக்கும் காதல், இவை அனைத்தும் ஒன்னால் தானே கிடைத்தது.

நிலவின் மயக்கமாய் இணைந்திருக்கின்றோம். கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல். நேரம் 9:28. தொலைவில் இருந்தாலும் நினைவுகள் நினைத்து கொண்டே இருக்கும், யாரையும் யாராலும் மறக்க முடியாமல்.

வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.

இணைந்திருக்கின்றோம். கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல். நேரம் 9:35. பல மணி நேரம் பேசும் உன் நினைவு, சில நிமிடம் நினைக்கும் உன் புன்னகை, பேசத் தோன்றும் இதயம் காத்திருக்கிறது.

காதல் கடிதம் எழுத கண்கள் சம்மதிக்கின்றன. ஆனால் கண்களுக்குள் இருக்கும் ஆயிரம் எண்ணத்தை எப்படி வெளிப்படுத்துவது?

ஆயிரம் இரவு உனக்காக காத்திருந்தேன், ஆனால் ஒரு நிமிடம் என்னை நினைத்தாயா? அந்த நிலாவிடம்தான் கேட்க வேண்டும்.

இரவு நேரத்தை இசையால் தாளாட்டி கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் 1.5 கொடை தென்றல். நேரம் 9:49. முகம் பார்க்க நானும் முடியாமல் நீயும் தவித்து கொண்டிருக்கின்றோம். உன் பார்வையில் எத்தனை எத்தனை அர்த்தங்கள் தானோ.

நேயர்களே, இன்னும் 6 நிமிடங்களில் வளமர காத்திருக்கிறது நினைவே சுகம். இன்று மதுரை மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் மதுரை மாவட்ட நேயர்களே உங்களுக்காகத்தான் இன்றைய நினைவே சுகம். இதுவரை நிலவின் பாடல்களோடு வளம் வந்தது இன்றைய கொடை தென்றல். மீண்டும் கொடை தென்றல் வலம் வரும் நாளை இரவு 9 மணிக்கு. விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் நட்பில் எழுத்திரைக்காடு டி கருப்பசாமி. நன்றி, வணக்கம் நேர்களே.

மௌனத்திற்கு மொழி கொடுத்து, நினைவுகளுக்கு சிறகுகள் தந்து, கனவுகளுக்கு உயிர் ஊட்டி, அமைதியை தரும் இனிய இரவு பொழுதில் நேரின் விருப்ப பாடலோடு கொடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் மல்லிகைப்பூ என்றாலே நினைவுக்கு வரும் ஊர் மலைநகரம் மதுரா நகர், கூடல் முக்கூடல் நகரம், பாண்டிய மாநகர், மல்லிகை மாநகர், வைகை நகரம் என பல பெயர்களை கொண்ட தூங்கா நகரமான மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களோடு வர காத்திருக்கிறது. இந்த ஒரு மணி நேரமும் கேட்டு ரசிப்போமா?

0: நேயர்கள் வரலாம், அனைத்து நேயர்களும் அதாவது மதுரை மாவட்ட நேயர்கள் அழைக்கலாம். 24 24 29 மற்றும் அறியன் 24 24 26 முன்னிணைப்பாக 0 45 42 இணைத்து இணைப்பில் வரும் முதல் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்
1: மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கய்யா.
1: மேடம், மதுரை மாவட்டம் சிலம்பட்டி வட்டம் டி செட்டி முருகவேல் மேடம்.
0: முருகவேல் ஐயா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் எங்கிட்டே முதலே விஜயகாந்த் படம் சரியோ சரியோ காதலித்தது, அந்த பாடல் மேடம்
0: கேட்டுடலாம். நன்றிங்க.
1: நன்றி மேடம்.

0: பத்து மணி 7 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இப்போ நிகழ்ச்சியில் இணையும் மதுரை மாவட்ட நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். மேலூர் கோட்டமத்தம்பட்டி ராதாகிருஷ்ணன்.
0: என்ன பாடலீங்க கேட்கலாம்?
1: எனக்கு தாயின் மணிக்கொடி படத்துல இந்த இரவு நேரத்துக்கேற்ற இதமான பாடலாக இந்த பூவுக்கு அது பாடுவாங்க.
0: சரி, 100 ஆண்டுக்கு ஒரு முறை அந்த பாடல் கேட்கலாமா?
1: 100 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூ வெள்ளவா?
0: சரி, கேட்டலாம். நன்றி,
1: வணக்கம்ப்பா.

0: இதயம் தொட்ட இன்னிசை இன்பமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கொடை பன்மலை நூறு பிள்ளையின் நினைவே சுகம் நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: சோமசுந்தரி மேடம்.
0: எங்க இருந்து பேசுறீங்க சோமசுந்தரி?
1: மதுரையில இருந்து மேடம்.
0: என்ன பாடலமா கேட்கலாம்?
1: கண்ணே கனியமுதிய பதம்.
0: சரி கேட்கலாம். நன்றிம்மா.

0: இசை இசைக்கானங்களை தித்திப்பாய் தந்து கொண்டிருக்கிறது கொடை பன்மலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்பகானங்களை தந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: ஊர் உருந்தும் நேரத்தில் உள்ளாவரும் நிலா மகளாய் கொடை பன்மலை 100.5 அன்பான சுதிக்கும் இனிய இரவு வணக்கம். மதுரை ஜவர்பத்திலிருந்து உங்கள் அன்பு சோன் அந்தோனி.
0: என்ன பாடலீங்க கேட்கலாம்.
1: முன்னுரையில தமிழ் சங்க வளர்த்த தமிழ் உற்பத்தி நினைத்ததற்காக இந்த தருணங்கள் நன்றி.
0: சரி,
1: எனக்காக காட்சி ஸ்டேப்ளர் தீபன் சக்கரத்தை ஐயாவும் ஜானகம் படியாகவும் நெஞ்சம் என்ற பாடல் சொல்லி நன்றி செய்வதா.
0: சரி கேட்டுலாம். நன்றிங்க.
1: தேங்க்யூ.

0: மனம் தொட்ட கானங்களை மனமகிழ்வோடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கோடை பன்மலை 100.5 நினைவே சுகம். இப்போ நிகழ்ச்சியில் இணையும் நேயர்வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். இது மதுரையில இருந்து திருமங்கலம் மாவட்டம் மேடம். கணபதி
0: கொஞ்சம் வானொலிய விட்டு தள்ளி வந்துருங்க. உங்களோட குரல் வந்து எதிரொலிக்குது, தெரியுதா?
1: சரிங்க மேடம்.
0: உங்க மனைவி
1: மனைவி ஜரோஜா ஜரோஜாக்கு வேண்டி இந்த பாட்டு மேடம்.
0: என்ன பாடல்?
1: மன்னவனே மன்னவனே மாலையிட்டு.
0: சரி, கோட்டை வாசல் படத்துல இருந்து கேட்டலாம். நன்றிங்க.
1: நன்றி மேடம்.

0: கானங்களை தவிட்டாமல் தந்து கொண்டிருக்கிறது கோடை பன்மலை 100.5 நினைவே சுகம். இப்ப நிகழ்ச்சியில் வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம் தம்பி, உங்க பேர் சொல்லுங்க.
1: விந்தையுருவான எழிலே, புவி மந்தை தினம் காக்கும் குழலே, எந்தன் குறை தீர்க்கும் பரணே, உந்தன் வருகை உலகுக்கு அரணே. கோடை பன்மலைக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கும் வணக்கம் கூறுவது மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் திரளி கிராமத்திலிருந்து மா மாயக்கண்ணன் அக்கா. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கும். உங்க கவிதையும் நன்றாக இருந்தது.
1: சரிங்கக்கா,
0: என்ன பாடல் கேட்கலாம்?
1: அரண்மனை கிளியிலிருந்து அடி பூங்குயிலே பூங்குயிலே கேளு, நீ பாட்டெடுத்த காரணத்தை.
0: கேட்டலாமா?
1: நன்றிங்கக்கா.
0: நன்றிங்க. அடி

0: 10:35 நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 நேயர்களின் விருப்ப பாடலோடு நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப கானங்களோடு உலா வந்துட்டு இருக்கு. இப்ப நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்ப்பா.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
1: மதுரை மாவட்டம் திருக்கோட்டம் தாலுகா 85 வேலுச்சாமி.
0: என்ன பாடலீங்க கேட்கலாம்?
1: பல வயசு போடணும். காஞ்சி பட்டு உடுத்தி கஸ்தூரி பொட்டு பாட்டு போடுங்கப்பா.
0: கேட்டலாம். நன்றிங்க.
1: நன்றிப்பா.

0: மனம் நின்ற கானங்களை இன்பமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கொடைப்பன்மலை 100.5 நினைவே சுகம் இணைப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: இனிய இரு வணக்கம்.
0: வணக்கம். சொல்வது
1: மதுரை அனுப்பானடியிலிருந்து குருபரன்.
0: என்ன பாடலீங்க கேட்கலாம்?
1: மயங்குகிறாள் ஒரு மாடு. அந்த படத்தை வந்து ஒரு புறம் வேடன் மறுபுறம் நாரம் இரண்டுக்கும் நடுவே அழகிய கலைமான் அழகிய கலைமான் அந்த பாட்டு.
0: சரி கேட்டலாம். நன்றிங்க.

0: 10:45 இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க வணக்கம்.
1: இனி இரவு வணக்கங்களுடன் மதுரையிலிருந்து தனலட்சுமி சென்றிருக்கேன்.
0: என்ன பாடல்மா கேட்கலாம்?
1: படம் வந்து தூக்கி போ செல்லக்கிளி. பாடலின் வரி ஏனோ உண்மை எனக்கு
0: கேட்கலாம்.
1: நன்றி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றிமா.

0: இரவு பொழுதை இசையால் நிறைத்துக் கொண்டிருக்கிறது கொடி பண்மலை 100.5 நினைவே சுகம். நிகழ்ச்சி கோரும் மதுரை மாவட்ட நேயர்வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். உங்க பேர்?
1: தர்மபுரி, மதுரை மாவட்டம் தர்மபுரி. என்ன
0: பாலிங்க கேட்கலாம்? கேட்டலாம். நானே ராஜா, நானே மந்திரி.
1: நானே
0: நன்றிங்க.
1: நன்றி.

0: நிகழ்ச்சிக்கு வரும் நிறைவான நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: மதுரை மாவட்டம் உத்தலமட்டி வட்டம் உத்தப்பநாயக்கனூர் ஈஸ்வரி ஈஸ்வரன் கடையில இருந்து பேசுறோம்.
0: சரி, ஈஸ்வரிக்கு என்ன பாடல் வேணும்?
1: பொன்னுமணி படத்துல இருந்து.
0: சரி, நெஞ்சுக்குள்ள இன்னாரு கேட்டலாம். நன்றிங்க.

0: அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா.
1: மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களை தந்து இன்பமாய் நிறைவுக்கு வருகிறது இன்றைய நினைவே சுகம். நாளைய நினைவே சுகம் தென்காசி மாவட்ட நேயர்களுக்காக வர காத்திருக்கிறது. இனி கேட்கலாம் இடைவிடா இசைமெட்டுக்களோடு இரவு சிறகு.

இனிய இரவு வணக்கம் நேர்களே. இரவின் மடியில் இசையின் தாளாட்டாய் இரவு நேரத்தை குளுமையாக்க இடைவிடா கானங்களோடு இரவு சிறகு நிகழ்ச்சியில் உங்களோடு என் சிமுங்க நட்பில் எழுத்திரிக்காடு டி கருப்பசாமி.

0: கோடை பண்பலை இன்னொரு புள்ளி ஐந்தில் நாளை மலரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள் காலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த விடியல், 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உள்ளா, 6:30 மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, மங்களன்மங்கள் திருச்சி மற்றும் சேலம். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் வசந்த விடியலில். சேவை செய்திகள் 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தலி நேரம். காலை 7 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியில் 7:20 பாட்டும் பதமும், 7:35 பூமாக்ஸ் பனியன்கள் ஜட்டிகட் ஷயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிருத்வி உமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று, 8 மணிக்கு மங்களன்மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதொடு ராகம் நாளை அறிமுக நேர்களுக்காக, 8:10 பூமாக்ஸ் பனியன்கள் ஜட்டிகட் ஷயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன் சன்பிரீப்ஸின் மனதோடு ராகம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் வானவில் நாளை தந்திருக்கும் வண்ணம் பணிவு, 9:30 மங்களன்மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில், காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் வெளியே வராத வெளிச்சங்கள், 10:50 நலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய, 11:00 தேடி வரும் பண்பலை நாளை திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் வெள்ளிரவெளி சந்தை அருகில் இருந்து, 12:00 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் யாதுமாகி சர்வதேச நீதி நாள் சிறப்பு யாதுமாகி, சிறப்பு விருந்தினர் மேனாள் நீதியரசர் டாக்டர் எஸ் விமலா அவர்கள், 12:35 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மேலவழி, 1:00 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், 2:00 டோல் தபாக்கா துல், 3:00 உயிரெழுத்து, நாளை மதுரை மாவட்டம் புதுமா காளிப்பட்டியரோடு ராஜேஸ்வரி அவர்களின் தெரிவில், 3:10 நாமக்கல் MIM ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும், 3:40 பாட்டம் பதமும், மாலை 4:00 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்துருகையில் திக்கமுக்கு வண்ணத்துருகை, 4:30 போமாக்ஸ் பனியன்கள் ஜட்டிகற்றாயர்கள் மங்களன்மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் வண்ணத்துருகையில் திக்கமுக்கு வண்ணத்துருகை, 5:00 சித்திரச்சபானம், 5:30 வைக்கிங் பனியன் சன்பிரிப்ஸின் சித்திரச்சபானம், 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம், 6:00 கதம மலர்கள், 6:05 போமாக்ஸ் பனியன்கள் ஜட்டிகற்றாயர்களின் ஒளியேற்றம் சிந்தனை, 6:40 பொன்னியின் செல்வங்கள், 7:00 ஆசையில் ஒரு 7:30 சொந்தமந்தம், 8:00 தமிழ் செய்தி அறிக்கை சென்னையஞ்சலாக, 8:05 கிழமை பேசுகிறது, 9:00 கொடை தென்றல், 10:00 தென்காசி மாவட்ட நேர்களின் பங்களிப்பு நினைவே சுகம், 11:00 கேட்கலாம் இரவு சிறகு, இவையாவும் நாளை மலரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள். இணைந்து இருங்கள் உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டு சுவைத்திருங்கள் நிகழ்ச்சிகள் யாவையும் நள்ளிரவு 12 மணி வரை.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல் குரல் எண் 1110.

இசையின் மூற்றாய் இதுவரை இணைந்திருந்தோம் இடைவிடா கானங்களோடு இரவு சிறகு. மீண்டும் இரவு சிறகு விரியும் நாளை முன்னிரவு 11 மணிக்கு. விடைபெறுகிறேன் என்று உங்கள் நட்பில் எழுத்துரிக்காடு.

0: கொடுத்து உதவும் பண்புடை செல்வர்கள் சிறிதளவு வறுமை அடைய நேர்வது என்பது மழை பொழியும் மேகம் வறண்டு போவதற்கு சமமானது ஆகும். குறள் எண் 1010, அதிகாரம் நன்றியில் செல்வம்.
1: சீருடை செல்வர் சிறு துணி மாறி வரங்கூர்ந்தனையது உடைத்து.
0: கொடுத்து உதவும் பண்புடை செல்வர்கள் சிறிதளவு வறுமை அடைய நேர்வது என்பது மழை பொழியும் மேகம் வறண்டு போவதற்கு சமமானது ஆகும். குறள் எண் 1010, அதிகாரம் நன்றியில் செல்வம்.
2: இத்துடன் எமது நிகழ்ச்சிகள் யாவும் எனது நிறைவு பெறும்.

அனைவருக்கும் புன்னகை மிளிரும் புலர்காலை வணக்கம் நேர்களே. இன்று புலர்ந்துள்ள இந்த பொழுது அனைவருக்கும் நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் வழங்கட்டும் என வாழ்த்தி வரவேற்கிறது கோடை பண்பலை 100.5. இப்பொழுது முதல் நமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே துவங்கும் நேரமாக, இப்பொழுது முதல் இரவு 12 மணி வரை நிகழ்ச்சிகள் யாவையும் கோடை பண்பலை 100.5 MHz நியூஸ் ஆன் ஏர் எனும் ஆண்ட்ராய்டு செயலி மூலம் உலகம் முழுவதும் கேட்டு மகிழலாம். இன்று சக வருடம் 1948, ஆசாத 26, திருவள்ளுவர் ஆண்டு 2057, பிரபவ வருடம் ஆடி திங்கள் 1 நாள், 2026 ஜூலை மாதம் 17 வெள்ளிக்கிழமை, நேரம் அதிகாலை 4:57.

0: 100.5 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எங்கும் நீக்கமர நிறைய போகும் ஒளி வெள்ளத்தைப் போல் சிந்தனை எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறைமையை இசையால் ஆராதிக்க கோடை பண்பலை 100.5 இல் இது அருள் மாலை.

நேரம் காலை 5:12. ஒவ்வொரு கடமையும் புனிதமானதே, ஆனால் அதை புனிதப்படுத்துவது அதை பக்தி மயத்தோடும் அர்ப்பணிப்போடும் செய்வதிலே இருக்கிறது என்கிறார் சுவாமி விவேகானந்தர்.

இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 அருள் மாலையில். நம் மகிழ்வும் நாம் மாற்ற நினைக்கும் வாழ்வும் புறச் சூழ்நிலையை சார்ந்தது இல்லை, அது எப்போதும் அகச்சூழ்நிலையையே சார்ந்துள்ளது என்கிறார் ரமண மகரிஷி.

இந்த உடலும் வாழ்வும் என்ன செய்ய வேண்டும், என்ன அனுபவங்களை பெற வேண்டும் என்பது தீர்க்கமாக தீர்மானிக்கப்பட்டது. நீ சாட்சியாக மட்டுமே இரு என்கிறார் வேதாத்ரி மகரிஷி.

நேரம் காலை 5:28. நரகமும் சொர்க்கமும் நம் பழக்கத்திலும் ஒழுக்கத்திலும் தான் இருக்கிறது என்கிறார் வள்ளலார்.